0: தமிழகத்தின் கும்பை போல உயர்த்திலே புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேக முகங்களை முறித்து தீர்க்காட்சியை பெருகப்படும். ஆமீன் சொல்லுவோமா? ஏசியா 46 எடுத்துக்கொள்வோம். ஏசியா 46:46 46:3-4 யாக்கோபின் சந்ததி யாரு சொல்றாரு? யாக்கோபின் சந்ததி யாரு? இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏற்றி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். கரங்களை தட்டி கத்துருவோம். தாயின் வயிற்றுக்குள்ள, நீங்க வயிற்றுக்குள்ள இருந்த போது, வயிற்றுக்குள்ள இருந்த போது நீங்க சாமு வந்து ஆஸ்பத்திரியில பறக்கும் போது நாங்க வந்து நல்லபடியா பறக்கணும்னு அழுதோம். நல்லபடியா பறக்கணும், எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அழுதோம். ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு பிரசவத்துக்கும் அழுதுருப்போம். அவன் ஜானுக்கு அந்த மாதிரி அழுதும். ஆனா ஆஸ்பத்திரியில இருந்துட்டு இவன் பிறக்கும் போது ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ரொம்ப அழுதுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வரிசையா அந்த ஒரு வருஷம் இருக்கணும், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படின்னா. அப்ப இப்ப வந்து இவனும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா அடுத்த என்ன இருக்கும்? அவன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆம்பளை வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னும் வருஷம் இதாகும். அப்ப ஆம்பளை பிள்ளையா பிறந்தா அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லி. ஆண்டவரே, எப்படி ஆயிரம் பிறக்கிறது, ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு நைட் எல்லாம் டேபிள்ல உட்காந்து
1: ஆஸ்பத்திரி. இதுவரை நேரமும் செய்தி கொடுத்து பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் மகேந்திரன் அழைக்க போறோம். இப்பொழுது இந்தியாவில் நேரம் 5:30 காலை. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மகேந்திரன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அதிகாலை வேலை 5:30 உற்சாகத்தோடு ஆவியின் அபிஷேகத்தோடு தேவு செய்து கொடுக்க வந்துக்கிறவங்களை சங்கம வானொலியின் சார்பும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பும் உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
2: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். வானொலி சங்கமத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக என் உள்ளத்தின் ஆழ்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயாவுக்காக மகேந்திரன் ஐயாவுக்காக இன்னும் இணைந்திருக்க எல்லாருக்கும் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். குறித்த வேலைக்குள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். எல்லாம் கண்களும் ஒரு சின்ன நான் பேசுறது ஒரு தெளிவா கேக்குதா?
1: இல்ல, விட்டு விட்டு வருது பாச, செக் பண்ணுங்க.
2: விட்டு விட்டு வருதோ?
1: கிளியரா இல்ல? செக்
2: பண்ணுங்க. பிரைஸ் காட். இப்போ
1: பரவாயில்ல பரவாயில்ல பாச, கொண்டு வாங்க.
2: சரி, நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சார். பிரைஸ் காட். இப்ப நான் ஜெபிக்கிறேன். இப்ப உடலுக்கு தெளிவா கேட்க நினைக்கிறேன். இதான்
1: கேட்கல பாச, கிளியரா இல்ல? கிளியரா வர இல்ல கூட சத்தம்.
2: வாழ்த்துகள் எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நல்ல தகப்பனே, எங்களை நேசிக்கும் அருமை பரலோகத்தாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய அற்புத கரத்துக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம். உடைய ஆவியானவர் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்ய எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். தேவரீர், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் விசாரித்த போது என் உள்ளத்துல ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. அதாவது நம்முடைய இயேசு சுவாமி நாம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாம எல்லாருமே காணி ஆட்சிக்கு புறம்பாக வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்களாக தேவன் அற்றவர்களாக நம்ம சத்துருக்களாக இப்படி பல்வேறு விதங்களில கர்த்தருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நாட்களில இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசுதான் நம்மளை தேடி வந்து நம்மளை தொட்டார், நம்மளை நமக்கு மனம் திரும்புதலை கொடுத்தார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம நம்ம நம்ம ரட்சிக்கிறதுக்கு நாம எந்த பிரயாசமும் எடுக்கல, ஆனா ரட்சிப்பு அவரே தந்தார். அதாவது இந்த உலகத்துல எல்லாவற்றையுமே நமக்கு தேவனே எல்லாவற்றையும் நமக்கு தந்தார். அப்படி தந்த தெய்வத்துக்கு நாம எல்லாருமே ஒரு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக, அவருக்கு எப்பவுமே ஒரு நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய மனம் எப்பவுமே விரும்பும். ஏன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் வேதத்துல நான் கண்ட விதத்துல நான் சொல்லுகிறேன், நன்றி செலுத்தக்கூடிய மனம் உள்ளவர்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துறாங்க. அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நன்றி செலுத்துறான்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நன்றி செலுத்தினா ஸ்தோத்திரம் பண்றோம், நாளை தந்ததுக்கு நன்றி, இது நல்ல விஷயம், ஒரு நாளை கொடுத்ததுக்கு நன்றி, என் பிள்ளைகளை கொடுத்ததுக்கு நன்றி, ஆண்டவரே நீர் என்னை சுத்தப்படுத்தினதுக்கு நன்றி, ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்திற்கு நன்றி, ஆரோக்கியத்துக்கு நன்றி. நம்ம எல்லாவற்றுக்கும் வாய் திறந்து நம்ம நன்றி சொல்லுகிறோம். அப்படி நாம் தினமும் சொல்ல வேண்டும். அது மிகவும் அவசியமானது. ஆனாலும் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள், அதாவது நன்றியுள்ள மனப்பான்மையோடு நடக்கக்கூடியவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குது. அதாவது தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுக்கு. நான் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சில வசனங்களை எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுக்க உதவி செய்யட்டும். எபிரேயர் 11 அதிகாரத்துல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 21, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். கவுனிங்க, இவருடைய மரணம் எங்க இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா எகிப்து தேசத்துல. வேதம் சொல்லுகிறபடி 130 வயசுல எகிப்துக்கு போறார் இந்த யாக்கோபு. எகிப்து தேசத்துல யாக்கோபுடைய பையன் ஒரு பெரிய கவர்னர், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அவர் தான் ஒரு பெரிய போஸ்டிங், பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த யோசேப்பு. அப்போ ஒரு போய் ஒரு 17 யாக்கோபு அங்க இருக்கிறாரு. ராமசேஸ் கோசே நாட்டுல வெறும் 66 கொண்ட கூட்டம், அங்க ஒரு 4 பேர் 70 பேரோடு உள்ள போறாரு. போனா அந்த நாட்டுல இவங்க ராமசேஸ் கோசைல மட்டும் பஞ்சமே இல்லை. ஏன்னா யோசேப்பு அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறாரு, பெரிய தலைவனா இருக்கிறாரு, இவருடைய பிள்ளைகள் வளர்கிறது பெறுகிறது, எல்லா நாடுகளையும் பஞ்சம் இருக்குது, ஆனா இவங்களுடைய நாட்டில் இவங்களுடைய வீடுகள்ல மட்டும் பஞ்சம் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமா அவருடைய வாழ்க்கை தொடங்குது, அவருடைய வாழ்க்கை அப்படி நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த கடைசி நாட்கள்ல தன் உயிர் போகும்போது, அதாவது தன்னுடைய மரண காலத்துக்கு முன்பாக, அந்த யோசேப்பினுடைய பிள்ளைகளை யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்துட்டு அவர் ஒரு ஒரு காரியத்தை செய்யறாரு, தன் கோலின் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான். அந்த வார்த்தை பாருங்க, அதாவது தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன், நான் நன்றியோடு இருக்கிறேங்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ யாக்கோபு என்ன நினைச்சார் தெரியுமா? அதாவது தன்னுடைய 40வது வயதுல தன் அம்மா அப்பா விட்டுட்டு ஏசாவுக்கு பயந்து அவர் வந்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறார். அப்படி போகும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான், வெறும் கோல், ஒரு கோலோட தான் போறாரு. அப்படி அம்மா அப்பா விட்டு போகும்போது ஒரு தனி மனிதனாக வெறும் கோலோடு போய், இன்னைக்கு 12 ஆண் பிள்ளைகள், அவரு ஒரு பொம்பளை பிள்ளை, 13வது பிறந்த ஒரு பெண் புள்ள, மொத்தம் 13 பிள்ளைகள், அதை தாண்டி அவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள்னு ஒரு பெரும் கூட்டம் யாக்கோப சுத்தி இருக்குது. தன் மகன் கூட ஒரு பெரிய கவர்னரா இருக்கிறான், ஆனாலும் அந்த யாக்கோபு கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டார்னா, யாக்கோபு தான் தொடங்கிய தொடக்கத்தை தன் முடிவு வரைக்கும் மறக்காதவனாக நடந்து கொண்டார். என கருமையானவர்களே, இந்த இடத்துல கத்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் எந்த நிலைமைக்கு போனாலும் எவ்வளவு உயர்த்துக்கு போனாலும் நான் தேவனுக்கு எந்த நேரத்திலும் நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன் என்பதற்கு ஒரு மெய்யான அடையாளம் என்னன்னா, நம்முடைய தொடக்கத்தை நாம் தனிமையா இருக்கும் போது, நாம் வெறுமையா இருக்கும் போது, நாம் இல்லாமல் இருக்கும் போது நம்மள ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரே. அன்றைக்கு வெறும் கோலோடு போகும்போது நான் என்னை ஆண்டவர் சந்தித்தார். அப்போ அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்பதற்கு அடையாளமே தன் தொடக்கத்தை மறக்காதவர்கள் தேவனுக்கு நன்றியோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல ஆரம்பத்துல இயேசுவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அல்லேலூயா ஆமேன் அப்படின்னு சொல்லி இல்லாத நேரத்துல ரொம்ப ஆண்டவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கத்தரை துதிப்பாங்க, ஆலயத்துக்கு ஊழியத்துன்னு அப்படி ஓடி வருவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவங்க ஆரம்பத்துல எப்படி வந்தாங்கிறத மறந்துருவாங்க. ஆனா யாக்கோபு மறக்கல, இதே கோல்லதான்ப்பா என் லைஃப் தொடங்குச்சு. ஆனா இன்னைக்கும் நான் பெரிய கவர்னர் பெரிய ஆளோட தகப்பன் நான் சொல்லல, இந்த கோல்லதான் நான் சாய்ந்து கொள்றேன், அன்னைக்கு இருந்த அந்த தொடக்கத்தை நான் மறக்கலப்பான்னு சொல்லி யாக்கோபு தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம், எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய ஆரம்பத்தை ஒரு நாளும் மறக்காதீங்க. உங்கள் ஆரம்பத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஒருத்தனா இருந்தப்பா, நான் வெறுமையா இருந்தப்பா, ஆனா என்னை தூக்கி இவ்வளவு உயரத்துக்கு உயர்த்திருக்கிறீங்களே. நான் சிறியவனா இருந்தேன், நான் எளியவனா இருந்தேன், என்னை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வச்சிருக்கிறீங்களே. இந்த நினைவு, இந்த மனம் நமக்கு ஒரு நாளும் மாறக்கூடாது. உங்கள் தொடக்கத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருந்ததை நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்கள். அது நன்றியோடு நடப்பதற்கு அர்த்தம். அது மாத்திரமல்ல, லூக்கா 17:15-16 நீங்க அறிந்த சம்பவம், அதுல 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஆனா ஒருவன் மட்டும் வந்து தேவனுக்கு மகிமை செலுத்துறான். அதுல இயேசுவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் பாருங்களே. அதாவது 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்குறார். ஆனா அங்க இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 18 வசனத்துல 17:18, அப்போது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்ல, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேக்குறார். கேட்டுட்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணமே என்று சொல்லி, எவ்வளவு ஒரு இயேசுனுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு, திரும்பி வர காணோமே, திரும்பி வர காணோமே. நான் தேவனுக்கு நன்றியோடு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், தேவன் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்து, அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இயேசுவை திரும்ப தேடுவது, இயேசுவிடம் திரும்பி வருவது. நான் உலகத்துல எந்த மூலையில எந்த சூழல் தான் நான் அவர்கிட்ட வரணும், அவர்கிட்ட திரும்பி வரணும். நீ எங்கேயோ இருந்து சொல்றதல்ல, அவர்கிட்ட இந்த மத்த 9 பேர் திரும்பி வரல, ஆனா அந்த ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்தான். எந்த நிலைமையில இருந்தாலும் அவர்கிட்ட திரும்புங்க. உலகத்துல எந்த சூழ்நிலையில எந்த ஒரு பாவமோ ஒரு தடுமாற்றமோ எந்த சூழல் இருந்தாலும் இயேசுவிடம் நாம் திரும்பி வரக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாருங்க. அவர்கிட்ட நம்ம வந்து நிக்கிறோம் பாருங்க, அவர் சமூகத்துக்கு வந்து நிக்கிறோம் பாருங்க, அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம் பாருங்க, அது தேவனுக்கு நன்றியோடு வாழ்கிற அந்த அந்த அனுபவம் நமக்கு தேவைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். என கருமையானவர்களே, நீங்கள் திரும்பி வர வேண்டும். எந்த திரும்பி வருதுன்னா என்ன, இங்க 9 பேர் வரல, சோமாயிட்டான், விடுதலையாயிட்டான், போயிட்டான். ஆனா ஒருத்தர் மட்டும் வந்து தலை குப்பர விழுந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துறார், மகிமை செலுத்துறார். அப்ப என்னன்னா, அந்த ஒருத்தர் இயேசுவிடம் வந்தார். இயேசுவிடம் வந்த உலகத்துல நான் சொல்லுவேன், மிஷினரி காலத்துல எல்லாரும் இந்திய தேசத்துக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு மிஷினரிகள் வரும்போதெல்லாம் எத்தனையோ பேர் மிஷினரிகளின் மூலியமாக தேவ மனுஷன் அடையாளங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அடையாளம் அற்புதம் பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுல தமிழ்நாட்டுல கிறிஸ்தவம் மைனாரிட்டியா இருக்காது, மெஜாரிட்டியா இருக்கும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் மைனாரிட்டியா இருக்கிறது காரணம் என்னன்னா, அற்புத அடையாளங்கள் பெற்றுக்கொண்ட அநேக பேர் அவரிடம் திரும்பி வரவில்லை. எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க, ஆனா அதுல ஒரு சில பேர் தான் திரும்பி வந்தார்கள். அதனால அவரிடம் வர வேண்டும், அவரை தேட வேண்டும், அவர் சமூகத்துக்கு வர வேண்டும். அதுதான் நன்றியோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம். அது மட்டும் இல்ல, நீங்க சங்கீதம் 116:13 நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் 113:16 இந்த வசனத்தை நம்ம அடிக்கொறுக்க நம்ம சொல்லுவோம், நம்ம அடிக்கொறுக்க அந்த வசனத்தை பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா அதுல ஒரு முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்குது, அத பாருங்களேன். அதாவது என்ன சொல்றாரு தெரியுமா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரர் அற்புதமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. எடுத்துக்கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரட்சிப்பை சுமப்பது என்று அர்த்தம். எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னா ஒன்றை எடுத்துக்கொள்ளோம்னா அதை நம்ம சுமக்கிறோம்னு அர்த்தம். நீங்கள் நானும் நன்றியா இருக்கிறோம்னா கர்த்தர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே, இத்தனை நன்மை செய்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு நன்றியா இருக்கோம்னா நம்ம ஒரு நாள் ரட்சிப்பை இறக்கி வச்சிடக்கூடாது, பரிசுத்தத்தை இறக்கி வச்சிடக்கூடாது, அவர் கொடுத்த இந்த அற்புதமான இந்த விசுவாசத்தை இறக்கி வச்சிடக்கூடாது, அவர் கொடுத்த நீதி இறக்கி வச்சிடக்கூடாது, அவர் நமக்கு கொடுத்த இந்த மேன்மையான அபிஷேகத்தை இறக்கி வச்சிடக்கூடாது, அவர் நம்ம கொடுத்த இந்த மேன்மையான இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இறக்கி வச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு நாம் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை சுமந்து திரிகிறோமோ, நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்திலையும் ரட்சிப்பை சுமக்கணும், நம்ம வீட்டுல மனைவிக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு முன்னாடி ரட்சிப்பை சுமக்கணும், நம்ம ஊழியத்திலையும் ரட்சிப்பை சுமக்கணும். நமக்கு அவர் கொடுத்ததை இறக்கி வைக்காம எல்லாவற்றையும் அனுதினமும் நாம் சுமந்து நம்முடைய வாழ்க்கையை பயணிப்போமானால் அது நாம் அவருக்கு செலுத்துகிற நன்றிக்கு அடையாளமா இருக்கிறது. என கருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசட்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்கள் ரட்சிப்பை இறக்கி வைத்து விட்டார்கள், எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சிலர்லாம் ரட்சிப்பை சுமந்துட்டு வராங்க, திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டா ரட்சிப்பை சுமக்கிறது இல்லை, நீதியை சுமக்கிறது இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சர்வசாதாரணமா மாறிவிட்டது. ஆனா ஆண்டருடைய ஏக்கம் தெரியுமா, என்ன நீ தொழுது கொள்ள வர, நான் அதை உண்மையிலே நான் வந்து அந்த தொழுது பொழுது நான் ஏற்றுக்கொள்ளா, நான் கொடுத்ததை சுமக்கிறாயா, நான் கொடுத்த ஊழியத்தை சுமக்கிறாயா, என் அழைப்பை நீ சுமக்கிறாயா, என்னுடைய அபிஷேகத்தை நீ சுமக்கிறாயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது மிக தெளிவாய் சொல்லுகிறான், நான் அந்த பாத்திரத்தை சுமக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரு. சில நேரங்கள்ல எல்லாம் வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன ஒரு மனக்கலக்கம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த அந்த அந்த அந்த ஒரு ஒரு கோபத்தை அப்படியே கோபம் எரிச்சல் பட்டு ரட்சிப்பை ஒருத்தர இறக்கி வச்சிடறோம். இல்லைன்னா சில நேரங்களில் தேவைகள் வரும்போது விசுவாசத்தை கீழே இறக்கி வச்சிடறோம், யார்ட்டையும் ஒருத்தரை தேடுறோம் அப்படி இல்லை. எப்பவுமே தேவன் கொடுத்ததை சுமந்து பயணம் பண்ணுங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு நன்றியா இருக்கிறதுக்கு அர்த்தம். அது மாத்திரமல்ல, நீங்க சங்கீதம் 92 நீங்க வாச்சீங்கன்னா, சங்கீதம் 92 ஒரு வார்த்தை அழகா போடப்பட்டிருக்கு, நான் வாசிக்கிற பாருங்களேன். அதுல மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அதாவது எதை சொல்ல வர்றாருன்னா, 5வது வசனத்தை வாசினா, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அப்பனா அவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த செயல்கள், இந்த பூமியில அவர் செய்திருக்கிற காரியங்கள் இதெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கு, என்ன செய்யணுமா, அத ஒரு மனுஷன் உணரணுமா. அதாவது அதனாலதான் சொல்ற மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அப்போ அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், உணரணும். அதாவது உணர்ந்து அறிந்து அவர் இது வந்து அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காரு, இது ஏசப்பாதான் செஞ்சிருக்கிறாரு. மாறி இப்போ பெரிய வண்டி வேகமா வந்துச்சு, ஒரு நூல் கணப்புல நான் தப்பிச்சிட்டேனே, எப்படிதான் தப்பிச்சேன் அப்படிங்கும் போது, இது அவர் செஞ்சாரு, இது ஏசாமி தான் செஞ்சாரு. இதை உணர்றோம் பாருங்க, இருதயத்துல உணர்ந்து நம்ம இருதயத்துல அப்படியே உள்ளம் பூரித்து இருதயம் அதிசயப்பட்டு அப்படி பூரித்து, கர்த்தாவே என்னை காப்பாற்றினீரே. இந்த உணர்வு, இந்த உணர்வு பூர்வமான அறிதல், ஒன்றை நாம உதட்டுல பலி செலுத்துறது வேற, உணர்வு பூர்வமாக நம்ம இப்ப உதாரணம் சொல்ற பாருங்களேன், நம்ம பிள்ளைய உண்மையா அன்போடு தூக்கி முத்தமிடும் போது அந்த முத்தத்தின் வழியாக அன்பு நம்முடைய பிள்ளைக்கு பரிமாறப்படுது. ஆனா உள்ளத்துல அன்பு இல்லாம அந்த பிள்ளையை தூக்கி வச்சுட்டு நம்ம சும்மா எதுக்கோ ஒரு ஒரு ஒரு அந்த பிள்ளை தூக்குறோம், நம்ம நம்முடைய அன்பு அந்த பிள்ளை மேல கை மாறாது, அந்த பிள்ளையனுடைய உணர்வு அந்த அன்பு அனுபவிக்க முடியாது. அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன சொன்னார், உணர்வு பூர்வமாக நான் நான் செய்ததை யோசித்து பார், நான் செய்ததை நீ அறிந்து கொண்டு அதை உணர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களை, நான் தாழ்த்தி எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், இந்த காலை வேலையில அவியானவர் சொல்லுகிறார், அவர் செய்ததை உணர்ந்து பாருங்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது இன்னொரு இடத்துல எழுதுவாரு, நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை தியானிக்கிறேன், நான் பூர்வமானவைகளை சிந்திக்கிறேன். அப்புறம் என்னன்னா, நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும். நீ ஆரம்பத்துல இருந்து வந்த அவர் நடத்தினதெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திச்சு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தரும் நடத்த சிந்திச்சு பாருங்க, உங்க இருதயத்துல சமாதானம் வரும், தெய்வீக தைரியம் வரும். எப்படி இருந்த நம்மளை இப்படி மாத்திருக்கிறாரே, அதுதான் அந்த உணர்வு பூர்வமான நன்றி செலுத்தக்கூடியது. அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு சீக்கிரமாய் கடந்து போகிறேன், கவனிங்க. 1 Samuel 11:15 உங்களுக்கு தெரியும், 1 Samuel 11:15 சவுல் வந்து ஜெயிக்கிறார். சவுல் வந்து ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்தை நடந்த உடனேயும் அவங்க என்ன பலி கொடுக்கறாங்க தெரியுமா, முதல் பலி. நீங்க 11:15 வாசிங்கன்னா வேத சொல்லுகிறது, அங்க அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்துல கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். இது எதுக்கு தெரியுமா, அங்க அக்காலத்துல அம்மோனியன் யுத்தத்துக்கு வர்றான். அப்போ ஒரு பெரிய வெற்றி நடக்குது, தேவன் வெற்றியை கொடுக்கிறார். அப்படி வெற்றியை கொடுத்தோடனையும் இவங்க போய் கில்கால்ல போயிட்டு நினைச்சிடறாங்கன்னா சமாதான பலி கொடுக்குறாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அதாவது தேவனுக்கு நான் நன்றியா இருக்கிறதுக்கான உண்மையான ஒரு மெய்யான அடையாளம்னு கேட்டீங்களா, நான் எல்லாரோடும் சமாதானமா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் எல்லாரோடும் என் குடும்பத்தோடு, என் உறவுகளோடு, என்னை சுத்தி இருக்கிறவங்களோடு, என்னை என் கூட வேலை பார்க்கிறவங்களோடு நான் சமாதானமா இருக்கிற பாருங்க. யார்கிட்டையும் கசப்பு வெறுப்பு பகை இல்லாம நான் அவங்களோட ஒற்றுமையா நான் அவங்கள நான் வந்து எல்லா விதத்திலும் சமாதானத்தோடு பழகிறேன் பாருங்க, அது நான் தேவனுக்கு நன்றியா நடக்கிறதுக்கு அர்த்தம். இன்னைக்கு இந்த தெளிவு நமக்கு வேணும். நம்ம வந்து நம்ம ஒரு கிறிஸ்தவனுக்கு நான் தாழ்த்தி சொல்றேன், நம்மகிட்ட யார் வேணா பேசாம இருக்கலாம், ஆனா நான் இவங்கிட்ட பேச மாட்டேங்கிற சரித்திரம் வரக்கூடாது. ஒரு உண்மையாய் தேவனால் நடத்தப்படுகிற மனிதன், எனக்கு இவங்களை பிடிக்காது, இவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், இவங்களுக்கு எனக்கு பகை இருக்குது, நாங்க பல வருஷமா பேச மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானா, நம்ம இன்னும் நம்ம ரட்சிப்பை சோதிச்சு பார்க்க வேண்டியிருக்குது, நம்ம இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்குதா அர்த்தம். ஏன்னா நான் எல்லா அரக்கத்தோடு சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும்போது நீங்க வாசிச்சு பாருங்க, அன்றைக்கு ஏறுவதுக்கும் பிளாத்துக்கும் சண்டை இருந்துச்சு. ஆனா அவர் தான் தன்னுடைய மரணம் சாக போறதுக்கு முன்னாடி பிளாத்தும் ஏறதும் அவங்க இயேசுனு சேர்ந்தாங்களாம். ஆண்டவர் இந்த உலகத்துல ரத்தம் சிந்தினதே சமாதானத்தை உண்டு பண்ண, அவர் தம்முடைய ரத்தம் சிந்தின சமாதத்தை உண்டு பண்ணினார், பகையாக நின்ற நடிச்சவரை தகர்த்தார், இருதரத்தாரை உண்டாக்கினார். எல்லாரும் சகோதரர்கள், நான் எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், எல்லா தாழ்மையோடும் சொல்லுவேன், நீங்கள் யாவரோடும் சமாதானமா இருக்கிறீர்களா, அது நீங்க தேவனுக்கு செய்த நன்றி, நீங்க தேவனுக்கு செலுத்துகிற நன்றி ஸ்தோத்திரம் அங்கதான் அடங்கி இருக்குது. என கருமையானவர்கள், ஒருவேளை யாரையும் நீங்க பகைச்சிருப்பீங்கன்னா அவங்ககிட்ட தயவுசெய்து ஒப்புரவாயிடுங்க. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், யாக்கோபு எப்ப ஏசாவோடு ஒப்புரவானானோ அப்பதான் அவனால பெத்தேல் தேவன் சந்தித்த இடத்துக்கு போக முடிஞ்சது. தேவன் சந்திச்ச இடம் என்பது தரிசனம் இலக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இலக்கு நிறைவேறும். சீக்கிரமா சொல்றேன் பாருங்களேன், டைம் இல்ல. யோவான் 12:3 சொல்லுகிறது பாருங்க, மரியாள் பரிமள தைலம் பூசினான். 11 அதிகாரத்துல இயேசு அங்க லாசருவை குணமாக்குகிறார். 12 அதிகாரத்துல அவருடைய சகோதரி மரியாள் பரிமள தைலம் பூசுகிறார். இதே மரியாள் இடத்துல 7 தேய் பிடித்திருந்தது. அப்போ என்ன அர்த்தம் புரியுது தெரியுமா, அந்த பரிமள தைலத்தை குறித்து வேத ஆராய்ச்சியில சொல்றாங்க, ஒரு வருட சம்பளம் 300 பணத்துக்கு கொடுக்கலாமே, 300 பணம் விற்று தருத்துட்டு கொடுக்கலாம், 1 வருஷ சம்பளம். அப்ப என்னத்தை புரியுதுன்னா, இது நான் காணிக்கையே பேசவில்லை, ஆனால் அவரிடம் இருந்த விலை மதிப்பானது, ஏதோ ஒண்ணு வெறுமையானதை கொடுக்கல. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அதாவது மதிப்பையும் கனத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக்க வேண்டும். எல்லாவற்றை விட இயேசுதான் பெரியவர், இயேசுவை தவிர இந்த உலகத்துல எனக்கு எதுவும் பெரியது இல்லை அப்படிங்கிற மனம் நமக்கு இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய மனசு. அவர் பாதத்துல ஊற்றினாலாம், அந்த பரிமலை தைலத்தை அவர் மேல ஊற்றி அவள் பாதத்தை, அது பாருங்க தலைமுடியை வச்சு நம்ம வாழ்க்கை, நம்ம வந்து தலைமுடி ரொம்ப மதிப்போம். ஏன்னா இங்க அதுக்குதான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அந்த தலைமுடியை இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வந்தால் அப்ப நன்றி செலுத்துவது என்ன? இயேசுவை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் பெரியது கிடையாது, எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழே என்கிற மனம், அந்த மனதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பவுமே நடந்து பயணிப்போமானால் நான் அவருக்கு நன்றியோடு இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம். கடைசியாக சொல்லுகிறேன், யோவான் 12:2 சொல்லுகிறது, மார்த்தால் இயேசுக்கு பணிவிடை செய்தார். மார்த்தால் இயேசுக்கு பணிவிடை செய்தார். பாருங்க, நீங்கள் நானும் அப்பா நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாருக்கு, இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காதுக்கு நான் உண்மையா நன்றியோடு இருக்கிறேன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அவருக்கு ஊழியம் செய்வோம், ஏதோ ஒரு வகையில அவருக்கு பணிவிட செய்வோம், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பகுதியில நம்முடைய செயல் அவருக்காக இருக்கும். என கருமையானவர்கள், 7 காரியத்தை ஆவியானந்த காலவில் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். 1, உங்கள் தொடங்கின பாதையை மறந்து விட வேண்டாம். 2, இயேசுவிடம் திரும்பி வாருங்கள், அவர் சமூகத்துக்கு அவரை தேடி வாருங்கள், அவரை திரும்பி அவர் சமூகத்தில் வந்து நில்லுங்கள். 3, அவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். 4, அவருடைய அவர் செய்த நன்றியை உணர்வு பூர்வமாக அறிந்து அதை நம்ம நன்றி அதை அறிந்து உணர வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். அடுத்து எல்லாமே அவருக்கு பாதத்துக்கு கீழேதான் நம்ம இந்த கணத்தை மதிப்பை இயேசுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக அவருக்கு நாம் பணிவிட செய்யணும். இந்த 7 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில காத்து கொள்வோமானால், நான் வாய் திறந்து சொல்றேன் பாருங்க, நன்றி, அந்த நன்றியும் நான் இந்த மாதிரி நடக்கிற இந்த அனுபவம் இது இணையும் பொழுதுதான் அப்பாவுடைய இருதயம் சந்தோஷப்படும். இன்றைக்கு நாம் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஊழியர்களாக, சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் எல்லா அரக்கத்தோடு சொல்லுவோமா, அதாவது இயேசுக்கு எது சந்தோஷம் தெரியுமா, இயேசுக்கு நான் தாழ்த்தி சொல்றேன், நம்ம அவரை போல மாறுவதற்கு, அவர் எங்க அப்பா இப்படி நடந்தார் அதனால அவர் எனக்கு சொன்னபடி நடப்பேன் அப்படி நம்ம நடக்கிறோம் பாருங்க, அதுதான் அவருக்கு சந்தோஷம். நம்ம அவர் தலையில பல கிரீடத்தை வச்சாலும் சரி, அவர் விரும்பின மாதிரி நடக்கிற பாதை தான் அவருக்கு அருமை. பரலோக பிதாவே, இந்த காலை வேலையில ஆண்டவரே நாங்கள் இவ்விதமாய் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, தாவீது சுமந்தான்னு போட்டிருக்குப்பா, யாக்கோபு கடைசியிலேயே அந்த கோல்ல சாய்ந்து தொழுது கொண்டான்னு போட்டிருக்குப்பா. நாங்க தொடக்கத்தை மறந்துடக்கூடாது, எங்களுடைய ஆரம்ப ஆண்டவர் காரியத்தை மறந்துடக்கூடாதுப்பா. கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்களே. ஒருவேளை யார்டையாவது பகையா இருந்தா, யாக்கோபு ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பயங்கர பகை இருந்தது, ஆனா அவன் ஒப்புரவானார்கள். ஒப்புரவான பிறகுதான் அவனால தன் தகப்பன் ஈசாக்கை சந்திக்க முடிந்தது. நீங்க இன்னைக்கு பிறரோடு சமாதானம் ஆயிட்டீங்கன்னா நீங்க தேவனை சந்திக்க முடியும். உங்களுக்கு இருதயத்துல கசப்பு வெறுப்பாக இருந்தா உங்களுக்கு ஜபம் ஓடாது, உங்க ஜபம் சமாதானமா இருக்காது, உங்க ஜபத்துல தேவ பிரச்சனத்தை உணர முடியாது. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆவியானவரே. இன்னைக்கு நாங்க நன்றி செலுத்துறவங்களா, வாய் திறந்து நன்றி சொல்றவங்களால மட்டுமல்ல, அந்த நன்றியாக நாங்க நடக்கிறவங்களா எங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஹோலி ஸ்பிரிட், ஆண்டுடைய வல்லமை பிள்ளைகளை தொடுவதா அந்த காலை வேலையில ஆண்டுடைய மகிமை இறங்கி வரட்டும். சுவாமி, கர்த்தருக்கு செய்யற பணிவிடைகளை செய்யவும். தேவனை விட வேறொரு காரியத்தை உயர்த்தாதபடிக்கு, மரியாதை போல ஆண்டவரை கூந்தல் அவர் பாதத்து கொண்டு வந்தது போல, பரிமள தைலத்தை பாதத்து கொண்டு வந்தது போல, இன்னைக்கு தகப்பனே நாங்க எல்லாத்தையும் சாஷ்டாங்கமா வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை, அன்னைக்கு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் குழந்தையா, இயேசு குழந்தையா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்தது போல, இன்றைக்கு நாங்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்களுடைய படிப்பு, அறிவு, புத்தி எல்லாத்தை விட எங்க இயேசப்பா பெரியவர், எங்க தெய்வம் பெரியவர் என்கிற நினைவு உணர்வு எங்களுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு வாழக்கூடிய ஆண்டவரே, நன்றியுள்ள மனப்பான்மை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா நாங்க இருக்கணும்பா. நாங்க ஒரு நாளும் மிருக குணம் உள்ள மனுஷங்களா, இந்த ஆண்டவரே துன்மார்க்கன் அதை உணரான், மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான்னு கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட செயலுக்கு நாங்கள் உட்படாதபடி நன்றி உள்ள மனப்பான்மை உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த லைன்ல இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் ஆண்டவரே நன்மையும் இவர்களை ஒவ்வொரு நாளும் தொடரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.
1: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர் மகேந்திரன். இன்றைய நாளிலே வார்த்தகன் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலே இந்தியாவிலே காலை 5:30 இருந்து இந்த எபிரேயர் 11:21 அதிகாரத்தை வச்சு செய்து கொடுத்தீர்கள். ஆரம்பத்தை நினைத்திருக்க வேண்டும். தன் கோலினால் முனையில் சாய்ந்து கொண்டான், திரும்பி வர வேண்டும். 10 குஷ்டரோகையில் ஒருத்தன்தான் திரும்பி வந்தான், திரும்பி வர வேண்டும். 2வது 3வது இரட்சிப்பை சுமக்க வேண்டும். 4வது காப்பாற்றினாரு சிந்தித்து பார்க்க வேண்டும். 5வதாக எல்லோரும் சமாதானமாக இருக்க வேண்டும். 6வதாக நன்றி கூற வேண்டும். 7வதாக பணிவிட செய்ய வேண்டும். இந்த 7 காரியங்களும் மிகவும் ஆச்சரியமாக பாசம் உண்மையிலே இந்த வார்த்தையின் உச்சத்திலே இந்த 7 நிகழ்ச்சியை நாங்கள் மீண்டும் சிந்தித்து சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்த ஆழமான சத்தியத்தை நான் கண்டுகொள்ள முடியும். பார்த்தால் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கயிற்று செய்யும் சகல காரியங்கள் ஆசிப்பாக தொடர்ந்து அடுத்த புத்தகங்களும் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் மகேந்திரன் இந்தியா. அவர் கொடுத்த செய்தியின் தலைப்பு எபிரேயர் 11:22 ஆழமான சத்தியத்தை கற்றுத்தந்தார், கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த பாஸ்டரை தேவன் அவர்களிடம் ஆசிரிப்பார்கள். அடுத்த புத்தகங்களும் இதே நேரம் அவரை முன்னே சந்திப்போம். தொடர்ந்து நாங்கள் டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் நைல்ஸ் வந்து அழைக்க போறோம். அவர் ஆர்வத்தோடு உச்சமா வந்திருக்கிறார். பிரஸ்லர் பாஸ்டர் நைல்ஸ், சிரிப்போடு வந்திருக்கிறீர்கள். முகத்திலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுக்க ஆர்வத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செய்தியை 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்கிறோம். உலகம் முழுவதும் உங்களோட துணி பாச மயந்த துணி துணித்த மாதிரி உங்களோட துணி 97 ரேடியோ துணிக்க போது இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன். பாச எங்களுக்குரிய வார்த்தையை தாருங்கள், வழி நடத்துங்கள். ஆமே,
3: ஆமே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். மீண்டும் உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறதற்கு தேவன் பெரிதான கிருபியை தந்திருக்கிறார். நான் சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். அதாவது போதும் என்ற மனதுக்கு போராடும் வாழ்வு என்று நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு எந்த எல்லா எங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நினைக்கிறதுக்கு நாங்கள மனது எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்கின்ற கருத்து படுகிறது. ஆனால் அதற்கு தேவைகளும் அதுக்கு எச்சரிப்பான வாழ்க்கையும் தேவையாக இருக்கிறது. இங்கே இன்னும் ஒன்று சொல்லப்போனால் தாகம் உண்டாக்காத தண்ணீரும் இருக்கிறது, தாகம் உண்டாக்கும் தண்ணீரும் இருக்கிறது. இது இங்கே தேவனான இயேசுவானவர் இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்கிறார். அதை வரும் தொடரிலே நாங்கள் பார்ப்போம். ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயம் சார்பாக தமிழ் கிறிஸ்தவ வானொலி கூடாக வார்த்தையை கேட்கிற அனைவருக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற கிருபியுள்ள நாமத்திலே ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். துன்ப நேரங்களில் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு தேவன் தாமே யாவருக்கும் கிருபை செய்வாரா? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஏற்கனவே நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி போட்டார். ஆனால் என்னுடைய முகத்தை பார்த்து அத்தனை பேரும் நீங்கள் சந்தோஷத்துக்குள் வந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இவ்வேளையிலே நாம் உலகத்தின் பல நாடுகளிலிருந்து ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி உம்முடைய சத்தியத்தை இன்னும் அதிகமாக அறிவதற்கு ஆவலோடு வந்திருக்கிறோம். பரிசுத்தாவியானுடைய உதவியோடு நாம் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம். ஆமென். யாவரும் உற்சாகம் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னது போல அங்கே இந்த நிர்வாகத்தை நடத்துகிறவரும் சொல்லியிருக்கிறார். எப்பொழுது நாங்கள் இருப்போம் நேரடியாக வேத வசனத்துக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:13 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோவான் 4:13. இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அதுக்கு அடுத்த வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலம் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கிணற்றண்டையில் நிற்கும் போது ஒரு சமாரியா ஸ்திரியின் இடத்தில் பேசி சில காரியங்களை அவரோட சம்பாஷணையாக அவர் வைத்துக் கொண்டார். நாம் எல்லாருக்குமே இந்த பகுதி எங்களுக்கு தெரியும். இந்த இடத்திலே அந்த ஸ்திரியினிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். அதாவது இந்த உலகத்தின் காரியங்களை அவர் அங்கே காண்பிக்கிறார். அப்படின்னா மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர் உண்டு, அது ஜீவ தண்ணீர். அது உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கிறபடினால் ஊற்றெடுக்கிற தண்ணீராக இருக்கிறபடினால் அது தாகத்தை உண்டாக்காது என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர், அது நமக்குள்ளே இந்த உலகத்திலே உள்ளதான கண்களினாலான நம் இச்சிக்கக்கூடிய, புசிக்கக்கூடிய, உடுத்தக்கூடிய, அப்படி நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற படினால் அவை எங்களுக்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. எல்லாமே மறுபடியும் மறுபடியும் நமக்கு விருப்பங்களை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு பணக்காரர்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர் பணத்தினால் திருப்தியாகிறதில்லை. அதிக பணம் வைத்திருப்பவர்கள் இன்னும் பணக்காரராக வேண்டும் என்று சேமிக்கிறார். அப்படியே அவர்கள் மீண்டும் மீண்டும் சேமிக்கிறார். தவிர எந்த காலத்திலும் அல்லது அவர்கள் திருப்தி அடைகிறதே இல்லை. அவர்கள் பணத்தினால் திருப்தி அடைகிறதே இல்லை. இப்படியான ஒரு விளக்கத்தை நாம் கூறலாம். போதும் என்கின்ற மனதில் போராடும் வாழ்க்கை. அதாவது நாங்கள் போதும் என்று சொல்லி நாங்கள் அதுக்காக போராடுகிறோம். ஏனென்றால் உலகத்திலே பிறந்த எல்லாருமே மாம்ச இச்சை அல்லது மாம்சத்துக்குரிய விரலாக இருந்து ரட்சிப்புக்குள் வந்து அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தையினாலே வளர்ந்ததினாலே அவர்கள் காரியங்களை வெற்றியாக காண்கிறார். நாங்கள் காண வேண்டிய விஷயங்கள், தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், மனதில் மனம், அதாவது மனதில் மாற்றம் உண்டாக வேண்டும். மனம் திரும்புதல் வேண்டும், சுய கட்டுப்பாடு வேண்டும், அது இச்சை அடக்கம் எங்களுக்கு வேண்டும். விலகி ஓட வேண்டும், பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். சரியான நேர்மையான நண்பர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ள நண்பர்கள் வேண்டும். ஆனால் வார்த்தைகள் எச்சரிக்கிறது எப்படி என்றால், நாங்கள் அழகு வஞ்சனை உள்ளது, பாவம் அதுவும் வஞ்சனை உள்ளது, தவறான நண்பர்கள், தவறான உறவினர்கள், தவறான நண்பர்கள், அவர்களும் வஞ்சனை உள்ளவர். மனிதர்கள் திருப்தி அடைகிறது இல்லை. நாங்கள் இதை பிரசங்கி முதலாம் அதிகாரம் 8 வசனத்தில் இப்படியாக வாசிக்கலாம். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாவதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. பார்க்க பார்க்க இன்னும் பார்க்க வேண்டும் போல ஆசைதான் வரும். அதே போல கேட்க கேட்க இன்னும் திருப்தி அடையாதபடி இன்னும் கேட்க சொல்லும். எமது வயிறு கூட சாப்பிடுறதுனாலே திருப்தி ஆகிறதா இல்லை. மத்தியானம் சாப்பிடுகிறோம், இரவு சாப்பிடுகிறோம், காலை சாப்பிடுகிறோம், வயிறு ஒருபோதும் எனக்கு போதும் என்று சொல்வதில்லை. எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருந்தாலும் சரி, உலகத்துக்கு திருப்தியை கொண்டு வருவதே இல்லை. கடல் தண்ணீர் எவ்வளவு இருந்தாலும் அதை குடித்து அனுபவித்து அங்கே திருப்தி அடைய முடியாது. சிலர் சொல்லுகிறார்கள், கல்யாணம் ஆயிற்று என்றால் சரியாகிவிடும், தலைவருடைய பிரச்சனைகள் நீங்கி போயிடும் என்று அவர்கள் நினைத்து சொல்லுகிறார். அப்படி அல்ல, மனதில் ஒரு மாற்றமும் நிகழ்ந்தால் ஒழிய அது பரிசுத்தாவியானால் தான் முடியும். அவரே நம்முடைய காரியங்களை புதிதாக்குவார். பரிசுத்தாவியம் ஒருவனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் புதிதாகிறான். உலகத்துக்கு என்று செய்து கொண்டு இருந்தோ ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஆசைகள் இச்சையினால் தூண்டப்பட்டு நாங்கள் அதுக்கு விழுந்து போவோம். நீதிமொழியில் 15:14 சொல்லப்படுகிறது, புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை தேடும். புத்திமான் தப்பிக்கொள்கிறான், மூடனோ திரும்ப திரும்ப போய் விழுந்து கொள்கிறான். அதாவது இங்கே மதியினம் உள்ளவன் குப்பை போன்ற காரியங்களை நம் சிந்தனையில் சேகரிக்க சேகரிக்க அது சிந்தனையில் அதிகமாகிறது. அதாவது சேகரிக்க கூடாது. உலகத்தில் என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த அந்த மனிதர் அல்ல அந்த மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இப்படியாக தேமையிட்ட குப்பைகளை சேகரித்தால் அது துர்நாற்றத்தை உண்டாக்கும். அல்லது பயனற்ற காரியங்களை மனதில் நிரப்புகிறது. நம்முடைய நேரம் கொடுக்கப்பட்ட எப்படி பயன்படுத்துகிறோம், தேவன் கொடுத்தவர்களை தேவனுக்கு பிரியமான பிரயோசனமுள்ள முறையிலே நாங்கள் உபயோகிக்கிறோமா? இச்சியடக்கம் பரிசுத்தாவியின் கண்களில் கனிகளில் ஒன்று. இது ஆங்கில மொழிபெயர்ப்பில் நாங்கள் பார்ப்போமானால், உனது ஆசை அல்லது இச்சை நீ கட்டுப்படுத்தணும். சரீர பிரகாரமான இச்சை எல்லாவற்றிலுமே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் தான் முடிச்சிருக்க வேண்டும், இவ்வளவு நேரத்துக்குள்ளே நாங்கள் தூங்க போக வேண்டும். அது முக்கியமாக நாங்கள் அதை சொல்வதற்கு காரணம் காலையிலே எழுந்திருக்க வேண்டும் என்பது. அது வேதாகமத்திலே நாங்கள் காண்கிறோம். காலையிலே எழுந்திருக்கவர்களுடைய ஜபத்தை ஆண்டவர் பிரியப்படுகிறார். என்னுடைய அனுபவத்திலே நான் பல வருடங்களாக நான் காலை 4 மணிக்கு முன்னதாக எழும்போது என்னுடைய வழக்கமாயிருந்தது, கெட்ட காரியம் தானாகவே வந்து விழும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் போனை பாவிக்கும் பொழுது அந்த இடத்திலே அநேக காரியங்கள் வந்து சேருகின்றன. நாங்கள் வடிகட்டி தெரிந்து தெளிவோடு அதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லாருடைய கரத்திலும் இந்த போன் இருக்கிறபடினாலே போன்ல அநேக காரியங்களை தவிர்க்க வேண்டியதாக இருக்கு. ஆவியாவினர் பார்க்க கூடாதவற்றை வழிகாட்டி தெளிவு உங்களுக்கு ஏற்படுத்தி செய்ய உதவி செய்வார். இவை யாவற்றில் மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் தான் கிருபியாக நமக்கு உதவி செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 31:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே போலப்படுவாள். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஏமாற்றம் வஞ்சனை உள்ளது. Charm is deceptive and beauty is ஃபிளீட்டிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பம் நமக்கு கவர்ச்சியாயிருக்கும். எப்படி என்றால், ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் இருந்த பொழுது அங்கே இருந்த நிலைமையிலே அவர்கள் விழுந்து போனார். காரணம் என்ன? அந்த மரம் பார்ப்பதற்கு அந்த கனி ரொம்ப பார்வைக்கு இன்பமாக இருந்தது. ஆனால் முடிவு என்ன? தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டார். தேவனோடு இருந்த அருமையான ஐக்கியத்தை இழந்து விட்டார். இதே போன்று சாமுவேல் 11 அங்கே இன்னொரு காரியத்தை தெரியப்படுத்துகிறது, கண்களின் இச்சை. இங்கே பத்சபேல் இன்னொருவனுடைய மனைவி அந்த இச்சரியை தாவீது கண்டான், கண் பார்வையை அலைய விட்டான். திருமணமான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா திருமணமான ஒரு பெண்ணிடம் அவள் தவறாக நடந்து கொள்கிறாள். ஆனால் கணவன் ஒரு நேர்மையான போர் சேவகனாயிருக்கு. இதிலே நாங்கள் அவனுடைய பேர் ஊரியா என்று அறிகிறோம். ஊரியா நேர்மையாக அவன் தன்னுடைய ராஜாவுக்கு அவன் சேவை செய்தான். யாக்கோ 13:15 நாங்கள் பார்க்கக்கூடும். ஆத்திரக்காரனுக்கு புத்திமத்தியம் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அங்கே விபச்சாரம், அதன் பின்னர் கொலை. இங்கே தாவீது அவசரப்பட்டுட்டான், அல்லது அவன் தான் தன்னுடைய டியூட்டி தன்னுடைய அந்த நேரத்திலே அவன் போர்த்தளத்திலோ அரண்மனையிலோ இருக்க வேண்டிய இடத்திலே அவன் உப்பரிகையில இருந்து அந்த பாவத்துக்கு உள்ளானான் என்று பார்க்கிறோம். பாவம் செய்கிறோம், பாவத்தை மறைத்து விடுகிறோம். எப்படி என்று சொன்னால், வாலிபர்கள் அதிகமாக இதிலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள். பாவம் அல்லது தவறு செய்யும் பொழுது ஊழியர்களிடையோ அல்லது வயதானவர்களிடையோ அல்லது நேர்மை வாழ்ந்தவர்களிடையோ சென்று புத்திமதி கேட்டு அந்த அதில இருந்து அந்த அகப்பட்ட காரியத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கொள்ளலாம். ஆண்டவரிடம் சென்று மனம் திரும்பி விட்டோமானால் ஆண்டவர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இங்கே பார்க்கிறோம், இச்சியானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது என்று வேதாமம் சொல்கிறோம். முதலே நாங்கள் கண்காணி பார்க்கிறோம், இச்சிக்கிறோம், அல்லது ஒன்றை ஒரு காரியத்தை செய்கிறோம், இதனாலே அங்கே பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். இந்த பாவம் அது கற்பந்தரித்து அங்கே மோசமான நிலைக்கு எங்களை கொண்டு போகிறது. பாவத்துக்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று வேதாமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கத்தரை தொழுது கொள்கிறவர்களே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இது நான் ஆரம்ப காலத்திலே என்னுடைய ஆலயத்திலே நான் ஒரு இலகுவாக வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது 2:22. இந்த வசனம் இலகுவாக அவர்கள் அவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறதுதான். உண்மையிலே அவர்கள் வந்து இந்த விஷயங்களிலே அவர்கள் விலகி ஓட வேண்டும், தப்பிக்கொள்ள முடியாது. பாவத்திலே அவர்கள் அகப்பட்டு விட்டார். யோசேப்பு வாலிபனாக இருந்தான், தாவீது திருமணமானவனாக இருந்தான், ஆனால் அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்து பாவத்துக்கு தப்பி ஓடினான். அவனுக்கு ஏற்பட்ட காரியமும் அங்கே தாவீதுக்கு ஏற்பட்ட காரியமும் சிறிது வித்தியாசமாக இருந்தாலும் யோசேப்பு அவன் தன்னை காத்து கொண்டான், தன் ஆத்மாவை காத்து கொண்டான். நாங்கள் எங்களை காத்துக் கொள்வதில் இந்த காரியம் எங்களுக்கு ஒரு படிப்பணியாக இருக்கட்டும். ஆசை இச்சைகளை தூண்டக்கூடிய ஆசை இச்சைகளுக்கு விலகி ஓடும். அதாவது அதுதான் அங்கே நாங்கள் 2 தீமோத்தேயு 2:22 நாங்கள் பார்க்கிறோம். ஆகாச காட்சிகளா, சினிமாவா, அல்லது துன்மார்க்கமான நண்பர்களா இருக்கலாம், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அது ஒரு ஒரு தவறான படமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். பாவத்துக்கு நாங்கள் விலகி ஓட வேண்டும். தீர்மானத்தை எடுப்பதற்கு ஆவியானவர் யாவருக்கும் துணை செய்வார். இச்சையில் இழுப்புண்டு சிக்கிக் கொள்கிறோம் என்பதைக்கு 2 உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்வே பிராயத்தில் உள்ளவர்களுக்கு இச்சையில் விழுவதற்கு இலகுவான காரியங்கள் அநேகம் இந்த நாட்களில் உலகம் எங்கும் இருக்கின்றது. தப்பிக்கொள்ள வேண்டும். ஒரு தடவை சாது சுந்தர் சிங் ஒரு ஆற்றோரமாய் போயிருந்தார். அப்போ அதுல இருந்து நான் 2 காரியங்களை 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். அவர் அந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணுகிற பொழுது அந்த ஆற்றிலே வரக்கூடிய தண்ணீர் நிறைய கரை புரண்டு ஓடி வருகிறது. அருமையான மரங்கள் 2 பக்கமும் மரக்கிளைகள் பறந்து நீண்டு பசுமையான கிளையாக இருக்கிறது. இந்த அருமையான அந்த கிளைகளிலே ஒன்றிலே ஒரு தேன் கூடு ஒன்று இருந்தது. அங்கே நிறைய தேனும் காணப்பட்டது. தேனை எடுக்கக்கூடியாக இந்த ஒரு நபர் அதை அதை பார்த்து அதை எடுக்கிறவங்க ஆசையோடு விருப்பத்தோடு அவர் அதை எடுக்க முயற்சிக்கிறார். இதை சாது சுந்தர் சிங் பார்த்து கொண்டே இருந்தார். கர்மமே கண்ணாக இருப்பவர்கள் என்று சொல்வார்கள். அதுபோல அவர் அந்த அந்த காரியத்திலே அந்த தேனி எடுக்க வேண்டும் என்று அந்த அந்த

சாது சுந்தர் சிங் அவனையை பார்த்து கொண்டிருக்கிறார். கொப்பு ஆற்று பக்கம் நீண்டிருக்கிறது. அந்த கொப்பிலே ஏறினால் என்ன நடக்கும், பின்னர் என்ன நடக்கும், எதையுமே அவன் யோசிக்கவில்லை, எண்ணமில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆத்திரக்காரனுக்கு புத்திமத்தியமும் என்று சொல்வார். சின் இஸ் ரிசர்ச், அது வஞ்சனை உள்ளது. அதனையே பார்த்து கொண்டு போனவன் அதன் முடிவு அழிவு, அழிவு என்பதை அவன் சிந்திக்கவில்லை. அது நமக்கு தெரிவதில்லை. ஆசைப்பட்டோம், அதே நோக்கமாக போகிறோம். அதன் விளைவு என்னவாயிருக்கும் என்று, நம்முடைய எதிர்காலம் எப்படியாகும் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் ஆசையாக போகிறான், தேன் பக்கத்தில் இருக்கிறது, நல்ல தேன் கிடைக்க போகிறது என்று அந்த இடத்துக்கு கிட்ட நெருங்குகிறான். அந்த கிளை முறிந்து ஆற்றுக்குள் விழுகிறான். அது வேகமாக ஓடுகிறபடினால் அது வேகமாக அவனை அடித்துக் கொண்டு போய்விட்டது. அந்த நதியின் தண்ணீரில் அடித்துக் கொண்டு போகப்பட்டான். வாழ்க்கை முடிந்தது. அற்ப ஆசையே துன்பத்துக்கு அவனுக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த தேன் வாஞ்சித்தான், தேன் ஆசைப்பட்டான், இச்சித்தான், அவன் தன்னை மரணத்தை தேடிக்கொண்டான். இதுதான் கிறிஸ்து புதியவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்து இல்லாதவர்கள் இச்சையை அடக்க தெரியாது, சிலுவையில் அறைய தெரியாது. கொப்பு முறிந்து விழுந்தால் என்ன செய்வேன், ஆசைப்பட்டதை அடைந்து தீர வேண்டும். தற்போதைய வாலிபரோ யோதிகளோ ஆண்டவரோடு இணைந்து நடக்காத காரணத்தினாலே இப்படியான காரியங்களில் சிக்கிவிடுகிறார். மலை உச்சியில் இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்லலாம். மலை உச்சியில் தன் இறைக்காக உணவுக்காக பார்த்து கொண்டு காத்து கொண்டிருந்த கழுகை பற்றியதான அந்த அந்த உதாரணம். ஒரு குளத்திலே மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டு இருந்தது. இங்கே அந்த கழுகு தன்னுடைய இஷ்டத்துக்கு பல இடங்களிலும் மீன்களை தேடிக்கொண்டே அலைந்து கொண்டிருந்தாலும் அந்த அதனுடைய கண்கள் எங்கேயாவது ஒரு நல்ல பெரியதான மீன் ஒன்று கிடைக்கும் என்று அவன் பார்த்து கொண்டிருந்தது. இங்கே இந்த காரியத்தையும் நான் சொன்னது போல சாது சுந்தரன் அவனே பார்த்து அந்த கழுகையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த கழுகு கொஞ்சம் கொஞ்சமாக இடையிடையே பறந்து சில இடங்களிலே மீன்கள் வரும்பொழுது அதை கிட்ட போய் பார்த்து ஒரு பெரிய மீன் கிடைக்கும் வரையும் அதை காவலோடு பார்த்திருந்து அதை எடுக்கிறதுக்கு அது முயற்சி செய்தது. ஓடு ஓடு மீன் ஓடி ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு என்று ஒரு தமிழில் இன்னொன்று சொல்லுவார்கள். இதே போல இந்த கழுகும் நல்ல நல்ல விளைந்த மீன் கிடைக்கும் வரை காத்து கொண்டிருந்து கடைசியாக ஒரு மீன் அகப்பட்டது. அந்த மீனை போய் அப்படியே நிறங்களால் பிடித்து கொண்டது. இப்போ இந்த மீன் தூக்கி கொண்டு அது மலை உச்சிக்கு போக வேண்டும். அது அப்படியே மேலே போக போக அந்த மீனுடைய பாரம் அதிகமாக இருந்தபடியினால அது இன்னும் இறுகி இறுகி அதை தன்னுடைய நகங்களை உள்ளே செலுத்தி அதை இன்னும் அதை இறுக்கமாக பிடிக்க வேண்டியிருந்தபடினால அந்த கழுகு அதை பிடித்து கொண்டு மேலே பறந்தது. ஆனால் மேலே போக போக அந்த கழுகு பலன் காணாதோ என்னவோ அந்த மீனை பிடிக்க பிடிக்க இந்த நகங்கள் உள்ளே உள்ளே போக தொடங்கி பாருங்கள். அதற்கு அது தெரியவில்லை, நகங்கள் உள்ளே போனது. இப்போ அது குளத்துக்குள்ளே உழவுக்கு முன்னதாக தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த கழுகு, அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நினைத்த கழுகு நகங்களை கலட்டுவதற்கு அங்கே எத்தனித்தது. பரிதாபம், நகம் அதற்கு கலட்ட முடியவில்லை, அது குளத்திலே விழுந்து மாண்டு போனது. இதே போலதான் இன்றைய வாலிபர்களோ அல்லது

வளர்ந்தவர்களோ யாராயிருந்தாலும் பாவத்துக்குள் போகும் பொழுது மெதுமையாக மெதுமையாக போகிறது. ஆனால் அதிலிருந்து விடுபட முடியாத நிலை இந்த கழுதுக்கு ஏற்பட்டது போல அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் பரிதாபமான பாவத்துக்குள்ளே போய் விழுந்து பாவத்துக்குள்ளே இறக்க வேண்டியதாக. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி எங்கே இருந்தாலும் தேவனுக்காக நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற போது ஒரு சில காரியங்களை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அவரிடத்தில் ஜெபிக்கிறதோ வேதத்தை வாசிக்கிறதோ, அதை விட இன்னும் ஒரு காரியம், நீங்கள் நன்றாக தேவனோடு இணைந்திருக்கிற மக்களோடு நீங்கள் நெருங்கி பழக. இப்போ நீங்க பாருங்க, சில ஒரு அழுகிய பொருளை அல்லது அழுகின பொருளை யாராவது கையில வைத்திருந்தால், நீங்கள் அவரோட போயிட்டு முட்டினீர்கள், அந்த மனம் உங்களையும் உண்டாகிவிடும். இதே போலதான் பாவம், பாவத்தோடு இணைந்திருக்கிறோடு நீங்க சேரும் பொழுது அந்த பாவம் உங்களையும் அது பிடித்துக் கொள்வது. அதனுடையனாலே நாங்கள் பாவத்தோடு விளையாடாமல் இருக்கிறதுக்கு காலையிலே ஜெபித்து வேதத்தை வாசித்து, நான் முன்னையும் ஒரு தடவை சொல்லியிருக்கலாம், ஒரு கொஞ்ச நேரமாவது நீங்கள் வேதத்தை வாசித்து கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஜெபித்து இந்த காலையை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களானால் சத்துனுடைய எந்த எதிர்ப்பையும் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும், நீங்கள் வெற்றியும் அடைய முடியும். உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், குடும்பத்தையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். தேவன் அநேக காரியங்களை அங்கே வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அநேக விஷயங்களை இந்த சங்கமம் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களும் அதை நடத்துகிறவர்களும் தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் ஜபத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஜபம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது என்று ரெண்டு நாளாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொன்னது போல, நீங்கள் தேவனோடு இணைந்து தேவனோடு இந்த காரியங்களை நீங்க அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் அங்கே காரியங்களை விளங்கப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாட்களில் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான காரியங்களை செய்துதார். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் சபைகளிலும் உலகத்தில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் செல்லுகிறதான அல்லது இதில் இணைந்து கொண்டிருக்காத சபைகள் எதுவாயிருந்தாலும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி ஆண்டவரே நீர் அவர்களை நோக்கி நேசிக்கிறீர். அவர்கள் ஒவ்வொரு வரையும் குறித்து நீ ஒரு திட்டம் வைத்திருக்க, அதை நிறைவேற்றும் அளவும் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.

0: பிரதர் மகேந்திரன்.
1: நன்றி பாஸ்டர், அருமையான தலைப்பு கொண்டு வந்தீர்கள். தாகம் உண்டாக்காத தண்ணீர், தாகம் உண்டாக்கும் தண்ணீர், இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் கொண்டு வந்து யோவான் 4:13 கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இயேசு அவருக்கு பிரயுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் உண்டாகும். 14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகரமாய் ஊறுகிற நீரோட்டாய் இருக்கும் என்றார். அருமையான தரப்பு, அருமையான வார்த்தையை கொடுத்தீர்கள். அது மட்டுமல்ல, இந்த கண்கரை நிச்சை தாவீது கண்கரை நிச்சய என்ன பாடுபட்ட அதை யோசிப்புக்கும் தாவீதுக்கும், கண்கரை நிச்சய தாவீதுக்கும் வந்தது, கண்கள் நிச்சய யோசிப்புக்கும் வந்தது. தாவீது என்ன செய்தார், யோசப்பு என்ன செய்தார் என்பதை மிக தெளிவாக விளக்கி தேன்கூட்டையும் கழுகையும் நல்ல உதாரணம் சொல்லி, தேன்கூட்டையும் கழுகை அற்ப ஆசை உதாரணம் சொல்லி கடைசியில முடித்தீர்கள். தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆராதித்து அன்றுதான் வெற்றி நாளாக கொண்டாடும். எனவே வேதத்தில் நாங்கள் தியானமாக இருக்க வேண்டும். அருமையான ஒரு செய்தியை தொடர்ந்து சொன்னீர்கள். மிகவும் ஆசிரம் வந்த பாஸ்டர், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவரையும் ஆசீர்வதித்து அத்துறையில் உங்களை இணைத்த பிறந்த பந்துஜனுக்கும் ஆசீர்வாதம் சொல்கிறோம். அவரும் அநேக ஊழியர்களை கொண்டு வந்து இந்த வார்த்தை தொகுக்க அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவரது குடும்பத்தை அவருடைய ஆசிரியப்பாராக. கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் கைது ஒவ்வொரு காரியங்களையும் அவரிடம் ஆசீர்வதித்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தையும் தந்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்த பாஸ்டர் நைல்ஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. இன்றைய நாளிலே வார்த்தை வெளிச்சத்தில் 3 செய்திகளை கேட்டோம். பாஸ்டர் விக்டர் போல், பாஸ்டர் மகேந்திரன், பாஸ்டர் நைல்ஸ். இந்த 3 பேருடைய செய்திகளும் வெவ்வேறான கருத்துக்களை எங்களுக்கு தந்தது. அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். உண்மையாக வேதாமத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை இந்த ஊழியக்கார் கொடுக்கிற வார்த்தையினாலே கற்றுக்கொண்டோம். உண்மையிலே நாங்கள் தேவ ஊழியர்களுக்காக ஜபிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய குடும்ப ஜபத்திலே, இந்த சங்கம வானொலியை கலந்த ஒவ்வொரு ஊழியருக்காக நான் பாடுபட்டு ஜபிக்கணும். காரணம், இவர்களுடைய வார்த்தை தான் இந்த உலகத்தை கலக்கும். இவர்களுடைய வார்த்தை தான் ரசிக்கப்படாத ஜனங்களை ரசிக்கப்படும். இவருடைய வார்த்தை தான் தாகம் உண்டாக தண்ணீரை குறிக்கிறதுக்கு இந்த ஊழியர்கால வார்த்தை தான் முக்கியம். எனவே ஜபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைய நாளில் துதித்து ஆராதித்து வேதத்தியானத்தை வாசித்து தேவ செய்து கொடுத்த ஊழியர்கள், மறுபடியும் கேட்கிற ஊழியர்கள் அனைவரும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முடிஞ்ச தேவத்தை எடுப்போம். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே, இந்த மாலை காலை 20 வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், துதித்து ஆராதித்த பிள்ளைகள், வேதத்தியானத்தை எடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்களை ஆசீர்வதித்து இந்த தாசருடைய சபைகளை பலிக்கு பெருக்கி யார் யார் என்று வார்த்தையை கொடுத்தாலோ அந்த ஊழியக்கார சபைகள் பலகி பெருகி அந்த குடும்பங்கள் ஆவில் அனல் கொண்டு ரொம்ப நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்க. ஐயா, இன்றைய நாளே தொடக்கம் முதல் முடியும் வரை கலந்து கொண்ட சிஸ்டர் டோலி, சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியை நினைவு கூறுகிறோம். அந்த 2 பிள்ளைகளையும் உமது பிள்ளைகள் தொடக்கம் முதல் முடியும் வரை உமது பாதப்படியிலே அமர்ந்திருந்து இந்த வார்த்தையை கேட்டார்கள் சுவாமி, அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை நீர் கட்டில் கொடுக்க வேண்டுமாக செபிக்க. அது மட்டுமில்ல ராஜா, இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து இந்த சங்கம வானொலியை நிறுவுகிறோம். லெஸ்லி பிரதர்ஸ், ரீட்டா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமை மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக செய்வீங்க. ஐயா, இன்றைய நாளே நீர் எங்களோட கூட இருந்து இந்த வார்த்தை வசித்த நீர் இருந்து எங்களுக்கு கட்டித்தந்தீர். அந்த கிருபைக்காக நன்றி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி உமது ஆணிபாய்ந்த கரத்தால் ஆசிரியத்து தண்டி தந்த கிருபை காண்பி. தொடர்ந்து சுவாமி இந்த மறுவரைப்பை போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த நடக்கிற செய்திகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் லெஸ்ஸி பிரதர் யூடியூப் ஃபேஸ்புக் போடும் பொழுது அநேகர் 97 ரேடியோ ஆனது யூடியூப் மூலம் அநேக 2022 பேர் கேட்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வதித்து சங்கமம் அவர்களையும் ஆசீர்வதித்து நாளைய நேரத்திலே நடக்கிற நித்தியவசிய நிகழ்ச்சியை நீங்கள் ஆசீர்வதித்து தந்துடணுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே ஆமே. இப்போ நான் எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோம் மைக்கோன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா.

அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துவார். ஓ

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன்

மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க் 16:15

மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கைகளை தட்டி உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா?

0: பெதஸ்தா வர்ஷிப் சர்ச் வழங்கும் ஆராதனை விழா இரண்டாம் பாகம்.
1: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சிடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை விழா இரண்டாம் வாலியம் ஒளிவர உதவி செய்தே ஸ்தோத்திரம். இந்த பாடல் கேட்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாதிகள் பலவனம் மாறட்டும், அவருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்தத்தால் கழுவப்படட்டும். இந்த சிடி ஒளிவர உதவி செய்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் செய்கிறோம் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கணவனை இழந்து சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டில் இருந்து யூதயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மை உள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிருபை, உம் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. ஹalleluya. Oh, we thank you so much for your grace, our master. Gracious Father. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அப்படியே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது. என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே. என்னை பலப்படுத்தின கிருபை மேலானதே. என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே. என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானதே. என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே. கவலை பரிசாத்த அப்பாவும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15, மத்தேயு 24

கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள்

514-819-8494. North America toll free 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரால் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள், அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேன்மையை பாடுங்கள், அவர் மகிமையை, அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின பல பாடல்களில் சிலவற்றையும் தொகுத்து ஆராதனை என்ற ஒரு MP3 உங்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தரோடு நடந்த அந்த இள வயதின் அன்பிலிருந்து பெற்றவைகள், தேவ பிரசன்னத்திலே கிடைத்தவைகள். கர்த்தருக்காக இருதயம் அடித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் நேசமெல்லாம் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களிக்கூறும், தேவ பக்தியில பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, தொல்லைகளோ, வியாதிகளோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே. உங்களை அழைத்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பொழுது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அன்பின் பிதாவே.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 2 வசனம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் கண்ணீர் நிலைகளை மாற்றி கழிப்படைய செய்யும்படியான நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் விலகாத துன்பங்கள், கட்டுகள், தடைகள் போன்றவற்றால் கட்டப்பட்டவர்களாய், சரியான முடிவெடுக்க முடியாதவர்களாய், தேவ சமூகத்தில் பல நாட்களாய் காத்திருந்தும் பதில் வரவில்லையே என்ற மனபாரத்தோடு இருப்பீர்களானால், இதோ இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையானது கடந்து வருகின்றது. உன் துக்க நாட்கள் முடிவடைந்தது என்றும், இனி நீ அழுது கொண்டீராய் என்றும், ஆகவே உங்களின் காத்திருத்தல் வீண் போகாது, அதினதின் காலத்தில் கர்த்தர் நேத்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால், கால தாமதமானாலும் கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. தாமதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், விசுவாசித்து துதியுங்கள், துதிக்க துதிக்க கிருபை பெருகும். கர்த்தரின் கிருபையை பெற்றுக்கொள்வதை நாடுங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவரின் கிருபை என்றென்றும் விலகாது காத்துக்கொள்ளும் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நம்பிக்கையற்று போனவன் பெற்றுக்கொண்ட எதிர்பாராத நன்மையை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3 நாம் வாசிக்கையில், அங்கே பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனை அனுதினமும் தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை எடுப்பதற்காக சிலர் அவனை சுமந்து கொண்டு அங்கே உட்கார வைப்பர். இப்படியாக வருடங்கள் கடந்து போன வேளையில், அன்று தேவாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் பிரவேசிக்க சப்பானியாகிய மனுஷனை உற்று பார்க்கின்றனர். அந்த மனுஷனோ எல்லாரிடமும் எதிர்பார்ப்பது போல அவர்களிடமும் வயிற்று பிழைப்பிற்கு எதிர்பார்க்கின்றார். ஆனால் பேதுருவும் யோவானும் கூறுகின்றனர், எங்களிடம் பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லியவுடன் சுகத்தை பெற்றுக் கொள்கின்றான். சிறிதும் எதிர்பாராத வேளையில் சப்பானியாகிய ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பேதுரு யோவான் மூலம் அற்புதம் செய்கின்றார். சுகத்தை பெற்றுக் கொண்டவுடன் உடனே அவனுடைய கால்களில் பலன் உண்டாகிறது. குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதிக்கின்றான் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் இதுநாள் வரையில் எவற்றிற்கு வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணினீர்களோ, சுகம் வேண்டியும், தடைகள் விலகும்படியும், கண்ணீர் நிலைகள் மாறவும், கடன் பிரச்சனைகள் நீங்கவும், அதிகாரிகள் கண்களில் தயவிற்காக என்று உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் வருகின்றது. நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகளை களிப்பான நீர் ஊற்றாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். இதுவரையில் எழுந்து நடக்கவே முடியாத கடினமான சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு அவைகளின் கட்டுகள் விடுவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைக்கு உங்கள் மேல் மனதுருகுகின்ற கர்த்தர், உங்களின் கண்ணீரை காண்கிற கர்த்தர், புறஜாதிகளின் மத்தியில் உங்களுக்கு செய்ய போகும் நன்மைகளின் நிமித்தமாய் இவர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய நன்மைகளை செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள். பிறவி சப்பானி பேதுரு யோவானிடம் கேட்டது என்னவோ அன்றைக்கு வயிற்றை நிரப்புவதற்குரிய ஆசிர்வாதத்தை, ஆனால் கர்த்தரோ அவனுக்கு நித்திய காலமாயிருக்கின்ற நன்மையை, சுகத்தை கட்டளையிட்டார். அவன் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தார். அப்படியே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எவைகளுக்காக வேண்டிக் கொண்டீர்களோ அவைகளுக்கு மேலாக உங்களை ஆசிர்வதிக்கும்படி தீவிரித்திருக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.
1: கிறிஸ்த கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, விளக்கை கொளுத்தி அதை மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 5:15. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் விளக்கை குறித்து கூறுகின்றார். ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் விளக்குகளாய் நாம் விளக்கு தண்டின் மேல் ஒளியை கொடுக்கிறவர்களாக இருப்போம். அந்த ஒளியில் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அநேகர் மகிமைப்படுத்துவார்கள். நாம் ஒளி கொடுக்கிற விளக்குகளாய் விளக்கு தண்டின் மேல் இருக்கும் போதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்த ஒளியின் இடத்தில் வந்து மறுரூபப்பட்டு பிரயோஜனமான பாத்திரங்கள் ஆவார்கள். நாம் விளக்கு தண்டின் மேல் இருந்தும் எரியாத விளக்குகளாக இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் தேவனுடைய நாமமும் மகிமைப்படாது. ஆகையால் நாம் எரிந்து பிரகாசிக்கும் விளக்குகளாக இருந்தால் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாய், மனுஷர் உங்கள் நற்கீரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகையால் நம்முடைய நற்கீரிகளை கண்டு அநேகர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எரிந்து பிரகாசிக்கும் விளக்குகளாய் இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: இந்நாண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஒரு புதிய வாக்குத்தத்தோடு புதிய நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 16 புதன்கிழமை 2026 செப்டம்பர் மாதம் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய அருமையான ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஆபகோப் 3:16 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நான் கேட்டபொழுது என் குடல்கள் குழம்பிட்டு அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளின் உக்கல் உண்டாயிற்றது, என் நிலையிலேயே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று இங்கே இந்த தீர்க்கதரிசி ஆகிய ஆபகூக் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய காரியத்தை குறித்து இந்த அதிகாரத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் இந்த நாட்களிலே அதே ஆபகூக் தான் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் இந்த நாட்களிலே இப்படியான சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே அங்கே வருமா இருந்தாலும், ஆனாலும் ஒரு காரியத்தை நான் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறேன். எப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 17 அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலனுண்டாக போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், வயல்களிலே தானியங்கள் விளையாமற் போனாலும், கிடைக்கில் மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் அங்கே மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கணும். அருமை பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே மாறினாலும், அருமையான அன்பு பிள்ளைகளே, வானம் அங்கே மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சூழ்நிலைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிற வேளையிலே எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே மந்தமாகவும் தோல்வியாகவும் தான் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி நாங்கள் வாழப்போகிறோம், எப்படியாக செயல்பட போகிறோம் என்ற கேள்வி இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்குள்ளே இன்றைய நாட்களிலே எழுந்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னதான் சூழ்நிலைகள் ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் எப்பொழுதும் அனுதினமும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே களி கூர்ந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஏனென்றால் என் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய ஆண்டவர் மீண்டுமாய் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே வரப்போகிறார். அவர் இந்த நாட்களிலே பூமியிலே வருகிறது மட்டுமல்ல, தன்னுடைய ராட்சியத்தை இந்த பூமியிலே இந்த நாட்களை ஸ்தாபிக்க போகிறார். அதற்கு முன்பாக இந்த நாட்களிலே எல்லா சத்ருவின் கிரியைகளையும் அழித்து இந்த நாட்களில் இந்த பூமியை இந்த நாட்களில் புதிய வானம் புதிய பூமியாக இந்த நாட்களில் மாற்றி இந்த நாட்களில் அதன் அதிலே இந்த நாட்களில் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளோடு இந்த நாட்களில் அவர் அங்கே ஆட்சி செய்ய போகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால தான் இங்கே தீர்க்கதரிசியாகிய ஆபகூக் சொல்லுகிறார், இக்கட்டு நாளிலே நான் விளைப்பாறுதல் அடைவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டுகள் இருக்கிறதா? நெருக்கங்கள் இருக்கிறதா? எங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் துன்பங்கள் கலகங்கள் இந்த நாட்களில் எப்படியான சூழ்நிலைகள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட அந்த இக்கட்டுகள் வருகிற நாட்களிலே நாங்கள் தேவனை அறிந்தவர்களாய் தேவனோடு இந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்து அவரோடு இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் நடந்து கொண்டிருப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது அங்கே தேவன் நமக்கு ஒரு இழைப்பாறுதலை அடையும்படியாக இந்த நாட்களில் செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இழைப்பாறுதல் தருகிறவர் என்றால் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருந்தது நாட்களில் நம்மை நடத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விடாதபடி இந்த நாட்களிலே அவருக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களிலே எப்பொழுதும் இந்த நாட்களிலே அங்கே மகிழ்ச்சியா இருக்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு கழிகூறலை இந்த நாட்களிலே தருவார். இந்த வாக்குத்தத்தினூடாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 9ஆம் மாதம், 16ஆம் தேதி ஐப்பசி மாதம், 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். சங்கீதம் 46:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 46:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே, இந்த அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணுவார். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இரண்டு நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 2 ராஜாக்கள் 22-23, எசேக்கியேல் 12, பழைய ஏற்பாட்டிலேருந்தும் புதிய ஏற்பாட்டிலேருந்தும் லூக்கா 8வது அதிகாரம், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அத்தோடு உங்களுக்கு நற்சிந்தனை, ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றையும் அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களும் பயன்பெற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்கு போக முன்னதாக எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் அபிஷேக ஆராதனை வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெப வேலைக்குடாக கடந்து செல்வோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே, மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி மேகலா அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். அத்தோடு சகோதரி ஐரீன் அவர்கள் விசுவாசிக்கிறேன் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார் இலங்கை மண்ணிலிருந்து, அவருடைய பெயர் வரவில்லை. ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. அவரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் நஹோமி லோகனரிடம் ஒப்படைப்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனர்கள் அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். ஆராதனையிலே கலந்து கொள்வோம். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். நோயிலை அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. நோயிலும் அவரை வரவேற்போம், அவரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சூத்திரம். சங்கீதம் 46 படி, ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே, ராஜா, அப்பா, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தகப்பனே, உமக்கு சூத்திரம். ஐயராஜா தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, இரக்கங்களின் பிதாவே, நாங்கள் எதை செய்தாலும், எதை பேசினாலும், ஆண்டவரே எந்த செயலை செய்தாலும், ஐயராஜா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல ராஜா, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும் ஐயராஜா. உம்முடைய வல்ல கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே வழிநடத்தும் எதுவும், ஆண்டவரே உம்முடைய விருப்பம், உம்முடைய ஆளுகை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் சபைகளிலே இருக்கும்படி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன்.

மகா மகா பெரியது உம்மிரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம்மிரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம்

மனிதன் முடிந்து விட்டதென்று சொல்லுவான். ஆனால் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். ஹாலேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹாலேலூயா. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மை விடுதலையாக்குற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன்.

ஹாலேலூயா ஆண்டவராகிய தேவனே, அப்பா இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே நிற்கிறோம், உம்முடைய பிரசன்னத்திலே நிற்கிறோம் ராஜா தகப்பனே. என்ன ஆண்டவராய கர்த்தாவே ராஜா, நம்முடைய பிளவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா. ஆகியால் ஏற்ற காலத்தில் சகாயத்தை பெறும்படி அவருடைய கிருபாசன்ன தண்டையில் தைரியமாய் சேர கடவோம். ஹாலேலூயா. நிறவுளவு நல்லவர் அப்பா ராஜா, இந்த கால வேளையில் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம் ராஜா. தகப்பனாகிய தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும், உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை வழி நடத்தும், எங்களை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்நாள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தனக்கு பிறக்க போகிற பிள்ளையை அர்ப்பணித்தாளப்பா. ஆபிரகாம் ஆண்டவரே பலிபீடத்திலே தன் மகனாகிய ஈசாக்கை ஆண்டவரே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே திரும்பவும் பாவனையாய் பெற்று கொண்டான் ஐயா. ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட காரியங்களில் எல்லாம் ஐயா ராஜா நீர் திரும்ப ஆண்டவரே எங்களுக்கு அருளுகிற தேவனையா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வருமானங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஊழியத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், திரு சபையுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பாவியான ஸ்திரீ உம்முடைய பாதத்தில் வந்தாள் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே தன் கண்ணீரினால் உம்முடைய பாதத்தை கழுவினாள் ஆண்டவரே, தன் தலைமுடியினால் ஆண்டவரே தேவனே உம்முடைய பாதத்தை துடைத்தாள் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, நீர் அவளுக்கு சொன்னீர் ஐயா ராஜா, சமாதானத்தோடு போது சொல்லி ஆண்டவரே தகப்பனே அவளை ஆசீர்வைத்து அனுப்பினீரப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே, ஆண்டவரே மரியாளோ தன்னை விட்டுடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா பிதாவே நீர் நல்லவர், நல்லவர் என்பதுதான் எங்கள் அடித்தளத்திலே தெரியும் ஐயா. ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தீரப்பா ராஜா, தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தமது ஜனத்தின் அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரன் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியான ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். நீர்தான் முறிவை கட்டுகிறவர், நீர்தான் அடி காயங்களை கட்டுகிறவர், நீர்தான் சமாதானத்தின் தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன். ஹாலேலூயா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேனும் சமூகம், நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம்

நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன், சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன், வாக்குத்தத்தம் செய்தவரே வார்த்தையெல்லாம் வாழ்க்கைதானே, வாக்குத்தத்தம் செய்தவரே

கூம்பு கொள்ளும் உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்வசனம் நம்புவதால் உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்வசனம் நம்புவதால்

கொண்டால் தீமை அனைத்தையும் விட்டு விலகியே உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால் எலும்புகள் உடம்பெறும் என்னுடலும்

கனவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். புயல் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்திடன் கொண்டார். கைதியாக கப்பலுறே கற்றனாக செயல்பட்டார். கைதியாக கப்பலுறே கற்றனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் நீக்கது தீபன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் சமூகம் நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே தகப்பனே அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே வார்த்தை வடிவாய் வந்தவரே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாயி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹாலே லூயா ராஜா. ஆண்டவரே முக்க சூத்திரம், நீர் கிருபையும் சத்தியமாய் வந்தீரையா. உம்மை போல அன்புள்ள தேவன் வேறு ஒருவரும் இல்லையப்பா. ஆண்டவராகி தேவனே உம்மை போல அன்பு கொடுக்க வேறு ஒருவரும் இல்லையப்பா ராஜா. என் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா, நன்றி சொல்லுகிறேன். தகப்பனே உமை துதிக்கிறேன். உண்மை அறியாதிருந்தும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னவரே. ஆண்டவரே தேவனே தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினிகளை கடக்கும் பொழுதும், அலைகளை கடக்கும் பொழுதும், ஆழங்களை கடக்கும் பொழுதும் ஆண்டவராகிய தேவனே எங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்துகிறவரே. அப்பா அவருடைய அன்பு பெரியதப்பா, அப்பா அவருடைய அன்பு பெரியதப்பா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஓ ஹாலேலூயா. சூத்திரமையா ராஜா. தகப்பனே அப்பா நம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இரக்கமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹாலேலூயா ஓ ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. இயேசு என்றன் வாழ்வின் பிலனானார் எனக்கு ஆனந்தம். இயேசு என்றன் வாழ்வின் பிலனானார் எனக்கு ஆனந்தம். என்றன் வாலிப காலம் எல்லாம் என்றன் வாழ்க்கையின் துணையானார். என்றன் வாலிப காலம் எல்லாம் என்றன் வாழ்க்கையின் துணையானார். உன்னாமமே தலை தூங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த நிதயமே உமை பாடும் எந்த நினைவுகளும் அதாகும். எந்த நிதயமே உமை பாடும்

எந்த நினைவுகளும் அதாகும், எந்த நிதயமே உன்னை பாடும்.

ஹாலேலூயா தகப்பனே, அப்பா மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா, சோத்ரமய்யா ராஜா, தகப்பனே முக்கு சோத்ரமய்யா ராஜா.

மலை அடிகளுக்கெல்லாமே பெரியது. ஆகாய பூமி மலை அடிகளுக்கெல்லாம் பெரியது.

ஆகாயம் பூமி மலை அடிகளில் எல்லாம் பெரியது. அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது.

மறந்து எத்தனை பெரியாது ஆகாயம் பூமி மலை அடிகளு எல்லாம் பெரியது ஆகாயம் பூமி மலை அடிகளு எல்லாம் பெரியது சங்கட சமயங்களில் வங்கியே வாடுகிறேன் துங்க நீரங்குமெனிய நாடுகிறேன் தங்கமில்லாமல் பதில் அளிப்பேன் என்றத பாடுகிறேன் என்றத பாடுகிறேன்

நடந்தாலும் அருமெந்தன் மேப்பராய் அருகில் இருப்பதாலும் கருணையா என்னை கரம் பிடித்தே கத்தரி காப்பதாலும் எந்த கத்தரி காப்பதாலும்

0: ஆகாயம் பூமி மலையாளிகளே எல்லாம் பெரியது. ஆண்டவராகிய தேவனே மக்கள் சோத்திரம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா, நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வாய்வ பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, வருங்கால சந்ததிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே என்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவியன்னு சொன்ன தேவனே, எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன்னுடைய கரத்திலே ஒப்பு வைக்கிறோம், எங்கள் சந்ததிகளை உன்னுடைய கரத்திலே ஒப்பு வைக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எங்கள் சந்ததிகள் பாழான ஸ்தலத்தை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வாஞ்சையும் தவனத்தையும் வைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் தாழ்பால்களை பிலப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா ஆண்டவரே. தேவனே தகப்பனே நீர் ஆண்டவரே அப்பா எங்கள் வாயில் வைத்துள்ள வார்த்தைகள் ஆண்டவரே இது முதல் கொண்டு இன்றைக்கும் எங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் ஆண்டவரே வாழ்க்கையிலிருந்தும் விட்டு விலகுவதில்லை என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. இருளின் அதிகாரத்தில் நின்று எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேரப்பிள்ளைகள், எங்கள் சந்ததிகளை ஆண்டவரே நீங்களாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிறபடியா சூத்திரம். தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியாய் ஏழு பகலின் வெளிச்சம் போலவும் இருக்கும். ஹாலேலூயா நன்றியப்பா. தகப்பனாகிய தேவனே மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஐயா ராஜா ஆண்டவரே தகப்பனே யாழ்ப்பாண பிரதேசங்கள் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா ஆண்டவரே. கரையோர பகுதிகள் எல்லாம் தெளிக்கிறோம், நடு மத்திய பகுதிகளிலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அந்த சிறு பிள்ளை ஆண்டவரே அந்த கிட்னி ஃபெயிலியரா இருக்கிற அந்த பிள்ளையின் குடும்பத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அற்புதங்கள் செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவராகி தேவனே தகப்பனே. இன்னும் ஐயா நாங்கள் இருக்கின்ற தேசங்கள் ஆண்டவரே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த தேசங்கள் ஐயா, அந்த சந்ததியை ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ராஜா. அந்த சந்ததிகளை நீர் மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே இன்னும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று ஆண்டவர் ரெண்டு தேசத்தினும் ஒப்புரவாக்கி விட்டீர் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் அதிபதிக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஐயா, ஜனங்களை வழி நடத்துகிற ஞானத்தை கொடும் ஆண்டவராகிய தகப்பனியமுக்கு சூத்திரம். இலங்கையின் அதிபதிக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஆண்டவரே அப்பா, தைரியத்தை கொடும், சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று கட்டவிழ்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த யூரோப் தேசங்கள், கனடா தேசங்கள், அமெரிக்கா தேசங்களுக்குள்ளே ஆண்டவரே சமாதானத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் அறிக்கையிடுகிறோம், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கால வேளையிலே இணைந்து காரியங்களை கர்த்தருக்காக செய்து மிகுதியான காரியங்களை கூட கடந்து செல்கிற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், வேலை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத குறுகிறோம், வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் ஒவ்வொரு போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
0: ஆமென்.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் அபிஷேக ஆராதனை தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து வழி நடத்தினார். உங்களுக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவற்றை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே நுகர்ந்து அதற்கான ஜெபங்களுக்கான பதிலை தருவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்லும் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, மக்களின் சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காக, உன்ன உணவையும் முடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் தருகின்ற கர்த்தர் ஆமேன். எங்கள் எல்லோருக்கும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற அதே கர்த்தர் மற்றவர்களுக்கும், ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் அந்த காரியங்களை கூட வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர பண்ணுகிறவர். ஆமேன். கர்த்தரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். தேவன் பூமியின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஆமேன். அந்த பூமி அசையாது, ஆனாலும் அசைகின்ற பொழுது நாங்கள் எர்த்குவேக்களை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதற்கு அதன் நடுவில் இருக்கிறார், வழி நடத்துகிறார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமேன். சங்கீதம் 46:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சகாயம் செய்யும் தேவன் எங்களுடனே கூட இருக்கிறார். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 Kings 22:23, Ezekiel 12, பழையப்பாட்டிலிருந்தும் புதிய பாட்டிலிருந்து Luke 8 வெற்றி நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களும் ஆசீர்வாதம் பெற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்கு உடாக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் புதிதாக ஒருவர் இணைந்திருக்கிறார். அவங்களோட பேர் வரவில்லை. இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். 9 98 74 என்ற நம்பரில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார், டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் UKயிலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிற அவரையும் கத்தர்தாமி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை புறப்படுப்பார், தொகுத்து வழங்குவார், ஜபங்களோடு வார்த்தைகளோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியரையும் வரவேற்று கொண்டு உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு சௌரி ஜெனட்டிடம் படிப்போம். பிரைஸ்லோடமா நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியன்னா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் சகல காரியங்களிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலத்திலே அவர் எந்தெந்த இடத்திலே வாழ்ந்தார், ஏன் அப்படியான காரியங்களை செய்து கொண்டு வந்தார், நன்மையான ஈவுகள் அவர் செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது இயேசுவானவர் பிறந்த நகரம் அங்கு பெத்தலகேமிலே பிறந்து அங்கு உலகத்துக்கு ஒரு இரட்சகர் என்பதை நிரூபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வேத பாரகர் யூதர்கள் அதாவது எங்கே புறப்பார் என்று சொல்லி அவர்கள் வாதாடினார்கள். ஆனால் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே இரட்சகர் என்பதை அவர் பிறந்து நிரூபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே வளர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாசரேத்திலே அவர் வளர்ந்ததை குறித்து நாங்கள் வேதாகமத்திலே காணக்கூடியதாயிருக்கிறது. மத்தேயு 2 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. மூன்றாவது காரியம், அவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகுமிலே ஊழியத்திலே முக்கிய மையமாய் அதை வைத்து இருந்ததை நாங்கள் வேதாகமத்திலே காணக்கூடியதாயிருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்திலே அந்த ஊழியங்களை அங்கு மேற்கொள்ளவும் அங்கு முக்கியமான இடமாய் தலமாய் அவர் வைத்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து அவர் 4வதாக நாயனூர் விதவையின் மகனை அங்கு உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், ஒரு விதவையின் மகன், அவள் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பாள், ஒரே ஒரு மகன். ஆனால் ஆண்டவர் அங்கு ஏற்ற வேளையிலே அங்கு வழி தெரிவிலே நின்று அங்கு தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு 5வது காரியமாய் அங்கு பெத்தானியாவிலே லாசருவை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பாருங்கள், 1வது நாயினூர் விதவை அங்கு உதறுமற்ற நிலைமையிலே இருக்கிற அவளை அவளுடைய புள்ளியை உயிர்ப்பித்தார். இங்கு பெத்தானியாவிலே அவருடைய சிநேகிதனை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த எப்படி எப்படியாய் அவர் இந்த பூமியிலே கடந்து வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சிந்தித்து கொண்டு செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அங்கு இறுதியிலே அங்கு எருசலேமிலே சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டார். அந்த எருசலேமிலே இருக்கிறபடியா நாங்கள் எருசலேம் சமாத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எருசலேமிலே தான் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் உலகத்தின் பாவம் அனைத்து பேருடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை முழுமையாய் கொடுத்து பூரணமாய் கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்ற இடத்திலே இருந்து அந்த தேவ மகிமையை தருவும்படி அவர் அந்த இடத்திலே சிலுவையிலே தன்னை தன்னுயிரை கொடுத்து என்னுயிரை மீட்டார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். கடைசியாக அவர் எம்மாவூர் ஊரிலே உயிர்த்தெழுந்து சீசர்களோடு நடந்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இன்றைக்கும் எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களோடு நடக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். ஏனென்றா விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் இந்த கடைசியாக இந்த பூமியிலே எம்மாவூர் சீசரோடு அங்கு நடந்தார். ஏனென்றால் இன்றைக்கும் எங்களோடு அவர் நடக்கிறார். அவருடைய கடந்து வந்த படிகளை பாருங்கள். எப்படியாய் பிறந்து எப்படியாய் வளர்ந்து எப்படியாய் தன்னுடைய ஊழியத்திலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து யாரை உயிரோடு எழுப்ப வேணுமோ அவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பி அங்கு கடைசியாக எருசலேமிலே தன்னுடைய சிலுவையிலே மரித்து அங்கு எம்மாவூருக்கு போகிற சீசரோடு நடந்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இப்படித்தான் இந்திய நாக்களிலும் நாங்களும் எந்த தேசத்திலேயோ பிறந்தோம், எந்த தேசத்தையோ நாங்க வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழிய முக்கிய ஊழியங்கள் என்ன என்பதையும் நாங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே எங்களுடைய ரட்சிப்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எந்த இடத்துல யாரிடத்துல அந்த உயிர்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே நாங்கள் உயிர்ப்புகளை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களோடு நான் கடைசியிலே சொல்லி இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நாங்கள் சரியாக நாங்கள் அண்டிக் கொள்வோமாய் இருந்தால் எங்கள் மேல் ஒருவன் கை போட அவர் விட மாட்டார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே இந்திய நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எத்தனை காரியங்களை எல்லாம் செய்தார். ஏனண்டா விசுவாசத்திலே கிரியை நடப்பித்தார், அன்பின் விரியாசத்தை காண்பித்தார், நம்பிக்கையிலே பொறுமையாயிருங்கள் என்று காண்பித்தார். இந்த மூன்று காரியத்தையும் வைத்து நாங்க பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அந்த முதலாவதாக அந்த அன்பை கற்றுத்தந்தீர். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூறுகிற அன்பு, இப்படியாக பிறரை அன்பு கூறுகிற அன்பை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். விசுவாசமானது கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். உம்முடைய விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்முடைய விசுவாசத்தை உம்முடைய வசனத்தில நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது, நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களிலேயும் விசுவாசம் வைக்கும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னில என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு தந்தீரே. கடுகளவு விசுவாசத்தை சேர்க்கும்படியாக உடைய வார்த்தைகளை இதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் கடுகளவு சேர்த்து அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் கட்டளையிட்டு ஜபிக்கும்படியாக, இந்த மலையை பார்த்து, இந்த துக்கத்தை பார்த்து, இந்த கவலையை பார்த்து, இந்த எழுப்புதல் இல்லாத காரியங்களை பார்த்து, இயேசுவின் நாமத்தில் அகன்று போய் ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை நோக்கிய பார்வையில இந்த கடைசி காலத்துல வருவார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இந்த காலத்துல வாடுகிற ஒவ்வொரு மனிதனும் உம்மால் படைக்கப்பட்ட மனிதன். இந்த காலத்தில் அவர்களை வைத்திருப்பது உம்மை அறிந்து கொள்வதற்காக, இந்த சுவிசேஷங்களுக்கு கூடாக இந்த சுவிசேஷத்தை இந்த 5 கட்டங்களுக்கும் அறிவிக்கும்படியாக வறுதியான நல்ல தெய்வமாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டினீர். நீர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய ஊழியம் செய்ய வந்தீர். நீர் பாதுகாப்பாக கால்களை கழுவி தாழ்மை உள்ளவராக அந்த சீடர்கள் அனைவருடைய காலை கழுவி இப்படி உடைய தாழ்மை மரண பரியந்தம் நீ தாழ்மை உள்ளவராக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து இப்படியாக உம்முடைய உயிரையே எங்களுக்காக கொடுத்து எங்கள் பாவங்களுக்காக இயேசு நீர் காயப்பட்டீர். எங்கள் அக்கிரமங்களுக்காக இயேசு நீர் நொறுங்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் அந்த சிலுவையில் ஏற்றி கொண்டீர். உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகத்தை தந்து கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தீரே. இது நாங்கள் செய்த காரியம் அல்ல, நாங்கள் கிரிகைகளினால வந்ததில்லை. உம்முடைய இலவசமான கிப்டாக இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு நீர் உம்முடைய சிலுவை கிப்டை தந்தீரே, உயிரியை கொடுத்தீரே. அந்த 33.5 வயதுல இப்படியான அந்த மெய்யான இரட்சகரை விட்டு இன்றைக்கு மனிதன் இந்த பாவ மதங்களுக்கூடாக சாபத்துக்கூடாக பாவத்துக்கூடாக அந்த அன்பு அன்புள்ள இயேசுவை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத எங்களுடைய உங்களுடைய இயேசு அறிந்து கொள்வது என்பது மனதை மாற்றிக் கொள்வது. இது மதம் மாறுவதில்லை, எங்களுடைய மனதில் எங்களுடைய மனதில பாவ உணர்வோடு பாவ சிந்தனைகளோடு மற்றவர்களுக்கு தீமை செய்கிற உணர்வோடு வாழுகிற ஒரு மனிதன் இயேசுவை போன்ற ஒரு மனிதனாக நன்மை செய்கிறவனாக வாழுகிற வாழ்வுதான் மனதை திருப்பிக் கொள்ளுவது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவில நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் சிலுவையில மடித்தார், உயிர்த்தெழுந்தார், எனக்காக மடித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் இரட்சகராக நீங்கள் ஏற்றிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. உங்களுடைய பாவ சாபங்களை இயேசு மாற்றுகிறார். இயேசுவை போல நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையில எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக அவர் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராக இருக்கிறார். எங்களுடைய முடியாத காரியங்களை பாவங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை மன்னியும். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் இருக்கிற தேவன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அறிந்து கொள்ளுகிற அறிவை இந்த காலங்களில கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த இணைய வானொலிக்கூடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசுடைய வார்த்தைகளாக அவருடைய மனதை கடினமான மனதை தசியாக மாற்றுகிற வார்த்தைகளாக அந்த கடின இருதயத்தை சதியான இருதயமாக அவருடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அறிந்து கொள்ள இயேசுவே கிருபை செய்வீராக. ஆண்டவரே அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் அவருடைய கணவரோடு, மகனோடு, மகளோடு, ஒவ்வொருவரோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு வாழ்வில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக. நாங்கள் தீமையான வாழ்வில வாழ்ந்தோம், பிறக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் பாவத்தோடு பிறக்கிறான். இயேசு எங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த பாவ உணர்வில இருந்து இயேசுவை நோக்கிய பயணத்துல நாங்கள் போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய படகுல ஏறிக்கொள்ள நோவாவின் படகுல மிஸ் பண்ணினது போல அந்த மக்கள் இந்த இயேசுடைய படகில இந்த கடைசி காலத்தில் ஏறிக்கொள்ளும்படியாக கதவு பூட்டப்பட்ட பின்பு அங்கு ஏற முடியாது. இயேசு கதவை பூட்ட முன்பாக ஒவ்வொருவரும் ஆயத்தமாக விழித்திருக்க ஜெபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில உண்மை அறிகிற அறிவை கொடுத்து உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இழுத்துக் கொள்வீராக. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவையும் விரும்புகிறது. இயேசு கிறிஸ்துவே உண்மை உயிரங்களுக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் இழுத்துக்கொள்ளும் துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன். நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: ஒவ்வொரு எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பயனுள்ளதாய் இந்திய நாட்களில் மாற்றப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்திய நாட்களில் தீவினைகள் தீங்குகள் எல்லாம் கூடிக்கொண்டு போகிறதாகவே ஆண்டவரால் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை பயனுள்ளதாய் எல்லாருக்கும் மாற்றப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹலேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரமாண்டவரே இந்த நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரமாண்டவரே இந்த நேரத்திலும் கொடுக்கப்பட்டதான இந்த விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரமாண்டவரே என் நல்லவர் வல்லவர் வாக்குமாறாதவர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரமாண்டவரே என் நாமத்தினாலே நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் எல்லாரும் ஜனங்களும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு பருவத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான கர்த்தாவே இந்த வாழ்க்கை கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதை அப்பா உண்மையாய் கர்த்தாவே அப்பா உன்னதமாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ தேவன் நீங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாச்சு கேக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த வாழ்க்கையிலே கர்த்தாவே அப்பா அநேக தடைகள் கர்த்தாவே அநேக அப்பா மன திருப்பங்கள் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் எத்தனையோ போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆனாலும் கூட கர்த்தாவே உம்மது வார்த்தையின்படி உமக்கேற்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தாவே தாளந்துகள் கர்த்தாவே இன்னுமாய் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்கள்லே நாங்கள் உண்மை உத்தமமாய் இருக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா குடும்பஸ்தரெல்லாம் இருக்கிற போது கர்த்தாவே அநேக அப்பா அநேக பாடுகள் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தாவே அப்பா குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. இப்படியான குடும்பங்கள்ல அநேக குடும்பங்கள்லே சமாதானம் இல்லை ஆண்டவரே. அநேக குடும்பங்கள்ல பிரிவினைகள் கத்தாவை அநேக குடும்பங்களில் தற்கொலை நாவிகள் கத்தாவை இப்படியான காரணங்கள்னாலே கத்தாவை இந்த குடும்பங்கள் கத்தாவே அப்பா பிரிந்து போயிருக்கிறது கத்தாவை அப்பா. அவங்களுக்கு கொடுத்த அந்த குடும்பங்களை கத்தாவை சரிவர நடத்த கத்தாவை சரியான முறையிலே அதை கொண்டு செல்ல தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பிரிவினையின் ஆவிகள் கத்தாவே குடும்பங்களிலே கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இப்படியாய் கத்தாவே சகோதரங்களுக்கு இடையே கத்தாவே அநேக பிரிவினைகள் கத்தாவே அப்பா இதெல்லாம் எடுத்து போட்டு நல்ல தெய்வ சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அதை நல்ல முறையிலே நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை வளர கர்த்தாவே உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய சத்தங்கத்துக்கு நாங்கள் கீழ்படிந்து அதை கேட்டு கர்த்தாவே அப்பா அதன்படி வாழ தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் சரியான முறையிலே செய்ய கர்த்தாவே தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனித பலவீனத்தினால்
5: கைவிட்ட
4: அநேகர்கள் கர்த்தாவே நாங்கள் இடறி விழுகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி இடறி விடாதபடிக்கு தேவன் எங்களை தாங்கி கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே குடும்பமாய் உம்மை தேட தேவன் கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே சமாதானம் நிலவ குடும்ப ஜபங்கள் செய்ய தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தாவே வீணடிக்காத படிக்க கர்த்தாவே அப்பா அதை பிரயோஜன படுத்திக்கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களிலே கர்த்தாவே அப்பா சமாதானத்தை கொண்டு வாங்க, தேவ சமாதானத்தை கொண்டு வாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் உண்மை அண்டி கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை விட்டு விலகாத குடும்பங்களாய் இருக்க தேவன் உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களிலே எல்லா காரியங்களிலும் தேவன் நீங்க முன்னிலையிலே இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ தேவன் நீ உதவி செய்யும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தாவே அப்பா உண்மை அண்டிக் கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படி அச்சுபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிக்கும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகள் இடறி விடாத படிக்கு, குடும்பங்கள் பிரிந்து விடாத படிக்கு தேவன் நீங்க காத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. லெஸ்லியனா இன்னும் ரீட்டா சகோதரி பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க. நினைப்பிலேக்கப்பா ஸ்தோத்திரமாண்டவரே. இதுல நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்திக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ரீட்டா சகோதரி கணவர் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அவங்க செய்யற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. அவங்களுடைய சபை ஊழியங்கள் கர்த்தாவே தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் ஜெபிக்க கிடைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. மட்டுமாய் நடத்தினதுக்காய் நன்றி ராஜாவே. மீதியான பகுதியும் கூட தேவன் நீங்க வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
5: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் ஒட்டியே எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.
5: நாங்க சிசிலியா மாவை வரவேற்றுக் கொண்டு பிரேசலோட்டம் நீங்கள் எங்களுடைய தேசத்தின் ஈழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்க வேணும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேணும். ரட்சிப்பு அவர்களுக்கு பிரதானமாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே என்று என்னால தந்ததுக்காக உமக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே எங்களுக்கு ஜெபிக்க நீர் எங்களுக்கு வல்லமே தந்ததுக்கு நன்றி அப்பா. அப்பாயும் மட்டும் எங்களை வழிநடத்தினதுக்கு உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே இனி வரும் நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே எனக்கு தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பாவிலாவே இந்த அப்பாவி பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்கள் அவர்கள் மேல் இருப்பதாக. அன்பான தகப்பனே பயோசிபர்கள் மேலேயும் இரக்கத்தை காட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே உடை உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி தவிக்கிறவர்கள் மேல் அன்பு காட்டும் தகப்பனே. ஆவியானவரையே அன்பு காட்டும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஆறுதல் அளித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் ஆறுதல் அளிப்பீரப்பா. அப்பா உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா எங்கெங்கு சென்றாலும் இருக்கிற எல்லா ஜனத்தையும் உம்மது பாதையில் வழி நடத்தும் தகப்பனே. அப்பா உம்மது பாதையில் வழி நடத்தும் தகப்பனே. அப்பா இயேசுவே அவர்கள் கூவியழைக்க செய்தலும் தகப்பனே. உமது உமது சொற்களை அவர்கள் உச்சரிக்கும்படி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே. அப்பா மாற்றும் தகப்பனே. அப்பா அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை அவர்களுக்கு நீர் ஒரு அதிசயத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே லங்க தேசத்திலே இருக்கிற சனம் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை ஒவ்வொரு நொடியிலும் நீர் பாதுகாத்து கொண்டு வாரதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே ஆவியானவரே இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதி இந்த தகப்பன். அவர்களுக்கு அவருக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்றமோ எல்லா மூளைகளையும் நீரே அவருக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பன். அப்பா அவருக்கு ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்த தகப்பன். அப்பா தகப்பனே என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுத்த தகப்பன். ஆவியானவரே இந்த மக்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அப்பா அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடியும் அவர்கள் நின்று போகாதபடியும் நீர் காத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா நீர் அவர்களுக்கு உடுக்க உடைய உண்ண உணவையும் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே இந்த ஹாஸ்பிட்டல் வழியே போகும்போது அவரை அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா அபிலாவே இந்த மக்கள் எல்லோரும் அப்பா அவர்களை நல்ல மாதிரி ஆதரித்து தன் தாய் தகப்பன் போல அப்பா அந்த நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே நீர் ஒரு ஆதரவு காட்டுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா என் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா என் பிள்ளைகள் எல்லாத்தையும் முகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே லீசியண்ணா குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்பா இந்த சங்கமவாதலிய எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா அவர்களின் தேழ்வுகளை சந்தியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேழ்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே வினோவின் மகள் அப்பா வழியால போயிருக்கிறா தகப்பனே. அவ போற பாதைகள் எல்லாம் நீர் அவருக்கு துணை செய்யும் தகப்பனே. அப்பா அவர் போய் தங்கி வரும் மட்டும் அவரோடு கூட இருந்து அவர் வழி நடத்தி வீடு சேர நீர் வழி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
2: ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து சகல காரியத்திலும் சகல உபத்திரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன். உங்களோடு இருப்பாராக.
2: ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
7: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட். யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே யுத்தங்களை ஏற்படுத்த நினைக்கிற எல்லா நாடுகளையும் கர்த்தர்தானே சந்திக்க வேண்டும். ஏனென்றா வீணான இரத்தம் சிந்துதலும் வீணான அழிவுகளையும் அங்கு கொண்டு வராதபடி அந்த தலைவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து அந்த யுத்தங்களை நிறுத்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
7: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா. ஸ்தோத்ரம். ஸ்தோத்ர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இம்மட்டுமாய் எங்களை நீர்ப்பா ஜீவனோடு பாதுகாத்த தயவுக்காய் சூத்திரம். அநேக தேவைகளை சந்தித்தீரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா அப்படியாக கூட ஆண்டவரே அநேக விலவீனங்களிலும் உமது பலன் எங்களில் பூரணமாய் விளங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களே அப்பா கரை திரையற்றதாய் நாங்கள் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவைகளை கரை திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள தேவரே நீர் எங்களுக்கு கிருபை புரியும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு சூத்திரம்.

0: எங்களுக்கு நீர்தாமே ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உமாலே அன்றி யாராலே இது செய்ய முடியாது தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, எல்லா சமாதானத்தோடு அப்பா தேசங்கள் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூடாண்டவரே, எத்தனையோ உயிர்கள் பறி போனது அப்பா, எத்தனையோ ஆத்துமாக்கள் நஷ்டப்பட்டு போனது ராஜா, அநேகர் உடைமைகளையும் குடும்பத்தாரையும் ஆண்டவரே விட்டு தங்கள் சொந்த இடங்களை எல்லாம் விட்டு அவர்கள் பா வேதனையோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இவர்களுக்கு அப்பேற்பட்ட யுத்தங்களிலே சேதமான மக்களுக்கு ஒரு சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. இப்படி ஆக கூடாண்டவரே தேவரீர் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்களுடைய நாடுகளிலே பாதுகாத்து கொள்ளவும், அவர்களுடைய நாடுகளுக்கு விரோதமாய் எந்த காரியங்களும் செய்யாதபடி ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்து ஆசீர்வதிங்க தேவரீர். நீர் அப்படியே எல்லாவற்றையும் சந்தித்து இந்த நாடுகளுக்கு வேண்டிய எல்லா பா சோத்திரம் மற்ற நாடுகளும் உதவும், அவைகள் அந்த நாட்டுக்கு சரியாக அந்த மக்களுக்கு சரியாக போய் சேர அந்த உதவிகளை எல்லாம் போய் சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. இதுல வழியிலே அப்பா எந்த ஒரு மனுஷனும் அதனை பறித்து கொள்ளாத படிக்கு இருக்க கூட உதவி செய்யுங்க. இந்த நாளிலே ஏமாற்றுகிறவர்களும் ஆண்டவரே பறிக்கிறவர்களும் அதிகமாய் இருக்கிறபடினாலே இப்பேற்பட்ட இருதயத்தை கொண்டவர்கள் எல்லோரும் மனம் திரும்பபடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரப்பா, யுத்தங்களில் யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறப்பா மத்தேயு 24 அதிகாரத்தின்படி ஆண்டவரே யுத்தங்கள் ஆண்டவரே தடுத்து நிறுத்த உம் ஆள் கூடு ராஜா. நீர் யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிற தேவன் அப்பா. ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர்கள் ஒடிக்கிறவரா இருக்கிறபடினாலே அப்பா நீ சமாதானத்தின் தேவன். தேசங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஒரு அப்பா வார்த்தையின்படி சமாதானத்தை தேசத்திலே கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் உங்கள் தேசத்தில் உலாவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அப்படியாக எந்த துஷ்டதனங்களும் தேசங்களிலே உலாவாத படிக்க மக்கள் எல்லோரும் சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படியே கூட கர்த்தாவே இந்த நாடுகளிலே ஆவியானவர் கடந்து செல்லும்படியாய் அந்த இடத்துல இதுவரை காணாத ஒரு சமாதானத்தை காண உதவி செய்யும்படியாய் அந்த பரிசுத்த ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ஜபங்களை கேட்டு ஆண்டவரே அந்த யுத்த நாடுகளுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் இந்த தலைவர்களுக்கும் மக்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்து ஒவ்வொரு தேசங்களுக்கு இடையே நீர் சமாதானத்தை கட்டளிட்டு ஒவ்வொரு தேச தலைவர்கள் இடையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளிட்டு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே நீர் அந்த யுத்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி கூட சப்பா ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை முது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா தேவரீர் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அதே வேளையிலே சப்பா இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிறதான ஊழியங்களையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கென்று எழும்பி ஆண்டவரே பிரகாசிக்க அப்பா இந்த குடும்பத்தை நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே உங்களுடைய ஊழியத்தை செய்ய இவர்களை இன்னும் அதிக அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே கூட ராஜா மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்கள் உமக்கு சேர ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக இயேசப்பா இனி ஜெபிக்க வருகிறதான காத்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் கூட அவர்களுடைய குடும்பங்களும் அவர்கள் உமக்கு சேர ஊழியங்களையும் கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தெய்வம் செய்தப்பா சமாதானத்தின் தெய்வம் சமாதானத்தோடு வழி நடத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். ஆமா.

0: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வாத கட்டளையிடுவாராக. ஆமென்.
1: ஹலோ,
0: பிரைஸ்
1: லார்ட்.
0: நீங்க எல்லா தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்தியனாக்கள்லே தேசங்கள்லே அங்கு பஞ்சங்களும் வேலை இல்லாத பிரச்சனைகளும் தேவை இல்லாத பிரச்சனைகளும் எழும்பிக் கொண்டிருக்கிறதாகவே எல்லா உயர்வுகள் அதுகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை அன்போடு கூட நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகளை எடுக்கிறேங்க. அப்பாவே, கர்த்தர் நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் உமக்கு கிருபையை தேடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சமூகத்திலே நிற்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அளவிலாத அன்பினாலும் அளவில்லாத இரக்கத்தினாலும் அளவில்லாத ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா பேர் அன்பினால் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த சிலாக்கியத்தை நீ தந்திருக்கிறீர்க்க தாவே, அதுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஜப குறிப்பு காயும் சமூகத்தையும் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாம தேசங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா இறக்கட்டுங்க தாவே. தேசங்கள் மேல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தை செலுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவரே தந்து அந்த தேச மக்களுக்கு ஆண்டவரே அவர்கள் நன்மையான காரியங்களை செய்து அப்பா ஒருபோதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே அப்பா இது ஏழ்மையிலும் ஆண்டவரே உணவில்லாத பற்றாக்குறையில நிலையிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழாதபடிக்கு திருப்தியோடும் பசுமையோடும் ஆண்டவர் புசிக்கத்தக்கதான ஆண்டவர் ஒரு கிருபையை தந்து என் ஏவனாகி கர்த்தர் இவர்களை ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆகி ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு எத்தனையோ தேசங்களில் ஆண்டவர ஒவ்வொரு தேசங்களிலே ஆண்டவர இந்த பண பற்றாக்குறையின் விலைவாசி அதிகம் காரணமாக ஆண்டவர உழைக்கிற பணங்களே ஆண்டவர அந்த பொருட்களை ஆண்டவர் உணவுப் பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அப்பா தேவனாகி கர்த்தர் எல்லா தேசங்கள் மேலும் ஆண்டவர அப்பா இதோ மின்மாறி பின்மாறி பிழிது ஆண்டவர நல்ல வலிமை வளமைகளை ஆண்டவர செழிப்பாக்கி அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர அந்த தானியங்கள் கிடைக்குமோ உணவு பற்றாக்குறை ஏற்படாதபடிக்கு ஒவ்வொரு தேசத்தின் மேல் ஆண்டவர உம்முடைய கருணையை காட்டுங்கப்பா. அப்பா எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரே அப்பா பணக்கார நாடு என்று சொல்லுகிற அப்பா அநேக தேசங்களிலே கூட இன்னும் தெருவோரம் வசிக்கிறவர்களும் தெருவோரம் ஆண்டவரே அச்சீவிக்கிறவர்களுமாய் ஆண்டவர அநேகருடைய ஆண்டவரே இடத்திலே ஆண்டவரே யாசிக்கிற பிள்ளைகளாய் கூட நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படி ஆண்டவரே பெரிய தேசங்களுக்கே இந்த கதி என்றால் ஆண்டவரே ஒரு சிறிய தேசங்கள் ஒன்று வறுமை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற ஏழ்மையான தேசங்களிலே இந்த மக்கள் எல்லாம் எப்படியப்பா இருப்பார்கள்? கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே கருணை கூர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு தேச மக்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஜெனிப்பித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் வறுமையில் இருக்கிறதான சூழ்நிலையில் இருக்கிற வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கருணை காட்டி அவனு இறக்கத்தினால் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த நல்ல உணவு பதார்த்தங்கள் கிடைக்குவோம். அவர்கள் ஆண்டவரே அந்த உணவை தின்றால் மட்டும் போதும் ஆண்டவரே அவர்கள் உடலில் பலத்தையும் உருவாக்குற தேவன் நீர் இருந்து ஆண்டவரே அவர்கள் வழிநடத்தி அதே நேரத்தில் ஆண்டவரே இந்த உணவு இல்லாத அந்த சூழ்நிலையில பல இடங்களில் ஆண்டவரே இதப்பா இப்படியான வறுமையான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே அதுக்கு ஆண்டவரே தக்கதான காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். என எங்களோட கர்த்தாவே அநேக தேசங்களிலே ஆண்டவரே வெறும் முன்னணியில் இருக்கிறதான தேசங்களில் கூட கர்த்தாவே அப்பா இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாத ஆண்டவர காரியங்கள் அநேகமாக பெருகி கொண்டிருக்கிறது. அதே வேளையிலும் ஆண்டவர வேலையில் இருப்பவர்களையும் கொடுக்கத்தாவே திடீர் என்று ஆண்டவர எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் ஆண்டவர அவர்களை நீக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்திலே ஆண்டவர படித்தும் ஆண்டவர அப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்று எதிர்பார்க்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர இந்த வேலைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதான இந்த நேரத்திலே ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே ஆண்டவரே படித்து முன்னேறி ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு தந்து நல்ல ஆண்டவரே வருமானங்களை தந்து வேலையை தந்து ஆண்டவரே அந்த குடும்பங்களும் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளையே நீ ஒரு நாளும் கைவிடாத தேவன். அப்பா உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே நீ கைவிடாத தேவன். இதையெல்லாம் ஆண்டவரே செய்யும் வாழ் கூடும் ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு உயிர் ஜீவன் உள்ள மனிதரும் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே அவளை ஆசிர்வதிங்கப்பா. காலப்போக்கில ஆண்டவரே அவரவர்கள் ஆண்டவரே அப்பா இதோ வேற மதம் ஆண்டவரே மார்க்கம் என்று ஆண்டவரே வேறுபட்டிருக்கிறார்கள், அதன் மூலமாக பிரிந்திருக்கிறார்கள். ஆனாலும் என் தேவன் உருவாக்கிய அந்த மக்கள் தானா ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே. அப்பா அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே சிதறி அடிக்கப்பட்டார்கள், பாஷைகள் மாற்றப்பட்டது என்று பார்க்கும். அப்படிதானே ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் மாறி போனார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறவர், அரவணைக்கிறவர், ஆதரிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரே கருணை காட்டி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வருங்காலங்களிலே ஒரு நல்ல சந்ததியாய் விளங்க, நல்ல ஆண்டவர் குடிமக்களாய் ஆண்டவர் விளங்க இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் துணை இருங்கப்பா. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான வெறுமைகள் எல்லாம் அடுத்து போட்டு திருப்திப்படுத்துகிற தேவனாகி கர்த்தர் இவர்கள் திருப்திப்படுத்தி ஆறுதல் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலை தந்து தேவனாகி கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பங்களையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். மூன்றாம் நான்காம் தலைமுறை வரையிலும் ஆண்டவரே நீ விசாரிக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. யாரெல்லாம் உத்தமத்தோடு ஆண்டவரே சிவன் செய்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் வறுமை காணாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு அப்பா நீர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நீர் வைத்திருக்கிற அந்த சித்தத்தின்படி அவர்களை வழி நடத்துங்கப்பா. ஒருவரும் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே ஆண்டவரே உணவில்லை என்று ஆண்டவரே வறுமையிலே வாடி ஆண்டவரே இறந்து போகாதபடிக்கு தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு தகப்பனா இருந்து ஒவ்வொருவரையும் காப்பாற்றி வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா தேசங்களிலும் வேலையில்லாத அந்த திண்டாட்டத்தை ஆண்டவரே விரைவிலே ஆண்டவரே முடித்து எல்லோருக்கும் நல்ல வேலை கிடைத்து அதன் மூலமாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் ஆண்டவரை மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே ஆண்டவரை ஒவ்வொரு தேசத்தையும் ஆசீர்வதித்து அந்த தேச மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த தேசத்தின் தலைவர்களும் ஆண்டவரை அதை அறிந்து செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். தீமையை வெறுத்து நன்மையான காரியங்களை இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் செய்ய கர்த்தராகிய தேவன் அவளுக்கு உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தை தந்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல நலனையும் நல்ல ஆரோக்கியத்தின் பலனையும் தந்து வழி நடத்துங்க. இதே நேரத்தில் ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீ துணையாயிருங்க, நீரே பலனாயிருந்து இவர்களை வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்து இந்த பிள்ளைகளோடு கொடுத்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அந்த அருமையான ஜெப வேலையை ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அப்பா நடத்தி வருகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவியையும் உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க, இந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே பலனாயிருந்து வழி நடத்துங்க, நல்ல ஆரோக்கியத்தின் பலனை தாங்க. அப்பா இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே நீங்க அவர்களுக்கு துணையாயிருந்து இவர்களுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற அநேக சூழ்ச்சிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே முடிவு ஊழியத்தை செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடி பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவன் தாமே அவர்கள் வாழ்கிறதான ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே தேவ தூத பட்டாலும் காத்து கொண்டு ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். கர்த்தராகி தேவன் அப்படியே செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தர்மையான ஜப வேலையை தொகுத்து வழங்குறதான அப்பா ஜானட் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் காத்த தேவன், எல்லா விதமான ஆபத்திலும் ஆண்டவரே துணையாக இருந்த தேவன், இவரோடும் இவருடைய கணவனோடும் இவருடைய பிள்ளையோடும் மகனோடும் மகளோடும் நீங்கள் இருந்து ஆண்டவரே வழி நடத்துங்க. இவர்கள் வாழ்கிறதான இடத்துல இவருக்கென்று ஆண்டவரே அநேக ஜனங்களை ஆண்டவரே அநேக ஆத்மாக்களையும் கொள்ளை பொருளாய் உமக்கு கொண்டு வர கர்த்தர் இவர்களுடைய ஆண்டவரே எல்லா நேரத்திலும் இவரை திடப்படுத்துங்க பலப்படுத்துங்க வழி நடத்து. அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே இயேசு கிறிஸ்து என்ற விளையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். உங்களை கேட்டதவன் ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கத்தர். நீங்க கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
1: ஆமேன்,
0: ஆமேன். மங்களா வாக்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் அது மட்டுமல்ல அவர்கள் வியாதிகள் தேவன் மாயங்களினால் குணமாக கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த மாலை வேளை காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஆண்டவரே எல்லா முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் எல்லாம் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் ஒருவராய் ஒருவராய் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவராய் ஒவ்வொருவரு காரியங்களுக்காக ஜபித்ததை நீங்க காண்கிறீங்க. அந்த ஜபங்கள் எல்லாம் உம்முடைய சன்னிதானத்துல வந்து நினைப்பூட்டுதலாய் வந்து ஆண்டவரே அவை யாவற்றுக்கும் நீர் பதில் கொடுத்து விட்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபித்து கொண்டிருக்கிற ஜபிக்க போகிற ஒவ்வொருவரையும் சூழ பாளையம் இறங்கும் தகப்பனே ஆண்டவரே. இதை நடத்துகிற ஆண்டவரே பிரதர் லெஸ்லி அவர் குடும்பத்தையும் கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே பிரதர் மகேந்திரனை கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் கூட இருந்து வழி நடத்தும் இதுல ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு பின்பாக ஆண்டவரே எவ்வளவோ துக்கங்கள் வேதனைகள் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை இழந்து அவர்கள் செய்கிற ஊழியத்தை தேவன் கண்ணப்படுத்துகிறபடினாலே தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் ஜபிக்கிற வேளையில ஆறு கண்டங்கள்லையும் காணப்படுகிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜபிக்கிறோம். அவர்கள் மத்தியில உம்முடைய வல்லமுள்ள கரம் அமருவதாக. இந்த நாட்கள் ஆண்டவரே எந்த இடத்துல பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்டினி வியாதி என்று அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். பூமியில நீர் வாழ்ந்த நாட்கள்ல தகப்பனே வியாதிஸ்தர்கள் உண்மை நோக்கி வந்த வழியில அவர்கள் ஒருவரையுமே தள்ளாதபடி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை குணப்படுத்தினார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல ஆண்டவரை இந்த நாட்கள்ல ஆண்டவரை உண்மை தேடி எந்தெந்த இந்த சர்ச்சுக்கு போனால் இந்த பாஸ்டர்கிட்ட போனால் ஜெபித்தால் எனக்கு சுகம் என்று சொல்லி யார் யார் உண்மை நோக்கி போகிறார்களோ அந்த இடமெல்லாம் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஊழியரை பார்க்கிறதில்லை, ஊழியங்களை பார்க்கிறதில்லை ஆண்டவரே. நீர் உள்ளான உள்ளத்தை மாத்திரம் பார்க்கிறது. வருகிற ஒவ்வொருவருக்கும் சுகப்படுத்தி அவர்களை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறீர். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல பஞ்சம் பசி பட்டினி என்று சிறுவர்கள் வாடுகிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே முடியாதவர்கள் ஏழைகளாய் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆகாரத்தை இந்த நாட்கள்ல கட்டளையிடும் ஆண்டவரே. ஒரு சிறு குழந்தை ஆண்டவரே ஆகாரம் இல்லாமல் மரிப்பது இவ்வளவு துக்கமான வேதனையான காரியம் அப்பா. அதை பார்க்க முடியாதபடி தாய் கூட ஆண்டவரவரை தற்கொலை செய்து கொள்கிறதையும் குடும்பமாய் தற்கொலை செய்கிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து ஆறு கண்டத்து ஜனங்களையும் நீங்க பாதுகாத்து வேணுமாய் ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே வியாதிகள் வேதனைகள் என்று சொல்லி உலகம் முழுவதும் எந்த எந்த இடத்துல பார்த்தாலும் வித்தியாசம் வித்தியாசமான நோய்களாக காணப்படுகிறது ஆண்டவரே. எங்களால் இது முடியாது என்று சொல்லி எத்தனையோ விண்ணப்பங்கள் போடப்பட்டிருக்கிறது கேத்தாவே. ஆவியானவரே இயேசப்பா நீங்க அந்த இடத்துல பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. விசுவாசத்தோடு வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சுகம் கொடுக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு இந்த விண்ணப்பத்தை போட்டவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள கரம் அமரட்டும் தகப்பனே. நீர் ஆண்டவரை வாழ்ந்த காலங்களில் ஆண்டவரை நோயாளிகள் உம்மிடத்தில் வந்து போல விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டு அப்பா ஆண்டவரே சிலரை நீர் பார்த்த வேலையிலேயே சுகத்தை கொடுத்தீர். அவர்களுடைய விசுவாசம் அல்ல, நீர் கொடுக்கிற சுகம் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற கிருபைக்கத்தாவே அவர்கள் மேல் இறங்குகிறது. அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். குழந்தைகள் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, கேன்சராக குழந்தைகள் கூட இருக்கிறார்கள் கத்தாவே. பெரியவர்களே அந்த ஆண்டவரே ஹீமோ கொடுக்கிற வேலையில தாங்க முடியாது என்று சொல்லுகிற வேலையில அந்த குழந்தைகள் எப்படி தாங்கிக் கொள்ளுவார்கள் ஆவியானவரே? ஏசப்பா அவர்களுக்கு நீங்க இறங்குவீராக, இறங்குவீராக. இந்த நோய்கள் அந்த குழந்தைகளை தாக்காதபடி ஆண்டவர் இந்த மரவுல வருகிறது, காலில தலையில என்று அநேக காரியங்கள் வருகிறது கத்தாவே. ஏசப்பா நீங்க ஒவ்வொன்றையும் பொறுப்பெடு ஆண்டவர், அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க தகப்பனே. நீர் அற்புதம் செய்வீராக. ஆறு கண்டத்து ஜனங்களிலையும் சூழ பாளையம் இறங்குங்க, அவருடைய வியாதிகளை நீக்கி போடுங்க தகப்பனே. வியாதி என்று யார் ஒருவர் உம்முடைய சன்னிதானத்துல வந்து நின்றால் அந்த நிமிஷமே சுகம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் அல்லவோ, அற்புதமான உம்முடைய காரியங்கள் வெளிப்படுகிற காலம் அல்லவோ தகப்பனே. இது கடைசி காலமாய் இருக்கிறபடினால் மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன் என்று யோவேலின் நாட்கள்ல சொல்லப்பட்ட அந்த காரியம் இந்த நாட்கள் அல்லவோ தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய மாம்சமான யாவர் மேலும் நீர் ஆவியை ஊற்றுகிற வேளையில ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாயினாலும் ஆண்டவரே கரத்தை நீட்டு வழியிலும் ஜனங்கள் சுகமடையத்தையும் சுகமடையவும் பலனடையவும் ஆரோக்கியம் பெறவும் தக்கதான கிருபை நடக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எல்லாமே உம்முடைய கிருபைக்கத்தாவே, எல்லாமே உம்முடைய அன்பு தகப்பனே. அதற்காக உமக்கு கொடுத்து ஜனங்களையும் சூழ பாலிய ஆண்டவரே உம்முடைய வல்லக்கரத்தினாலே சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த ஜனங்கள் வாழ்வடையட்டும் அப்பா. விசேஷமாக இந்த சிறுவர்கள் வாலிபர்கள் குழந்தைகளுக்கு ஆண்டவரே இந்த நாட்கள்ல நடக்கிற ஆண்டவரே துன்பங்கள் வேதனைகள் அநேகமாயிருக்கிறது. எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னும் சிறையில காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் பிடிபடத்தக்கதாக அவருடைய பெற்றோரிடம் சேர்க்கப்படத்தக்கதாக கத்தாவை உம்முடைய பாதத்தில நாங்கள் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். நீர் அற்புதம் செய்வீராக, நீர் அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எல்லா ஸ்தானங்களிலும் இருந்து வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னுடைய வார்த்தையை இந்த நாட்கள்ல நிறைவேற்றி ஒவ்வொரு காரியங்களையும் நீர் செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே.
0: அமீனங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கத்தனங்களோடும் ஊழியந்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்கள் இலங்கை தேசத்துக்காகவும் இன்னும் ஐந்து கண்டத்தில் வாழும் எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பு பிரதிபலிக்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லியும், இந்த கனடா அமெரிக்கா தேசத்திலே இருக்கிற முரண்பாடுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட கத்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை காத்து வழி நடத்துகிற நல்லவரே, உமை சோதரிக்கிறேன் ஆண்டவரே, சோதரிக்கிறேன் ஐயா. சகலமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லுகிறவரே உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இலங்கை தேசத்துக்காகவும் ஆண்டவரே தகப்பனே இந்த ஐந்து கண்டங்களில் வாருகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே வழி என்றும், நீர் ஒருவரே சத்தியம் என்றும், நீர் ஒருவரே ஜீவனை கொடுக்கிறவர் என்றும் ஆண்டவரே தகப்பனே எல்லாரும் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளிடப்படவில்லை என்று சொன்ன உம்முடைய ஆண்டவரே இந்த வசனத்தை கத்தாவே மக்கள் ஏற்றுக்கொண்டு கத்தாவே உம்மை ஏற்றுக்கொண்டு தகப்பனே
4: தங்களை காத்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வரப்போகிற அழிவுக்கும் தங்களுக்கு மரணத்துக்கு பின்பாக நடக்க போகிற காரியங்களையும் புரிந்து கொண்டு ஆண்டவரே இருந்த பூமியில வைத்திருக்கிற ஆண்டவரே புதிய மார்க்கத்தின் வழியாகிய ஆண்டவரே இந்த வழியை அவர்கள் அறிந்து கொண்டு மனம் திரும்பி உமை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ இடங்களில தேவனுடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ கத்தாவே காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் உலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே தகப்பனே நீர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே புரிந்து கொண்டு இதோ ஆண்டவரே கடின இருதயங்களை உடைத்து கர்த்தாவே உமை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலும் தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே மாறுதல் காணப்பட்டு அவர்களும் அந்தந்த தேசங்களில சாட்சியாகவும் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கவும் கத்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் கத்தரை விட்டு பின்வாங்காத படிக்கு எந்த சூழ்நிலையிலும் கத்தருக்காக வைராக்கியமாக தேவ பிள்ளைகள் காணப்படவும் என் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஒவ்வொரு தேசங்களிலும் ரட்சிப்புகள் உண்டாகட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே உமை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபைகள் காணப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, கனடா தேசத்துக்காகவும் அமெரிக்க தேசத்துக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இதோ இந்த தேசங்களுக்குள்ளே காணப்படுகிறதான முரண்பாடுகளும் ஆண்டவரே தர்க்கங்களும் இந்த ஆண்டவரே வரி விதிப்புகளும் ஆண்டவரே தகப்பனே கருத்தில் கொண்டு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த அதிகாரிகளுடைய கண்களில் கத்தாவே அந்த அதிகாரிகளுடைய இருதயங்கள் இழக கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. பக்கத்து நாடுகள் ஒருவரை ஒருவர் விரோதிக்காத படிக்கு தகப்பனே பெருமைகளை சேர்க்காத படிக்கு ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஒற்றுமையாய் இந்த தேசங்கள் ரெண்டும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்துல நல்ல சூழல்களை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. அதிகாரிகளை சுத்தி இருக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்களாய் செயல்பட்டு கத்தாவே இந்த ஆண்டவரே இந்த தர்க்கங்களை பெரிதாக்காத படிக்கு கத்தாவே இதை அமுலுக்கு கொண்டு வந்து நல்ல சூழல்களும் சமாதானங்களும் ஆண்டவரே காணப்பட்ட இந்த தேசங்களில பஞ்சங்கள் பட்டினிகளுக்கு வழிகள் வகுக்காதபடிக்கு ஆண்டவரே தகப்பனை ஒருவரை ஒருவர் தாழ்த்தி நடக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சூழல்களை கத்தர் மாத்தி கொடுப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே தகப்பனே இந்த உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தங்களில் இருந்தும் ஆண்டவரே ஜனங்கள் தப்பிக்கொள்ளத்தக்கதாக இந்த தேசங்களில கத்தாவே இருக்கிறதான கசப்புகள் வெறுப்புகள் பெருமைகள் கோபங்கள் ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றிலும் இருந்து அதிகாரிகள் மனம் திரும்பி தேசங்களை சமாதானமான நிலைக்குள்ளே கொண்டு வந்து வீண் அழிவுகளை தவிர்த்து கொள்ளவும் வீணான செலவுகளை ஆண்டவரே தவிர்த்து கொள்ளவும் வீணான கர்த்தாவின் நஷ்டங்களை தவிர்த்து கொள்ளவும் தேசங்களில் நல்ல சூழல்களை ஏற்படுத்தவும் ஆண்டவரே அவர்கள் முன்பெற கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்களை தாழ்த்தி கர்த்தாவே ஜனங்களுடைய வாழ்வு நிலைகளை கவனித்து ஆண்டவரே மனம் திரும்ப கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த தேசங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சங்கமும் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தர் தாமே தொடர்ந்து இந்த ஊடகத்தை கத்தாவே ஆசீர்வதித்து எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லவும் எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பவும் எண்ணம் அநேகர் கத்தருக்கு முன்பாக ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படவும் கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்தந்த வீடுகளில இந்த சத்தம் ஒலிக்கிறதோ கத்தாவே அந்த வீடுகளில விடுதலைகள் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் காணப்படட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. எந்த அங்கலாய்ப்புகளும் காணப்படாதபடிக்கு பிள்ளைகளை குறித்த ஆண்டவரே கவலைகள் பாரங்கள் காணப்படாதபடிக்கு எல்லாரும் கத்தரை பின்பற்றுகிற ஜனங்களாக ஆண்டவரே நிக்க கத்தர் அந்த வீடுகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த இணையதளத்தை நடத்துகிறதான ஆண்டவரே லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கத்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி கத்தர் காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஜேனர் சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் தாமே, அவங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே தொடர்ந்து பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக, அவங்களுக்கு வேண்டிய கிருபைகள் ஆண்டவரே தேவைகள் யாவையும் கத்தர் தாமே தம்முடைய கரத்தினால் கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்னம் அதிகமாய் கத்தருக்காக வைராக்கியமாக ஓட கத்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இணையதளத்தில் இணைந்து கத்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணின ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நல்ல சுகபல ஆரோக்கியங்களோடு காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே, அன்றின் ராசிநாயகன் பாஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் தாமே, அவருக்கு நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து கத்தாவே இந்த தேசத்தில் அவர்கள் செய்கிற ஊழியங்களையும் ஆசிர்வதித்து அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணையதளத்துல கத்தாவே ஆண்டவரே வந்து செபம் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கத்தர் பாதுகாப்பீராக, பிள்ளைகளை குறித்த கவலைகள் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில எண்ணம் பெல பட்டு கத்தருக்காக ஓட கத்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தருக்கு. சித்தமானால் மறுபடியும் நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கத்தர் நீங்கள் கைவிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக்
5: கொள்கிறேன்.
0: சொல்லுங்க
5: சிஸ்டர் சுபாஷினி இணைந்திருக்கிறார்கள், நீங்கள் அந்த பக்கத்தில் வர்றீங்களா? நான் ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களையும் வாழ்த்தி கொண்டு ஜூமிலே மிகுதியானவற்றை தொடருங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்துடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார். இலங்கை மண்ணிலிருந்து ஜப வேலைக்காக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்துடைய
6: கரத்தில்
5: வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். வழி நடத்துங்க சிஸ்டர் சுபாஷினி.
7: கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல விலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தரே. திரும்பவும் ஆண்டவரே நாட்களுக்கு பிறகு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட நீங்க தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த ஜெபவெளி உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருங்கள் ஆண்டவர். இந்த இணைப்புகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை வழி நடத்தும் ஜெபிக்கிற நாங்கள் உண்மையாகவும் உற்சாகமாயும் ஜெபிக்க எங்களை வழி நடத்தும்படியாக இந்த வேலையை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதா. தகப்பனே தந்தையே, தலை நீ மீற செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நீ மீற செய்பவன் நீரே.

மலை நீ மீற செய்பவ நீரே, தலை நீ மீற செய்பவ நீரே, தகப்பனே தந்தையே, தலை நீ மீற செய்பவ நீரே. எதிரிகள் அவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்

0: எத்தனை மிகுந்து விட்டனர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தரனோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தரனோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே
1: ஆமேன்,
0: இந்த
1: ஆமேன். கர்த்தாமேன் நல்ல ஒரு பாடலோடு எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்திய நாட்களிலே நாங்கள் ஒவ்வொரு மாகாணத்துக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் அங்கே இருக்கிற காரியங்கள் முக்கியமாய் இந்த நாட்களிலே அந்த மக்கள் ரட்சிப்பை பெற வேண்டும், தேவனை அறிகிற அறிவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நான் முதலாவது வட மாகாணத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். வட மாகாணத்திலே இருக்கிற யாழ்ப்பாணம், மன்னார், கிள்ளாச்சி, முல்லைத்தீவு, வவுனியா என்று இந்த இடங்களிலே இருக்கிற மக்களுடைய பெருமைகள், விக்கிராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற ஒவ்வொன்றுக்காக இந்த நாங்கள் நான் சோதரித்து தேவனுடைய சமூகத்திலே இந்த வடமாகாணத்தையும் வடமாகாண தலைவர்களையும் வடமாகாணத்தில் இருக்கிற மக்களையும் ஒப்பு கொடுத்து நான் முதலாவது ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, எங்களை இலங்கை தேசத்திலும் வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க ஒப்பு கொடுத்து அப்பா இந்த வட மாகாணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வட மாகாண தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அங்கே இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம், கர்ப்பத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், வாலிப ஜோதிகளுக்காய், இளம் குடும்பங்கள், முதியோருக்காய், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். போத வஸ்துகள், கொலைகள், கத்தாவே எப்படியாய் கத்தாவே தேவாவியானவரை தீமை செய்கிற காரியங்கள், தீமைக்கு நாடுகிற கத்தாவை விரைந்தோடுகிற கால்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிற தேவன். இந்த வட மாகாணத்தை நீர் மாற்றி அமைக்க வல்லவரையா, பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லவரையா, அங்கே இருக்கிற மக்களுடைய பெருமைகள் கத்தாவே ஆண்டவரே, அங்கே இருக்கிற மக்களுடைய விக்கிராதனைகள், விபச்சாரங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவர்கள் இருதயங்களிலும் சுபாவங்களிலும் இருந்து வெளியேற்றப்பட கத்தாவை கிருபை செய்யும் ஆண்டவரே. கதை ஆண்டவரே ஒப்பு கொட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, யாழ்ப்பாணத்து மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தென்மராட்சி பக்கம் மக்களுக்காய் ஜெபிக்கிறோம், வடமராட்சி மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வாவியானவரே எல்லா பகுதியிலும் இருக்கிற அந்த யாழ்ப்பாண பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னார் மாவட்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், கிள்ளாச்சி மாவட்டத்துக்காய், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களுக்காய், அங்கே இருக்கிற மக்களுக்காய் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே உண்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள உண்டாகும்படி, அவர்களுடைய இறுதி எங்கள சிந்தையிலே கத்தாவை இருக்கிற தீமையான தீங்கான காரியங்கள் வெளியேற்றப்பட கத்தாவே, உமக்கு பயப்படுற பயம், கீழ்ப்படிவு ஆண்டவரே, எங்கள் தேச யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே ஆண்டவரே, அந்த தேசங்கள் மத்தியில, கிராமங்கள் மத்தியில, மக்கள் மத்தியில இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் இருக்கிற காரியங்களில் இருந்து அவர்களை விட்டுதலே ஆக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்டவர்கள், ஆண்கள் பெண்கள் என்று கத்தாவே, வாலிப ஜோதிகள் என்றும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எந்த தேசத்து மக்கள், அந்த யாழ்ப்பாண மக்கள் ஆண்டவரே, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, அக்கிரமங்கள் மீறுதல் மன்னிக்கப்பட கர்த்தாவே, அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வருவீராக ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நீக்க ஒரு மனுஷனை தேடினீரப்பா ஆண்டவரே. இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த யாழ்ப்பாண மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. வானமக்கு சிங்காசனம், பூமி மக்கு பாதபடி பாதபடியில் இருந்து கத்தாவே, இந்த மக்களுக்காய் கர்த்தாவே நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அவர்களை மனம் திருப்பவும் ரட்சிப்பை காணவும் கர்த்தாவே ஆண்டவரே. நல்லதையும் நன்மையானதையும் செய்ய கர்த்தாவே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களாய் ஆண்டவரே அங்கே இருக்கிற சபைகள் மக்கள் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் முடக்கவும் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கவும் அவர்களுக்கு ஒரு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டி வருகிறீர். அதுக்கு ஐஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே ஆண்டவரே சுவிசேஷங்கள் எல்லா இடங்களும் விதைக்கப்பட ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்துக்கு தட்டையா இருக்கிற மக்கள் மனுஷர்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். அவர்களை பார்க்கிலும் மனுஷன் பலன் கொள்ளாதபடி உம்முடைய வல்லமை இறங்க கர்த்தாவே உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் இருந்திய நாளை யாழ்ப்பாண பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற ரோட்டுகள் வீதிகள் தெருக்கள் மூலா முடுக்கள் சந்திகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தெளிக்கிறோம். பாதுகாப்பு ரத்தம் தெளிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சியும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். சும்மா அவர்கள் நீங்கள் வட மத்தியானம் மத்திய மாகாணத்துக்காகவும் அங்கு ஜெபம் பண்ணுங்கள். அங்கு வட மத்திய மாகாணத்திலே அனுராதபுரமும் புலனறுவையும் இருக்கிறது. இவர்கள் குணப்பட வேண்டும், இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஈனவாதங்கள் அங்கு வராதபடி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் சப்பா எங்களில் அங்கே தேசத்தில் இருக்கிற இந்த வட மத்திய மாகாணத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த மாகாணங்கள் அந்த எல்லைகள் எங்கிலும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த எல்லைகளில் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கிரிகை செய்ய தணிக்கிற சத்துருவின் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அங்கு வாழுகிற ஜனங்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அனுராதபுரம் குருநாகல் அந்த மாவட்டங்களில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களோடும் கூட இருங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இன மொழி பாகுபாடுகள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அந்த ஜனங்களை ஐக்கியத்தோடு வாழ நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த மாகாணத்துக்கு பொறுப்பாயிருக்கிற ஆண்டவரே மாகாண ஆளுநர்கள் மாவட்ட அதிகாரிகள் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் இவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தங்கள் தங்கள் மாவட்டங்களுக்கு ஆண்டவரே செய்யப்பட வேண்டிய நல்ல காரியங்களை திட்டமிட்டு தீர்மானித்து இவர்கள் சரியாக செய்து முடிக்க நீங்க இவர்களை வழி நடத்தும்படியாக உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அந்த இல்லைகளை கர்த்தாவே மரணங்களை ஆண்டவரை கொண்டு வர எத்தனைக்கிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. கொலை வரிகளை தூண்டுகிற சத்துருவின் ஆவிகள் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா கிரிகை செய்யுங்கள். உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களோடும் நீங்கள் கூட இருங்கள். அந்த இல்லைகளே உண்மை அறியாதிருக்கிற ஜனங்கள் உண்மை அறிய கிருவை செய்யுங்கள் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் அந்த ரட்சிப்பின் ஊட்டு பாய கிருவை செய்யுங்க அப்பா. பொறுப்படுங்க ஆண்டவரே. நீரேமையான தெய்வம் என்ற இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய அற்புத கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிற சத்துருவின் கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. தெய்வமே பொறுப்படுங்கள். அந்த மாகாணத்தை முற்றுகளுக்கு உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் கிழக்கு மாகாணத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை அப்படிப்பட்ட இடங்களிலே தேவனுடைய ரட்சிப்பு வரும்படி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிழக்கு மாகாணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கே இருக்கிற குறைவுகளை நீர் காண்கிறேன், நிறைவுகளையும் காண்கிறேன் அப்பா. ஆண்டவரே அங்கே இருக்கிற ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே காண்கிறீர் அப்பா. அவர்கள் முழங்கால் முடக்க கூடியதா என் தேவனே. பெரிய காரியத்தை அவர்கள் மத்தியிலே செய்யும் ஐயா. பெரிய மாற்றம் அந்த இடங்கள்ல உண்டாக, ரட்சிப்பு உண்டாக, இந்த கடைசி நாட்களில் மனம் திரும்புதல் உண்டாக என் தேவனே. அந்த தேசங்களை அழித்து விடாதபடி ஆண்டவரே வான மண்டலங்களிலும் தரமாக்கங்களிலும் கடல் பிராந்தியங்களிலும் உடைய ரத்தம் தெளித்து என் தேவனே அந்த குழந்தைகளை காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி அவர்களை அணுகாதபடி, தேவ கோபம் இறங்காதபடி கர்த்தாவே, பஞ்சங்கள் ஆண்டவரே வராதபடி கர்த்தாவே, எந்த அப்பனே ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மக்களை ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேண்டாத விக்கிராதனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் கத்தாவே, உமக்கு கோபமூட்டுற காரியங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குதண்டி சொன்னப்பட்ட விதமாய் இந்த நாட்கள்லே அந்த இடங்களிலே சுவிசேஷம் பரப்பப்படவும், அந்த ஆண்டவரே ஒவ்வொரு காதுகளிலும் அந்த சுவிசேஷத்தின் வல்லமை வெளிப்படவும் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டைக்கு ஆண்டவரே லிதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தீரப்பா, அவளுடைய இருதயத்தை நீர் திறந்தது போல இந்த மக்களுடைய இருதயங்களை நீங்க திறக்க வேணும் ஐயா. காதுகள் கேட்கப்பட வேணும் ஆண்டவரே அப்பா. மந்தமான காதுகளை ஆண்டவரே மாற்றி அமைக்க வல்லவர் ஐயா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே கத்தாவே இந்த கிழக்கு மாகாணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்கு அண்டின பகுதிகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதுக்கு ஆளுநருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, அதிகாரிகளுக்காய் செபிக்கிறோம் கத்தாவே. அவர்களும் ஆண்டவரே உண்மையோடும் ஆண்டவரே நேர்மையோடும் காரியங்களை செய்யக்கூடியதாய் கத்தாவே. நீர் ஆண்டவரே மாறுபாடுகளை ஆண்டவரே தாறுமாறுகளை எல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அந்த மக்களை ரட்சியும் கத்தாவே. ஆண்டவரே நீர் பொறுப்பேற்கும்படி அந்த மக்களை ரட்சிக்கும்படி பாதுகாக்கும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஊவா மாகாணத்துக்காக சுபாரியபமனங்கள் பதுளை மொனனாகலை என்ற அந்த ரெண்டு காரியத்தில் ஊவா மாகாணத்திலே இருக்கிறது. அந்த மக்களுக்காக, அந்த பாதுகாப்புக்காகவும் ரட்சிப்புக்காக முக்கியமான ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே கர்த்தாவே, இந்த உப்புவா மாகாணத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த எல்லைகளிலே வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களோடும் மது கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த பகுதிகளிலே வாழுகிற உம்மட பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உண்மை அறியாமல் அங்கிருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்கள் உண்மை அறிய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே, அந்த எல்லைகளிலே உடைய திருவை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்க, பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த எல்லைகளிலே ஆண்டவரே கர்த்தாவே செய்யப்பட்டு கொண்டிருக்கிற சத்துருவின் தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த மாகாணத்தை உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே, உம்முடைய ஆளுகை அந்த இடத்திலே காணப்படட்டும் ஆண்டவரே. தூத சேனைகளுடைய வல்லமை அந்த இடத்திலே அசைவாடட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க கட்டளையிடும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அங்கு வாழுகிற ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா, குறைவுகளுக்கு விலக்கி காத்தருளுங்கள் ஆண்டவரே. இயற்கை அனர்த்தங்களுக்கு விலக்கி காத்தருளுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள், தேவைகளை சந்தியுங்கள். அந்த பகுதிகளில் வாழுகிற ஆண்டவரே, திக்கற்ற அவர்களை எல்லாம் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஜனங்களை பாதுகாத்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நீங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்கள் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அந்த மாகாணத்துக்கு பொறுப்பாய் இருக்கிற அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமங்களுக்கு பொறுப்பாய் இருக்கிற அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த ஜனங்களை கண்ணோக்கி இந்த ஜனங்களுக்கு உதவுகிறவர்களாய் காணப்பட வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அந்த ஜனங்களை நீங்க பொறுப்படுத்த பாதுகாத்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக உம்மை அறிகிற அறிவை அடைய நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே பரத்துக்கு சொந்தமானவர்களாய் மாறத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்து வழி நடத்தும்படியாக உங்கள் கரத்துக்குள் தந்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதா. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நந்தி. நான் மேல் மாகாணத்துக்கு தென் மாகாணத்துக்காக நான் ஜபம் பண்ணுறதே. அந்த தென் மாகாணத்துக்குள்ளே காலி மாத்தளை அம்பாந்தோட்டை இருக்கிறது. ஆகவே இந்த தென் மாகாணத்தில் இருக்கிற மக்களுடைய மூக்கத்தனங்கள் வெளியேற கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த மக்களுக்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தாவே, இந்த தென் மாகாணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலி மாவட்டத்துக்காக, மாத்தளை மாவட்டத்துக்காக, அம்பாந்தோட்டைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடங்களில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வல்ல ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய வல்லமை அங்கே இறங்கட்டும். மனுஷன் பலன் கொள்ளாதபடி ஆண்டவரே தேவ வல்லமை அங்கே இறங்கி அவர்கள் உமக்கு பயப்புற பயம் கீழ்ப்படிவு ஆண்டவரே மனவா ஆண்டவரே கத்தாவே மனம் திரும்புதல் வரட்டும் ஐயா. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீரே தேவன், நீரே ராஜா, நீரே இரட்சகர் என்று அறிக்க பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவாவியானவரே, அவர்கள் நாவிலே உம்மை அறிக்க பண்ணக்கூடியதாய், அவர்களுடைய முழங்கால்கள் முடங்கக்கூடியதாய், நாவியாவின் இயேசு என்று அறிக்க பண்ணக்கூடியதாய் கர்த்தாவே. நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இறங்கும் கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கே இருக்கிற சகல விதமான கசப்புகள் ஆண்டவரே, கோபங்கள் ஆண்டவரே, மூக்கங்கள் ஆண்டவரே, கூக்குரல்கள், தூஷணங்கள் ஆண்டவரே, துர்க்குணங்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அவர்களுக்குள்ளே கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகள், வானமண்டல ஆவிகள் கர்த்தாவே ஆண்டவரே, மனுஷர்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே கிரிய செய்கிற ஆவிகள் எல்லாம் வெளியேறி கர்த்தாவே. அப்பா, நீதி தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை அந்த இடத்திலே ஆண்டவரே ஆட்கொண்டு எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ரட்சிப்பை காண கர்த்தாவே. உம்முடைய அன்பிலே அன்பின் நிழலுக்குள்ளே வர கர்த்தாவே ஆண்டவரே, அன்பின் நிழலுக்குள்ளே ஆறுதல் பெற ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஐயா. இந்த தென் மாகாணத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காய், அந்த பாச பேசுகிற மக்களுக்காய் கர்த்தாவே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்குள்ளே உம்முடைய அன்பு விதைக்கப்படுவதாக, விதை ஆண்டவரே அன்பின் விதையாய் முளைப்பதாக கர்த்தாவே ஆண்டவரே. இவ்வளவு காலம் இருந்த எல்லாம் மாற்றப்படுவதாக கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்கள் ஆளுகை செய்கிற தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுநரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்களுக்கும் தேவ பயம் கீழ்ப்படிவு வர கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, சண்டைகளை தூண்டி வைக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரிகள் எல்லாம் கடிந்து போடப்பட கர்த்தாவே. மனுஷனுக்கு மனுஷன், ஜாதிகளுக்கு ஜாதிகள் எழும்புற காரியங்கள்ல அப்பா உங்களுடைய ஜெயம் ஆண்டவரே உண்டாகும்படி உங்களுடைய ரத்தம் தெளிக்கிறோம் ஐயா. நீர் ரட்சித்து கொள்ளும் ஐயா. இந்த ஜனங்களை நீங்கள் ரட்சிக்கிற தேவன் ஐயா. பேர்பட்ட ஜனமாய் இருந்தாலும் அந்த ஜனங்களை நீங்கள் ரட்சிக்க வல்லவர் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் சொல்லாக நீங்கள் கட்டளையிட நீக்கும் ஐயா. உங்களுடைய சுவிசேஷம் அங்கு சொல்லப்படவும் கர்த்தாவே ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் உம்மண்டையில நிற்கக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஐயா. வேர் வேறாய், குடும்பம் குடும்பமாய், சந்ததி சந்ததியாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே தேவன் என்று அறிக்க பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மேல் மாகாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். சும்மா கொழும்பு, களுத்துறை, கம்பளை இந்த பகுதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த மக்களுடைய ரட்சிப்பு வெளிதாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் தேவனை அறிய வேணும் என்று சொல்லி நீங்கள் அந்த பகுதிகளுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
0: ஆம் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தரே இயேசப்பா, அந்த மேல் மாகாணத்தை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கொழும்பை அண்டி அந்த பகுதிகளை எல்லாம் உடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த எல்லைகளில் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை அறிய முடியாதபடி, உம்மை தேட முடியாதபடி ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே ஆண்டவரே ஒரு விதமான ஒரு அந்த அவசரமான வாழ்க்கையை கொடுத்து அந்த ஜனங்கள் உழைக்க வேண்டும், வாழ வேண்டும் அப்படி என்ற ஒரு ஆண்டவரே ஆடம்பரங்களுக்குள் வாழாதபடிக்கு கர்த்தாவே ஒரு நிமிஷம் நின்று ஆண்டவரே, தாங்களின் ஓடுகிற ஓட்டம் எங்கே போகிறது என்பதை நிதானித்து என் தகப்பனே உம்மை தேடுகிற அந்த உணர்வை அவர்கள் கண்டறிய நீங்க உதவி செதலும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளது இவனே கர்த்தாவே, பொறுப்படுங்க. அந்த ஜனங்களை நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அதிகமான வேலை பழுக்கள் ஆண்டவரே, அதிகமான சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களோடு நீங்க கூட இடுங்கள் ஆண்டவரே கர்த்தாவே. விடுதலையை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அப்பா, அதிக ஜனங்களும் அதிக ஆடம்பரங்களும் அதிக பாவங்களும் பெருகின இடமாக காணப்படுகிறது ஆண்டவரே. என் தகப்பனே, அந்த இடத்திலே நீர் உம்முடைய கிருபையை கொடுத்தருளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே, தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரட்சிப்புக்கு தகுதி இல்லாத ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அந்த கிருபையை கொடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அங்கு வாழுகிற கர்த்தாவே, தமிழ் ஜனங்கள், முஸ்லிம் ஜனங்கள், சிங்கள ஜனங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உண்மை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த ஜனங்களை நீங்க தொட்டுங்கள் ஆண்டவரே. அப்பா, அவருடைய இருதயங்கள்ல நீங்க ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. அந்த இருதயம் மாற்றப்பட உண்மை தேட நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா புறப்படுங்கள் ஆண்டவரே. எளிய எளிய ஜனங்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. அவர்களோடும் கூட இருந்து அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து கத்தாவே ஆண்டவரே. அந்த இடங்களில் காணப்படுகிற கத்தாவே கொலை முறையின் ஆவிகள் கத்தாவே, மரண கண்ணிகள் விபத்துக்களை ஏற்படுத்த இத்தனிக்கிற சத்துருவின் வல்லமைகள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் அந்த ஜனங்களை மீட்டு நீ ரட்சித்துக் கொள்ளும்படியாக என் தகப்பனே உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த பகுதிகளில் வாழுகிற ஆண்டவரே, அரசு தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் அமைச்சர்கள் இவர்கள் தொடப்பட கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. இவர்கள் உண்மை அறிந்தால் கர்த்தாவே, அப்பா நீதியாக தேசம் ஆண்டவரே ஆளப்படும் கர்த்தாவே. என் தகப்பனே வழி நடத்துங்கள் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள் முற்றுமுழுக்க ஒப்பு கொடுத்து நீங்களே அந்த மாகாணத்தை பொருட்படுத்தி ரட்சித்துக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
1: ஆமென் ஆமென். நாங்கள் வடமேல் மாகாணத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். குன்னாகல் புத்தளம் இந்த பகுதிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அங்கே இருக்கிற காரியங்கள் கர்த்தர் அறிவார். அவைகளை எல்லாவற்றிலிருந்தும் அந்த பூத வஸ்துக்கள், குடிப்பழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து அந்த மக்கள் விடுதலையாகி ரட்சிப்பை பெற்று அங்கு தேசம் இயேசுக்குள்ளாய் மாற்றப்பட நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அப்போ அவங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். வடமயில் மாகாணத்திலே ஆண்டவரே வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காய் உன் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். இவர்களை உமக்கென்று கேட்கிறோம் ஐயா. இவர்களுடைய போதைகள் ஆண்டவரே கத்தாவை குடிப்பழக்கங்கள் இதுகளில் இருந்து இந்த ஜனங்கள் விடுதலை அடைந்து கத்தாவை ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்குள்ளாய் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் இவர்கள் கேள்விப்பட கத்தாவே உண்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே அங்கே இருக்கிற குறைவுகள் நிறைவாகப்பட கத்தாவே. தொழில் விருத்திகள் உண்டாக கத்தாவே. கடல் பிராந்தியங்களை கத்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் கூட இருந்து அந்த வடமேல் மாகாணத்திலே கத்தாவே நீர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க எங்கள் இலங்கை தேசம் 9 மாகாணம் 25 மாவட்டத்திலும் இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிவீங்க ஆண்டவரே. நன்மையையும் தீமையையும் அறிகிற தேவன் ஆண்டவரே. தீமையான பகுதியை நன்மையான பகுதியாய் மாற்ற வல்லவரையா. உங்களை ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் கத்தாவை. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நாங்கள் சுபாசப்ரவ மாகாணத்துக்காக ஜபம் பண்ணுங்கள். கேகாலை ரத்னபுரி இந்த இடங்களில் கர்த்தருடைய ரட்சிப்பு வரும்படி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
0: ஆமா ஆண்டவரே, என் தகப்பனே இயேசப்பா ஆண்டவரே, இந்த எல்லைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த கேகாலை ரத்தினபுரி ஆண்டவரே மாவட்டங்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. அந்த எல்லைகள்ல உங்களுடைய ஆளுகை முழங்கட்டும் ஆண்டவரே. அந்த எல்லைகள்ல வாழுகிற ஜனங்களோடு உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பாவத்துக்குள்ளும் அடிமைத்தனங்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மீட்படிய உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் பேர் பெறாய் தொட்டும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தாவியானவரே உம்முடைய ஆளுகையும் அசைவாடுதலும் அந்த இடத்திலே காணப்படட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த எல்லைகளை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கட்டுக்கள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தகப்பனே விக்கிற ஆராதன் கட்டுக்களினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களை நீங்கள் பொறுப்படுங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த பகுதியிலே வாழுகிற வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிபர்கள் மத்தியிலே ஒரு மாறுதலை கட்டளையிட்டு அந்த ஜனங்கள் உண்மை அறிய நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனி அதிகமான பாவங்கள் பெருகி கொண்டு போகும் பொழுது கத்தாவே அந்த பாவத்தினால் மரணம் உண்டாகும் என்று உடைய வார்த்தை சொல்கிறது கத்தாவே. சத்துருவானவன் தந்திரமாய் ஒவ்வொரு மனிதர்களையும் பாவம் செய்ய தூண்டி தூண்டி இச்சைகளை கொடுத்து நிறகும் ஆண்டவரே. முடிவிலே அவர்களை மரணத்துக்குள் கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போக இத்தனைக்கிற அவனுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மீட்படிய உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உண்மை அறியவும் உடைய பரத்துக்கு சொந்தமானவர்களாய் மாறவும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த எல்லைகளை நீங்கள் ஆளுகை செய்து ஆண்டவரே அந்த ஜனங்களை பாதுகாத்து கத்தாவே நீ ரட்சித்துக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் மத்திய மாகாணத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். நுவரெலியா, கண்டி, மாத்தளை இப்படிப்பட்ட இடங்களை கர்த்தர் தாமே சந்திக்க வேண்டும். உக்கிரம் நிறைந்த பூமியாய் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே அந்த இடத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா இந்த மத்திய மாகாணத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த இடத்திலே இருக்கிற நுவரெலியா, கண்டி, மாத்தளை பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அங்கே இருக்கிற தலைவர்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே, மலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே கர்த்தாவே. இயற்கை அழிவுகள் அதிகமாய் இருக்கிறது கர்த்தாவே ஆண்டவரே. தேவாவியானவரே, அந்த மக்கள் மனம் திரும்பட்டும், அந்த உக்கிரத்தில் இருந்து ஆண்டவரே விடுதலை அடையட்டும், விடுவிக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே. இயேசப்பா அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் கர்த்தாவே, நீங்கள் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியா சந்திக்க வல்லவர் ஐயா. அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த இருக்கிற குறைவுகளை நீர் காண்கிறீர் ஐயா ஆண்டவரே. தேவனே, அந்த இடத்திலே இருக்கிற கர்த்தாவே, இந்த தேயிலைகள், தென்னைகள், தப்பர்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமும் விருத்தியும் உண்டாகட்டும் ஐயா. தொழில் விருத்திகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. இலங்கை தேசம் முழுவதும் வானமண்டங்க தரமாக்கங்க, கடற்பிராந்த தேசத்தின் குடிகள் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லம் இறங்கட்டும், ரட்சிப்பு இறங்கட்டும் ஐயா ஆண்டவரே. தேச தலைவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. பாலிமேந்துக்காய், அங்கம் வைக்கிற உபதற்காய், எடுக்கிற தீர்மானங்களுக்காய், திட்டங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசம் முழுவதும் ஆளுக செய்வீராக. 9 மாகாணம், 25 மாவட்டத்திலே என் தேவன் நீர் ஆளுக செய்வீராக கர்த்தாவே. இவர்களை எல்லாம், இவர்கள் பாவத்தை எல்லாம்

0: துதித்து நிற்கிறோம் கர்த்தாவே, நீர் பொறுப்பேறும் இயேசுவின் நாமத்தினா நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். எங்கள் தேசத்தில் இருக்கிற திருச்சபை மக்களுக்காக ஊழிய ஊழியக்கார சபைகள் எல்லா ஆராதனைகளையும் கர்த்தாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பை தகப்பனே, எங்கள் இலங்கை தேசம் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே, ஊழியக்காரிகளையும் ஆண்டவரே, சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஊடாக உம்முடைய நாமம் இன்னும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யமானது இந்த ஸ்தலத்திலே இன்னும் வளரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே உம்முடைய நாமம் இன்னும் உயர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை உம்முடைய பிள்ளை ஊடாக காண நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. சபைகள் உமக்கு சாட்சியா நிக்க வேண்டும் ஆண்டவரே. சபைகள் உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை விட்டு விலகி விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே, நீதியை குறைத்தும் நியாய தீர்ப்பை குறைத்தும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஆண்டவரே கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே உமக்குகந்த வழியில் என்னை நடத்தும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என் தகப்பனை பொறுப்படுங்க ஆண்டவரே, பொறுப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகை நாட்கள் சீக்கிரம் என்பதை கர்த்தாவே ஒவ்வொருவரும் உணர்ந்து கர்த்தாவே ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருக்க ஆண்டவரே, இன்னும் அநேகரை உமக்காக ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற அந்த சுவிசேஷ வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் செயல்பட என் தகப்பனே நீங்க வழி நடத்துங்கள் அப்பா. என் தந்தையே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல ஆண்டவரே தந்திரமாக சுத்தி திரிந்தாலும் ஆண்டவரே சத்துருவின் எல்லா தந்திரங்களும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு சபை ஊழியர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் சத்தியத்திலே நிலைத்திருக்கவும் ஆண்டவரே, விசுவாசியர்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தவும் நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே, என் பரிசுத்தரே அப்பா, மேய்ப்பர்கள் ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களா இருந்து உம்முடைய வழியிலே மந்தைகளை நடத்த நீங்க நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள். சபைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்துக்குள் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நான் சும்மா உங்களோட குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் சங்கமவானலிக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. சுபா குடும்பத்துக்கு ஜெபிக்கிறேன், இன்றைய நாளுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுபா குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே, கணவனாருடைய பிஸ்னஸ் காரியங்கள் ஆண்டவரே, போக்கள் வரக்கள் பாதுகாப்புகளுக்கு ஆயுமை ஸ்தோத்திருக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சுபாவுக்காய் சுபாவுடைய பலவீனங்களில் பலனாய் இருந்து நடத்தும்படி போக்குவரத்து பாதுகாப்பு கொடுத்து ஆண்டவரே, ஜெபிக்க துதிக்க ஜமாவி வல்லமைய கொடுத்து ஆண்டவரே இன்னுமாய் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளையோட படிப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஞானத்தை உணர்வே அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கத்துடைய ஆவியானவர் அந்த குடும்பத்திலே அந்த வீட்டின் மீது ஆண்டவரே பிள்ளைகள் மீது கூட இருந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தாவே வரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கட்டவிழ்த்து விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கரத்தில் இந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணும்படி தேவைகளை சந்தித்து ஆண்டவரே வாஞ்சைகளை நிறைவேற்றி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை குடும்பத்தையும் ஒப்புக்கொண்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தகப்பனே இயேசுப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம ஊழியத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியங்களோடு மதகரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை தொடர்ந்தும் பாதுகாத்து நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக இன்னும் அநேக ஜனங்கள் உண்மை அறியவும் ஆண்டவரே உம்மால் தொடப்படவும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியங்களை நடத்துகிற சகோதரனோடும் குடும்பத்தோடும் ஆண்டவரே அவரோடு இணைந்து இந்த பங்கெடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீர் கூட இருந்து வழி நடத்துங்கள். எங்கள் தேவனே உம்முடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்து நடத்தும்படியாக உம்மது கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே பொறுப்படுங்கள். ஊழிய தேவைகள், குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து அற்புதமாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல

0: தாவே தீபிலாக்காக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரியோடும் அவருடைய கணவனோடும் நீர் கூட இருந்து ரெண்டு பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த குடும்பத்துக்கு செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன காரியம் ஆனாலும் ஆண்டவரே ஆண்டவரே என்று உண்மை பார்த்து உம்மிடத்தில் மன்றாடி ஜெபித்து செய்யும் பொழுது கத்தாவே, நீர் அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி கொடுக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவருடைய படிப்போடு நீர் கூட இருந்தீங்கள், இன்னும் கூட இருந்த நடத்துவீங்கள். அதற்காக நன்றி ஆண்டவரே. கணவன் அவருடைய கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை பலத்தை கொடுத்து கத்தாவே, தொடர்ந்தும் இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்கள். ஊழிய பாதையிலும் சகோதரியோடு கூட இருந்து இன்னும் உற்சாகத்தையும் உம்முடைய வேதத்தின் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. தொடர்ந்தும் வழி நடத்துங்கள். உங்களுடைய பாதுகாப்பின் கரம் இந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்தும் வழி நடத்துங்கள். இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த நினைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்தி கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் அங்கீகரிக்கப்பட்டதா. எங்கள் தேசத்திலும் எங்கள் மக்கள் மத்தியிலும் ஒரு விடுதலையும் ஒரு சுவிசேஷ வல்லமையும் உண்டாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்பேறும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. சுபா, நீங்க ஒரு பல்லவியோடு முடிச்சுக்கொள்ளுங்க.
0: நீட்டைய துயரமெல்லாம் நின்மதி பிறந்ததையா

0: கோடி கோடி நன்றி அப்பா, நன்றி பழி நன்றி பழி, நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே.
1: ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். 8 மணி முதல் இதுவரை நேரமும் உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். விசேடமாக இதே நாளிலே ஒவ்வொரு மாகாணங்களுக்காக, இலங்கையில் உள்ள ஒவ்வொரு மாகாணங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். சகோதரி ஜனத் அவர்கள் 8 மணி முதல் இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கினார். இதே நாளிலே திரும்பவுமாக எங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்கள் மானிப்பா இலங்கையிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தினீர்கள். கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அந்த ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருடைய கரத்திலே உங்கள் இருவருடைய குடும்பங்களையும் ஒப்புவிக்கிறோம். சுபாசினியுடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே போல சகோதரி ஜெனட் அவருடைய எல்லா ஊழியங்களிலும் கத்தர் கூட இருந்து குடும்பத்தாரையும் கூட இருந்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இன்னொரு ஜெப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே கத்தர் அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருடைய கரத்திலே எல்லா ஜெபங்களையும் ஒப்புவிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ சிஸ்டர் சுபாஷினி, காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜானி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கைக்கு உலக நாடுகளுக்காக கத்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் வைத்தோம். கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்களை இழைக்க இருக்கிறோம். அவர் மிர்சாக்காவில் இருந்து இணைந்து மீதியான ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா, உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
4: நன்றி சொல்லுறோம். எங்களுடைய காலத்தில் அதனதன் நேரத்தில் நீங்க நடத்துறவங்க நடத்துறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். காத்திருக்கிற வேலை எங்களுக்கு தரம்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். அப்புறம் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்கிறப்பா கேளுப்பா கோயில கோடி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தர் ஐயா, நீங்க பரிசுத்தம். நான் மாத்திரம் சுவாமி, நான் மாத்திரம் உங்களுக்கு மட்டும் பார்த்துறோம் சுவாமி. உங்களோட கிருபை தானப்பா எங்களுக்கு கிடைத்த கிருபையாப்பா. அப்பா வந்து சொல்லுவோம், உப்புடு பார்க்க சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிற மாத்துவமான கிருபையாப்பா. நன்றி ஆண்டு சொல்லி ஆண்டவரே, உங்களோட சமூகத்துல எப்பவும் இருக்க கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நீங்க தானப்பா எல்லாம் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆண்டவரே நீங்க தான் எல்லாம். நன்றி சொல்லுறோம் ஐயா, எங்களை தரை மட்டும்தான் ஐயா. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்களும் மாத்திரம். நீங்க படைத்த படைப்புகளையும் சந்திரனையும் சூரியனையும் பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவங்கள மாத்திரம், நாங்கள் மாத்திரம் சுவாமி. அவ்வளவு கிருமை தந்திருக்கிறீங்க சுவாமி. எங்களை தரை மட்டும்தான் எங்களோட பாதவியை ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கண்ணிப்போல இறக்கங்களும் கொடுத்து தானப்பா உண்டு. வளவிட முடியாத இறக்கங்களும் வளவிட முடியாத மன்னிப்புகளும் கொடுத்து தானப்பா உண்டு. சகப்பனே, இந்த காலங்களுக்காக, இந்த கடைசி நாட்கள் நடக்கிற சூழ்நிலைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி, செபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. அந்த ஜனங்களுடைய இதயங்களில் ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு ஆண்டவரை அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஜனங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே சங்கர மக்கள் காணாத மக்கள் கோடி எங்கெல்லாம் அலைந்து ஆண்டவரை அல்லற்பட்டு தீர்கிற மக்கள் ஆண்டவரை பாவம் அக்கிரமம் அநியாயங்களையும் கீழ்படியாமையும் கண்ணீரணும் ஆண்டவரே. ஜனங்கள் தவிக்கிறாக சுவாமி, தவிக்கிறாக சுவாமி. பூமியும் கடை ஆந்திரம் எல்லாம் நீங்கள் காண்கிறீர்கள் சுவாமி. ஒருவர் அணுகின்றானு ஆண்டவரே கட்டு போகும் சித்தம் எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு மாறுனே ஆண்டவரே. உங்களுக்கு உலகத்துக்கு தளவில்லாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு தந்திங்க தகப்பனி, தந்திங்க தகப்பனி, தந்திங்க தகப்பனி. அக்கா நன்றி சொல்லுவோம், கோழி கோழி கோழி நன்றி சொல்லுறோம் சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டி கொள்றோம். எந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் கண்ணீர் அப்பா, துன்பங்கள் அப்பா, பாவங்கள் அப்பா, இறக்கமற்ற செயல்கள் அப்பா. ஜனங்கள் எங்கு போவதென்று ஆண்டவரை தடுமாறி கொண்டு இருக்கிற காலம் ஆண்டவர். இருளி நாளிக்கம் எல்லாம் ஜனங்களை சூழ்ந்து ஆண்டவர். ஜனங்கள் இருளுக்குள் போய்கொண்டிருக்கிறவர் சுவாமி. அப்பனே ரக்கம் செய்யுங்கப்பா, உங்களோட வருகைக்கு முன்பாக தகப்பனே, உங்களோட வருகைக்கு முன்பாக ஆண்டவரே. உங்களோட வருகையின் காலம் சமீபப்பா, காலங்களோ சூழ்நிலைகளோ சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனாலும் அந்த நேரத்தை நாங்கள் அறிய முடியாது சுவாமி, அறியாமல் நீங்கள் ஆண்டவரே திடீரென் வருவது போல வருவீன் என்று சொன்னவரே. எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதா எங்களுக்காக காண்கிறதுனா இருக்கிறீங்க சுவாமி. அப்பனே நன்றி சொல்றேன். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்றோம், மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம். இந்த ஜனங்களுடைய கண்ணீருக்காக அப்பா உங்களுடைய இறக்கத்துக்காக வேண்டிக் கொள்றோம். இறக்கம் உங்களுடைய இறக்கம் தானப்பா, ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. எத்தனையோ முறை நீங்க மன்னிக்கிறது சுவாமி, மன்னிப்போலும் இறக்கலும் உடைய வடிவம்மா ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. கிருபை தானப்பா வேணும், வேற எங்கூட நீதி அல்ல சுவாமி. இந்த மக்களின் நீதி இல்லை சுவாமி. ஆண்டவரே கூட கிருபை கிருபை கிருபை ஆண்டவரே நன்றி சொல்லும் சகப்பனே. யுத்தங்கள் அப்பா எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறோம், அந்த இடங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை காங்கிறது சுவாமி. கண்ணீரோடு வாழ்வாதாரங்கள் எல்லாம் வளர்ந்து குயிரிழப்போடு அங்க வீணர்களாய் ஐயா அங்கெல்லாம் தவிக்கிற மக்களால் ஒரு விஷயம் ஒரு விஷயப்பா இறக்கம் செய்ய நீங்க தானப்பா ஜனங்களுக்கு உதவி செய்ய வேணும், மன்னிக்க வேணும், ஜனங்கள் மனம் திரும்ப வேணும், வாழ்வழிக்கிறோம் நீங்க தேவன் என்று சொல்லி உங்களுடைய மாயவர்கள் திரும்பி தங்களுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சேவைகளோடு இருப்பார்களா எந்த கப்பின ஒரு சேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவர்களுக்காக வேண்டிக்கொள்ள அப்பா. அவர் குடும்பங்களும் வந்து காம அப்பனே இவர்களுக்காக ஐயா வியாதி அப்பா இந்த நாட்கள் வியாதி வியாதி வியாதி வியாதி தகப்பனே. சாகிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் பாவங்கள் தகப்பனே எல்லாம் நிற்கப்படும். ஜனங்கள் வாழ்வுடைய வேணும் சுவாமி. வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக, ஒரு மனுஷிக்காக, ஒரு பிள்ளைக்காகவும், ஒரு குழந்தைக்காகவும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வியாதியை குணப்படுத்துறது வியாதியின் கொடுமையாண்டவரே, வியாதியின் துன்பமாண்டவரே. கூக்குறல் அப்பா, கண்ணீரப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இங்கூடத்தில் வந்து வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே அந்த நாட்களில் ஐயா நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குனது சுவாமி. இருக்கிறீங்கப்பா இருக்கிறீங்கப்பா, நீங்க மாறுவதில்லை சுவாமி. இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்க, சாபங்கள் எல்லாம் நீங்க ஆண்டவர்கள் சுகத்தை பெறு. அதுக்கு நீங்க தானப்பா பரிகாரியாய கத்தர், நீங்க தானப்பா சிறுவர்கள் ஆண்டவர்களாவத்தை சுமந்து தீர்த்த தீர்த்தவன் என்று சொல்லி ஆண்டவர் இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிட்டு சுகத்தை பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும், விடுதலையை பெறட்டும், சுகத்தை பெறட்டும் தகப்பனே. வியாதியங்கள் எல்லாம் தவிக்கிறார்களோ சுவாமி, எந்த இடங்களெல்லாம் தவிக்கிறார் குழந்தைகளப்பா அந்தவரே தவிக்கிறார்களோ எல்லாத்தையும் உங்களுடைய ரொக்கத்தையும் கண்கள் நோக்கி பார்க்கும்படி ஆயத்தை கொள்ளுறோம் ஆண்டவர். முதியோர்களை அனாரோகத்தாய் கிடக்கிற முதியோர் வைத்திய சோழர் நிரம்பி வருகிற முதியோர் சகப்பனிவர்களெல்லாம் தாழ்ந்திருக்க நீங்கதானப்பா. ஐயா, யார் கைவிட்டாலும் நான் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஒருவராத்தரு. தாழ்ந்துள்ளவளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் நீங்க அப்பா. இப்படியான வார்த்தைகளுக்காக நாங்கள் மாத்திரம் சுவாமி, மக்களும் மாத்திரம் சுவாமி. தகப்பனே இவர்களுக்கு இறங்குங்க, பகிரங்குங்க. இந்த வியாதியில் கிடைக்கிற ஒவ்வொருவருக்காக மரணத்தருவாயில் இருப்பார்கள். ஆண்டவருடைய ஆத்மாவை ஆண்டவரே தங்களை தாழ்த்தி மன்னிப்போலும் இரக்கங்களும் ஆண்டவரே எங்கிடத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பெற்று ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தகப்பனை வேண்டிக் கொள். அப்பா, அந்த வேளையிலும் ஆண்டவரே தேசங்களுக்காக, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் இந்த நாட்களில் உண்மை இருக்கட்டும் சுவாமி. சந்தேசமாய் ஆண்டவரே தலைவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நீதிக்கு உட்பட்டதாய் பயத்தோடு ஆண்டவரே கொடுத்த தலைமைத்துவத்தை அவர்கள் நடத்துகிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு தலைவர்களுக்காக வேண்டிக்கொள். தேசத்தில் மக்கள் ஒடுக்கப்படும் போது ஆண்டவரே நீதி புரட்டப்பட்டு அழுகிற மக்களுக்கு ஒரு நீதி செய்தவனாக இருக்கட்டும். தேவ பயம் இவர்களுக்கு இருக்கட்டும் சுவாமி. வேதத்தின் நகல் ஆண்டவரே இவருடைய கரங்கள் இது இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக நீ அதிகாரங்கள் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரங்கள் அந்த அதிகாரங்களை எல்லாம் ஆண்டவரே நீதியோடு நியாயத்தோடு செய்வர்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. கீழ்படியட்டும் சுவாமி. தேவ பயம் இவருடைய இருதயங்களை நிரப்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அதிகாரங்கள் எல்லாம் கொடியே சுவாமி. தேசத்தை காத்து கொண்டு ராணுவ வீரர்கள் தேசத்தை காக்குறவர்களாய் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் ஒவ்வொரு ராணுவ அதிகாரிகளையும் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். இவருடைய காலங்களும் இவருடைய குடும்பங்களும் நீங்க பார்த்து கொள்ளுங்க சுவாமி, நீங்க நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கும். தேசத்துல பஞ்சமப்பா யுத்தத்தினால வந்தவரே எவ்வளவோ காரியங்கள் தேசங்களில் நடக்கும். வேலை இல்லையப்பா, பொருளாதாரம் எல்லாம் விழுந்து வாழ்வாதாரங்கள் எல்லாம் கெட்டு ஆண்டவர் தவிக்கிற மக்கள் கூப்பு கூக்குரல் ஆண்டவர் போராட்டங்களாட. ஐயா, இவர்கள் இவனே செழிப்பை கொடுக்கிற தேவன் நீங்கள் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து தங்களை தாழ்த்தி தேவனே எங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலை இவர்களுக்கு உண்டாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய சுயத்தின்படி அல்லாண்ட மாமிசத்தின்படி அல்லாண்ட தேவனியங்களை நோக்கி கூப்பிட்டு தேசத்துல வாழ்வாதாரத்தை பெற்று சலிப்பை பெற்று ஆண்டவரே வாழ்வார்களா? ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஐயா, அவங்கெல்லாம் கண்ணீரோடு குழந்தைகள் வந்து முதியோர்கள் வந்து அசையின் கொடுமை ஆண்டவர் அப்பா இவனுள்ளவர்கள் ஆகாரம் கொடுக்கிற தேவன் சுவாமி. கூப்பிடுற காக்கைக்கும் நீங்க ஆகாரம் கொடு அப்படியான தேவன் சுவாமி. ஒரு விஷயம் ஆண்டவர், இவருடைய சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்படும். தேவனே இவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கட்டிருங்க, உணவை அழித்தழுங்க சுவாமி, பசியை போக்குங்க சுவாமி. இவர்களுக்கு முதலாவது ராஜ்யத்தை நீர் எழுந்த கடுகளா இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கொள். அப்பா நன்றி நன்றி நன்றி. அப்பா, அந்த வேலையிலும் தகப்பனே தேசத்துல இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அவன் இந்த நாட்களில் ஐயா கொடுத்த ஊழியம் மகத்துவமான ஊழியம் ஐயா. எப்பொழுதும் ஆண்டவரே அதே நோக்கமாயிருந்து அந்த ஊழியத்தை செய்யறவளா இருக்கட்டும், உழக்கட்டும், எடுக்கட்டும், தாங்குகிற வேலை ரொட்டி போன அபிஷங்க அப்பா. நீங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா ஊழியம். இந்த நாட்கள் பொல்லாங்கான காலத்தில், போராட்டமான காலத்தில், துன்பமான காலத்தில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களா, எப்போதும் உற்சாகம் உள்ளவர்களாய், நல்ல ஸ்தானாதிபதிகளாய், கொடுத்த ஊழியத்துக்கு ஆண்டவரே நிகரானது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே தங்களை தாழ்த்தி எப்பொழுதும் பயபக்தியோடு உண்மையோடு ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கட்டும். எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் அந்த ஊழியத்துக்கு ஜனங்களை மனம் திரும்புற வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை நடத்திட்டு சுவாமி, நடத்துகிற குடும்பங்களை எல்லாம் நீங்க நடத்துவீங்க சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர், நீங்க ஆண்டவர் அவனுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாவற்றையும் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறது சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் சபைகளுக்காக ஆண்டவரே. இந்த நாட்கள் சபைகள் சபைகள் சபைகள் தகப்பன் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் ஆகியோரும் உங்களை ஆராதிக்கிறவர்கள் எங்களுக்கு பார்த்துமா உங்களோட வருகைக்கு பரிசுத்தப்படட்டும் சுவாமி. உலகம் வேணாம் சுவாமி, உலகத்துக்குரிய போக்குள் எல்லாம் வேண்டாம் கட்டாச்சு. நாங்கள் எல்லாம் பல்லோக ராஜ்யத்துக்குரிய வழிகளை கண்டுகொண்டு அதன்படி படிந்து ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. வரட்டும் உங்களோட வருகையில ஒருவர்தான கைவிடப்பட்டு போகாதபடி அத்தனை சபைகளும் ஆண்டவர் பரிசுத்தமாய் அன்புள்ள சபைகளாக உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரட்டும் சுவாமி. சபையில் இருக்கிற போதைய சாட்சி உள்ள தீவிய முக்கியம் ஆண்டவரே கொடுத்த சபை ஆண்டவரே மந்தைகளை ஐயா இவர்கள் நல்ல ஒழிப்போடு ஆண்டவரே உண்மையோடு நடத்துறவளா இருக்கட்டும், இவர்கள் குடும்பங்கள் சாட்சி உள்ளவர்களா இருக்கட்டும் சுவாமி. உங்களோட நாமம் மகிமைப்படுகிறவதா இருக்கட்டும் சுவாமி. சபைகளுக்கா வண்டிகள் அப்பா வழியில எவ்வளவு மக்கள் நிற்கிறார்கள் சுவாமி, நிற்கிறார்கள் சுவாமி. இந்த காலத்தில் இந்த அனுக்கிரக காலத்தில் இந்த கிருபையின் காலத்தில் தகப்பனே அவர்கள் முகத்தைகளை கேட்டு சத்தியத்தை அறிந்து கீழ்படி இந்த சபைகளை சேர்க்கப்பட்டு அவர்களும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று நிற்கிறோம் சுவாமி. அவர்களுக்கா வேண்டிக்கிறோம். ஒரு ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்தது ஒரு அற்புதம் ஆண்டவர் 3000 5000 என்று சொல்லி சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படுகிற காலமாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை, ஜபிக்கிறோம். ஆகுறது உங்களால் தான் சுவாமி, ஆகுறது உங்களால் தான் சுவாமி. கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் தகுதியற்ற காலமாப்பா, தகுதியற்ற மக்களாப்பா, உங்களுக்கு கிருபை கிருபை தகப்பனே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் சபையில் உள்ள ஊழியக்கார பொதுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ராஜ்யத்தை சாலையாதில் அறிவிக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. இந்த காலத்துக்குரியதை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி தகப்பன். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் ஆண்டவரே மீடியாக்க டெலிவிஷன்கள் என்று சொல்லி ஆண்டவரே இவ்வளவு வேகமா செல்லக்கூடிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே இதை பயன்படுத்துற பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையோடும் ஆண்டவரே பிரயோசனமான காரியங்களிலும் ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த ஊழியங்களை நடப்பிக்கட்டும் சுவாமி, செய்யட்டும் சுவாமி. தங்களுக்கு எல்லாம் ஆண்டவர், உங்களுக்காக ஆண்டவர் இந்த ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். விழுந்து போனவர்கள் ஆண்டவர் தகப்பனே, விழுந்து போனவர் ஆண்டவரே ஆண்டவர் விசுவாசத்தை மறுத்து ஆண்டவர் ரட்சிப்பை இழந்து போனவர்கள் ஆண்டவர் இந்த காலத்தில் ஆண்டவரை போய்கொண்டிருக்கிறார். இவர்களுடைய குருட்டாட்டம் நீங்கி போகட்டும் சுவாமி. ஆண்டவரே மகத்துவத்தை அறிந்தவர்கள், ரட்சிப்பின் மகிமையை அறிந்தவர், எந்த விலையும் கொடுக்க முடியாத ரட்சிப்பப்பா ஆண்டவரே உணர்ந்தவர்களாய் அதை திரும்பமாய் ஆண்டவரே எங்களிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ள கருவை செய்யுங்கப்பா, கருவை செய்யுங்கப்பா. ஆசீர்வதி ஊழியர்களை ஆண்டவரே. எங்கெல்லாம் விழுந்து உலகத்துக்காகவோ அல்லது எந்த காரியத்தையும் பிசாசின் காரியங்களுக்காகவோ ஐயா தங்களை விட்டு போட்டார்களோ தகப்பனே, தகப்பனே, தகப்பனே, இவர்கள் எல்லாம் உணர்வடையட்டும் சுவாமி. தேவனே உங்களுடைய பாடுகளையும் நீங்க கொடுத்த காரியங்களையும் நீங்க நடத்துகிற விதங்களையும் திரும்பி பார்க்கட்டும் சுவாமி, திரும்பி பார்க்கட்டும். இவர்களுக்காக தகப்பனே நன்றி சொல்லுவோம். இருந்த பட்டணங்கள் அநேகமாண்டவத்தெல்லாம் திறக்கப்பட வேணும், திறக்கப்பட வேணும். எல்லா இடங்களும் உங்கள் வெளிச்சத்தை காண வேணும். அதை நதிங்காலத்தில் நேர்த்தியா செய்வாரின் ஆதியில் இருந்து ஆண்டவர் அநாதி காலங்கள் ஆண்டவரே எங்கட ராஜ்யத்தில் உள்ள காரியங்கள் அப்பங்கள அதீனத்தில் உள்ள காரியங்கள் ஒவ்வொன்றும் நீதி நிமித்தம் ஐயா நீங்க நடத்தி கொண்டு வருகிறது சுவாமி. நீங்க நீதி மாறாதவர், நீதி மாறாதவர், எல்லாவற்றுக்கும் நீதி உண்டு சுவாமி. அதன்படி ஆண்டவரே நீங்க தேசங்களை நடத்தி வாருங்க. இவ்வளவு நீதியின்படி, நீதியின்படி தான் இப்போ தேசங்கள் எல்லாம் காரியங்கள் நடக்கிறது சுவாமி. அப்பா அதுக்காக ஆண்டவரே எங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி ஆண்டவரே சொல்லுறோம், ஜனங்கள் திருந்தோட்டம் மனம் திரும்பட்டும் தகப்பனே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இங்கே இருக்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பன். இரண்டு குடங்களில் ஆண்டவரே கஷ்டப்பட்ட பிரதேசங்களை நிற்கிறார்கள் சுவாமி. ஐயா தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. ஜனங்கள் மால் மத்தியும் ஆண்டவர் பொருளாதார தேவை ஆண்டவர் வேணும் சுவாமி. பூமியின் செல்வம் எல்லாம் அந்த மகாத்மாக்களுக்கு வேணும் சுவாமி. தகப்பனே ஐயா அவர்களுக்கு வேண்டிய தாசைகளை தேவைகளை எல்லாம் கட்டுகிறது. பிள்ளைகளே குடும்பங்களை எல்லாம் பார்த்து தகப்பனே நன்றி சொல்லுவோம். ஐயா பிரியா தேசங்கள் இருந்த தேசங்கள் எல்லாம் வெள்ளிச்சத்துக்கு வரட்டும், வெளிச்சத்துக்கு வரட்டும் சார். இருளினாதிக்கங்களை வந்த காரங்களை நீங்கி போகட்டும் சார். ஆண்டவரே இந்த நாட்கள் வாழ்ந்த ஜனங்களுக்கு அன்பு தமிந்து போன காலமாட்டவர் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஐயா, குடும்பங்கள் ஐயா, பெற்றோர்கள் ஐயா, இரக்கமற்றவர்களாய் ஆண்டவரே அன்பில்லாமல் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் பகைத்து போட்டியும் போராண்மையும் எரிச்சலும் ஆண்டவரே உள்ள ஜனங்களாக ஆண்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி. இவர்கள் மாத்தியில் ஒரு அன்பின் ஆவி ஊற்றப்படட்டும் சுவாமி. குடும்பங்களை ஊற்றப்படட்டும். பிறந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இதயங்களை நிரப்புங்கப்பா. அன்புதானப்பா அவர்களை ஒன்று சேர்க்க முடியும். ஆய்வு பிள்ளைகளப்பா வலைக்கு விழுந்து தவறு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அவர்கள் போகிற பாதைகள் தகப்பனே கண்ணீரப்பா கண்ணீரப்பா. வாலிப வயதில் எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே இந்த பிள்ளைகளை தூக்கி விடுங்க சுவாமி. நீங்க ஒரு தான பார்த்து பேர பிள்ளைகளை போறவர்களுக்காக வேண்டி ஐயா எங்களால் முடியாது சுவாமி. பாதுகாக்கவோ பிள்ளைகளை காத்துக்கொள்ளவோ முடியாது சுவாமி. நீங்க தானப்பா எல்லாம் நீங்க தான். நம்ம பொல்லாத பொல்லாமலும் கையில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்கக்கூடிய தேவன் நீங்க ஒருவர் இருக்கும் செய்யப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் ஜெபிக்கிறோம் பாதத்தில் இருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இருக்கும் செய்யுங்க. இந்த குடும்பங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக்கும் தங்களை பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கண்ணீரோடு நோக்கி வேண்டவர்களாக இருக்கட்டும். தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய சுயநலங்கள், தங்களுடைய வழிகள் எல்லாத்தையும் விட்டு தங்களுடைய பிள்ளைகளை மீட்க வல்லதேவன் நீங்க ஒருவர் தான், நீங்க ஒருவர் தான், நீங்க ஒருவர் என்று எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தை நோக்கி போடுவார்களாக வேண்டிக் கொள்ளுவோம். விட்டுக் கொள்ளுங்கப்பா அந்த வாலிப பிள்ளைகள். வாலிப வயதில் எங்கே உள்ளாம ஆண்டவர் கொடுக்கிறார் சுவாமி, தவிக்கிறார் சுவாமி. அதப்பனே அவர்களுக்கு வழி தெரியாமல் ஆண்டவரை திகைக்கிறார் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தேசங்களுக்காக கடா தேசத்துக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. இந்த தேசம் உங்களுடையது, தேசம் உங்களுடையது, தேசம் உங்களுடைய ஆண்டவரே. எங்களை வார்த்தை நாக்கட்டப்பட்டது மறுபடியும் தீர்ப்பிக் கொண்டு பெறவாண்டவரே. ஜனங்கள் இங்குள்ள மக்கள் கீழ்ப்படி உள்ளவர்களா, உங்களை தேடுகிறவளா, இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவளா, விக்கிரக ஆராதைகள் எல்லாம் ஆராதனைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்கி ஆண்ட ஜீவனுள்ள தேவன் எங்களை நோக்கி ஆராதிக்கிறவளாய் மாறிட்டு காட்டுக்குள்ள தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு நீதி நியாந்தேவ பயம் ஆண்டவர் தேசத்துக்கு செய்கிறத ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி. தேசம் உங்களுடைய ஐயாங்களை இலங்கை தேசம், ஐயா இலங்கை தேசம், ஐயாங்களை இலங்கை தேசம், ஐயா இருளின் ஆதிக்கத்தை எல்லாம் நீங்க தேசத்துக்கு ஒரு வழி சொன்னாங்க, வழி சொன்னாங்க. எங்களுடைய தேசம் பிறந்த தேசம் ஐயா, எங்களை முகாதை வந்த அவருடைய அக்கிரமங்கள் பாவங்கள் சாவங்கள் தேசத்தை விட்டு நீங்கி நீங்க தான பாத தேசத்தின் நீதியின் சூரியனாக, நீதியின் சூரியனாக வெளிச்சத்தை கொண்டு வர வேணும் நடிக்கிறோம் சுவாமி. ஜனாதிபதியையும் அவரோடு வந்து சபையில் இருக்கிறவர்களையும் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தப்பன். எப்படியா வேண்டிகள் ஒவ்வொரு தேசங்களுக்கு, ஒவ்வொரு தேசங்கள், ஒவ்வொரு தேசங்களுக்கா, ஒவ்வொரு ஜனங்களுக்கா வேண்டிகள் ஒரு வேண்டிகள் ஒரு சுவாமி. இருந்து கெஞ்சி வரும் சுவாமி, கண்ணீரோடு வேண்டிகள் ஒரு சுவாமி. அப்பா எங்களை ஜபத்தை கேளுங்க சார். நாங்க மாத்திரம் சுவாமி, நாங்க மாத்திரம் ஆண்டவரே. எங்களை இரக்கமும் தயாவும் கிருபையும் உண்டு சுவாமி. அதை நம்பி ஆண்டவரே எங்களை பார்த்து வாங்க கெஞ்சி வரும் சுவாமி. செய்யுங்க சுவாமி. இப்படியா தேசங்களுக்கு எல்லாம் வந்து ஐயா அந்த சங்கம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவனே அப்பா தேர சதுல உள்ள குறைகள் எல்லாம் நீக்கப்படுங்க. தேர்ந்தவரே அவங்களோடு உள்ள டெக்னாலஜி காரியங்களும் ஒன்றையும் ஜெப நேரத்தில் தடையில்லாதபடி ஆண்டவர் அப்பா எல்லாவற்றையும் சீர்திருத்தி அந்த ஊதியம் சரியாக நடக்கு, ஜனங்களுக்கு வார்த்தை சரியாக போய் சேரக்கூடியதாக தகப்பனை ஆசீர்வதிங்க. நடத்துகிற பிள்ளைகளை மிலப்படுத்தி சுகப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எங்கெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பலத்த கரம் ஆண்டவர்களை தாங்க மரியாதை வேண்டிக் சொல்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்வோம். ஐயா அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே இம்மட்டுமாய தகப்பனே வினேஸ்வராக இதுவரை உதவின தேவனே இன்னுமாய் நீங்க இருக்கிறபடியினால் நன்றி அப்பா, நன்றி நன்றி என்றும் ஆண்டவரே நம்முடைய பாத படியே பிடித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்க இருந்தாலும் தகப்பனே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நீங்க பார்த்துக் கொள்ளுவீங்க ஆண்டவரே, எங்களை பூரண சமாதத்தோடு காத்துக் கொள்வீங்க சுவாமி. தகப்பனே ஒவ்வொரு எங்களை சமூகத்தில் வைக்கிறேன் சுவாமி, சௌகத்தில் வைக்கிறோம் சுவாமி, உங்களை சமூகத்தில் வைக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்டதற்கும் அதிகமா நீங்க அறிந்திருக்கிறது வன் சுவாமி. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எல்லா கணமந்ததியுமாக எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான ஜபங்கள் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களை இங்கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலேயோ அந்த ஜபங்களையோ புவித்து கொண்டு அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார், வாஞ்சியோடு ஜபித்து ஆசீர்வதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு இன்னும் ஒரு ஜப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன்.
4: நன்றி அப்பா, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபங்களுக்கூடாக வழிநடத்திய சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபித்தார்கள். கர்த்தருக்குள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது வான்புராவின் நேரம்.
3: வான்புராவின்
1: எங்களுடன் தேவ ஊழியர் மிசஸ் ஹரியராஜா அம்மா இணைந்திருக்கிறார். பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வான்புறாவின் நேரத்திலே வானொலியை அலங்கரிக்க கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காக எடுத்து வந்த விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியான எல்லாமே வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரீசலோடம்மா நீங்கள் வழிநடத்துங்கள்.
2: ஆமேன்.
1: ஆமேன். பிரீசலோடு உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது.

ஆம், வான் பிராவான் பரிசுத்தாவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் நீர் என் மேல் வந்து அமர்றீர்கள் ஆண்டவரே. இந்த நாளும் எனக்கு அளவில்லாத அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தின் பலவீனம் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உம்மிடத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே. என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அந்த நம்பிக்கையோடு நான் இந்த நாளில் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அளவில்லாத அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நான் என்று சொன்னாவியானவரே உம்மை நம்பி இருக்கிறேன். நீங்கள் பேசுங்கோ. கேட்கிறவர்களுள்ளத்திலே ஒரு எழுப்புதல் ஆண்டவர், ஒரு புது உணர்ச்சி நீர் கொடுக்க போறதுக்காக நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். ஒரு விதமான தடியலும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன். சகல துதிகன மகிமை உங்களுக்கு தன்னுடைய பாதார விந்த முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 1995 மார்ச் 20ஆம் தேதி என் உள்ளம் வேதனைப்பட்ட வேளையில் எழுந்த பாடல், அது ஆவியானவரின் குரல்.

நீரே நடத்துவீரே. என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி எனக்கு பாடல்கள் தந்த நாளிலே இருந்து அவரே என்னை நடத்தி கொண்டு வருகிறார். 1972 எனக்கு ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நவம்பர் 6 1973 அபிஷேகம் கிடைத்தது 1972, ஆனால் பாடல் கிடைத்தது 1973 இருந்து. நான் இப்ப இயேசுவே என் ரட்சகா, இயேசுவே என் ராஜன் என்று நான் அழைக்கிறேன். அங்கே ஒரு பாடல் 1973 நவம்பர் 6 நான் பாடுகிறேன். என் இயேசு ராஜனே இந்த உள்ளத்தில் தங்கிடும். நான் அவரை ராஜனே என்று அழைத்து என்னுடைய உள்ளத்திலேயே தங்கிடும் என்று கேட்ட நாள், இந்த ஹாவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறபடியினால் தான் இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஒரு செய்தியை கொண்டு வர கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இங்கே என் இயேசு ராஜனே என் உள்ளத்திலே தங்கிடும் என்று கேட்டேன். இங்கே இந்த ஏசாயா 41:14 எனக்கு இந்த பாடலே நான் சொல்லணும், ராஜாவே இயேசு ராஜாவே நீரே என் துணையே என்று. ஏசாயா 41:14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் வேதனைப்பட்ட வேளையில் எனக்கு துணை நின்ற அதே இஸ்ரவேலின் தேவன். யாராவது நீங்களும் வேதனைக்குள்ளாக நீங்கள் செல்வீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையான மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 94:17 கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசமாய் போயிருக்கும் என்று சொல்லி இது ஆசாப்ப சொல்லுகிறான். ஆசாப்பின் சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இனி 121:3-4 உன் காலை தள்ளாட போட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் ஏசாயா 41:10 ஒரு அருமையான வசனம். ஆண்டவர் சொல்லுற, நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்று அந்த நிச்சயமும் அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு வர வேணும். எனக்கும் அங்கே ஒரு பாட்டிலே

பாருங்க, எந்தன் துணை நீரே என் பாரம் நீர் தாங்கிடுவீர். பாருங்க, ஆண்டவர் எங்களுடைய எல்லா பாரங்களையும் அவர் எடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் எனக்கு

வேளையில் நான் உம்மை கட்டி சேர்வேன். இப்படி இருளாய் வந்து நாங்கள் திகைத்து நிற்கிற வேளையில் ஆண்டவரே நீரே தான் எங்களுக்கு துணை என்று நாங்கள் அவரிடம் வரும் பொழுது அவர் எனக்கு தர்றார் பாட்டு, என் துணையும் என் அடைக்கலமும் நீர் தான் என்று சொல்லி நான் பாடுகிறேன். இன்னும்

நான் நம்புற தேவன் அவர் பெரியவர், அவரே நம்பிக்கை, அவர் ஜீவி நேற்று மின்று ஒன்று மாறாத தேவன். இன்னும் எனக்கு ஒரு பாட்டிலே நான் பாடுகிறேன், நடத்தி என்னை நடத்தி செல்லும் ஆண்டவரே என்று சொல்லி நட

நடந்திடவே, என் சிலுவை எடுத்து நடந்திடவே. நீர் காட்டும் பாதை அது, சிலுவை பாதை. ஆவியானவர் எனக்கும் தந்தார். நீர் நடந்தபடி நான் நடக்க, ஆண்டவர் எப்படி நடந்தார், அவர் தாழ்மையாய் நடந்தார், அன்பிலே நடந்தார், கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு. அவருடைய வாழ்க்கை ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆப்பதற்கு ஒரு கவர்ச்சி உள்ளதா இருந்ததே. மனுஷகுமாரன் தாழ்மையாய் வந்து எல்லாருக்கும் சேவை செய்ய வந்தார். அவர் இப்படிப்பட்ட வழியிலே அவர் நடந்த, நானும் அப்படி நடக்கத்தான் நானும் கேட்கிறேன். இன்னும்

நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. ஆம், அவர்தான் எங்களை நடத்துற தேவனாக, அவரை பின்பற்றி நாங்கள் நடக்க அந்த அன்பிலே நடக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பாட்டில் எனக்கு

இயேசுவே, உம் அருளை தாரும் தேவனே. இன்னும் நாங்கள் முதலாவது சரணம் நான் பாடுகிறேன். இயேசு

மேலும் உம் தயவாலே. அங்கே நாம் பார்க்கிறோம் ஏசாயா 49:15 இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தாயினும் மேலா அன்பு கூர்ந்து இந்த தெய்வம் ஆண்டவரை நான் பாடுகிறேன்.

வைத்த அன்பை விளங்க செய்வார். பாருங்க, தாயினும் மேலா அன்பு கூர்ந்த தெய்வம் தன்னையே தியாக பலியா கொடுத்த வேறு யார் எங்களுக்காக மறிக்க முடியும்? கிறிஸ்து எங்களுக்காக மறித்தார். கர்த்தருக்கே சோத்திரம். இன்னும் ஒரு பாடலிலே

பாருங்க, தாயினும் மேலாய் புகுந்தார், தந்தைய போல எங்களை சுமந்து கொண்டு வந்தாரே. இன்னும் அப்படி கருவிலே கண்டார் என்னை, கரு சிதையாமல் எங்களை காத்து வந்தவர், இனிமேலும் அவர் காக்க வல்லவர். அங்கே 2000 ஏப்ரல் 28 எனக்கு ஒரு பாட்டிலே என்ன மணவாளியே என்று அழைத்த ஆண்டவர் தந்தார்.

என்று சொல்லுற ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல ஆண்டவர் எங்களை தேற்றுறார். ஏசாயா 66:13 அதைத்தான் சொல்லுது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி தாயினு மேலாக ஒரு அன்புள்ள தேவன் எங்களுக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். வேதனைப்பட்டு வேளையில் ஆண்டவரே நீரே துணை என்று கூப்பிடும் வேளையில் அவர் இங்கே உபாகமம் 1 நியூட்ரானமி 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று அங்கே மோசே சொல்லுறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சங்கீதம் 103:13 தாவீது சங்கீதம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் நான் அடுத்தது 2வது சரணம் வந்து உம

சங்கீதம் 50:15 ஆசா பண்ண சங்கீதம் அவன் பாடுகிறான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். இன்னும் எரேமியா 33:3 நாங்கள் பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எரேமியா எழுதுகிறார். இன்னும் நாங்கள் வித்தியாசமான ஆக்களை பார்க்கிறோம். எரேமியாவோட புலம்பல்ல, அவன் எரேமியாவை குழியிலே போட்டுட்டாங்க. முதல் மறியல்ல வச்சாங்க, பேந்து கொண்டு ஒரு தண்ணி ஒன்றும் இல்லை, அதோட குழியிலே போட்டார். அந்த நேரம் அவன் புலம்பல், 3 55-57 வசனங்கள் சொல்லுறான், மகா ஆழமான கிடங்கில் இருந்து கத்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவிய அடைத்து கொள்ளாதேயும், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீ அணுகி பயப்படாதே என்று சொல்றான். பாருங்க, பெருமூச்ச கூட ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். கத்திற்கு சோத்திரம். அடுத்தது அங்க ஏசாய 58:9 ஆண்டவர் சொல்றத கேளுங்க, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாய். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்ச சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி என்று சொல்லப்படுகிறது. கூப்பிடும் வேளையிலே இன்னும் அடுத்த இன்னும் அருமையா சொல்லுகிறார் ஏசாய 65:24, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். பாருங்க, கூப்பிடுறதுக்கு முன்னாகவே அவருக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் போற பாதை எல்லாம் தெரியும், ஆனபடியால் அவருக்கு தெரியும் நான் கூப்பிடுவேன், நான் ஆறுதலா இருந்து உடனடியாக எங்களுக்காக மறு உத்தரவு தர தேவனாக இருக்கிறார். நாங்கள் அதிகமா பாட்டிலே பாடுவோம், சாரா நவரோஜியுடைய பாட்டு சங்கீதம் 91:15, அதிலே வந்து நாங்கள் எப்பொழுதும் அதை பாடுகிறோம். நாங்கள் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, மோசே பாடுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் என்று சாரா நவரோஜி அருமையா பாடியிருக்கிறார். கத்திரிக்கே ஸ்தோத்திரம். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் தாவீதை பற்றி. தாவீதை அதிகமான இடங்களே தாவீதை என்ன சொல்றான்னு நாங்க பார்ப்போம். அங்கே 86:3 ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாளோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று அவனுக்கு தெரியும். தான் வந்து அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன், தான் ரட்சிக்கப்படுவேன் என்று அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. என்ற ஆண்டவர் அவனோடு எப்பொழுதும் அவர் அவன் கூப்பிட்ட வேலை எல்லாம் அவனுக்கு அவர் செவி கொடுத்தார். இங்கே 30:10-11 தாவீது சொல்றான், கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கத்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினார். எவ்வளவா வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருந்தார், ஆனால் அவர் ஆண்டவர் அவனு ஜெபத்தை கேட்டார். இதேதான் எனக்கும், நானும் எத்தனையோ தடைவள் என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், இடங்களில் எல்லாம் என்ன வியாதி வேளைகளிலே எனக்கு பாடல் தந்து என குணப்படுத்துவார், என்ன சந்தோஷப்படுத்துவார், என்னுடைய தேவை எல்லாவற்றையும் அவர் சந்த எத்தனை விதமான தேவைகள் வந்தது, எல்லா வேளையிலும் கத்தர் கிருபையா நான் கூப்பிட்ட வேளையிலே வியாதியை குணமாக்கினார், என்னை தப்புவித்தார், வெளப்படுத்தினார். ஒரு முறை இப்படித்தான் 2011 August 22 சரியான ஒரு இக்கட்டான ஒரு அது என்ன எனக்கு விவரிக்க முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ள ஆகப்பட்டிருந்த வேளையிலே நான் ஆற கூப்பிடுவேன், என்ன செய்வேன் என்று யோசிச்ச வேளையிலே பாருங்க ஆவியானவர் எப்படி சொன்னார் எனக்கு,

முற்றும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாயை நடத்திடுவீர். எங்களை நடத்தும் ஜெயமாய் என்று நான் கேட்கிறேன். சரியான இக்கட்டான வேளையிலே இவ்வளவு ஜெயமாய் வலி ஈஸியாக அதை முடித்தரேன். எனக்கு வந்தது மாறாவின் கசப்பை மதுரமா மாற்றின தேவன் எனக்கு துணையா வந்த கத்தருக்கே மகிமை. கத்தர் இவ்வளவு பெரியவர் என்று பாருங்க. ஆண்டவர் இவ்வளவு பெரியவராக இவ்வளவு கருமையான தேவனாக இருக்கிறார். இன்னும் இங்கே தாவீதும் சங்கீதம் 22:4 சொல்றான், நீ ஸ்துதிக்கு பாத்திராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று நான் இன்னும் வாசிச்சு விட்டேன். நான் சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு என்று தாவீது சொல்கிறான். இன்னும் சங்கீதம் 30:10-11, நான் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என் களிப்பா என் ஆனந்த களிப்பை எல்லாம் ஆண்டவரை வந்த புலம்பல மாற்றினார் என்று நான் அதை திரும்ப நான் திருப்பி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி விட்டுருக்கேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் நன்றி கூறிடுவேன் என்று ஒரு பாடல்லே

பாருங்கோ, அவரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே அவருடைய பிரசன்னத்தை தந்து என்னை தேற்றினார் என்ற வேதனை வேளைகளிலே. இன்னும் ஒரு பாட்டிலே, ஆபத்து காலத்தில் கூப்பிடு என்றீரே, கூப்பிட்ட என்னை தப்புவித்தீரே, என் கண்ணீரை கண்டு எனக்கிறங்கு இயேசுவே உம்மையே நான் துதித்திடுவேன். ஆபத்து காலத்தில் கூப்பிடுன்னு சொன்னார், நான் கூப்பிட்டேன் என்ன கேட்டார். கத்தருக்கு சோத்துனோ, அவர் எவ்வளவு அருமையா என்னை காண்கிறார். இன்னும் என்னை கருவிலும் என்னை கண்டார்.

பாருங்க, என்ன நேரத்திலும் ஆண்டவர் எங்களை காண்கிறது, நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன், என் முகம் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் சங்கீதம் 34 தாவீது அங்கே சொல்கிறத நாங்கள் பார்க்கிறோம்.

நான் பாருங்க உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இன்னும் ஒரு அருமையான பாடல் தந்தார், உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். ஆமேன். நான் அவரை நம்பி இருந்தபடியினாலே அவர் என்ன வெட்கப்பட விடவும் இல்லை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாங்களும் தான், நீங்களும் தான் கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் பிரகாசம் அடைகிறோமேன். அவர் சொன்ன வாக்குக்கு எப்பொழுதும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் எங்களுக்கு தெரியும் அந்த குருடன் பத்திமை

பத்துமையை கூப்பிட்ட பொழுது அவர் போனவர் நின்று உனக்கு என்ன செய்ய உண்டு கேட்டு பார்வை கொடுத்த ஆண்டவர், இந்த நாள்லே நீங்க போற வழி அவருக்கு தெரியாதா? நல்லா தெரிந்திருக்கிறார். நீங்கள் படுற வேதனையும் கண்டிருக்கிறார். நானும் போன வழியிலே வேதனையிலே அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு வெற்றி கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறது இவனாயிருக்க. உன் கிருபையால் நான் என்ன தாங்குவேன் என்று நான் பாடுகிறேன். அங்கே 1997 நவம்பர் 27 அந்த ஒரு முறை நவம்பர்ல வருது அந்த புளூ காய்ச்சல் என்னையும் தாக்கி போட்டுது. ஆனால் ஆண்டவர் என்னை குணப்படுத்திட்டார். சரியான பலவீனம் வந்துட்டது. அப்ப அந்த பலவீனத்தின் நேரத்திலே என்ன நான் ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போனேனோ, ஏதோ ஒன்று வேதனை பட்டுட்டு நான் ஜெபிச்சுட்டு நான் குளிக்க போன பொழுது கண்மணி என்று என்னை அழைத்து சொன்னார், என்

போதுமென்றார். அவர் தொடுகையினால் நான் குணமாகினேன். கண்மணி என்றழைக்கும் அவர் குரல் கேட்டு பரவசம் அடைந்தேன். என்னீசர் என் அருகில் நெருங்கி வந்தார். நான் அவர் கேட்ட நெருங்கி சென்றேன். இன்னும் ஒரு பாட்டிலே

இன்னும் அங்கே 1983 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியிலே நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வீட்டிலே, எங்கள் இந்தியாவிலே நான் தங்கியிருந்த வேளையிலே எனக்கு திடீரென்று வயிற்றோட்டம் வந்து விட்டது. அப்ப அந்த வயிற்றோட்டம் வந்த பொழுது ஆண்டவர் என்னுடைய பரிகாரியா வந்தார். எனக்கு அவர் ஒரு பாடலை தந்து என்னை குணப்படுத்தினார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

என்றுமை உன்னை விட்டு விலகாதென்று உரைத்தீரே. பருங்கோ மலைகள் விளையினாலும் பருவங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார். அதே கிருபை தான் இன்றைக்கும் தொடர்ந்து என்னையும் தாங்குறது, உங்களையும் நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அங்கே எரேமியா புலம்பல்லே சொல்றார், 3:22-23, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் காலதோறும் புதியவை, உமது உண்மை பெரிதாயிருக்கிறேன் எரேமியா பாடுகிறார். இன்னும் நாங்கள் மூன்றாம் சரணம் வந்து

ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் எழுதுகிற ரோமர் 8:31, தேவன் தம்முடைய நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உண்மையாத்தான் எங்களோட தேவன் இருந்தால் எங்களுக்கு ஒரு தரம் எங்களுக்கு விரோதமாய் இருக்க மாட்டான். என்னுடைய அருமை மகன் அமரேஷ் 1988 அக்டோபர் 30 தேதியிலே 31 தேதி அப்படி சுட்டுக் கொலை செய்யப்பட்டான். அந்த 30 தேதி முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை

அவன் அங்க ஆலயத்தில் ஒரு சாட்சி கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் கர்த்தரை விட்டு தூரம் போனேன், ஆனாலும் கர்த்தர் என்னை தன்னுடைய பாச காய்ச்சினால் என்னை எடுத்து கொண்டாருன்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் உண்டு. அந்த மாலையிலே நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போக, சுவிசேஷ அளிக்கிற கூட்டத்துக்கு வலிக்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது அமரேஷ் அங்கே கிணத்தடியில தன்னுடைய ட்ரௌசரை கழுவி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அவனை நன்றாய் பார், இனிமே எனக்கு நீ பார்க்க மாட்டேன். என்ன உள்ளவ என்ன இப்படி வேதனைப்பட்டேன், ஐயோ நான் என்ன செய்வேன், போகாம நிப்பேனோ? இல்ல பேந்த உள்ளம் இல்ல, நான் ஆண்டவுடைய காரியத்துக்கு போவேன், இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை தந்துட்டு போறேன்னு நான் சொல்லி போயிட்டேன். அங்க எனக்கு இருக்க முடியல சர்வீஸ் டைம். நாங்கள் திரும்பி வரும்பொழுது பிள்ளைகள் சொன்னார்கள், அவன் ரஷ்யாரோ கொண்டு போயிட்டாங்க, அடுத்த நாள் அவனை சுட்டு போட்டாங்க. அந்த ராவிலே நாங்கள் ஜெபித்த போது ஆண்டவர் வந்து என்னுடைய கணவனுக்கு யோபுவில இருந்து சொன்னார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எனக்கும் யோபுவில தான் சொன்னார், நீ சுத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். அந்த ராவிலே நாங்கள் ஜெபித்தோம். அந்த இரவிலே நாங்கள் எடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணும், அவங்களை எடுக்க முடியாமல் போயிட்டுது. நாங்கள் வந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு அடுத்த வீட்டிலே காலம் சென்ற ஜெபராஜா முத்தியாவுடைய மகன் சத்தியன், அவனுக்கு அப்புறம் 8-9 வயசுதான் இருக்கும். அவனும் அவனுக்காரும் அமரேஷில் நல்ல பட்சமானவன், அமரேஷ்க்கு அவன் நல்ல விருப்பம். அப்ப நாங்க ஜெபித்து கொண்டு பொழுது அவன் சத்தியன் சொல்லுறான், அங்கே அமரேஷன்னா ஒரு பெரிய ஒரு லைட்டின் கீழ் இருக்கிறார், அவரோட என்று வாசிக்கிறான். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா, இந்த வசனத்தை தான் அங்கே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற. கத்தர் எங்களோட இருந்தார், எங்களை வெலப்படுத்தின அவர் ஆறுதலின் தேவன். நான் இன்னும் அதை சுட்டி கொண்டு போய் எனக்கு டைம் இல்லை, இன்னும் எனக்கு ஒரு பாட்டிலே கத்தம்

ஆமேன். காக்கும் கரத்தினால் அவருங்களை அழைப்பார், அவர் கரம் பிடித்தவர், கைவிடவே மாட்டார். இனி மேசாய 54:15-17 வசனங்கள். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. இவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். Verse 17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லப்படுகிறது.

இன்னும் நான் அங்கே பாடுகிறேன். மூன்றாவது சரணம், மூன்றாவது சரணத்திலே, தேவன்னம் பற்றிருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவனே உன் பாதம் சரணடைந்தேன் என்று நான் பாடுகிறேன். இங்கேயும் எனக்கு ஒரு பாட்டிலே

உம்மை நம்பினால் வெட்கப்பட்டு போனதில்லையே, உம்மை நோக்கி பார்த்தேனால் பிரகாசித்தேன். இவங்க இந்த சரணடைந்தேன் என்றவன எனக்கு ரூத்தின் சரீரம் சரித்திரம் தான் எனக்கு ஞாபகத்துல வந்தது. அங்கே ரூத் வந்து மாமியாரோடு வந்து அவள் கதிர் பொறுக்க போய் ஒரு ஒரு வயலில் அவள் கதிர் பொறுக்க கொண்டு இருக்கும் பொழுது அந்த வயலின் ஓனர் வந்து போவாஸ், அவர் அங்கே வந்து அந்த கண்காணியை கேட்கிறார் இந்த பெண்ணுன்னு சொல்லி. அப்ப கண்காணி எல்லாம் சொல்றாள், இவன் நகோமியோட வந்தவள், அவள் மோவாவிய பெண், தாய் அவள் மாமியார் என்ன விதமாக பராமரிக்கிறாள் என்று எல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே போவாஸ் அவளிடத்திலே வந்து அவளுக்கு சொல்றார், மகளே நீ இங்கே இரு, நீ வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், என்னுடைய இங்கே வேலை செய்யறவர்களோட இரு, நீ அவர்களோடு சேர்ந்து அப்பம் புசிக்கலாம், தண்ணீர் தேவையான நேரம் அவர்களோட எல்லாம் குடிக்கலாம். இவ்வளவாக அவனுடைய அன்பும் இரக்கமும் அவளுக்கு கிடைத்தபடியால் ரூத் அங்க ரெண்டு பத்திலே ரூத் என்ன செய்யறாள், ரூத் என்ன சரீரத்திலே நாங்க பாக்குறோம், போவாஸ் ரூத்துக்கு தயவு காட்டிய போது அவள் சொல்லுறாள், அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்கும் இருக்க அப்படி அந்நிய தேசத்தாளா இருக்கவும் நீர் என்ன விசாரிக்கும்படி விசாரிக்கும்படி எனக்கு எதினால் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்த என்று சொல்லி அவன் மூட்டுமாய் அங்கே அவன் தண்ணி ஒப்பு கொடுக்கிறாள். அதேதான் நானும் என்னுடைய தேவனுடைய சொன்னேன்,

இயேசுவே, நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்னை மீண்டும் மீண்டும் உமக்கு சரணடைந்து உமக்கை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இந்த தீம் சாங்கை திரும்ப ஒரு விட பாடி நான் இந்த செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன்.

தாங்குவீரே நீ மேலும் உம் தயவாலே, தாங்குவீரே நீ மேலும் உம் தயவாலே.

என் துணையே. ஆமென். இயேசுவே நீர்தான் என் துணை. கூப்பிட்ட வேளையெல்லாம் செவி சாய்த்தீரே ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவரே இந்த செய்தியை கொடுக்க எனக்கு உதவி செய்தீங்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சங்கமத்துக்கூடாக அநேகர் ஆண்டவர் வேதனைப்படும் வேளையெல்லாம் அத்தனை நோக்கி கூப்பிட வேணுமேன். அவர் சொல்லியிருக்கிறார், உன்னாபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. எத்தனையோ பேர் அவரை கூப்பிட்டு தப்பினார்கள், எத்தனையோ நான் சொன்னேன். நீங்களும் தான் எத்தனையோ வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டிருப்பீர்கள். அவருடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்கிறது, கண்கள் திறந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிற அந்த யாத்ராம மூன்றாம் அதிகாரத்தின் அந்த வசனம் எனக்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு வசனம். இஸ்ரவேலின் ஜனங்களின் கூக்குரல் நான் அவர்களை படுகிற வேதனையை பார்த்தேன், அவர் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் மேல் நினைவா இருக்கிறேன் என்று சொல்லி மோசே கூப்பிட்டவர். இப்பொழுது எங்களுக்கு ஆவியானவர் எங்களுக்காக அவர் எங்களை காண்கிறார், எங்கள் கண்ணீரை காண்கிறார், எங்கள் வேக கூக்குரலை கேட்கிறார், எங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் யாராவது நான் வந்த பாதையில நான் போற பாதையில இருப்பீர்களானால் cheer up, the Lord is on your side. அவர் உங்களை எப்பொழுதும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. இயேசு சுவாமி நன்றி. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு உற்சாகம், நான் தனிமையா அல்ல, என் தேவன் எனக்கு துணை செய்கிறார், அவர் என்ன ஆழமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி, இப்படியான வேதனை வேலையெல்லாம் அவர் கேட்கிறார் என்று அந்த நிச்சயத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு 26 ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் வேதனைப்பட்ட வேலையெல்லாம் என் கண்ணீரை கண்டு என் கூக்குரலை கேட்டு எனக்கு உதவி செய்தவரே, என்னை போல போறவர்கள் அந்த வழியிலே போறவர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. அவர்கள் கூப்பிடும் வேளையிலும் கூப்பிடாவிட்டாலும் ஆண்டவர் எப்படியாவது ஒரு உதவி கிடைக்க வேணும். நன்றி. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக சோத்திரம். இந்த சங்கமத்துக்காக நான் வருகிறேன் ஆண்டவர். உமது அடியானும் ரீட்டாவும் எவ்வளவு கஷ்டங்களுக்கு கூட தங்கள் பணத்தையும் கொடுத்து நேரத்தையும் கொடுத்து சரீர உள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுக்கு செய்யற இந்த ஊழியம், நீங்கள் தொடக்கின இந்த ஊழியத்தை நான் இன்னும் இன்னுமா ஆண்டவரே பிரகாசிக்க வேணும் என்று நான் வாஞ்சித்து, அதை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த சங்கமத்தோட சேர்ந்து ஒவ்வொருவரும் இதற்கு வருகிறவர்கள், செய்திக்கு கொடுக்கிறவர்கள், ஜபிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கோ. மீண்டுமா நான் என்னத்தை சொல்லுவேன் ஆண்டவரே, நீ இவ்வளவு உண்மையான தேவன் என்று சொல்லி சகல துதிக்கன மகிமையெல்லாம் உங்களுக்கு தந்து இன்னொரு விதம் உடைய பாதார விந்த முத்தம் செய்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறேன். எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசு

0: Amen. Amen. Amen. Thank you, Jesus.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே கத்தடி நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கு ஊடாக வழிநடத்தி கத்தரனின் நாமத்தை உயர்த்தினார். அதே வேளையிலே ஆத்மாதயத்துக்காக பாடல்களோடு சாட்சிகளோடு இணைந்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலிப்பிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்க போன்ற வேளையிலும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே அம்மாவின் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரோடும் இருந்து விடைபெறுவோம். அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா இன்றைக்கு?
0: ஞாயிற்றுக்கிழமை
1: அபிஷேக ஆராதனையில சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. God bless you. இதுவரை நேரம் வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜாம்மா அவர்கள் இணைந்து துதிகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக சாட்சிகளுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக.
2: வாழ்த்து.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் வந்து தேவ செய்தி எடுத்து வருவார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த
2: விளைந்த
1: அவர்களை வரவேற்போம். பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வார்த்தைகளை கூட கடந்து செல்லுகின்ற பொழுதும் கத்துடைய ஆசீர்வதிக்கும் கரம் கரம் அவரோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன். ப்ரைஸ் ஹலோ பாஸ்டர், உங்களுடைய மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். உங்களுடைய சத்தம் வந்ததுனால அதை கட் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணுங்கள் பாஸ்டர்.
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை என்பது அது நமக்கு ஜீவனை கொடுப்பது. தேவனுடைய வார்த்தை என்பது அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது. தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்கி வந்து நம்மோடு பேசுவது. தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. ஆகவே நம்முடைய வழிகளை நாம் அவருக்கு ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றி ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வழிகளில் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற பிள்ளைகளாய், தேவ வசனத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ கர்த்தர் கிருபை தருகிறார். என்ன கருமையானவளே, இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சகிக்கூடிய நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். தேவ வசனத்தை மையமாய் வைத்து வாழும்போது அது நம்மை தேற்றுகிறது, அது நம்மை பலப்படுத்துகிறது, அது நம்மை வழிகாட்டுகிறது, அது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம். அந்த நாமத்தை அறிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ வசனத்திலே நிலைத்து நிற்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? கேட்கின்ற வசனங்களை வைத்து வாழ வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக அருளப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கிருபையாய் நம்மை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்திலே என்னுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த வார்த்தைகள் அநேகருடைய உள்ளங்களை தொடரும் வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீக்கப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கேள்விக்குறி, எவ்விதமாக என்னுடைய பாரத்தையோ கவலையோ யார் மீது வைப்பேன், யாரிடத்தில் சொல்லி தீர்ப்பேன் என்ற பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலோ கிறிஸ்துவ அல்லாத வாழ்கிறவர்களோ இந்த சத்தியத்தை கேட்கலாம். என்னுடைய தலைப்பு இந்த மாலை நேரத்தில் என்னவென்றால், நம்மை விசாரிக்கும் கர்த்தர். விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சுகவீனம் அடையும் போது அவரை போய் விசாரிக்கிறோம். அந்த விசாரிப்பு எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். விசாரிக்கிறபடினாலே தேவனுடைய சமூகத்திலே ஒரு மனிதன் வந்து நமக்கு ஜெபம் செய்து ஆறுதல் கூடும் போது விசாரிக்கும் பொழுது அநேக சொல்லுவார்கள், இதனுடைய நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், சரியான நேரத்தில் வந்து எனக்கு அருமையாக ஜெபம் செய்து ஆறுதல் கூறினீர்கள் என்று. இந்த ஆறுதல் சொல்லுவது, விசாரிப்பது, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றபடி ஜெபம் செய்வது, இவையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிக பெரியதான பாக்கியம். மனிதன் விசாரிக்கும் போது அந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேற்றப்படுகிறோம். சிந்திக்க வேண்டும். யா வீட்டில உள்ளவர்களே சுகவீனம் அடைந்த பிறகு அவர்களை விசாரிக்காவிட்டால் எவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் வருகிறது என்பதை நாம் யாவரும் அறிவோம். எனக்கு அருமையானவில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் யாவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை வைத்து வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைகிறோம். கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார், கர்த்தர் நம்மை தேற்றுகிறார், கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் கடந்து வருகிறார். அதற்கேற்ற ஒரு ஒத்த வசனத்தை உங்கள் மதியிலே நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பேதுரு அருமையாக எழுதியிருக்கிறார், 1 பேதுரு 5:7 இந்த ஒரே வசனத்தில் எடுக்கப்படுகிற இந்த பிரசங்கம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த ஒரே வசனத்திலிருந்து 3 பகுதியை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்தில் நாம் 3 பெரிய உண்மைகளை காண்கிறோம். 1வது, அவர் நம்மை விசாரிக்கும் கர்த்தர். 2வது, நம்முடைய பாரங்களை அவர் மேல் விட்டுவிட வேண்டும். அந்த தீர்மானத்தை நீ நான் எடுக்க வேண்டும். நம் பாரங்களை சுமக்கிற கர்த்தர் அவரே, விசாரிக்கிறவர் அவரும், நம்முடைய பாரங்களை சுமக்கிறோமோ அவரே. ஒரு வசனத்தில் எவ்விதமாக கர்த்தர் பேசுகிறார் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கண்ணீர், கவலை, துன்ப, குடும்ப நிலைமை, தேவை, எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய கண்ணீர் அவருக்கு நன்றாக தெரியும், நம்முடைய கவலை அவருக்கு நன்றாக தெரியும், நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை அவருக்கு நன்றாக தெரியும். என்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், என்னென்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் மோதுகிறது, தாங்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக கவலைப்பட்டு நம்முடைய கவலை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே சுமக்கிற கவலைகள் யாவும் அது மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள். தீர்மானத்தோடு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலை எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்காதபடி மனிதனை நோக்கி பார்க்கிறபடினாலே அநேக நேரங்களில் நாம் கவலைப்படுவது உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இந்த வேளையில் ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், நம்மை விசாரிக்கும் கர்த்தர். யாரை விசாரிக்கிறார்? நம்மை விசாரிக்கிறார். நமக்கும் அவருக்கும் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு வாழ்கிற பிள்ளைகள் யாவரும் அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும் போது அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் மாறுகிறார், நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் மாறுகிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் மாறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியிலே முதல் ஒரு பகுதியை பார்க்கும் போது இது என்ன பேசுகிறது என்றால், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால். அப்போ கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர், சூழ்நிலைக்கு ஏற்றபடி விசாரிக்கிறவர், கண்ணீருக்கு ஏற்றபடி விசாரிக்கிறவர், வேதனைகளுக்கு ஏற்றபடி விசாரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் யார் விசாரிக்காவிட்டாலும் நம்முடைய ஆபத்து காலத்தில், நம்முடைய சோதனை காலத்தில், நம்முடைய வேதனை காலத்தில், ஆனால் ஒருவர் உண்டு, அவர் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். விசாரிக்கிற தேவன். அறுபத்தி எட்டாம் சங்கீதம் 19 வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இந்த உலகத்தினுடைய பாரங்களை சுமந்து செல்லும் பொழுது நம்மை விசாரித்து நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவளே, உன்னை விசாரிக்கும் கர்த்தர் அவர். அவருடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, அவருடைய பிள்ளையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் போது, அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நின்று விசுவாசத்தில் அவரை நம்பி வாழும் போது, அவர் ஒரு காலமும் நம்மை கைவிடுவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நாட்களிலும் நம்மை விசாரிக்கிற கர்த்தராயிருக்கிறார். மத்தேயு 6:31-32 இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் ஞானிகளின் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்போ அந்த வாழ்க்கையிலே வருகின்ற ஆகாரமோ, அது உடலுக்கு ஏற்ற அந்த குடிநீரோ, என்ன ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும் என்று ஆகாரம் இல்லாதபடி தவிக்கின்றவர்களோ, நீங்கள் எல்லோரும் கவலைப்படாதீர்கள் என்று வேதத்தில் பொன்னான வார்த்தையினாலே இயேசு சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள். அதாவது இப்படி கவலைப்படுகிறவர்கள் இந்த உலகத்தை சார்ந்த ஞானிகள், அஞ்ஞானிகள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு குடிப்பதற்கோ, உண்பதற்கோ, உடுப்பதற்கோ, எல்லாவற்றுக்கோ கவலைப்படாதபடி உன் கவலையை தீர்க்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வேத வசனத்தை இயேசுவாமியே சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அவர் எனக்கு எது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என விசாரிக்கும் கர்த்தர் அவர். சங்கீதக்காரன் 131:1 சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால், 1:2, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இப்போ எந்த அளவுக்கு இவன் ஆண்டவரை அறிந்தவனாய் இருக்கிறான், ஆண்டவர் மீது பக்தி உள்ளவனாய் இருக்கிறான், ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான், ஆண்டவரே தான் என் வாழ்க்கையின் நங்குரம் என்று அவரை நம்பி இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் இவன் பேசுகிற இந்த ஜெபத்தின் சாரம் என்னவென்றால், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய முடியுமானால், அறிந்திருக்க முடியுமானால் விசாரிப்பது அவ்வளவு கஷ்டம் இல்லை. விசாரிக்கிற தேவன் அவர் அறிந்தபடினாலே நம்மை விசாரிப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் உட்காருதலையும் என் எழுந்துதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள், நம்முடைய நினைவுகள் கூட அவருக்கு மறைவாயில்லை, தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை போற்றி மகிமைப்படுத்தி துதித்து போற்றுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது 3 சொல்லுகிறது, நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். அப்போ நான் நடக்கிறதையும் நான் படுக்கிறதையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் வாழ்நாள் இருக்கிற வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் பேசுகிறது. எனக்கு அருமையானவிலே, ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக வாழ வேண்டும்? ஒன்று மாத்திரம், நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர் என்ற அந்த பகுதியை நாம் பார்த்து இவ்வளவு வசனத்தை வாசித்தோம். இந்த வசனத்தின் மூலமாக எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், நாம் தனியாக இல்லை, கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். நான் சொல்லாத கண்ணீரையும் அவர் அறிந்திருக்கிறார். என் தேவையை மற்றவர்கள் அறியாவிட்டாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே மனிதர்களை மட்டுமே பார்த்து கலங்காமல் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று உன்னை முற்றிலுமாக அங்கங்கமாக அறிந்திருக்கிற அந்த கர்த்தரை நீ விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, கர்த்தர் என்னை விசாரிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அவர் என்னை விசாரிக்கிற கர்த்தர், என்னை தள்ளிவிடுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, என் ஜபத்தை கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். கவலை வந்தவுடன் முதலில் மனிதர்களிடம் ஓடாமல் ஜபத்தில் கர்த்தரிடத்தில் தரித்திருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். கவலை வந்ததும் யார் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களை நாடுவோம் என்று பார்க்கிறார்கள். அது தவறு. இரண்டாவதாக, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த கவலை உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த கவலையிலிருந்து நீயும் நானும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த கவலையிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், கவலையும் என் ஆத்மாவின் மீது இருக்கிற, என் சரீரத்தின் மீது இருக்கிற இந்த பாரமான கவலை என்னை விட்டு விலக வேண்டும் என்றால், நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் இந்த வசனத்தை விசுவாசித்து அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவன் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லும் போது, உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வைத்துவிட வேண்டும். சிறிய கவலையாயிருந்தாலும் பெரிய பிரச்சனையாயிருந்தாலும் அதை கர்த்தரிடம் ஒப்படைக்கலாம். பேதுரு சில கவலைகளை என்றும் சொல்லவில்லை, ஆனால் அவர் சொல்லுகிறார், உங்கள் கவலை எல்லாம், உங்கள் கவலை எல்லாம் என்று சொல்லும் போது உங்கள் கவலையை அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் மீது வைத்து விடுங்கள். யார் மீது? கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 37 சங்கீதம் 5 வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிடு, உன் கவலையான வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பிடுத்து விடு. கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். என் பாரத்தை அவர் மீது வைத்த பிறகு, என் கவலையை அவர் மீது வைத்த பிறகு, என் கண்ணீரின் பாகத்தை அவர் மீது வைத்த பிறகு, என் போராட்டமான சோதனையான நேரத்தில் நான் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் மீது வைத்து பிறகு அவர் நம்பிக்கையோடு வைக்கிற மனிதனை கனப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். அவர் தான் உனக்கு பரிகாரி. அவர் தான் உன்னை விடுவிக்கிறவர். அவர் தான் உன்னை தேற்றுகிறவர். அதனால நீதிமொழிகள்ல அருமையா சொல்லுது, 5:6, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் கவலை என்பது உன் சுய புத்தியினாலே உன் கவலையை நீயே சுமந்து கொண்டு போகிறாய். அது வேத என்ன திட்டம் தெளிவமாக சொல்லுகிறது என்றால், இந்த கவலையை ஒருவர் சுமக்க இருக்கிறார், அவர் மீது வைத்து விடு, வைக்க வேண்டும். அது ஒவ்வொரு மீது விழப்பட்ட கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. என் கவலையை நான் விடுவிக்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன் என்று கத்தை சொல்லும் பொழுது இந்த கவலை அவர் மீது வைத்து போறோம், அவர் பார்த்துக் கொள்வார். தந்தையும் பிள்ளையுமாய் பயணத்தை தொடர்ந்தார்கள். கத்தர் பேசினார், உன் பிள்ளை ஆண்டனை எனக்கு பலி செலுத்தியது. காளையோ ஆட்டையோ இவ்விதமாய்த்தான் ஆண்டவர் கேட்டு இருக்கிறார் ஜனங்களிடத்தில். ஆனால் ஆபிராம் இடத்தில் கேட்பது என்னவென்றால், அவனுடைய குமாரனே பலி செலுத்தும்படி கேட்கிறார். இந்த பலி செலுத்துவதற்கு தன் மனைவியிடத்திலும் சொல்லல, பிள்ளையின் இடத்திலும் சொல்லல. கர்த்தருக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பு, அவருக்கு கவலை இருந்திருக்கலாம், அவருக்கு வேதனை இருந்திருக்கலாம். ஆனா விசுவாசத்தின் தந்தை என்பது அவர் காட்டுகிறது என்னவென்றால், தன் பிள்ளையும் அழைத்து கொண்டார், வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டார், பொருளையும் அழைத்து கொண்டார், பலி செலுத்துவதற்கு எல்லாவற்றையும், பலி செலுத்துவதற்கு கத்தியும் எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகும் போது வழியிலே கேட்காத ஒரு கேள்வியை கேட்கிறான் தன்னுடைய குமாரன், எல்லாம் இருக்கிறது பலிக்கு ஆடி இல்லையே என்று. அப்போதுதான் ஆபிராம் பேசுகிறார், கத்தர் பார்த்துக் கொள்வார். அந்த வார்த்தை உறுதி பண்ணின வண்ணமாய் பிள்ளையை பலி செலுத்துவதற்கு கத்தியை தூக்கும் பொழுது பரத்தில் இருந்து தேவ தூதன் வந்து நிற்கிறான். அவன் பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவனுக்கு தன்னுடைய குமாரனை காப்பாற்றுவதற்கு கத்தரை இறங்கி வந்தார். கத்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னது அந்த நிமிஷத்தில் நடைபெற்றது. கத்தரை பார்த்து கொண்டார். என்ன பார்த்தார் என்றால், அந்த புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அதை பலி செலுத்தி எல்லோரும் வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையானவிலே, நம்முடைய சுயபுத்தியின் மேல் சாரக்கூடாது, நம்பிக்கை கத்தர் மீது வைக்க வேண்டும். கத்தரிடத்தில் நம்முடைய பாரத்தை வைக்க வேண்டும். நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்போதான் அவர் நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார். எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான். வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பிலிப்பர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு விசுவாசி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எதை? உன்னுடைய கவலையை ஒப்பு கொடுப்பதில் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய கவலையிலிருந்து விடுவிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறவர். நம்முடைய சிந்தனையோ நம்முடைய இதயத்தையோ காப்பாற்றி தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்புகிறார். கவலை இருக்கும் போது உனக்கு சமாதானம் இருக்காது. கவலையிலிருந்து பிரிந்த பிறகுதான் தெய்வீக சமாதானம் உனக்குள் நிரப்பப்படும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவரை நாடி தேடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தரவர். மத்தியேதன சுவிசேஷம் 11:28 ஆண்டவரே இவ்விதமாக அறைக்குவலை கொடுக்கிறார். நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், அவர் அழைப்பு கொடுக்கிறார், அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாரங்களை அவர் மீது வைத்து விட வேண்டும். என்னென்ன பாரத்தை சுமந்து கொண்டு, பணத்தின் பாரம், வியாதியின் பாரம், பிள்ளைகளை குறித்ததான பாரம், சொத்துக்களை குறித்ததான பாரம், வீட்டை குறித்ததான பாரம், உற்றார் உறவினர் கவலைக்கிடமாய் இருக்கிறவர்களை குறித்ததான பாரம், ஏன் தன் வாழ்க்கையிலே வந்திருக்கிற இந்த சோதனையான வியாதிக்காக இந்த பாரம், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஐயோ பாரம் சுமக்கிறவர்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் உங்களுடைய பாரத்தை ஒப்படைத்து விடுங்கள், நான் கர்த்தராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன், நானே உங்களுக்கு மாறாதவராயிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், அவருடைய நாமம் ஜீவனுள்ள நாமம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அழைக்கிறார், கவலையை மனதில் வைத்துக் கொண்டு சுமக்க கூடாது. கவலை ஜபமாக மாற வேண்டும். இந்த கவலையை ஜபத்தின் மூலமாக கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஆத்மாவின் பாரமோ, நம்முடைய வாழ்க்கையின் பாரமோ, குடும்பத்தின் பாரமோ, தனிப்பட்ட வாழ்க்கையின் பாரமோ எதுவாய் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறதை விட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் அவரை பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரிடத்தில் தங்கியிருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவே இன்று எனக்கு முன்பாக இருக்கும் எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு ஜெபிக்கிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். கவலை மீண்டும் வந்தால் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்ததை மீண்டும் நாமே ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை சுமந்து நாமே கடந்து செல்லக்கூடாது. நம்மால் சுமக்க முடியாது. பாரங்களை சுமப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய பாரங்களை தன் மீது சுமந்து கொள்வதற்கு அழைத்திருக்கிறார். அவர் நம்முடைய பாரத்தை பார்த்து விட்டு நீ சுமந்து கொள் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல அவர். அதை என்னிடம் கொடு, நான் சுமக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், கர்த்தர் நம் பாரங்களை சுமக்கிறார். நம்மால சுமக்க முடியாததை அவர் சுமக்கிறார். சுமக்க முடியாதவர்களாய் திராணி அற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனா அதன் மீது நமக்கு கவலையும் வேதனையும் வருகிறது. அவர் நம்முடைய பாரத்தை பார்த்து விட்டு நம்மை விட்டு விடுகிற கர்த்தர் அல்ல, நான் சுமக்கிறேன் வா என்று அழைக்கிற கர்த்தர், அது என்னிடம் கொடு என்று கேட்கின்ற கர்த்தர்,

எசையா 46:4 எவ்விதமாய் சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு விப்பேன். எவ்வளவு அருமையா பேசுறாரு பாருங்க. ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு விப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஆகவே நான் உங்களை தாங்குவேன், எதுவரையிலும் நரமயிர் வரையிலும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேல் நான் ஏந்துவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்பிவிப்பேன். ஆகவே நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய கவலை எல்லாம் நான் சுமக்க கூடியவராய் இருக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை. வாசித்த வசனத்தின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வெத்துவிடு, வெத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த வசனம் சொல்லுகின்ற வசனத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், சிந்திக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 11:29-30 இவ்விதமாக சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கற்றுக்கொள்ளுங்கள், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கிற பாரமோ கவலையோ எதுவாய் இருந்தாலும் அவர் மீது, சுமக்கிறவர் மீது வைக்க நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார் கர்த்தர். அவர் மீது வைத்த பிறகு லகுவாய் மாறிவிடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் நுகத்தை அவர் மீது வைத்துவிடு, அவர் சுமக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பாரத்தை நாம் சுமக்க வேண்டியதில்லை. நாம் குடும்ப பாரம் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய பணத்தினுடைய பிரச்சனையினுடைய கவலையை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற அந்த கவலையை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். கண்ணீரான வாழ்க்கையின் நேரங்களை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது பாரத்தை சுமப்பது அல்ல, பாரத்தை சுமக்கிற கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களின் மூலமாக. அவர் என்னை விசாரிக்கிறார், அதனால நான் தனியாக இல்லை. அவர் என்னுடைய என் கவலையை ஒப்படைக்க சொல்லுகிறார், அதனால் நான் கவலையை வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. அவர் பாரத்தை சுமக்கிறவராய் இருக்கிறார், அதனாலே
நாம் நம்பிக்கையோடு வாழலாம். நாம் நம்பிக்கையோடு இந்த வசனத்தை நம்பி வாழலாம். இந்த வசனத்தின் படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். கவலை வந்தால் ஜெபம் செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். கவலையின் மனதில் வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் சிந்திக்காமல் அதை ஜெபமாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். பிரச்சனைகள் வந்தால் கர்த்தரை பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் பெரியதாக இருந்தால் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் அதை விட பெரியவர். அதைத்தான் யோசிக்க வேண்டும். பிரச்சனையை பெரியதாக நினைத்து நினைத்து கவலைப்படுவதை காட்டிலும் அந்த பிரச்சனைகளை விட கர்த்தர் பெரியவர் என்று நினைக்க வேண்டும். பாரம் வந்தால் ஒப்படைக்க வேண்டும் என்ப கருத்தை இந்த பிரசங்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லாமல் கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பதில் தாமதமானாலும் நம்பிக்கை விட்டுவிடக் கூடாது. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதன் அர்த்தம் அவர் நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிறார் என்பதாகும். பிரசங்கத்தின் முடிவிலே நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இந்த 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனத்தில் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். அவர் கவலையும் உன்னுடைய பாரம் அல்ல. உன் கவலை உன்னுடைய பாரம் அல்ல, அதை சுமக்கிறவருடைய பாரம் கர்த்தர். நாம் கவலையை பிடித்து கொண்டிருக்க வேண்டாம், கர்த்தரை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் பாரத்தை சுமக்க வேண்டாம், பாரத்தை சுமக்கிற கர்த்தரிடத்தில் கொடுத்துட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்னுடைய கவலை எனக்கு பெரியதாக இருந்தது, ஆனால் என் கர்த்தர் அதை விட பெரியவராய் இருந்தார் என்று சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த 3 காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்படைக்க வேண்டியதை கர்த்தருக்கு ஒப்படைத்து அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் வல்லவர், நீர் மாறாதவர்,

0: நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தட்டி எழுப்ப கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரம், கவலை, கண்ணீர், துன்பம் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து இவர்களை காப்பாற்றி ஆதரியும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே வந்த வார்த்தைகளை ஒப்புவிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறுவலப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், God bless.
0: Thank you brother.
1: ஆமீன், அருமையான ஆமீன், அருமையானவர்கள். இதுவரை நேரமங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பிணியில் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தடைய வார்த்தைகளை விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், கத்திர தாமையை வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் ஒரு நிமிடம் கேட்போம். அதனை தொடர்ந்து இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு கூட கடந்து சென்றது. ஊழியர் சுசோசரி பின்பானவர்கள் வேத பாடத்தோடு இணைவார்கள். ஆயத்தமாகவும் கத்திரை கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் தேவனுடன் ஒரு நிமிடம் கேட்போம். அதனை தொடர்ந்து இன்றைய நாளுக்கான வேத வாசிப்போடு கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கு அல்ல, நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் சுசோசகரேப்பின் வாழ்ந்தவர்கள் வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.

0: ரெண்டு ராஜாக்கள் 24 அதிகாரம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 எருசலேமிலே 3 அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முத்திக்கை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முத்திக்கை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8 பிடித்து கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணி முட்டுகளையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரம சாலிகளுமாகிய 10,000 சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் 7 ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரம சாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 தச்சரும் கொல்லருமாகிய 1,000 யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 11 எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே 2 25 அவன் ராஜபாரம் பண்ணும் 9 10 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையமிறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கிய ராஜாவின் 11 மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டு இருந்தது. நாலாம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவமெல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசரதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்து கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் 1 கடல் தொட்டியும் ஆதாரங்களும் ஆகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. 1 தூணின் உயரம் 18 முழமாய் இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதை போல் இருந்தது. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொண்டு போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதேயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகன் கெதலியாவை அதிகாரியாக வைத்தான். பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல இராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில் நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும் கரேயாவின் குமாரன் யோகனானும் நெத்தோபாத்தியனாகிய தன்குமேத்தின் குமாரன் செராயாவும் மகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் யசனியாவும் அவர்கள் மனுஷருமே. அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றான். 7 மாதத்திலே ராஜவம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோடே கூட வந்து கெதலியாவையும் அவனோடே மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொண்டு போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்துக்கு போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37 வருஷம் 12 மாதம் 27 தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதீன திட்டத்தில். எசேக்கியேல் 13 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு, ஐயோ இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய் குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய் குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அபத்தமானதை தரிசித்து பொய் குறியை சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு என் கை விரோதமாய் இருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும் மகா கல்மழையே, நீ சொறிவாய், கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சு எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகையால் என் உக்கரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல் மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழ பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் நான் என் உக்கிரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை அதற்கு சாந்து பூசினவர்களும் இல்லை. எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயது உள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடை காப்பாற்றுவீர்களோ, சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வாக்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினாலும், துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடியினாலும், நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை, நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று
1: லூக்கா 9 அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம், எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதும் அன்றி, சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும் சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து, யோவானை நான் சிரசேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலமாகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாயிருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரமும் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50-50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து விட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. பின்பு அவர் தமது சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலக முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தின. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றையும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலை கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷ கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறை பொருளாயிருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றார்கள். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார்.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷரேட்பின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியோடு இணைவார். அந்த வகையில் இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு ஊழியரிடம் ஒப்படைப்போம் வேத பாட நிகழ்ச்சிக்காக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். God bless.
1: ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர்தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான விளைக்கா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாள் மாண்டவரே, தகப்பனே, நீர்தாமே இந்த நாட்களை கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம் ஐயா. இந்த வேத பாட நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய கரம் தானே கூட இருந்த ஆண்டவரே, அடியனுக்கு ஞானத்தை தந்து இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீர் அந்த கிருபைகளை அடியனை தரும்படியாக சொல்லிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பெரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே வேத பகுதிக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து செல்லுவோம். என்னோடு கூட இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே இந்த நாட்களிலே இன்றைய நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கை 17:30 இந்த நாட்களை வாசிப்போம். வாசித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். அப்போஸ்தல நடவடிக்கை 17:30 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் மனுஷர் எல்லாருக்கும் அங்கே இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், கட்டையில் எடுக்கிறாராம் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே தேவனை நாங்கள் அறியாமல் இருந்த காலங்கள் உண்டு. ஏனென்றால் விக்கிரகங்களுக்கு பின்னாலே இந்த நாட்களை நாங்கள் திரிந்தோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு காலங்களிலே ஒரு காலகட்டத்திலே நாங்கள் விக்கிரகங்களை ஆராதித்து என்ன செய்வது எப்படி செய்வது பாவம் என்றால் என்னென்று தெரியாதபடி குடிக்கு அடிமையாகவும் விபச்சாரத்துக்கு அடிமையாகவும் போதை வசுக்களுக்கு அடிமையாகவும் இச்சைகளுக்கு அடிமையாகவும் இப்படிப்பட்ட அது அநேக சில காரியங்களில் இந்த நாட்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். இவைகளை தான் இந்த நாட்களில் அறியாத காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த காலகட்டத்திலே தேவன் எப்படி இருந்தாராம், காணாதவர் போல் இருந்தாராம். இந்த நாட்கள் அவையெல்லாம் மறக்கப்பட்டவைகள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை. அப்படி என்றா உலகம் முழுக்க தேவன் இந்த நாட்களை கட்டளை. காரியம் என்னவென்றால், சாரி, ஜனங்கள் இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப இன்றைய நாட்களிலே பாருங்கள், நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம் முதலாவது பகுதியாக ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்று சொல்லி விசுவாசம் கிருபையும் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசினேன். இன்றைய நாட்களிலே பார்க்கிற வேளையிலே முதலாவது ஏ பகுதி வந்து, அதாவது பகுதி 2 பார்க்கிற வேளையிலே விசுவாசத்தில் இந்த நாட்களிலே மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே உள்ளடக்கவும், அதாவது பாவத்திலே இருந்து பொய் மனச்சா மனஸ்தாபத்தோடு இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும், அந்த மனஸ்தாபத்தோடு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறதை பார்க்கும். அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த நாட்களிலே அப்போஸ்தல 17:30 இந்த நாட்களே வாசித்தோம். இந்த வசனத்திலே தெரியாமல் இந்த நாட்களில் அங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அறியாத காலத்தை குறித்தும், ஆனாலும் இந்த காலகட்டத்திலே எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களை கட்டளையிடுகிறேன். அதாவது எப்படி என்ன, பவுலடிகள் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எனக்கு அப்போஸ்தலர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், இந்த வார்த்தையை இந்த நாட்கள் எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறோம்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மறித்த அந்த அப்போஸ்தலர் காலத்திலே இருந்து அங்கே என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இந்த சம்பவம் இருந்தது என்னவென்றால், யோவான் ஸ்நானகன் வந்து இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டு தெரிஞ்சார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டு இந்த நாட்களே அங்கே அரகிவி கொண்டு இருந்தார். கோடாலியானது மரத்தினடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், அதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது என்று சொல்லி அவர் இங்கே இந்த நாட்களே வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இந்த நாட்களை யோவான் ஸ்நானகன் இந்த நாட்களே எல்லாருக்கும் அங்கே அந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அங்கே அநேக ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே தான் அந்த காரியம் நடந்தது. அந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே அந்த நாட்களை மனந்திரும்புதல் நாட்களை இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்களில் அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே என்ன செய்தார்கள் சொன்னால், 10 கற்பனைகளின்படி இந்த நாட்களில் அவர்கள் அது கடினமாக இந்த நாட்களில் இருந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அங்கே ஒருவர் குற்றம் செய்தால் ஆண்டவரிடத்திலே குற்றம் பிடிக்கும்படியாக அவர் உடனே கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்துகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பெண்ணை பாருங்க, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை சொல்லுகிறார்கள். இந்த நாட்களிலே இவள் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாள். ஆனாலும் மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி, யாருடைய நியாய பிரமாணம், மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி, ஒரு மனுஷனுடைய நியாய பிரமாணத்தின்படி, தேவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அறியாமையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த காரியமாக இந்த நாட்களில் அந்த வேதவாரர்கள் மூப்பர்கள் அவர்களுடைய காரியமாக இந்த நாட்களில் இருந்ததை அங்கே பார்க்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அந்த குழப்பம் இந்த நாட்களில் ஏற்பட்டதுன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அங்கே அந்த இடத்திலே வருகிற வேளையிலே அதற்கு முன்பாகவே இந்த நாட்களை அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் என்ன செய்கொள்கிறார்னு சொல்லி சொன்னால், மனந்திரும்ப வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், கட்டாயம் ஜனங்கள் மனந்திரும்ப வேண்டும், பாவ வழியிலிருந்து கட்டாயம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே ஒரு அறிக்கை அந்த நாட்களை விட்டு கொண்டு வருவது மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கையும் அந்த இடத்திலே பாருங்கள் தேசம் எங்கிலும் சொல்லி கொண்டு வருகிறார். எப்படி என்ன சொன்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற தேசங்கள், யூதேயா, சமாரியா, எருசலேம் இப்படியான இடங்கள்ல இந்த நாட்களே அவருடைய அறைகூவல்கள் இந்த நாட்களை போய்கொண்டிருக்கிறது. அதே வழியிலே பாருங்கள், யோர்தான் நதி அண்டையில இந்த நாட்களில் எப்படியாக அந்த நாட்களை கூப்பிடுறது, அதைத்தான் அவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம். ஏனென்றால் அந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த இடங்கள் எல்லாம் அந்த நாட்களில் எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர் ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் எல்லாம் இந்த நாட்களில் ஒரு காட்டு பாதை, வனாந்தரமான பாதைகளாகத்தான் இந்த நாட்களில் இருந்தது. ஏனென்றால் ஊர்மனைகளோ குடும்ப ஜனங்களோ இந்த நாட்களில் அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், ஒரு பகுதி வந்து இந்த நாட்களை சமாரியாவிலே குடியிருப்பார்கள், ஒரு பகுதி வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னால் எருசலேமில் குடியிருப்பார்கள், ஒரு பகுதி வந்து என்ன செய்வார், யூதியாவில் குடியிருப்பார்கள். அப்ப இந்த இந்த இடங்களுக்கு இந்த நாட்களை அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கழுதை மூலமாய் போவார்கள், அல்லது இந்த நாட்களில் ஏதோ ஒரு வழியில் இந்த நாட்கள் நடந்து போறோம்னா கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் எடுக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒவ்வொரு இட நாட்களுடைய எத்தனை கிலோமீட்டர், 5 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, 2 மைலா, சாரி 2 மைலா, 3 மைலா என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கத்துடைய, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம். இந்த நாட்களே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே ஆண்டவருடைய அந்த சத்தம் அங்கே அந்த யோவான்ஸ்டனுடைய சத்தம் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னார், ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அந்த சத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், என்ன காரணம் என்றால் பாருங்கள், யோவான்ஸ்டனிடத்திலே ஆண்டவர் வருகிற வேளையிலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மிடத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டும், நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடுமன்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி அல்ல, இப்பொழுது நீ இடம் கொடு, ஏன்னு சொன்னா இது உன்னுடைய வேலை, இதுதான் நன்மையான கத்தி. இப்ப ஆண்டோடைய காரியத்தை பாருங்க, ஆண்டவர் வந்து யோகாசனான வேலையை இந்த நாட்களை குறைக்க இல்லையா. இன்னைக்கு பாருங்க நம்முடைய இன்றைய காரியங்கள்ல நடக்கணும்னு சொன்னா ஊழியக்காரர் நல்லா ஊழியன்டா அவன் அவனை பிடிச்ச இந்த நாட்களை என்ன செய்வாங்க, நிப்பாடி போடுவாங்க. ஊழியத்துல இருந்து பிரசங்கம் கொடுக்கிறானா, அந்த பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்கிறார்களா, ஜனங்கள் மனம் திரும்புறாரா, உடனே நிப்பாடி போடுவாங்க. இது சரிவராது, பிள்ளையான பிரசங்கம், இதுதான் சபைகளுக்கு. அதனால இன்றைக்கு சபைகளுக்குள்ள பிரிவினையும் காரியங்களும் இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரி மேற்கத்துடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அங்கு நிப்பாட்டவில்லை. யோவான் ஸ்நானன், நீ தொடர்ந்து செய்யப்பா, என்னத்தை, இந்த மன ஞானஸ்தான காரியத்தை செய்து கொள், ஆனால் நீ இப்பொழுது எனக்கு இடத்தை கொடுத்து நீ அந்த இடத்தை காரியத்தை செய், நான் என்னுடைய வழிகளை நான் இங்கே ஸ்தாபிக்க போறேன். ஆனால் நீ ஏனென்றால் உன்னுடைய காரியம் இந்த நாட்களில் முடிவடைய போகிறது, ஆனால் அந்த காரியத்தை தொடர்ந்து இந்த நாட்களிலே நான் அங்கே துவக்கி அப்போஸ்தலர் இடத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவருடைய திட்டங்கள் அப்படியாக இருக்கிறார் என கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், அந்த இடத்திலே யோவார்ஷனுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற வழியிலே ஆண்டவர் யோவார்ஷனிடத்திலே அங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் வந்து ஞானஸ்தானம் பெற்று தேவ சாட்சியை இந்த நாட்களை பெறுகிறார். அங்கே வேதம் சொல்லுறதா, இவருடைய நேசகுமாரம் இவருடைய பிரியமா இருக்கிறேன்னு வனாந்திரத்துல சத்தம். இதற்கு பின்பாக ஆண்டவர் போய் இந்த நாட்களில் அங்கே பார்க்கிற வழியிலேயே அங்கே உபவாசம், 40 நாள் உபவாசத்துக்கு பின்பாக வந்து கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை இந்த நாட்களை தொடங்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்கள் அந்த ஆண்டவர் வந்த காலகட்டங்களிலே கூட இந்த நாட்களிலே ஜனங்களுடைய அறியாமையினுடைய காலகட்டங்களாக இந்த நாட்கள் இருந்தது. இன்றைக்கு நேற்று இல்லை, அப்படியானால் இப்ப இந்த 2026 ஆண்டுகள் இந்த நாட்களை கடந்து விட்டது. இந்த நாட்கள் கூட இந்த நாட்களே, இந்த 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே அந்த அறியாமல் இருந்த காலங்கள் அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே வந்து இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதை அங்கே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் இன்றைக்குத்தான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இல்லை, 2026 ஆண்டுகளாக இந்த நாட்களை என்ன அங்கே சத்தம் கேட்கிறது, மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றதுன்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் நீங்க யோசிக்கலாம், என்னையா 2026 ஆண்டு மட்டும் என்னது ஆண்டவர் வச்சு இழுத்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் இந்த நாட்களே மனம் திரும்பாட்டி ஆக்களை பிடிச்சி மிச்சாக்களை பிடிச்சி நெருப்புக்க ஓட்டு மிச்சாக்களை பிடிச்சி கட்டி காரியங்களை செய்து இந்த நாட்களை முடிக்கலாம் தானே, அப்படி அல்ல. என்னன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் இதையும் செய்கிற வேளையிலே பொறுமையாகத்தான் இந்த நாட்களை செய்வார் ஐயா. இன்றைக்கு ஒரு வருடத்துல போயிட்டு அவனை திடீரென்று ஐஸ்வர்யவானாக்கி விட்டு அந்த நாட்களை என்ன நடக்கும், அவனுக்கு அந்த காசை வச்சு என்ன செய்யறன்னு தெரியாது, இதுதான் நடக்கிற பிரச்சனை. இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, யாரும் இந்த போயிட்டு கடையில போயிட்டு லொட்டரி போடுவாங்க, லொட்டரி போட்டு இந்த நாட்களை பாருங்கள். இப்ப சாதாரண ஒரு 10,000-20,000 விழுந்தா பரவாயில்ல, அவனுக்கு கொஞ்சம் இந்த நாட்களே அதை சமாளிப்பான். ஆனால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அல்லது அப்படி ஞாபகமான காசு அப்படி விழுந்துன்னு சொல்லிச்சுன்னா அவனாலே ஒன்றும் செய்யற ஒன்றில் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து காட்டினிக்கும். அல்ல அந்த நாட்களை பாருங்கள், அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறன்னு தெரியாதபடி போதை வசுக்கும் விபச்சாரத்துக்கும் மருந்துக்கும் அடிமையாகி அது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்களே கெடுத்து கொள்வான். அநேக பெண்களோடு பெண்களை வச்சிருந்து காரியங்களை செய்து இப்படியான காரியங்களை செய்து இதுதான் மனுஷனுடைய சுபாவம், மனுஷனுடைய காரியமா இருக்காரு என கத்துடைய பிள்ளைகளே. அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறோம், இந்த அறியாம உள்ள காலங்கட்டங்களிலே தேவன் அந்த காரியங்களை, அப்ப நாங்கள் விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்த காலங்கள் எப்போன்னு சொன்னா அறியாமை, அந்த அறியாமையினுடைய காலங்கள், அது தேவனை குறித்து அறியாமையா இருந்த காலங்கள், அந்த காலகட்டத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அங்கே அந்த இடத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார் அவன் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. ஆனால் இப்பொழுது என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால் இது இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் மனுஷருக்குள்ளே சொல்லப்படுகிற காரியம் எப்பொழுது சொல்லப்பட்டேன்னு சொன்னால் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்கள் சொல்லப்பட்ட காரியம். வேதம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வார்த்தையுடைய வல்லமே இந்த நாட்களை பாருங்கள். இவ்வளவு காலம் 2000 ஆண்டுகள் 2026 ஆண்டுகள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லிக்கொண்டே இந்த நாட்களே வேதம் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் இந்த நாட்களை ஜனங்கள் மனம் திரும்புகிறார்களா? ஒரு சிலர் மனம் திரும்புகிறார்கள், ஒரு சிலர் இந்த நாட்களே அந்த மனம் திரும்புகிற காரியம் இந்த நாட்களே அவர்களுக்கு இல்லை. இன்னுமாய் தொடர்ந்து இந்த நாட்களே பாவங்களை செய்து என்ன செய்கிறார்கள் சொன்னால் தங்களுக்கு அந்த ஆக்கின தீர்ப்புகளை கூட்டிக் கொள்ளுகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இந்த நாட்கள் இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே கொரிந்தியரின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே 7வது அதிகாரத்திலே அங்கே 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, தேவனுக்கேற்ற துக்கம் அங்கே பின்பு மனசாவப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது, லௌகிய துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். லௌகிய துக்கத்தை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லௌகியம் என்று சொன்னா ஐஸ்வர்யம், அருமையான கத்து உலகத்துக்குரிய காரியம், அருமையான கத்துள்ள காசு வந்த அப்புறம் அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர் சொல்லுவார் இந்த நாட்களே என்னதுக்கப்பா எனக்கு சேச்சி மிதும் காரியம், எனக்கு தானே போதிய அளவுக்கு சாவு மட்டும் இந்த நாட்கள் எனக்கு சீவி சாப்பிடுறது காசு இருக்குன்னு சொல்லி சொல்லுவார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த காசை வச்சு அவர் நினைக்கிறார் அந்த நாட்களே பரலூர் ராஜ்யத்துக்கு போயிடலாம் முடியாது. ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரத்துல கேட்கிறார், ஆண்டவரே இந்த பாருங்கள் அந்த நாட்கள் வாலிபன் கேட்கிறதெல்லாம் அவன் சொல்லுகிறார் அந்த நாட்கள் தன்னுடைய என் ஆத்துமாவே ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஆகாரம் எல்லாம் களஞ்சியத்துக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிற அந்த நாட்கள் நீ அதாவது சீவியால முழுக்க சீவிக்கலாம் கொள்ளலாம் சொல்லி இந்த நாட்கள் அவன் பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அந்த வேளையிலே தேவன் அவனுடைய இருதயத்தில் பேசுறார், அதான் மதிகேடனே இன்று அவனுடைய அதாவது உன்னுடைய ஆத்மா அதாவது உன்னுடைய உயிர் இந்த நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தால் என்ன மாதிரி என்று கேட்கிற வழியிலே அவனுக்குள்ள ஒரு திகப்பு வருது அருமையான கத்திரவர்களே. இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது எப்படியும் வாழலாமனு சொல்லி உழைக்கிறோம், உழைச்சு சம்பாதிச்சு இந்த நாட்களை நல்ல உடுப்போலை போடுறோம், சாப்பிடுகிறோம். இந்த நாட்களை நாங்கள் என்ன வேண்டுமோ அதையெல்லாம் கடன்பட்டோ காரியம் செய்தோ இந்த நாட்களை வேண்டுகிறோம் அருமையான கத்திரம். மிதமிஞ்சின காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பாருங்க சிலருடைய வீட்டில் பாருங்க பார்க்கிற போல இது குற்றமாக இல்லை, உண்மையாக நான் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற நம்முடைய அதாவது நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததுக்கு பிறகு கூட வீட்டில் பார்க்குற வழியில 25-30-40-50 பவுண்ட்ல நகைகள் இருக்கு மாதிரியான கத்திரப்பிள்ளைகளும், அந்த காப்பு இந்த காப்பு அந்த சங்கிலி இந்த சங்கிலி அந்த மோதிரம் இந்த மோதிரம் அந்த தோடு இந்த அப்படியே இருக்கு மாதிரியான கத்திரப்பிள்ளைகளே. இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு இந்த நாட்கள்லே அவ்வளவு தொகையான இந்த நாட்கள் நகைகள் என்னத்துக்கு அருமையான கத்திரப்பிள்ளைகள், அந்த நகைகளால இந்த நாட்களே அவர்கள் போட்டு இந்த நாட்களே அலங்கரிக்கிற அலங்காரமாக இந்த நாட்களே தெரியாது. இது பார்க்கிற வழியில் இப்ப பாருங்கள் இப்படியா நகையால சோடிச்சு போட்டு ஒரு ஆள் போகிற வழியில பாக்குற வழியில ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையண்டு இல்ல. ஆனா என்னத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னா அவ பார்க்க மாட்டாங்க, போட்டிருக்கிற நகையைத்தான் இந்த நாட்களை பார்ப்பாங்க. சில பேர் இந்த நாட்களை பாருங்க. அப்ப இந்த நகைகளால அலங்கரிச்சு இந்த நாட்களை அங்கே பிரயோஜனம் இல்லை. அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே வடிவாக, அதாவது சாதாரண உடையை போட்டு இந்த நாட்களை அங்கே உடைகளை போட்டு இந்த நாட்களை பின்னி இந்த நாட்களை தலைமையில பின்னி விட்டு இந்த நாட்களை நடந்து கொண்டு போகிற வேளையில தான் அதுதான் இந்த நாட்களை இயற்கை அழகாக உண்மையாக இந்த நாட்களை இருக்கிறதா என்று கத்துடைய உள்ளவர்கள். இப்ப இந்த காரியத்தை நிமித்தம் அவர்களுக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனைகள் உருவாகும். என்னன்னு சொன்னால் இந்த நகைகளை போட்டு இப்படியான காரியங்களை செய்கிற வேளையிலே அங்கே இதைத்தான் இங்கே குறித்து சொல்லுகிறது லௌகீக தூக்கம் என்று சொல்லி அருமையான கத்துடைய உள்ளவர்கள். அப்ப இப்படியான காரியங்களை செய்கிற வேளையிலேயே அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் திருடன் கட்டாயம் வீட்டை வருவான். வீட்டை வந்து இந்த நாட்கள் என்ன செய்வான், இராவோ ராவோ இந்த நாட்கள் ஒன்றில் அவையில் கணவனை மனைவியும் கொன்று போட்டு அந்த வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இன்னும் இருக்கிற காரியங்களாக எடுத்துக்கொண்டு இந்த நாட்களை போயிடுவான். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாவப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், மனம் திரும்புதலை உண்டாக்குறதுன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், மனசாவப்படுகிறதுக்கு டைம் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதலை இந்த நாட்களில் அங்கே அந்த காரியம் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், ஆனாலும் பாருங்கள் உண்டாகிறது சொல்லிவிட்டு சொல்லப்படுவது லௌகீக துக்கமோ உலக துக்கமோ இந்த நாட்களில் என்ன செய்யுமா, மரணத்தை உண்டாகும் என்று சொல்லி, மரணத்தை உண்டாகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். உலக காரியங்களுக்காக நாங்கள் ஆசைப்படுகிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகள் தவறாக நினைக்காதீர்கள், உலக நடைமுறையில் உள்ள காரியங்களைத்தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்ப உலக காரியங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அது என்ன செய்யும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்கள்லே ஒரு மரணத்துக்குள்ளே இந்த நாட்கள்லே திருப்பி கொண்டு போகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்வர்யத்தை நீங்க வச்சிருக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை, வேத அடிப்படையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்க ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது ஐயா. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு சொத்தோ எவ்வளவு காரியங்களை வந்தாலும் வச்சிருந்தாலும் அல்லது ஐஸ்வர்யத்தை வச்சிருந்தாலும் நீங்க மறிக்கிற வேலையிலே ஒரு காப்பா உண்ணா கூட இந்த நாட்களை கொண்டு போக மாட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த நாட்களை நீங்க பெரிய பணக்காரனா இருந்தா இந்த நாட்களை என்ன செய்வாங்க, அவங்க இந்த நாட்களோட கையில இந்த நாட்களை ஒரு பவுன் மோதிரத்தையாவது போட்டு விடுவாங்க. அந்த மோதிரம் நீங்கள் மறிச்சு அங்க பெட்டிக்குள்ள போய் அடக்கம் பண்ண கொண்டு தாட்ட அப்புறம் இந்த நாட்கள் அந்த மோதிரத்தோட நீங்கள் எங்க தேவன சமூகத்துக்கு முன்னால போவீங்களா, இல்ல இந்த நாட்களை ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்களா, ஒன்றுமே போக மாட்டீங்க. எப்படியாக தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்தீங்களோ, அம்மாண்ட வயிற்றிலிருந்து வரைக்கல வருகிற வேலையில பாருங்கள், எப்படி வருகிற ஒரு குழந்தை பிறக்கிற வேலையிலே எப்படியாக பிறக்கிறது, நிர்வாணமாய் பிறக்கலாம், உடுப்போட கூட பிறக்கிற இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இதற்கு பின்பாகத்தான் எடுத்தவர்களுக்கு அந்த துணியை எடுத்து மூடி கூடி அந்த பிள்ளை காரியங்களை கழுவி சுத்தி அரிச்சு காரியங்களை செய்கிறார்கள். இதான் அப்ப இந்த சூழ்நிலையில தான் மறிக்கிற வேலையிலேயும் ஒரு சரீரம் இந்த நாட்களில் அங்கே என்ன செய்யும், அடக்கம் பண்ணப்படும் என்பதை பார்க்கிறோம். அது துணியை போட்டு அப்படியே காரியங்களை செய்த நாட்களை அடக்கம் பண்ணப்பட்டாலும், ஆனால் இந்த நாட்களிலே அங்கே பெருமையாக எப்படியாக அந்த நாட்களை நாங்கள், அதாவது பிறந்தமும் அதே மேனியை போல் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், மறித்து அந்த இடத்துல ஆவியாக அந்த நாட்களை பாருங்கள், அந்த ஆத்மா அந்த நாட்களை போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இதைத்தான் பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு இந்த நாட்களை அங்கே அங்கே எப்படியா இருக்க மனசாப்படுகிடமில்லை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒன்பதாவது வசனத்தை சொல்லப்படுகிறது, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்படுகிறதற்கு அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் இந்த நாட்களை நஷ்டப்படாதபடி தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே என்று சொல்லி அருமையான கத்துடைய. அப்ப இந்த ஜனங்களுக்குள்ளே என்ன காரியம் நடக்குதுன்னா, அந்த குருந்து சபைக்குள்ளே, குருந்து சபைக்குள்ளே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வேதத்தில் எடுத்து பாருங்கள், அங்கே அநேக காரியங்கள் இருந்தது, அதுக்குள்ள விபச்சாரம் இருந்தது, வேறு வேறு காரியங்கள் இந்த நாட்கள் இருந்தது. ஆனாலும் அந்த ஜனங்களுக்குள்ளே இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை பேசுகிற வேளையிலே அந்த சபைக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு மனம் திரும்புகளுக்கு ஏதுவான காரியம் இந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறது, ஆண்டவராலே கிரியேட் பண்ணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த ஜனங்கள் அங்கே மனம் திரும்பி அந்த காரியங்களை பார்த்து பார்க்கிற வேளையிலே, வாஞ்சியா இருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு காரியங்களை செய்கிற வேளையிலேயே அங்கே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்களுக்கு ஒரு திருப்பத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, அதனாலே தான் இந்த குருந்து சபைகளுக்குள்ளே தான் வரங்கள் அங்கே கிரியே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, சொல்லப்பட்ட அந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் எங்க கிரியை செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது, குருந்து சபைகள் தான் இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த நாட்களில் அங்கே ஏனென்னு சொல்லி சொன்னால், ஆவியானவருடைய அசைவாட்டம் இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த சபைக்குள்ளே இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களில் அங்கே அங்கே பெருகி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதை பாருங்கள். ரெண்டு குழந்தைகள் 3:14 சொல்லப்படுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அப்படியானால் ஆவியானவருடைய விடுதலை இந்த சபைகளுக்குள்ளே இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டு அங்கே ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிற வழியிலே ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களில் அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் மனம் திரும்புதல் வருகிறது. பாருங்கள் பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டோ, துக்கமடைந்தது உண்டே, அது உங்களிடத்திலே எவ்வளவு யாக்கிரதையையும் அதாவது குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுகிறதையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டது. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை அங்கே சுத்தவான்களாக விளங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை போலடி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோலிக்களே, எப்படியாக இந்த சூழ்நிலையிலே இந்த காரியங்களிலே நீங்கள் அப்ப மனம் திரும்பி அங்கே சுத்தவான்களாக இந்த நாட்களை நீங்கள் விளம்பிக் கொண்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா என்று கத்துடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த பவுலடிகள் இந்த நாட்களிலே ஒரு ஆத்ம பாரத்தோடு ஒரு தாகத்தோடு ஆத்ம தாகத்தோடு இந்த கொருந்து சபைக்கு இப்படியாக அந்த நிருபங்களை இந்த நாட்கள் எழுதி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார் அருமையான கர்த்தருடைய. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிற வேளையிலே இங்கே விசுவாசத்தில் அவர்கள் மனம் திரும்புதலுக்குள்ளான அங்கே உள்ளான காரியத்திலே பார்க்கிற வேளையிலே பாவத்தில் இருந்து மெய் மனசாபத்தோடு அங்கே அவர்கள் மனம் திரும்பினார்கள் சொல்லி இந்த நாட்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே அங்கே திரும்புவதாகும். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் எப்போது அங்கே பாவத்துக்கு மனசாவப்பட்டு ஒரு விசுவாச பாவத்துக்கு மனசாவப்படும் ஒரு விசுவாசம் என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள் 2 அங்கே 37-38 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் வாசிப்போம் அந்த வசனத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 37 சொல்லப்படுகிறது, இதை அவர்கள் கேட்டபோது, ரொம்ப கவனமாக கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் இங்க பாருங்கள் அங்கே சிலுவையில் அறைந்த ஆண்டவரை பற்றி இந்த நாட்களில் சீசர்கள் இந்த நாட்களில் பிரசங்கம் பண்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே பேர்க்கிற வேளையிலே பாருங்கள் அந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், இதை அவர்கள் கேட்ட போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ரொம்ப கவனமாய் கேளுங்கள், அப்ப இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். இப்ப பாருங்கள் இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் பேதுரு இந்த நாட்களை என்ன செய்கிறார் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவருடைய கல்வாரி பாடுகள் காரியங்களை குறித்து இந்த நாட்களை அங்கே சொல்லுகிற வேளையிலே அங்கே பாருங்கள் அங்கே ஆண்டவுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அவர்களுடைய இருதயத்திலே என்ன நடக்குன்னு சொன்னால் குற்றப்படுகிறார். அப்ப அந்த இருதயத்திலே ஒரு குற்ற உணர்வு வருகிறது எதை குறிக்கிறது, மனம் திரும்புதலுக்கு அட்வான்ஸ் அதாவது அத்திவாரம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதிகாரம் கத்துடைய பிள்ளைகள் அப்ப மனம் திரும்புதலுக்கு ஒரு அத்திவாரம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எந்த மனுஷனுடைய இருதயத்திலே இந்த நாட்களை குத்தப்படுகிறதோ எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே எப்படி அதாவது நான் செய்தது பாவம் என்றொரு குற்ற உணர்வு இந்த நாட்களிலே யாருக்குள்ளே வருகிறதோ அவன் தான் உண்மையாக மனம் திரும்புகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் அது வேதத்திலே நியமிக்கப்பட்ட காரியம், ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட காரியம். ஏனென்றால் ஏசாய 59 எடுத்து வாசிச்சு பாருங்கள், அங்கே 1:2 பார்க்கிற வேளையிலே அங்கே நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு முன்பாக நிற்கிறது ஆனால் அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாத அப்படி குன்றி போகவும் இல்லை, அவருடைய காதுகள் மந்தமாகவும் இல்லை. அப்படியானால் அந்த நம்முடைய அந்த அக்கிரமங்கள் அங்கே அவருக்கு முன்பாக அந்த நாட்களில் நிற்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த தேவனுடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இங்கே இந்த காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் அந்த ரட்சிப்புக்கு தடையா இருக்கிறது என்ன காரியம் என்று சொன்னால் நம்முடைய அக்கிரமங்கள் அங்கே நம்முடைய பாவங்கள் நம்முடைய கார் சுபாவங்கள் தான் இந்த நாட்கள் என்ன எப்படியாக இருக்கிறோம் சொல்லி சொன்னால் தேவனுடைய ரட்சிப்பை அங்கே பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையா இருக்கிறது. இப்ப பாருங்கள் அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்கள் எப்படியான்னு சொல்லி சொன்னால் இங்கே சொல்லப்படுகிறது அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற வழியிலே பேதுரு ஆண்டவரை குறித்து சொல்லுகிற வழியிலே அவர்கள் அதை கேட்டபொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி அருமையான கத்துடைய விழுவில். அப்ப ஒரு மனுஷனுடைய முழு ரட்சிப்புக்கு வருகிறது எப்படி என்று சொன்னால் அவருடைய இருதயம் அங்கே நொறுக்கப்பட வேண்டும், இருதயத்திலே ஒரு குற்ற உணர்வு இந்த நாட்களே வர வேண்டும். இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற கொள்ளுங்கன்னு சில கூட்டத்துல போயிட்டு எல்லாரும் போறாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இன்றைக்கு சுசை கூட்டம் நடத்துறோம், சுசை கூட்டம் நடத்தைகள வந்து அதுல 100 வரையினும் 200 பேர் வரையினும் ரொம்ப சந்தோஷம், என்ன பாஸ்வையா நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணீங்க கேட்டு எல்லாரும் கொண்டு ஒப்பு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி கத்திரிக்கு சோத்திரம். ஆனா எல்லாரும் ஒப்பு கொடுக்குறாங்க, எதற்காக ஒப்பு கொடுக்கிறாங்கன்னு சொன்னா இருதயத்தில் குத்தப்படுவாராங்களா? முதலாவது இதுதான் பார்க்க வேண்டும். எல்லாரும் அந்த உண்மையான இதுல வருகிறாங்களா இல்ல, அல்லது இந்த நாட்கள் ஏதோ நான் இந்த நாட்கள் எல்லாரும் போறாங்கன்னு சொல்லி போட்டு நானும் போய் அந்த காரியத்தை செய்வோம்னு சொல்லி வாராங்களா, அல்லது இந்த நாட்கள் உண்மை விசுவாசத்தோடு அந்த இடத்துல வாராங்களோ சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும் வருமான கத்துறவில்லை. இப்ப இதை ஆதாரமா வச்சுக்கொண்டு நீங்க பாருங்கள், இந்த நாட்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அங்கே பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அவர் ஜனக்கூட்டத்தின் மத்தியில நடந்து போற அந்த வேலையில பாருங்கள், ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய தீர்மானத்தை பாருங்கள், இந்த நாட்களே அவ்வளவு பேர் நிக்கிறேன் ஐயா, அவருடைய தீர்மானம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது நான் தொட்டு நான் சுகமடைவன் என்ற விசுவாசம் இருக்க அவள்கிட்ட. இதுதான் அந்த இருதயத்திலே குற்றப்பட்ட உணர்வு, அவருடைய பாவ உணர்வு பாருங்கள். இந்த நாட்களே ஆண்டவரே, இந்த நாட்களே என்னுடைய வருத்தம் என்னால தாங்க முடியாம இருக்கிறது, அவருடைய இருதயம் சொல்லுது. இந்த நாட்களே எப்படி என்றா விசுவாசத்தை உருவாக்குது. என்ன காரியம்னு சொல்லி சொன்னால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டு இந்த நாட்களே நான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம், அந்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அவளுக்குள்ளே அந்த இடத்திலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனாலதான் ஒரு காரியம் நடக்கிறது என்ன சொல்லி சொன்ன அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவள் தொட்டால் இதனுடைய வல்லமை அவளுக்குள்ளே சென்றது. ஆண்டவர் வந்து கேட்கிறார் அருமையான கத்து சீதர்களை பார்த்து, யாரையா இந்த வஸ்திரம் என்ன தொட்டதுன்னு சொல்லி சீதர்கள் எல்லாரும் ஒரு பகுடியாக சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, இவ்வளவு ஜன கூட்டத்துக்கு இல்ல ஆயிரம் யார் தொட்டேன்னு நமக்கு தெரியுமா ஆண்டவரே என்று சொல்லி சொல்ற. ஆண்டு சொல்ற, அப்படி அல்ல, என்னுடைய வல்லமை புறப்பட்டு சென்றது. இதுதான் ஐயா அந்த இருதயத்துல குத்தப்படுகிற காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தில குற்றப்பட்டு நாங்கள் பாவம் அறிக்கை செய்கிற வேளையிலே பரத்திலே இருந்து தேவனுடைய வல்லமை பரிசுத்தாவியான மூலமா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டாம், எங்களுக்குள்ள வந்து இந்த நாட்களை எங்களை நிரப்பும் ஐயா, சுட்டரிக்கும். அதான் அந்த காரியம் ஒழிய வேற ஒரு காரியம் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இதே அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுரு அவர்களை அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய பாருங்கள், அவங்க கேட்கிறாங்க அடுத்த ஸ்டெப் என்ன ஐயா. அப்ப இருதயத்துல குற்றப்பட்டு பாவாரிக்க செய்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில பேர் சொல்லுற, அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியோட வரத்தை இந்த நாட்களே பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன இந்த குருந்து சபைக்கு தான் பரிசுத்தாவியோட ஆவியினுடைய கனிகள் இந்த நாட்களில் இருந்து அனுசரி ஏற்பன கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அப்படியானால் இந்த ஜனங்களுக்குள்ளே பேதுரு ஒரு அருமையான ஒரு பிரசங்கத்தை இந்த நாட்களை செய்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆண்டவுடைய காரியத்தை சொல்ல இன்றைக்கு சத்தியத்தை சொல்லணும்னு

அப்படி வந்தா இப்படி அதெல்லாம் செய்ய முடியும். அதான் இன்றைக்கு நடக்கிற சரியான ஒரு புலியான காரியம் அறிமுகம் எனக்கு. அப்ப அதே மாதிரி தான் இன்றைக்கு மனம் திரும்புதல் என்று சொல்லுகிற காரியம் நாட்கள்லே நான் மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷம் போயிட்டா பார்த்தா வெளியில போற கடைக்கு முன்னாடி சண்டை ஒழிச்சு நிற்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, சண்டை ஒழிப்பாங்க. அப்படி என்று சொன்னால் மனம் திரும்பினவன் செய்கிற காரியமா அது? முதலாவது அருமையான கத்தோடு பிள்ளைகள் இந்த பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க அந்த நாட்கள் என்னென்னு சொன்னால், ஒரு காரியத்தை கேட்டு ஒரு ஒரு சகோதரன் இந்த நாட்கள் சொன்னார், அந்த நாட்கள் விசுவாசி அருமையான கத்தோடு பிள்ளைகளே, அவர் இந்த நாட்கள் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அவர் சொன்னார் தான் போய் விபச்சார பொம்பளில் இருக்கிறடா அந்த இடங்களில் போய் சத்தியத்தை சொல்லி அவர்களை ஆண்டவர்களை ஆதாயப்படுத்துவோம்னு சொல்லி அந்த இடத்துல நின்ற கூட இருந்த மற்ற கொஞ்சம் வயசான அனுபவமான விசுவாசிகள் சொன்னார்கள், அந்த இடத்திலே சகோதரர்கள் அந்த இடத்துக்கு நீ தயவு செய்து போவாது, ஏனென்றா நீ இப்பதான் வந்திருக்கிற பாருங்களா, இப்ப கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு போனாண்டா பெரிய பிரச்சனைக்கு மாட்டுப்படுவேன்னு சொல்லி, சீச்சி சீச்சி நான் என்ன எனக்குள்ள இயேசு இருக்கிற எனக்குள்ள அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு போனார். கடைசியா என்ன நடந்ததுன்னு சொன்னார், அதே விபச்சாரத்திலே இவர் மாண்டு போய் இந்த நாட்களை போனார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அவர் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். என்னத்தைத்தான் செய்கிறான்னு சொல்லி சொன்னாலும் தேவனிடத்திலே கேட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்வோமா இருந்தால்தான் அந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்கலாம் என்பதை பார்க்கணும். அப்ப பேதுருடைய பிரசங்கத்துல பாருங்கள், அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஒன்று வருகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே அடுத்த என்ன காரியம் நடக்க வேண்டும், செய்ய நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அங்கே அவர்களிடத்திலே தெளிவாக கேட்கிற வேளையிலே பேதுரு தெளிவான ஒரு சத்தியத்தையும் தெளிவான ஒரு காரியத்தையும் நாட்களை சொல்லுகிறார் அருமையான கத்துரை உள்ளவர். அப்ப பாருங்கள், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கத்தர் வரவழைத்து வரவழைக்கும் தூரத்திலிருந்து யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளையும் சாட்சியாக கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று சொல்லி நான் அக்கடை சொல்லப்படுகிறதை பார்த்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நீ உன்னுடைய சகோதரத்தோடு இருந்தாலும் சரி, உன்னுடைய தாயதப்பனோட இருந்தாலும் சரி, தாயதப்பன் ரட்சிக்காம இருந்து நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் இந்த நாட்கள்லே அங்கே என்ன காரியம் பண்ண, அவர்கள் ஒரு மாறுபாடான சந்ததி தான். ஏன்னு சொன்னா அந்த சூழ்நிலை தான் நீ தப்பு வித்து வந்திருக்கிற, உன்னை ஆண்டவர் தான் இருக்கிற. அதற்காக அந்த நாட்கள்ல வந்துட்டு அம்மா கூப்பிடறான்னு சொல்லி போட்டு கோயிலுக்கு மணி அடிக்க போகக்கூடாது, அம்மா கூப்பிடறான்னு சொல்லி போட்டு அங்கே என்ன கற்பூரம் கொளுத்த போகக்கூடாது. அருமையான கத்து, நீ ரட்சிக்கப்பட்டபடி இருக்கவன், அம்மா தாராங்கன்னு சொல்லி போட்டு அங்கே விக்கிரகங்களுக்கு படைச்சதை வேண்டி சாப்பிட்ற அளவுக்கு கூடாது. ஒரு ஊழியர் சொல்லுவாங்க என்ன சொன்னால், நீங்கள் அது பிரச்சனை இல்லை பிரதர், நாங்கள் ஜோம் பண்ணிட்டு சாப்பிடலாம இதெல்லாம் சொல்லணும். அப்படி இல்லையா, வேதத்தில் விக்கிரது படைச்சது படைச்சதுதான். அப்படின்னா ஆண்டவர் இந்த நாட்களே அந்த வேதத்திலே ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் இந்த நாட்களை எப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறோம். நீ கத்தரோடு நடக்க வேண்டுமென்றா கத்தரோடு நட, பாகாலோடு நடக்க வேண்டும் பாகாலோடு நட, இதான் காரியம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், இன்றைக்கு இந்த வேத வார்த்தையில் அடிப்படையில் பார்க்கிற வழியிலே பேதுருடைய அங்கே ஆண்டவர் தொடுதல், பேதுருவை ஆண்டவர் தொட்டது ஒரு வித்தியாசமான முறையில், பவுடிகளை தொட்டதும் ஒரு வித்தியாசமான முறையில். இவருடைய அந்த டீச்சிங்க பாருங்க, அந்த நாட்கள்ல ஸ்ட்ரைட்டா ஆண்டவருக்குள்ளே கொண்டே விடுறாங்க. தங்கட இதுக்குள்ள மகிமையை பார்க்கல, நான் தான் தொட்டேன், நான் தான் சோப்பட்டேன், நான் ஜொபிச்சேன், ஜொபிச்சபடியா தான் இதுன்றது. நான் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணினான் கத்திரிக்கு சோதரம், அதை பற்றி அவன் சொல்லல. 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ண நான் அப்படி சொல்லல அருமான கத்திரி பிள்ளைகளை. அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதான் அப்ப சரியான வழி என்று சொல்லி தெளிவாக அந்த சத்தியத்தை சொல்லுகிற வழியில் அவங்க கேட்கிறாங்க. அப்படியானால் நாங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? அப்ப இது சரியான ஒரு இதயத்தில குத்தப்பட்ட வார்த்தை நிமித்தம் அவர்கள் ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள இந்த நாட்களை வருகிறதை பார்ப்போம். இன்றைக்கு அறகுற மனம் திரும்புதல் நிமித்தம் தான் இன்றைக்கு சபைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஊழியங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பாருங்கள், இந்த நாட்களில் ஒரு சில ஜனங்கள் செய்த சில காரியங்கள் நிமித்தம் நாங்கள் ஒரு சில இடங்களுக்கு போய் கத்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. நம்முடைய தேசத்தில் என்றாலும் இங்கே வெளிநாடுகள் என்றாலும் ஏன் சொல்லி சொன்னால், இவர்கள் செய்த தவறு நிமித்தம் அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க இப்படித்தான் செய்தவங்கள், அதனால தான் நாங்கள் வரையில் ஐயா நான் தேவசம் மன்னிச்சு கொள்ளுவோம் கொண்டு போடுங்க. ஏன் சொல்லி சொன்னால், இதுதான் சம்பவம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. நீ கத்தருடைய ஊழியத்தை செய்கிறன்னு சொல்லி சொன்னால் நீ போய் கத்தருடைய ஊழியத்தை செய், கத்தருடைய ஊழியத்தை அவர்கள் சத்தியத்தை சொல்லுவாங்க, சத்தியத்தை செய், சத்தியத்தை சொல்றதை விட்டுட்டு இந்த நாட்களில் போய் அவருடைய இருக்கிற பெண்களோட காரியம் ஏதாவது சேட்டியல் காரியங்கள் செய்கிறது அல்லது வேற ஏதும் பண காரியங்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற வேலையில அந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டோடைய நாமம் இந்த நாட்களில் தூசிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்து. அதனாலே தான் சிலர் இந்த நாட்களில் பாருங்கள், நம்முடைய சாட்சி இல்லாத ஜீவியத்தின் நிமித்தம் அங்கே நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாதபடி நடக்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி தடைகளை இந்த நாட்களில் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான. ஏன் வேதம் சொல்றது, நீங்களே எனக்கு சாட்சியில் பரிசுத்தாவியாரர் உங்கள் மேல் வருவார்,

0: அப்பொழுது நீங்கள் யூதேயா, எருசலேம், சமாரியாவிலும் உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் எப்படியாக இருப்பீர்கள்? எனக்கு சாட்சிகளாக அந்த நாட்களில் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொன்னார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார் நமக்கு இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கை சாட்சி ஜீவியம் இல்லை ஐயா. பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டும் இந்த நாட்களிலே இரு அந்த பாம்புக்கு ரெண்டு நாக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியான வாழ்க்கை எல்லாம் எடுத்தெல்லாம் போய் தான் இன்றைய பாருங்க அருமையான கர்த்தருடைய பிரதர் நிக்கிறார் என்று கேட்டா பிரதர் யோம் பண்ணி கொண்டிருக்கிறார் சொல்லுவாங்க. ஆனா அங்கே பார்த்தா பிரதர் குரட்டை விட்டு நித்திராடி கொண்டிருப்பார். என்னையா காரியம், ஊழியக்காரரை பார்க்கிற காரியத்தை ஊழியக்காரர் சந்திக்கணும்னு சொல்லி வந்தா அந்த நாட்கள் மனைவியார் சொல்லுவார் அவர் அங்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க பார்த்தா ஒன்றும் இல்லை, நல்லா மூக்கு முட்டை பிடிச்சிட்டு அவர் போட்டு பிடிச்சி போட்டு அங்க என்ன செய்வோம் நல்லா நித்திரை இருப்பார். இப்ப பாருங்க இதெல்லாம் ஒரு காரியமா. அப்ப இப்படி இந்த காரியங்களை பார்த்தவர்கள் ஆனா இங்க பௌரடிகளோ அல்லது இந்த நாட்கள் பேதுருவோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படவில்லை. ஸ்ட்ரைட்டாக அவர்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து அந்த காரியத்தை பெற்று அப்படியே அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். அதனால்தான் அவருடைய ஊழியங்கள் சொல்லிப்பாக அந்த நாட்களில் நடந்தது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கார் கத்தோடு. இப்ப இந்த அப்போஸ்தலர் நடுவே இரண்டாம் அதிகாரம் 37-38 வாசித்த வசனத்தின் படி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் அங்கே பரிசுத்தாவிட வல்லமையை பெறவும் ஞானஸ்தானத்தை பெறவும் பாவ மன்னிப்பை பெறவும் இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் தெளிவான பாதையை காட்டி இந்த நாட்களே அவர்களை ஒரு நல்ல நிலைக்குள்ள இந்த நாட்களில் என்ன செய்கிறார் அந்த ஜனங்களை அங்கே பேதுரு இந்த நாட்களை நடத்தி வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இப்ப மத்தேயு 3 அதிகாரத்திலே பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 3 அதிகாரத்திலே இந்த நாட்களை 2வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரத்திலே 2வது வசனம் பாருங்கள். மறந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபிக்கின்றது என்று பிரசங்கம் பண்ணினான் சொல்லப்படுகிறது. யாரு? யோவான் ஸ்நானகன். அருமையான கர்த்தருடைய அந்நாளிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவிலும் வனாந்தரத்திலும் வந்து மனந்திரும்புங்கள், கர்த்தருக்கு அதாவது பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது என்று பிரசங்கித்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சுவைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவது சத்தம் உண்டென்று ஏசாய தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டவன் இவனே என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். விவரங்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும் அனைவரும் ஜோர்தானுக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிற யாவரும் அவனிடத்திலே போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜோர்தான் நதியிலே அவனாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், இப்ப சமூகம் நடக்கிறது, என்ன நடக்கிறது? ஞானஸ்தான காரியம். இந்த இடத்துல யார் வரையணும்னு சொன்னா பரிசேர் வரையணும், சதிசேர் வரையணும், ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. அருக்கு பரிசேருக்கும் சதிசேருக்கும் வேண்டா, ஒரு பகுதி சொல்லும் உயிர்த்தெழுதல் இருக்கு, ஒரு பகுதி சொல்லும் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பாருங்கள். பரிசேர் சதிசேர்களே அநேகர் தன்னிடத்திலே ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை கண்டு அவன் என்ன சொல்றான் சொன்னால், விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படியானால் பரிமையான கத்தோடைய பிள்ளைகளே இவர்கள் இந்த நாட்களில் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி சொன்னால், ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதபடி ஞானஸ்தானத்துக்கு வருகிறார். இதுதான் ஐயா இன்றைக்கு நடக்கிற மிஸ்டேக். ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதபடி ஒருவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தா அந்த நாட்களை என்ன செய்யும் சொல்லி சொன்ன, அன்றைக்கு நாங்கள் சர்ச்சில் ஆக்கள் வேணும், மெம்பர்ஸ் வேணும்னு சொல்லி இந்த நாட்கள் அங்க என்ன செய்யறோம், அவனு ரெண்டு நாள் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு தான் சேர்த்து கொண்டு வரோம். ரெண்டு நாள் கூட்டி வந்துட்டு மூன்றாம் நாள் அங்க ஒரு ஒரு கிழமை ஒரு ரெண்டு சர்வீஸுக்கு வர்றோம், மூன்றா நாள் அந்த நாட்கள் சொல்லி ஓகே ரெண்டு வசனத்தை வாஜி காட்டி போட்டு அவனுக்கு கொண்டு வாப்பா ஞானஸ்தானம் விட்டு தண்ணிக்கு முக்கிய எடுக்கிறது. ஆனா அவனுக்கு ஒன்றுமே தெரியாத அருமையான கத்தோட பிள்ளைகளை, அவனுக்கு மறந்து உண்மையான மறந்து இருப்பதும் இல்லையே ஒன்றுமே இல்லை இந்த நாட்கள் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்ப நாங்கள் என்ன சொல்ல சொல்லுவேன்னு நான் சொல்றதை சொல்லுன்னு சொன்னோடனே உடனே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த காரியத்தை செய்கிறேன் சொல்லி நான் பாவாரிக்கை செய்கிறேன் சொல்லி இந்த நாட்களே சொல்லி காரியத்தை முடிச்சு போட்டு கொண்டே விட்டாச்சு. ஆனால் அங்கு இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் வரவில்லை, இவர்களால் அழைக்கப்பட்டு வந்தார்களே ஒழிய இருதயத்திலே குத்தப்பட்டு இந்த நாட்களை வந்தவர்கள் ஞானஸ்தானத்தை பெறவில்லை, இருதயத்திலே குற்றப்பட்டு இந்த நாட்களை அவர்கள் பாவ அறிக்கை செய்யவில்லை. அப்ப இருதயத்திலே குற்றப்பட்டு பாவ அறிக்கை செய்கிறவனா இருந்தால் அவன் என்ன செய்வான் சொன்னால், அங்க வந்த அந்த ஆலயத்துல பாருங்கள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவன் தானாகவே கேட்பான், அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு நான் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்று அவன் தானாகவே கேட்பான் ஐயா. இது இவங்க அப்படி இல்லையே, அவங்க அடுத்த கட்டம் இந்த நாட்களில் பாருங்க அடுத்த நாங்கள் என்ன செய்வோம் ஞானஸ்தான காரியத்தை வச்சுருவோம்னு சொல்லி போட்டு நாலு பேரை கூப்பிட்டு நாட்களை கூப்பிட்டு அன்னைக்கு தோச்சி காரியங்களை செய்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு அந்த ஆண்டவுடைய காரியத்தை குறித்து தெரியாது ஐயா. முதலாவது ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி பேதுரு என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர் என்ன எப்படியாக அடிக்கப்பட்டார், எப்படியாக காரியங்களை செய்தார் என்பதை குறித்து தெளிவாக அவர்களுக்கு சொல்லுகிற வேளையிலே, ஆண்டவருடைய காரியத்தை சொல்லுகிற வேளையிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வருது, ஓ இவர் உண்மையாக எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், இவர் உண்மையாக என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சகோதரங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று இருதயத்தை ஒரு குத்துண்ட உணர்வு இந்த நாட்களில் வருகிற வேளையிலே தான் அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்களோ அப்படியான காரியத்தை இன்றைய சமுதாயத்திலே செய்வதில்லை. அருமையான கத்தோல் பிள்ளைகளே, அதைத்தான் குறித்து இந்த நாட்கள் இந்த வேதம் சொல்லுகிறதை அங்கே காணக்கூடிய. இப்ப பாருங்கள், இந்த மத்தேயு 3 அதிகாரத்திலே இங்கே பார்க்கிற வேளையிலே யோவான் ஸ்நானகன் அங்கே என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன, மனம் திரும்பலை குறித்து. அப்ப மனம் திரும்பலை குறுக்கிற சொல்லுகிற வழியிலே அங்க கலிலேயா அந்த கடற்கரை அடியிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், வந்து இந்த நாட்களே அவர்கள் வந்து ஜனங்கள் இந்த நாட்களே வந்து அங்கே அந்த என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் ஞானசாரத்தை பெறுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு அப்ப பாருங்கள், ஜோர்தான் நதியில வந்து ஞானசாரத்தை பெறுகிறார்கள். அப்படியானா பாருங்கள், அந்த யூதேய வனாந்தரத்திலே இருக்கிற ஜனங்களும் இந்த நாட்களே அங்கே வந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறாள், ஞானஸ்தானத்தை பெறுகிறதை பாருங்க. ஆனா இந்த வேளையிலே தான் பரிசேயர் சரிசேயர் வருகிறார், அதாவது பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள். அறிமான கத்தை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஜனங்களாக இந்த நாட்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வந்து இந்த நாட்களில் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், பரிசேயர் சரிசேயர் அநேகர் தன்னிடத்திலே ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை கண்டு அப்படி என்று சொன்னால் இவர் எப்படி வர்றார்கள் சொன்னால், ஒரு உண்மையான மனம் திரும்புதலோ ஒன்றுமே இல்லை, எல்லாரும் தண்ணியில குளிக்கிறோமே நாங்களும் போய் இவங்கள்ட்ட போய் குளிச்சு காரியத்தை செய்து கொள்ள முடிச்சு கொடுத்தா இன்னைக்கு இதான் நடக்கிற காரியமே. ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது உண்மையில முதலாவது அவர் பார்க்க வேண்டும், நாங்கள் தேவனோடு சேர்ந்து இந்த நாட்களில் அடக்கம் பண்ணப்படுகிறோம். யோவானுக்கு யோவான் புத்தகத்திலே கொண்டு யோவாவில் பாருங்கள், இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள் எப்படியான்னு சொன்னால், தேவனோடு சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த ஜலத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு சுத்திகரித்து மேலே எழும்புகிற வேளையில் இந்த நாட்கள் எப்படியாகும், ஒரு புது சிருஷ்டியாக அந்த நாட்கள் எழுந்துகிறோம். அதைத்தான் நான் ஏற்கனவே நாங்கள் வாசித்த அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறது, முந்தினவைகள் பழைய காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே தன்னை அறியாமல் இருந்த காலங்களுக்குள்ளே நடந்த காரியங்களை அவர் நினைக்கிறது இல்லையாருமே. அப்ப பாருங்கள், எல்லா அந்த அறியாமல் ஆண்டவர் அறியாமல் இருந்த காலத்திலே நாங்கள் செய்த பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய காரியங்கள், சாபங்கள் எல்லாம் இந்த நாட்கள் இந்த தண்ணீர்க்குள்ள போயிட்டு வருகிற வழியிலே எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் தண்ணிக்கு அமர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் எழும்புகிற வழியிலே ஒரு புதிய சிருஷ்டியாக இந்த நாட்களில் எழுந்த என்ன செய்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை இந்த நாட்களை தொழுது கொள்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள், இதுதான் அந்த உண்மையான ஒரு மனம் திரும்புதல் என்பதை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே என்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இந்த அதாவது இந்த அப்போஸ்தல பாருங்கள் இந்த 3:2 பார்க்கிற வேளையிலே அங்கே யோவான் ஸ்நானகன் இந்த நாட்களிலே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமிக்கிறது சொல்லி இந்த நாட்களிலே என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களே வாருங்கள். மனம் திரும்புதல் பற்றிய இந்த இடத்திலே இந்த நாட்களே அங்கே யோவான் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பிள்ளைகள், இரண்டாவதாக இந்த நாட்களை வீப்பதிலே பார்க்கிற வகையிலே விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இந்த நாட்களிலே கீழ்ப்படிதல் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்க வேண்டும். நாம் இந்த நாட்களிலே நம் விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்திலே இந்த நாட்களிலே நமக்கு இருக்கிற அந்த நன்றி அறிவிதலின் மூலம் பரிசுத்த ஆவியின் மறுஜென்ம கிரிகையின் மூலமாக அருளப்பட்ட ஜீவனுக்குரிய ஒரு வழியாக அந்த கீழ்ப்படிதல் இந்த நாட்களிலே உள்ளது என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்தோடு பிள்ளைகளே. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், அங்கே மறுஜென்ம அதாவது கிரிகையின் மூலமாய் ஆவியினாலே பாருங்கள் இந்த நாட்களே பரிசுத்தாவின் மூலமாய் மறுஜென்ம கிரிகையின் மூலமாய் அருளப்பட்ட ஜீவனுக்குரிய ஒரு வழியை அங்கே அந்த கீழ்ப்படிதல் இந்த நாட்களிலே அங்கே கீழ்ப்படிதலே உள்ளது என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கே காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தில் அதை பாருங்கள் இந்த நாட்களில் யோவான் 3 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் எடுத்துக்கொள்வோம் 3 அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதி உத்தரமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களில் என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான் என்று மெய்யாகவே என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லப்படுகிறார். இப்ப இந்த இடத்துல இந்த மெய்யாகவே என்று சொல்லப்படுகிற வார்த்தை, அதாவது ஒரு வார்த்தை வேதத்திலே 2 தரம் வருமா இருந்தால் அது ஒரு கன்ஃபர்மேஷன் செய்த வார்த்தையாக இந்த நாட்களில், உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதியாக சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், மறுபடியும் ஒருவன் அதாவது அப்பிரதித்திரமாக மறுபடியும் புறவாமல், அது எப்படி என ஒரு மறுபடியும் புறமாமல் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொல்லுகிறார்? நிக்கதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு, அதாவது இந்த நாட்களில் ஒரு வயசானவர், இந்த நாட்களில் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தர்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு நிக்கதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையிலே எப்படி பிறப்பான், அவன் தாயின், அதாவது அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றார் அருமையான கத்தோடு. பாருங்கள், இந்த நிக்கதேமு யார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர் ஒரு இந்த நாட்களில் யாருன்னு சொன்னால் அவர் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மனுஷன். அப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொன்ன இந்த சின்ன காரியம் இந்த நாட்களிலே ஒரு விளக்கத்தை இந்த நாட்களை கொடுக்கவில்லை. அதனாலதான் அவர் வந்து நாட்களை கேட்கிறார். அப்படி யாரால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஆண்டவருக்கு முன்பாக இருந்த காலகட்டத்திலே எப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை இந்த நாட்களை ஜனங்கள் செய்து வந்தார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த நாட்களை எல்லாரும் அந்த ஊழிய காரியங்களை குறித்து தெளிவாக இந்த நாட்களை அங்கே ஜனங்களுக்கு இந்த நாட்களை சொல்ல பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில்தான் அந்த ஊழியம் என்றா என்ன என்பதை அங்கே அறியக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பாருங்கள், ஒருவன் ஜலத்தினாலும், அங்கே பாருங்கள் இந்த நாட்களை முதிர்வையா இருந்துக்கிறபடியால் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் கேட்கிறான் அங்கே எப்படின்னு சொன்னால் தாயுடைய வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் பிறக்கிறது முடியாது. தெளிவா சொல்லுகிற, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு அங்கே சொல்லுகிறேன் சொல்லி சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப மாமிசத்திலே பிறப்பதும், மாமிசத்துக்கு மாமிசமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பதும் ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அங்கே, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே இருந்து வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்து இன்ன இடத்திலே இருந்து வருகிறது என்று இன்னமும் இன்ன இடத்துக்கு போறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் இந்த நாட்களே பிறந்தவனும் அவனும் அங்கே அப்படியே இந்த நாட்களே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றார் என்று சொல்லி சொல்ல கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்து கூட, பாருங்க அந்த வசனத்தை பாருங்கள், இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறது பெரிய காரியம் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பார்க்கிற வேளையில உலகத்துல சபையில விசுவாசி கூட ஊழியக்காரர் கூட, விசுவாசிகள் குறைய ஊழியக்காரர் கூட. பாருங்க, ஒரு சபை இருந்தாலும் சபைக்குள்ள 5 பாஸ்டர் இருப்பினர், ஒரு என்ன பெரிய பாஸ்டரால், அசிஸ்டன்ட் பாஸ்டரால், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரால், அதுக்கப்புறம் வந்து எல்டர்ஸ், இப்படியாக ஒவ்வொரு காரியங்களை இந்த நாக்கில வச்சுக்கிறாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதனால இருக்கிறது 10 விசுவாசி, ஆனா 10 விசுவாசி இருக்கிறதுக்கு 11 பாஸ்டர்மார் இருப்பினர். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இது எப்படியாக இருக்கு? இதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே இவர்கள் இந்த நாட்கள் நிக்கதேமுவை போல அப்படிப்பட்டவர்களா இந்த நாட்களை இருக்கிறத எங்க காண்கிறோம். அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை நீ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் போதகனா இருந்தும் இவைகளை அறியாதிருக்கிறாயா? இப்ப ஆண்டவர் கேட்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளை சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சியை கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நிக்கதேமு ஒரு போதகரா இருந்து கூட தேவ ஆண்டவர் சொன்ன அந்த புறப்பினுடைய காரியத்தை மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த நாட்களே அறியாதபடி இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஜீவனுக்கு ஒரு ஒரு வழியை இந்த நாட்களே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அங்கே அந்த அந்த வார்த்தை அந்த வழி எப்படியா இருக்கா? கீழ்ப்படிதல் மூலமா இந்த நாட்கள் உள்ளது. அந்த கீழ்ப்படிதல் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஞான ஞானத்தின் மூலமா இந்த நாட்களே அந்த கீழ்ப்படிதல் இந்த நாட்களே அங்கே வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யோவான் 14 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 14 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 15 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிறார். முதலாவது நிக்கதேமுக்கு இந்த நாட்களை சொன்னார், நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக ஆண்டவர் தன்னுடைய அன்பை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்களை எப்படி, இதுகள் எல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகளாக இந்த நாட்களை இருக்கிறபடியினால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கு ஜனங்கள் அங்கே கீழ்ப்படிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், 21வது வசனம் சொல்லுகிறது, 21ல இருந்து 24 வரை வாசிக்கின்றேன். யோவான் 14 அதிகாரம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்திலே அன்பாயிருக்கிறான், என்னிடத்திலே அன்பாயிருக்கிறவன் என் பிதாவிடத்திலே பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனிடத்திலே அன்பாயிருந்து அவனும் என்ன அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்கரியாத் அல்லாத யூதாஸ் என்பவன் அவரை நோக்கி, யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிறதன் காரணம் என்ன என்றார். அதற்கு இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவன் என் பிதா அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. என்னிடத்தில் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான், நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அங்கே கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேதான் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே நிக்கதேமோ வந்து நிற்கிறார், அவருக்கு ஒன்றும் தெரியாது, போதகராக இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறபடினால் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு பிரதர் என்ன சொன்னா ஆத்மாதான் செய்ய போறோம், சத்தியத்தை அறிவிக்க போறோம். சத்தியத்தை அறிவிக்க போறது சரியப்பா, ஆனா சத்தியத்தை எப்படியாக இந்த நாட்களை அறிவிக்க போறாய் அதைத்தான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு போய் சும்மாவே இருக்கிறவனுக்கு இந்த நாட்களை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கூட்டி கொண்டு வர, இன்னைக்கு பாருங்க சிலர் சத்தியம் சொல்லுவாங்க, நாங்க அந்த நாட்களை பாக்குறவர்கள், நீங்க சர்ச்சுக்கு வாங்கப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்லுவாங்க அருமையான கத்துறவர்கள். அப்ப அவன் இந்த நாட்களை பாக்குறவர்கள் இல்லையா, அவங்களை கொஞ்சம் கொஞ்சம் அதாவது யோசிக்கிறது குறைவில்லாத ஞானத்துக்கு குறைவான ஜனமா இருந்தால் அப்ப அவன் பாப்பாருந்த நாட்களையோ, நான் சேர்ச்சிக்கு வந்தேன்டா கடன் பிரச்சனை முடிஞ்சிடும், எந்த எல்லா காரியங்களும் முடிஞ்சிடும், நிம்மதியா இருக்கலாம். அவன் வந்த அப்புறம்தான் தெரியும் இந்த நாட்கள் அருமையான கத்திரவில்லை சொல்லுவாங்க, இந்த நாட்களை அதை கொண்டு வா இதை கொண்டு வந்து அந்த அந்த இந்த ஊழியம் இருக்கு அந்த ஊழியத்துக்கு காசை போடும், இந்த காரியத்துக்கு காசை போட்டு போடுறவர்களே அவன் குறிப்பிட்ட காலத்துல பார்ப்பான் சரிவரான்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை என்ன செய்வான், நின்றுவான் அருமையான கத்தி. என்ன சொன்னால் சரியாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வருகிற வேளையிலே அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை ஐஸ்வர்யவாக்குவா ஆக்குவாருன்னு சொல்லி இந்த நாட்களே வரக்கூடாது. முதலாவது பாருங்கள், வேதம் இந்த வேத வார்த்தையில வாசித்த பிரகாரம் இந்த நாட்களே அருமையான கத்தோட பிள்ளைகளே, இந்த 15 அதிகாரத்திலே 21-24 வாசிக்கிறவர்களே, இந்த 14 அதிகாரத்தில் வாசித்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிறவர்களே, அருமையான கத்தோட பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவரிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை இந்த நாட்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிற வேளையிலே தான் இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களை செய்கிறோம் என்பதை அங்கே இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவனிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் அன்பாய் இருக்க வேண்டுமா இருந்தால் கர்த்தரிடத்திலே விசுவாசமா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையிலே வாக் வித் வேர்ட்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது எப்படி என்ன, கர்த்தரோடு நாங்கள் நடக்க வேண்டும். ஏனோக்கு ஏனோக் வாக் வித் த காட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஏனோக்கு தேவனோடு நடந்தார், எதிலே நடந்தார் சொன்னா அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்திலே தான் இந்த நாட்களை நடந்தார். த வேர்ட் ஆஃப் லைட், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தருடைய வார்த்தையுடைய வெளிச்சத்தில் நடந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்திலே நடப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களே வரும், ரியல் ரிப்பென்டன்ட். சும்மா வாயால சொல்லி கொண்டிருக்க கூடாது, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அது செய்யறேன், அந்த அந்த ஊழியம் செய்யறேன், இந்த ஊழியம் செய்யறேன்னு சொல்லி கொண்டிருக்கேன். ஆனா இப்ப உன்னை தட்டி விட்டா காரியங்கள் தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லி அருமையான கத்துடுவோம். அப்ப ரொம்ப கவனமா அந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்ப என்ன காரியத்தை செய்தாலும் நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. எபிரேயன் புஸ்தம் 5 அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை வேதம் சொல்லுகிறது 8-9 வசனம் சொல்லுகிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பாடுகளிலேயே அங்கே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், கீழ்ப்படுதலை குறித்து தான் சொல்லிக் கொண்டு வருகிறது, கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் அங்கே பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிதேசியின் முறையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இப்ப பாத்தீங்களா ஆண்டவருடைய காரியத்தை, இப்ப கீழ்ப்படிதன் மூலமாய்த்தான் இன்றைக்கு நாங்கள் அதாவது ஆசாரியர்களாகவும் அங்கு வேதம் சொல்றது ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இந்த நாட்களை நம்மை ஆக்கி வச்சுக்கிட்ட. அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? கீழ்ப்படிய வேணும் ஐயா. நீ ஆசாரியனா இருந்தா நீ கீழ்ப்படிய வேணும், ராஜாவா இருந்தால் நீ கீழ்ப்படிய வேணும். கத்தருடைய பிள்ளைகளா இந்த நாட்கள் இருந்தால், கத்தருக்குள்ள ராஜாக்களா இருந்தால், கத்தருக்குள்ள ஆசாரிகளா இருந்தால் நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிவு இந்த நாட்களை வரும். நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிவு இல்லையா ஐயா. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களே 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முந்தி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தா நாங்கள் நினைக்கிறோம் நான் தான் பெரியவன், என்னை விட பெரியவன் ஒருவன் இல்லையோன்னு சொல்லி. அது என்ன சாதாரண ஒரு என்ன பிரதர் தான் நம்ம சொல்லி போட்டு போறாரு. இந்த காரியத்தை நான் என்னது கீழ்ப்படியும்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை நிராகரிக்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது தேவனுக்கு இந்த நாட்களே பிரியமில்லை என்பதை அங்கே இந்த நாட்களே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆகையால் அது ஒரு விசுவாசத்திற்கு இந்த நாட்களே கீழ்ப்படிது. ஆகவே விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இந்த நாட்களே ஒன்றுக்கொன்று இந்த நாட்களே பிரிக்க முடியாது இணைந்திருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப விசுவாசமும் அங்கே இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் கீழ்ப்படிதலும் என்று சொல்லப்படுது. இப்ப ரெண்டு காரியம் இந்த நாட்களே என்ன செய்கிறது சொன்னால் தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துள்ள விவகாரங்கள் திருப்பி கொள்ளுங்கள் என்னோட கூட ரோமர்களிட நிருபம் 1:5 வாசிக்கோமா என்றால் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே வந்தவர் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனும் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் இந்த நாட்கள் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இந்த நாட்கள் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப ஏனென்று சொன்னால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய பிதாவினிடத்திலே இருந்து பிதா சொன்ன காரியத்தின்படி கீழ்ப்படிந்துதான் இந்த நாட்கள் இந்த பூமிக்கு தன்னையே கொடுக்கும்படியாக இந்த நாட்களை வந்தார். ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் நீ உன் குமாரன் மகன் புத்திரனையும் கொண்டு வந்து பலியிடன்னு சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் ஐயா. அப்ப ஆபிரகாம் ஒரு மனுஷனா இருக்கிற வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்த வேளையிலே தான் கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். இன்றைக்கு நீ ஆண்டவரோடு கீழ்ப்படிவாயா இருந்தா, நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனா இந்த நாட்களில் இருந்தால், அல்லது கீழ்ப்படுகிற சகோதரியா இந்த நாட்களில் இருந்தால், இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை செய்யும்படியாக இந்த நாட்களிலே காத்திருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்ய வேண்டுமா இருந்தால் முதலாவது ஒபீடியன் தான் இன்றைக்கு நமக்கு முக்கியமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு கீழ்ப்படுகிற காரியம் இல்லையா, தாங்கள் எனது செய்து கொண்டு போவாங்கள். பாருங்கள் இங்கே வேதம் சொல், ரோமர் 16:26 சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை இந்த நாட்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த ரோமர்கள் நிறுவத்திலே எழுதுகிற வழியிலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்கள் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், பரிசுத்தமாக்குதலுக்கு ஒப்புக்கொடுக்கப்படாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்புக்கொடுக்கப்படாத ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த விசுவாசம் அங்கே எப்படியாக இருக்கிறதாம் என்று சொல்லி சொன்னால், முறை தவறினதும் சாத்தியம் இல்லாதுமாக இந்த நாட்களை இருக்கிறதாம் சொல்லி இன்றைக்கு சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் வேதம் சொல்லுகிற காரியத்தை வடிவாக்க தெளிவாக்கள் நான் திரும்ப சொல்லுகிறேன், பரிசுத்தமாக்குதலுக்கு ஒப்பு கொடுக்கப்படாத ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் முறை தவறினதும் அதாவது சாத்தியம் இல்லாதுமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் சொல்லி அங்கு பார்க்கிறோம். அப்படியானால் அந்த விசுவாசம் சாத்தியம் இல்லை, அந்த விசுவாசத்திலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமாக இந்த நாட்களை இருக்கிறதே இங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே கர்த்தர் இன்றைய நாளிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த விசுவாசம் எப்படியாக இந்த நாட்களை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாட்களை நம்மோடு இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரா? யோகம் பண்ணுவோமா? இலக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் அடியனுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனம் ஐயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ரியல் ரிப்பென்டன் ஆண்டவரே, ஆண்டவரே வர வேணும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கு உண்மையான மனம் திரும்புதல் நாட்களே, அதாவது வேத வார்த்தையின்படி அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு இந்த நாட்களே ஆண்டவரே அங்கே இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற பிரகாரம் இன்றைய நாளும் ஆண்டவரே கர்த்தாவே, அவரை கேட்கிற ஜனங்கள், உங்களுடைய நாமத்தை அறிகிற ஜனங்கள் அந்த சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலே இருதயத்திலே குற்றப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே அடுத்த பகுதி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முழுமையான ஒரு விசுவாசத்தோடு வந்து முழுமையான ஒரு மன திரும்புதலோடு வந்து இந்த நாட்களே ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களே ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவர் கடைசி காலமா இருக்கிறபடி நான் அநேக ஜனங்கள் அந்த ரட்சிப்பை பெற்று உங்களுடைய சமூகத்திலே வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ப்ரேஸ் லார்ட் ஐயா, ப்ரேஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். என்ன செய்தி தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
0: ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம்.
1: நேற்றியா? ஓகே ஓகே, நன்றி ஐயா. அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேகரை பின்பானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற தலைப்பின்களே தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட பேசுவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கொடுக்கப்பட்ட தேவ செய்தியில் உள்ள சார அம்சங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் நாமத்தை உயர்த்தி வழி நடத்திய தேவ ஊழியரையும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்தினார். திரும்பவுமாக நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே நாளை நாளிலே வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சி நேரமாக இருக்கிற அந்த வேளையிலும் ஊழியருடன் சந்திப்போம். அதுவரையும் திவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ். ஆமேன்.
0: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
1: ஆமீன் ஆமீன். வேத பாடத்துடன் தேவ ஊழியர் சுசேகரை பின்வானவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்து வழிநடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளோடு உங்களுடைய பேசுவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரி குலேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தியோடு இணைவார்கள். அதுவரையும் வரவேற்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
2: God bless you. Amen. அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா. உடமட்டற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களோட கிருபையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து வழிநடத்துறதுக்காக உங்களை நன்றியுள்ளத்தோடும் நன்றியுள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லையா, பெருந்தூசி மகானி எங்களை நீங்க நேசித்து உங்களை பிள்ளைகள் என்று எங்களுக்கு உரிமையை தந்து எங்களை வழிநடத்துற கிருபைக்காக அந்த உரிமையோடு நாங்கள் என்றும் என்றும் நித்தியமாக உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக அப்பா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சர்வன் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் பரிசுத்தாவி ஆனவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்துங்க. உலகம் பொல்லாத உலகத்தில் இச்சை நிறைந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்கிறோம் ஐயா. நான் இந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி விசேஷமாக பேசாதபடி விசேஷமாக சிந்திக்காதபடி கூறி எங்களுக்குள் எங்களோடு வாசம் வந்த பரிசுத்தாவியானவரே, நீ உங்கள் ஒற்றுகரால் தானே ஐயா உணர்த்தி வழிநடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்துற தேவனே, உணர்த்துற தேவனே, உணர்த்தி கொண்டிருக்கிறவரே, உயிருள்ளோ உயிரோடு இருந்து உயிரோடு இழந்திருந்து உயிருள்ள தேவனா இருந்து எங்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி. நாங்க வேலை பக்கமோ உட பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாவிதத்தில் எதையும் எந்த இச்சைகளுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டு வர, வழிநடத்தி கொண்டு வர, உணர்த்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. நாங்கள் பரிசுத்தர் என்று வரவில்லையா, நாங்கள் பாவியல் தான் பாவியல். அன்பின் தேவனே எங்களை பாவங்களை நீங்கள் உணர்த்தி எங்களுக்காக எங்களுக்காக சிலுவையை சுமந்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி அந்த சிந்தின இரத்தத்தை கூட எங்களை பாவங்களை கழுவி மீட்டெடுத்த அந்த பெரிய கிருபைக்காக என்னும் இந்த பாவத்துக்குள் மூழ்கி விடாதபடி உணர்த்தி கொண்டு வர பெருசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி
3: உங்களுக்கு
2: நாளில் இதுவரை நேரம் நீங்க இந்த சங்கம மொழியலிய தடதாமதம் இன்றி நடத்திக்கிட்டு வந்த உங்களோட பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி நன்றி உங்களோட பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுத்தவர்களுக்கு கொடுத்தவர் எங்கள் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்தக்கதாக கொடுத்த ஞானத்துக்கூடாக அழைப்பு கூடாக உங்களோட அபிஷேகத்துக்கூடாக உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க சந்தர்ப்பங்களை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வாரத்துக்கு வரை உங்களுக்கு நன்றி நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி இதை வாசிக்க வேணுமென்றமான பாரத்தை நீங்க கொடுத்து ராஜா நான் தினமும் இந்த வார்த்தையை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி இந்த வார்த்தையை கேட்க முடியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வாசிக்க முடியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவரே உதவியா இருக்கத்தக்கதாக உயிர்ப்பித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி சொல்லி சொல்லிக்கிறோம் வாத்தியாக எங்கள் தேவனே இவைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தைகள் ஐயா ஆண்டவரே கேட்டு கேட்டவர்களுடைய மனதையும் ஆண்டவர் மர்வப்படுத்தி என்னும் உங்களுக்குள் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக தள்ளாடாதபடி காத்து கொண்டு வர இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை போல ஐயா இதுவரையும் எழுதப்படவும் இல்லை இனிமேலும் எழுதப்பட போறதில்லை அப்படிப்பட்ட வார்த்தையை இங்க எங்கட கைகளில் ஏந்தி நாங்கள் வாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஈவனுள்ள வார்த்தைக்காக உயிருள்ள வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து ஐயா உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் ஆண்டு விரை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளாக செய்திகளை கொடுக்க பாடலை பாட துதிய துதிகளை செய்ய உங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டு விரை ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம் விசேஷமாக செய்தியை கொடுத்த அந்த ஊழியக்காரனுக்காக பாசவானருக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரையும் கூட அபிஷேகத்தினால் அவரை நிறைத்து பரலோக ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே விசுவாசத்தோடும் உறுதியோடும் உண்மையோடும் ஊழியம் செய்யத்தக்கதாக விசேஷமாக உங்களோட வார்த்தையை வார்த்தையாக வெளிப்படுத்தத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவரை இடகட்டி வழிநடத்துறதுக்காக நன்றி வழிநடத்தினதுக்காக நன்றி என்னும் அவருடைய குடும்பம் அவருடைய சபை சம ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வதிங்க இருக்கு நாளெல்லாம் காலை போல நல்ல பிள்ளனையும் வெள்ளமையும் கொடுத்து பரலோக ஞானத்தினால் நிறைத்து உங்களோட அன்பை உங்களோட பொக்கிஷங்களை எடுத்துரைக்கத்தக்கதாக அவரை நீங்கள் வெள்ளமையாக பாவிக்கிறீங்க இன்னும் பாவிப்பீங்க அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட இரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா எதையும் அவர்கள் சுயத்தில் பேசி விடாதபடி பெருசு தாவியானவரே இடகட்டி அவர்களை வல்லெடுத்துற கிருபைக்காக உங்களோட பாதத்தில் தரித்திருந்து நீங்க வெளிப்படுத்துவதை வெளிப்படுத்துவதை காதுகளால் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் அதை உணர்ந்து அதை வெளிப்படுத்த அவருக்குடாக நீங்க வெளிப்படுத்தி கொண்டு வார இருவைக்காக அவரை ஒரு ஆயுதமாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் அவருடைய மனைவிக்கு நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி என்னும் இருக்கு நாளெல்லாம் அவர்கள் கைகோத்தவனும் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களோட வல்லமுள்ள கரம் அவர்களை தாங்கி வழிநடத்துறதுக்காக வழிநடத்தி கொண்டு வரத்தக்கதாக இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி நன்றி என்னும் ஆண்டு வரையே இந்த அழுவத்துக்கு பிறகு தொடர்ந்து உங்களோட செய்தியை கொடுக்க போறவானருக்காக உங்களை அண்டில் வருகிறோம் ராஜா ஜெர்மனியிலிருந்து உங்களை மாமப்படுத்துவதற்கோ இங்கிலாந்திலிருந்து உங்களை மாமப்படுத்துவதற்கு அவருக்கு இந்த தருணத்தை கொடுக்கறதுக்காக நன்றி அவர் நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவருக்குள்ளால நீங்க வெளிப்படுறதுக்கு இருப்பேக்காக நன்றி கேட்கிற ஒவ்வொருத்தருடைய மனதிலே ஆறுதலை கொடுக்கத்தக்கதாக இந்த பொல்லாத காலத்துல ஐயா மன ஆறுதலை கொடுக்கத்தக்க வார்த்தைகளை அவருக்குள்ளாக நீங்க வெளிப்படுத்தி கேட்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மன ஆறுதல் மன சமாதானத்தை நம் பாவ வழியில் இருந்து விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த வார்த்தைகளுக்கூடாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர உங்களால் முடியும் ஐயா. வார்த்தையாக எங்கள் தேவனே, வாசிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி, கொடுக்கப்பட்ட செய்திகளுக்காக நன்றி, பாடும் பாவித்த ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துவிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, எல்லாவற்றுக்கு மேலாக இந்த சங்கம மொழியை எத்தனை வருஷ காலமாக கூட பிள்ளைகள் பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரே அடிபணிந்து ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அதை நடத்தி கொண்டு வரத்தக்க வல்லமை, நேரம், சோபல தைரியம், வழி நடத்தல், ஆலோசனை எல்லாம் நீங்கள் தான் ஐயா கொடுத்து வழி நடத்துனீங்க, நடத்தி கொண்டு வந்தீங்க. இன்னும் நடத்தி வல்லவர், அதுக்காக நன்றி. அவருக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி, விசுவாசம் உறுதிக்காக நன்றி, உண்மையோடும் தாழ்மையோடும் ராஜா இந்த சங்கமம் மொழியில நினைப்போருக்கு இணைந்து ஆண்டவரை கதைக்கும் பொழுது உண்மையோடும் தாழ்மையோடும் பதில் சொல்லி உங்களுடைய அன்பை அவர்களுக்குள்ளால் கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்களுடைய அபிஷேகத்தை உணரத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கணும். உங்களோட பிள்ளைகளை, உங்களை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்தித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக தகுப்பனே, அன்பின் தேவனே, நல்ல சரீர சுகலத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும் ஐயா. காலை போல பிள்ளைனை கொடுத்து அவசியத்தை கொடுத்து உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டு குடும்பம் மத்திய சபை மத்திய சமுதாயத்தில் அவர்களை நீங்க வல்லமையாக பெருசு தாவியானவரே அலங்கரித்து முடிசூட்டி அலங்கரித்து பாவிக்க வேணும், பாவிக்க வல்லத பாட்டி கொண்டு வாருங்க. அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே, சந்தோஷந்தி ஆசீர்வைத்த கிருபைக்காக நன்றி ராஜா. கொடுத்த மகளை நீங்க ஆசீர்வைத்த கொடுத்த ஞானம் அறிவுக்குளால் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவவே நீங்கள் ஒரு ஆயுதமாக பார்த்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இது தென்னும் வல்லமையாக அவருடைய நேரங்களை கொல்ல கொண்டு உங்களுக்கென்று பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக உங்களால் அமைந்து பாவித்து கொண்டு வாருங்க. என்னும் பாவிப்பீங்கள், அதுக்காக உங்களுக்கு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றவனே, எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. அவருடைய மனவாஞ்சைகளை நீங்கள் அறிந்து அதைகளை நிறைவேற்றி நேரத்தில் ஆசீர்வதி காத்துக்கொள்வீங்க, காத்துக்கொள்றீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றவனே, கொடுத்த மகனுக்காக, மருமகளுக்காக, அருமையான பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் உங்களை நேசித்து உங்களை ஆராய்த்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தக்கதாக ஆண்டவரே, பெருசு தாவியானவரே, நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வழிநடத்தி வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே அன்பின்றவனே, விசேஷமாக இந்த வருங்கால சந்ததியை ஆசீர்வதிங்கள் ராஜா. வளர்த்தி போய்விடாதபடி காத்து ஆசீர்வத்து ஆண்டு என்னும் ஆண்டவரே, காலத்தில் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை தரிசனங்களை கொடுத்து உங்களோட வரங்கள் கனிகளால் உங்கள் முடிசூட்டி அலங்கரித்து ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். ஆசீர்வதிக்க வல்லவர் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததி ஐயா, அன்பின் எல்லாவற்றுக்கு மேலாக இந்த பிள்ளைகள் கனிதருந்து ராஜச்செடை போலும் பலன் கொடுக்கும் கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகன் மரமகளை ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க தப்பினே. எங்கேக்கப்பட்டாலும் வேலை இடத்திலேயோ ஆண்டு சபையிலேயோ சமுதாயத்திலேயோ அயலார் மத்தியிலேயோ இவர்கள் ஐக்கியப்படும் பொழுது உங்களை இவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக எந்த விதத்திலும் இருந்தாலும் இல்லாதபடி ஓரபட்சம் இல்லாதபடி நடக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அவர்களுடைய வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், அந்த பிள்ளைகளை செய்ய படிக்கும் பாடசாலை, ஆண்டவரே அந்த மகன் மேடமகள் செய்யும் வேலை ஸ்தலங்கள், இன்னும் சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரம், இந்த சங்கம மொழியிலே நடத்தும் ஸ்டூடியோ, ஓடும் வாகனம், ஒவ்வொன்றையும் அப்பா ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ஐயா, காத்துக்கொள்ளுங்க அயலார் மத்தியிலும் அன்பானவர் மத்தியிலும். விசேஷமாக இந்த உலகத்தில் இரவோ பகல் உண்டு நாமல் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு நேரத்தை கூடி பார்க்காமல் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சந்தோஷமாக சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரே பதில் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இடகட்டியவர்கள் அவள் நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கும் ஐயா. ஆசீர்வதிங்க ராஜா. அவளை மனதில் எத்தனையோ வாஞ்சைகள் இருக்கிறது ஐயா, அந்த வாஞ்சைகளை நீங்க தான் கொடுக்குறீங்க. அந்த வாஞ்சைகளையும் நீங்க தான் ஐயா எட்ட நேரத்தில் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகிமப்படுத்தக்கதாக அந்த வாஞ்சைகளை நீங்கள் நிறைவேற்றி ஆசீர்வதித்து உங்களை மகிமப்படுத்தி உங்களை உயர்த்தி உலகத்துக்கே சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக உங்கள் செய்து கொண்டு வர முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கிறதே உங்களை துதிக்கிறோம். இன்னும் பிண்டுவினை விசேஷமாக அவருடைய சகோதரங்கள் சந்ததிகள் இனசன மத்தக்கு மக்கள் அயலர் எல்லாரும் கூட அன்பு ருசிக்கத்தக்கதாக ஆண்டவரும் கூட நேரத்தில் பேர் பேராக தொட்டு குணமாக்க அருவப்படுத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உன்னை போல் பிறன்ன நேசி என்று வாக்கு தந்ததுவனே, அதே போல் ஆண்டவர் உன்னை போல் பிறன் எல்லாரே நேசித்து நடக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்கள் அவர்களை வழிநடத்துவதற்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் அன்பு தனிகிற காலம் என்றதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டு வாரதேவனே, இந்த அன்பு தனித்தாலும் உலக அன்பு தனிந்தாலும் உங்களுடைய அன்பு எங்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்களில் குறையாதபடி நிறைவாக இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பித்தவனே உணர்த்தி ஒரு உலக பிரகாரமான ஆசை பாசத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி பணத்துக்கு பொண்ணுக்கு வள்ளிக்கு ஆண்டவரே இடம் கொடுக்கிறவர்களா இல்லாமா, பெருமைக்கு இடம் கொடுக்கிறவர்களா இல்லா, பேருக்கு இடம் கொடுக்கிறவர்களா இல்லாமல் உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழத்தக்கதாக உங்களால் தான் ஐயா வளர்த்து கொண்டு வர முடியும். வளர்த்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கத்தேவனே விசேஷமாக இந்த நாளில் பிரியாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். பிரியாணத்தை மேற்கொள்ளத்தக்க பலனை வல்லமே வழியை திறந்ததுக்காக நன்றி. பிரியாண வசதிகளை உண்டு பண்ணினதுக்காக நன்றி ராஜா, நன்றி. என்ன நோக்கத்தோடு பிரியாணங்களை மேற்கொள்கிறார்களோ ஆண்டவரே அந்த நோக்கத்தை அறிந்ததுவனே, அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி வரத்தக்கதாக அப்பிரியாணத்தை மேற்கொண்டு போச்சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டி கொண்டு சேர்த்து திரும்பவும் அவர்களை அவளை இருப்பிடங்களுக்கு கொண்டு சேர்க்க உங்களால் முடியும் ஐயா. விசேஷமாக உங்களுடைய அன்பு ஐயா எது விதத்தில் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தலாம் என்று பொருளான இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு, உடுக்க உடுப்பு இல்லாதவர்களுக்கு, உண்ண உணவு இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே அப்படி அந்த பட்டவர்களுக்கு ஆண்டவரே வரம கோட்டில் இருப்போருக்கு ஆண்டவர் வழிதப்பி போய் இருப்போருக்கு வழிகாட்டிகளாக இருக்கத்தக்கதாக பிரயாணம் பண்ணி ஆண்டு எப்படியோ வசதியான இடங்களை விட்டுட்டு ஆண்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு தெரியும். நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் ஆண்டவரே உங்களுக்கு தெரியும். அவர்களை நீங்க பாதுகாப்போடு கூட்டிக் கொண்டு போய் ராஜா திரும்பவும் சோபத்திரமாக அவர்கள் வந்து சேரத்தக்கதாக அவர்களுடைய குடும்ப மத்திய சமுதாய மத்தியில் வந்து சேரத்தக்கதாக சப மத்தியில் வந்து சேர்ந்து சாட்சி சொல்லத்தக்கதாக அவர்களை நீங்க வழிகாட்டியாயிருந்து வழிநடத்தி கொண்டு வர முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே வருங்கால சந்ததி பாலு சந்ததிக்காக முலண்டல் வருகிறோம் ஐயா. இந்த வாலிப சந்ததிக்கு வாழ வழிகளை உங்கள் ஒருவராத்தான் ஐயா வகுத்து கொடுக்க முடியும். இதுவரையும் காத்தேமானுவேல் என்ன காத்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு உங்களுக்குள் உறுதியாயிருந்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் காலடி எடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் ஐக்கியப்படாதபடியும் பிரியமில்லாத செய்யாதபடியும் காலெடுத்து வைத்து விடாதபடியும் பிரபஞ்சத்து கொத்த வேஷம் போடாதபடியும் இந்த வாழ்வு சந்தேகத்தை உங்களால் நடத்த முடியும் ஐயா. நியாயாதிபதியே, நீதி உள்ள நீதி ராஜாவே, ஆண்டவரே, நீங்களே இரட்சிப்பை கொடுத்த தேவன், நீங்க வழிநடத்துவீங்கள் என்ற விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகள் வாழ்வ பிள்ளைகளை வழிநடத்து, படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பு இல்லை என்று முகவாட்டமாயிருக்கும் பிள்ளைகளை கைவிடாதீர்கள் ராஜா. மனசோ மனங்கோதி உங்களோட வழியை விட்டு போய்விடாதபடி இந்த வாலிப சந்ததிகளை காத்து கொள்ளுங்க ராஜா, காத்து கொள்ளுங்க. கடுவாலம் போட்டு காத்து அவர்களுக்கு நீங்க வழி வைத்திருக்கிறீர்கள் என்ற அந்த நிச்சயத்தோடு அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீங்கள் நல்ல பொறுமையையும் தாழ்மையும் கொடுத்து ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எந்தெந்த வாலிப சந்ததிகளுக்கும் நீங்க பேசி ராஜா, நீங்கள் அவர்களோட பேசி உங்களோட ஊழியத்தை செய்வதற்கும் அவர்களுக்கு அழைப்பை கொடுத்து அவசியத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பேசுகிற சொல்லாவிட்டாலும் எங்கள் அன்பானவர்கள் மத்தியில், சபை மத்தியில், ஆண்டு சமுதாயம் மத்தியில், தனியாக இந்த கனடா தேசத்தின் மத்தியில், நல்ல உலகம் எங்கும் இருக்கும் வாழ்வ பிள்ளைகளுக்காக உங்களை நேசித்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்படுந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கும் வாழ்வ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்க காண்கிறதவன் காக்கிறதவன் கைவிடவே மாட்டீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேல் இந்த தேவனே, விசேஷமாக வயது வந்து எங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கவில்லை என்று எங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடல் வருகிறோம். அவர்கள் பொறுமையோடு உங்களோட ஆண்டு எங்களோட சித்தத்துக்கு கீழ்படி மேடம் வந்து பொறுமையோடு இருக்கும் வாழ்வு பிள்ளைகளுக்காக, வயது வந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கும். அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீங்கள் ஆண்டவரே வருடத்தில் உங்களோட விருச்சிதத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களோட நேரத்தில் நீங்கள் செய்வீங்கள். அதுக்காக உங்களை உங்களிடையே வருகிறோம், உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுகத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கும், நல்ல பொறுமையை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. உங்களும் இல்லாத விதத்தில் பொறுமையை இழந்து காலடி எடுத்து வைத்து விடாதபடி இந்த பிள்ளைகளை, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை விசேஷமாக நீங்க காத்து உங்களை அறியாத பிள்ளைகள் மத்தியிலும் சாட்சியாக இருக்கத்தக்க வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போற அற்புதத்துக்காக கொடுக்க போற துணைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்த வினைவாயில் சென்றவர்களுக்காக உங்களை வருகிறோம் ஐயா. எங்களுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வாயுதை நீங்க தான் கூட்டிக் கொண்டு வாருங்கள் ஆண்டவரே. இந்த வயது சென்றவர்களுக்கும் இந்த கனடா தேசத்தில் கிடைக்கும் சலுகைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்து தனி வயது சென்றவர்களுக்கு அல்ல, எல்லாருக்கும் இறுதி கொடுக்கிற வசதிக்காக, இலவசமான வைத்திய வசதிக்காக, பிள்ளைகள் பாடசாலையில் வயது மட்டும் படிக்கத்தக்க வசதி, இலவசமாக படிக்கத்து கொடுக்கிற வசதிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதை அனுபவிப்போ ஒவ்வொரும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உணர்த்தி உங்களால் தான் ஐயா அவள் நடத்த முடியும். விசேஷமாக இந்த வயசு சென்றவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். எத்தனையோ காரியங்களை சந்தோஷமாக இந்த நாட்டில் ஐயா ஓடி ஓடி உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகள் இப்பொழுது நடக்க முடியாமல் வீழ்ச்சியாரிலும் போக்கர்களும் இருக்கும் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே உங்களோட பாதத்தில் ஓடி வருகிறோம். நீங்கள் அவர்களை ஜீவன் ஊடகத்திற்கிற நோக்கங்களுக்கு தெரியாது ஐயா, நீங்க தான் அவர்களை பொருட்படுத்தவில்ல. மனம் குழப்பம் அடைந்த மறதியினால் அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுகிறார்கள் ஒவ்வொரு சென்றவர்களையும் ஆண்டு தேசத்த மக்கள் அல்ல, இந்த கனடா தேசத்தில் இருந்து ஊழியத்தை செய்த தின பேர் ஐயா அப்படி ஆன நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. இவர்கள் மத்தியில் கடந்து செய்யும் பிள்ளைகளுக்காக பராமரிக்கும் ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காகவும் ஸ்தாபனங்களுக்காகவும் சீனியர்ஸ் ஹோமோ எக்ஸ்டெண்டட் கேரோ எல்லாத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இவர்களுக்கு கொடுக்கும் சரிசீர் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுகளை அனுபவிக்கும் அவர்கள் நன்றி சொல்லாவிட்டாலும் நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரமதேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிகாரியான தேவனே, எந்த பலவீனம் வந்து ஆண்டு இவர்களை வாட்டாதபடி ஆண்டவரே, இவர்களை உங்களால் தான் ஐயா பாதுகாத்து வல் நடத்த முடியும். பாதுகாத்து வல் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த நேரத்தில் விசேஷமாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கிறாயா. இந்த நாளில் இன்றைய கனடா தேசத்தில் பாடசாலைக்கு போன பிள்ளைகள், ஆண்டவரே கடமைகளை சோதி செய்ய போனவர்கள், இன்னும் யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவர்களை சுபத்திரமாக திரும்ப அவருடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்கள் உறங்காமல் தூங்காமல் காக்கிறதுவனல்லவா, நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா. எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த இடத்துல ஐயா இயக்கலையினால் என்னும் தாக்கப்படுறார்களோ ஆண்டவரே, அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தினது அமர்ந்து அமர்ந்திரு என்று சொன்னதேவன் ஐயா, ஆண்டவரே இவைகளை அமர்ந்து அமர்த்த இதனால் மக்கள்
3: கஷ்டப்படாதபடி,
2: அது என்னமோ உங்களோட பிள்ளைகள் உங்களோட அன்பில் இருந்து விலகாதபடி இதுகளுக்கு ஒரு கட்டுப்பாட நீங்க ஒன்று பண்ணி காத்துக்கொள்ளுங்க. எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த நாட்டில் இப்படிப்பட்ட அழிவுகளினால் மக்கள் அழிந்து போகிறார்கள் அலைகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. ஆண்டு வரே தொடர்ந்து வந்த தேசங்களை அழிக்காதபடி நெருப்போ வெள்ளமோ மழையோ இதுக்குமே அழிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கிறாயாக்க முடியும். உங்களால் முடியும் ஐயா, அதுக்காக உங்களை துதிக்கிறோம். எல்லா இடத்திலும் சுவாத்தியம் எல்லாம் தலைகளாக இருக்குதென்று உணர்ந்து இருக்கிறதென்று ஒருவரும் ஆண்டவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உங்களால் தான் ஐயா இதுகளுக்கு கட்டுப்பாடை வைத்து நடத்த முடியும். ஒரு ஆத்மாதரம் உங்களை அறியாமலா மாழ்வது உங்களுக்கு பிரியம் இல்லை ஐயா. உங்களால் தான் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்து வல் நடத்த முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த நாளில் இங்கெங்கு பிரயாணம் பண்ணினாலும் என்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆண்டவரே பெருமகரத்தினால் தாங்கி அவர்கள் சுபத்திரமாய் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேரத்தக்கதாக இந்த பாடசாலை போன பிள்ளைகள், படிக்க போனவர்கள், வேலைக்கு போனவர்கள், யூனிவர்சிட்டி போன பிள்ளைகளையும் சுபத்திரமாக காத்து திரும்பவும் அவருடைய கூடாரங்களுக்கு நீங்கள் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். உங்களால் முடியும் ஐயா, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுபத்திருக்கிறோம். அப்பா, இந்த மிகுதியான சங்கம் ஊழியரே, அப்பா உங்களோட கிருபை நிறைந்த சித்தத்தின்படியும் நீதிபல வழியிலும் உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக உங்களோட நாமம் அமப்படுத்தக்கதாக உங்களை ஒருவரால் தான் ஐயா நடத்த முடியும். யார் யார் ஒப்பு கொடுத்தார்களோ பாடல்களுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த, செய்திக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த, துதிக்குடால் உங்களை மாமப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்தவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பெருசுத்தாவியானவரே இடகட்டி கூட நாம மாமப்படத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் நடத்தி முடிக்க முடியும். அவர்களுக்குள்ளால் நடத்தி முடிக்க முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். பொருட்படுத்தவரே உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகும், உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாகும். இதை தொடங்கி தினவச காலமாக நடத்தினீங்கள், இன்றைய தினமும் இதுவரை நேரம் நடத்தினீங்க, மொழியான நேரமும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்தும் கூட பிள்ளைகளுக்கு கூடாக ஆண்டவரே துதி ஸ்தோத்திரம் ஒவ்வொன்று கூடாக உங்களால் நடத்த முடிக்க முடியும் என்ற சுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கணம் அமைச்சர் ஜீவனுள்ள உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் வெனிஸ்டே மட்டும் ஆமா கேட்டீங்களா ஒவ்வொரு நாளுமா?
2: உங்களுக்கு அப்ப எது எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லல, சில நேரம் மாப்பி இனமே டைம் அதெல்லாம் எனக்கு குழப்பமா இருக்குது.
1: ஊழியர் மிஸ்ஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்குள்ளாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன், குட் பிளெஸ் யூ. ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் இணைந்திருக்கிறார்.
3: Recording in progress.
1: ஆமீன். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து தேவ செய்தியுடன் இணைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர் கூட இன்றைய நாளில் எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி செலுத்தி கொண்டு அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலியப்பிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக்கூடா ட்விட்டர் கூட பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவர் கூட வழி நடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். அவரை வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
4: ப்ரைஸ் லார்ட்.
1: ஆமென். இருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
4: ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நினைற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சரீரத்தையே அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் என்றென்றைக்கும் அவருக்குள் ஜீவிக்கும்படி இப்படியார் மேன்மையான மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். ஆமேன். இன்றைய நாளிலே அவைகளை தியானிப்போம். அவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை எங்களை சுகமாக்குறது, சுத்திகரிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, புதுப்பிக்கிறது, கட்டுகிறது, நாட்டுகிறது.

ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டிருந்தபடியே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியினார். அப்ப கவனியுங்கள், இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறபடியினால். பிரியமானவர்களை கவனியுங்கள், அவரே நமக்கு எல்லா அறிவாகவும் எல்லா ஞானமாகவும் எல்லாவற்றிற்கும் எல்லாமாயும் இருக்கிறார். ஆமென். நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திரம் இருக்குமானால் அந்த தரித்திரத்தை போக்குற ஐஸ்வர்யமாய் அவர் இருக்கிறார். சுகஹீனமாய் இருக்குமானால் அந்த சுகஹீனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற சுகத்தை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். குறைவு இருக்குமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நிறைவை கொடுக்கிற நிறைவாய் அவர் இருக்கிறார். ஆமென். பாதுகாப்பற்றிருப்போமானால் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறவராய் தூங்காமல் உறங்காமல் காத்து கொண்டிருக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவையான எல்லாமாய் மாறியிருக்கிறார். ஆமேன். ஆகவே அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகல உபதேசத்திலும் அவர் நமக்கு கொடுத்த சகல உபதேசத்திலும் சகல அறிவிலும் நாங்கள் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னொரு விதத்திலே சொன்னால், அதிகமாய் வேதத்தை தியானிக்க வேண்டும். அதிகமாய் தேவ சமூகத்திலே அவரை தேட வேண்டும். அவருடைய வல்லமையினால் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஆமேன். அனுதினமும், இது இன்றைக்கு ஒரு நாள் செய்கிற காரியம் அல்ல, அனுதினமும் தேவ சமூகத்தினால் தேவனுடைய பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியானவராய் நிரப்பப்பட்டவர்களாய் நடத்தப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், அவர் இப்பேற்பட்ட கிருபை எல்லாவற்றிற்கும் அவர் இல்லாமா இருக்கிற கிருபை, எங்களை சம்பூரணமாக்கின கிருபை, எங்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தின கிருபையை அவர் அறிந்து நாம் எல்லாருக்காகவும் என்ன சொல்லுகிறாராம் போல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு மகிமை உள்ளது என்று அவர் தேவனை துதிக்கிறார். ஆமேன். அப்ப அவர் எப்படி பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது தேவனை விசுவாசிக்கிறவர்களை எப்படி பார்க்கிறார் என்பது மிகவும் அவசியம். அவர் கிறிஸ்துவுக்குள் பார்த்து அவர் என்ன செய்கிறார், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக வேளைகளிலே நாங்கள் இன்னொரு சபைக்கு போகிற சகோதரனையோ சகோதரியையோ கூட அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்று பார்க்காமல், அவர்கள் அந்த சபை, அவர்கள் இந்த சபை, அவர்கள் அந்த பிரிவினை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே அல்லாமல், அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் தேவன் இரட்சகராய் இருக்கிறார் என்பதை அநேக வேளைகளிலே நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். கவனியுங்கள், கொரிந்து சபையிலே அநேக ப்ராப்ளங்கள் இருந்தது. ஆனால் பரிசுத்த போல் எப்படி பார்க்கிறார் என்பது மிகவும் அவசியம். அவர் எப்படி பார்க்கிறார், தேவனால் சம்பூரணமாக்கப்பட்டவர்களாய், தேவனால் புதிதாக்கப்பட்டவர்களாய், தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் பார்த்து என்ன செய்கிறார், இந்த கிருபை மிகவும் பெரிதென்றி தேவனுக்கு அவர்களை குறித்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்,

நன்றி சொல்லுகிறார். கவனிங்கள், ஆறாம் வசனம், அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக. அப்ப எவ்வளவு பெரிய கிருபையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்து, நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நாம் நம்மேல் முழுந்த கடமை என்ன? தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்காகவும், அது எப்பேற்பட்ட சபையா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சபைகள் எல்லாவற்றிற்காகவும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்காகவும், தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின அவருடைய ரட்சிப்புக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, உலகத்துக்காக அவர் மரித்தார். உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்? உலகத்தை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படி தன்னை தானே கொடுத்தார். ஆகவே இந்த கிருபை மிகவும் பெரிய கிருபை. ஆகவே அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஏழாவது வசனம், அந்தபடியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா. ஆனால் எங்களுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு எனக்கு அது இல்லை, இது இல்லை, அந்த வரம் இல்லை, இந்த வரம் இல்லை. ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் தேவன் வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது பொய், அது உண்மை அல்ல. அந்தபடியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லா வரங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் உங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டாயிற்று. நீங்கள் அவர் கொடுக்கவில்லை என்று விசுவாசிக்காமல், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவருடைய சகல வரங்களும் அவருடைய சகல வல்லமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது என்று விசுவாசித்தாலே போதும். எங்களை விசுவாசிக்காமல், அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், அவர் எனக்குள்ளே இருக்கிறபடியினால் சகல வரங்களும் வல்லமைகளும் அவருக்குள் இருக்கிறது. அவர் எனக்குள்ளே இருக்கிறபடியினால் அவைகள் என் மூலமாய் கிரிகை நடப்பிக்கும், என் மூலமாய் வெளிப்படும் என்று நாங்கள் விசுவாசித்தாலே போதும். நிச்சயமாய் தேவனுடைய வரங்கள் வல்லமைகள் நம் மூலமாய் கிரிகை நடப்பிக்கும். ஆமென். நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை காண முடியாது, அதை உபயோகிக்க முடியாது, நம் மூலமாய் செயல்பட முடியாது. ஆகவே இவை யாவும் நமக்கு குறைவு இல்லாமல், எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாகிய கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடியினால் எல்லா வரங்களும் வல்லமைகளும் நமக்குள்ளே நிறைவா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து நீங்கள் பேசுவீர்களானால் அவைகள் அப்படியே நடக்கும். ஆமென். என்னோடு கூட கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். கவனியுங்கள், அநேகர் சில சிறு பாவங்களை செய்கிறபடியினால் அவர்களுடைய சிந்தை சொல்லுகிறது கிறிஸ்து அவர்களோடு இல்லை என்று சொல்லி. ஆனால் கவனியுங்கள் பிரியமானவர்களை, கிறிஸ்து உங்களுடைய சரீரத்தோடு இணைக்கப்படாமல் உங்களுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆவி, உங்களுடைய ஆவி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கிறிஸ்து இணைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆகவே உங்களுக்கூடாக நிச்சயமாய் வரங்கள் வல்லமைகள் கிரிகை நடப்பிக்கும். உங்களுடைய இருதயம் உங்களை குறித்து தவறு சொல்லுமானால், குற்றப்படுத்துமானால், உடனடியாகவே ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து நீர் என்னை மன்னித்திருக்கிறபடினா, எனக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறபடினா, நான் பூரண மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் ஜபிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய இருதயம் உங்களை குறித்து குற்றப்படுத்த கூடாது. ஆகவே நீங்கள் அப்படி ஜபித்து அந்த குற்றப்படுத்துதலில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எப்பயாவது ஏதாவதுக்காவது ஜபிக்கும் பொழுது, எப்பயாவது அல்ல, அனுதினமும் நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அது மிகவும் அவசியம்.
அப்படி இல்லாவிட்டால் சத்துரு நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய இதயத்திலே சில தவறுகளை காண்பித்து நீ குற்றவாளி, உன்னுடைய ஜபத்தை எப்படி தேவன் கேட்பார், எப்படி நடக்கும் என்று அவவிசுவாசத்தை கொண்டு வருவான். அதனால்தான் அவன் உங்களுடைய இதயத்திலே நீ குற்றவாளி என்று குற்ற மனச்சாட்சியை அங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறான். அப்பொழுது நீங்கள் இம்மீடியட்டா, ஆண்டவரே நீ உம்முடைய இரத்தத்தினால் ஒரே பலியினா உம்மை கொடுத்து உம்மை செலுத்தி பலியாக செலுத்தி என்னை என்றென்றைக்கும் பூரணமாக்கினபடியினால் நன்றி, நீர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறபடியினால் எதுவும் என்னை குற்றப்படுத்த முடியாது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆமென். 8வது வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் குற்றப்படாதவர்களாய், ஈவன் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது கூட நாங்கள் குற்றப்படாதவர்களாய், குற்றப்படுத்தப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய், குணப்படுத்துகிற தேவனாய், கழுவி சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை சுத்தமாக்குகிற தேவன், என்னை புதிதாக்குகிற தேவன், என்னை நீதிமான் ஆக்குகிற தேவன் அவரிடத்தில் நான் வந்திருக்கிறபடியினால், அவர் எனக்குள்ளே வசிக்கிறபடியினால் அவர் இந்த கிரியைகளை எனக்குள்ளே நடப்பிக்கிறார். ஆமேன். என்னை சுத்தமாக்குறார். ஆமேன். என்னை உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். இப்படியாய் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு தூரப்போகிறதை எங்களால் கூட உணர முடியும். அப்ப அந்த நேரத்திலே உங்களுடைய இருதயம் உங்களை குற்றப்படுத்துமானால் அந்த நேரத்திலேயே நீங்கள் மறுபடியும் தேவனோடு இம்மீடியட்டா இணைக்கப்பட வேண்டியது அவசியம். இப்ப ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே தடக்கி விழுந்து விட்டால் அதிலே இருந்து ஐயோ நான் விழுந்து போனேனே, விழுந்து போனேனே, எல்லாத்தையும் விழுந்து போனேனே என்று சொல்வதை பார்க்கிலும் இமீடியட்டா ஒழும்பி மறுபடியும் இலக்கை நோக்கி ஓடுகிறவன் தான் என்ன செய்கிறான், இலக்கை அடைகிறான். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். உங்களை ஒரு இடத்திலே விழப்பண்ணி அதையே தியானிச்சு அதிலேயே இருந்து ஐயோ எல்லாமே போச்சே என்று ஒப்பாரி வைக்கும்படி அவன் விரும்புகிறான். ஆனால் நீங்கள் இம்மீடியட்டா எழும்பி, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் இம்மீடியட்டா எழும்பி என்ன செய்ய வேண்டும், இலக்கை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின மேன்மையான மகிமையான ஊழியத்தை நோக்கி, அழைப்பை நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். 9வது வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கவனியுங்கள், முதலாவது தேவனோடு உள்ள உறவு மிகவும் அவசியம். அவரோடுள்ள ஐக்கியம், அவரோடுள்ள இணைப்பு, வசனத்தோடு நாங்கள் இணைக்கப்பட வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையை முழுமையாய் நம்புவேனானால் அதனோடு கூட நான் இணைக்கப்படுகிறேன். அவர் சொன்ன வார்த்தையை நான் உதாசீனப்படுத்துவேனானால் நான் இணைக்கப்படவில்லை, நான் என்ன செய்கிறேன், புறக்கணிக்கிறேன், புறம்பே தள்ளுகிறேன், அந்த வார்த்தைக்கு விரோதமாய் நான் செயல்படுகிறேன். அப்படி அல்லாமல் நானும் நீங்களும் அனுதினமும் அவருடைய ஐக்கியத்திலே, அவரோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதிலே நாங்கள் எங்களுடைய நேரங்களை காலங்களை செலவழிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாய் இருக்க வேண்டும். அப்போ ஒரு நாளைக்கு எழுப்பினால் முதலாவது தேவ சமூகத்தை தேட வேண்டும். நீங்கள் பல விதத்திலே தேடலாம். இரவு ஜபித்து அதிகாலை வரைக்கும் ஜபிக்கலாம் என்று சொன்னால் இரவு 10 மணியிலிருந்து 11-12 வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு புதிய நாளை தேவனுக்கூடாக
என்ன செய்யலாம், தேவனுக்கூடாக நடக்கலாம், தேவனோடு கூட அந்த நாளுக்குள்ளே பிரவேசிக்கலாம். இல்லாத அதிகாலை 3 மணி 4 மணி 5 மணி கொழும்பி என்ன செய்யலாம், தேவனோடு கூட அந்த நாளை ஆரம்பிக்கலாம். ஆனால் எங்களுடைய ஜீவன் அவரிடத்தில் இருந்து வருகிறது. ஆமேன். கவனியுங்கள், எங்களுக்கு தேவையான சகல வல்லமையும் சகல வழி நடத்தலும் சகல ஞானமும் சகல கிருபை வரங்களும் அவரிடத்தில் இருந்துதான் நமக்குள்ளே செயல்படுகிறது. ஆகவே அவரோடு இணைப்பை நாங்கள் ஏற்படுத்தாவிட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. மாமிசத்திலே நாங்கள் என்ன செய்வோம், முடிவெடுத்து மாமிசத்திலே செயல்படுவோம். ஆனால் அது என்னத்தை கொண்டு வருகிறதா, மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் தேவ வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது எப்பொழுதும் அது நமக்கு நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. ஆமென். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே அக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளது. அப்ப என்னத்துக்கு அழைத்திருக்கிறார், முதலாவது தேவனோடும் குமாரனோடும் நாங்கள் அக்கியம் உள்ளவர்களாக, உறவுள்ளவர்களாக, இணைக்கப்பட்டவர்களாக, துதிக்கிறவர்களாக, அவரோடு நேரம் செலவிடுகிறவர்களாக, அவரை அறிகிற அறிவிலே பெருகிறவர்களாக முதலாவது நாங்கள் இருக்கணும். இதற்காகத்தான் அவர் என்ன செய்தார், உங்களை அழைத்தார். ஆமேன். இவைகளை செய்து கொண்டு வரும் பொழுது மற்ற காரியங்கள், வரங்கள், வல்லமைகள் நமக்கூடாக செயல்படுவது, ஊழியம் நமக்கூடாக செயல்படுவது அசாதாரணமான காரியமாய் இருக்கும். ஆமென். 10வது வசனம், சகோதரரே நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கவனிங்கள், மிக முக்கியம், தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஒரே காரியத்தை நோக்கி இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வர வேண்டும். தேவ சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே, பூமியில இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். தேவ ராஜ்யம் மேற்கொள்ள வேண்டும், ரட்சிப்பு மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். தேவனுடைய சுபாவம், தேவனுடைய வழிநடத்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆமேன். தேவன் ஆளுகை செய்ய வேண்டும், பிசாஸ் அல்ல. உலகத்தை பிசாஸ் ஆளக்கூடாது. பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்பட்டு தேவன் ஆளுகை செய்ய வேண்டும், தேவ ராஜ்யம் மேற்கொள்ள வேண்டும் பூமியை. ஆமேன். என்பதுதான் நம் எல்லா கிறிஸ்தவர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆமேன். ரட்சிப்பு, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப முதலாவது எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற வீடுகள், உங்களுடைய டவுன், இவைகளுக்கு எல்லாமே ரட்சிப்பு ஏற்படும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். அதுதான் ஏக சிந்தை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரே சிந்தை இருந்து அதற்காக நாங்கள் ஜெபிப்போமானால் அவைகள் நிச்சயமாய் வந்து மேற்கொள்ளும். ஆமேன். எவைகளை நாங்கள் அறிக்கை இடுகிறோமோ அவைகளுக்கு பரலோகமும் ஆம் என்று சொல்லும். நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகமும் கட்டவிழ்க்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாம் எல்லோருக்கும் ஒரே நோக்கம், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும், முழங்கால் யாவும் முடங்க வேண்டும், நாவு யாவும் இயேசுவன்றை அறிக்கை பண்ண வேண்டும், பிசாசின் கிரிகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். ஆமென். எல்லாரும் சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், தேவ ராஜ்யத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஏக சிந்தை உடையவர்களாய் நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும். ஆமேன். 14வது வசனம், ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால்
நான் இப்படி சொல்லுகிறேன். கவனியுங்கள், எந்த அம்மா இந்த பிரச்சனையை குறித்து பரிசுத்த போலுக்கு எழுதினார்களோ அந்த அம்மான்ற பேரை சொல்லி இந்த இடத்திலே அவர் எழுதுகிறார். ஆனால் கவனியுங்கள், இன்றைய நாளிலே இந்த சகோதரன் உங்களை குறித்து உங்களுடைய சபையை குறித்து இப்படி சொன்னார் என்று இன்றைக்கு நாங்கள் சொல்வோமானால் நாங்கள் அநேகர் அந்த சகோதரனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பிப்போம். அது மிகவும் தவறு. ஒரு பிரச்சனை இருக்குமானால் அந்த பிரச்சனையை குறித்து அந்த சகோதரன் இன்னொரு ஆவிக்குரிய ஒரு லீடருக்கு சொல்வது தவறு அல்ல, முதலாவது. ரெண்டாவது, கவனிங்கள், பிரிவினை வாக்கு தத்தங்கள். நீங்கள் அந்த சபை, நீங்கள் இந்த சபை. கூகுளிலே நான் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது 45 50,000 பிரிவினைகள், கிறிஸ்தவ பிரிவினைகள் உண்டு என்றால், பிரிவினை டிவிஷன்ஸ் என்று சொல்லுவதை விட டினாமினேஷன் உள்ள சபைகள், வித்தியாசம் வித்தியாசமான பிலி உள்ள சபைகள் எத்தனை? 45,000 50,000 வித்தியாச போதகம் உள்ள சபைகள் கிறிஸ்தவத்திலேயே இவ்வளவு பிரிவினைகள் இருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பவுல் என்னத்தை பேசுகிறார், 4 பிரிவினை. நான் பவுலே சேர்ந்தவன், நான் அப்பொழவே சார்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி 4 பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கோ அது வளர்ந்து 45,000 to 50,000 போய்விட்டது. ஆனால் நாங்கள் எல்லோரும் நினைக்க வேண்டிய ஒரே காரியம், ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானா? அப்படி அவன் விசுவாசித்தால் கிறிஸ்துவின் பிள்ளையாக அவன் இருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்து தான் முக்கியம். ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவன் கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பானால் அவன் தேவனுடைய பிள்ளையாய் ஆக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்து தான் இங்கே முக்கியம். ஆமேன். அவர் மூலமாய்த்தான் நாங்கள் தேவனை சேர முடியும். ஆமேன். ஆகவே கிறிஸ்து தான் எங்களுடைய எல்லாருடைய முதுகெலும்பு, எங்களுடைய எல்லாருடைய மைய கருத்து. ஆமேன். கவனியுங்கள், ஜோவான் 17:11 இப்படியா சொல்லுகிறது, 17:11, நான் இனி உலகத்திலிருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று தேவன் அறிந்து இயேசு கிறிஸ்து இதற்காக ஜெபித்திருக்கிறார். நமக்குள்ளே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது.

0: நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அங்கே இப்படி சொல்லுகிறது, இங்கே இப்படி சொல்லுகிறது, இதுதான் சரி அதுதான் சரி என்று நாங்கள் கூறுவோமானால், 50,000 வழிகள் இருக்கிறது, 50 விதமான போதனைகள் அல்லது 50 விதமான டினாமினேஷன் இருக்கிறது. எல்லா டினாமினேஷனும் தாங்கள் சொல்லுகிறது தான் சரி என்று தான் சொல்லுகிறது. ஆனால் அதை நாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவே நம்முடைய மைய பொருளாய், அவரே நமக்கு ஜீவனாயிருக்கிறார், அவரே நமக்கு வழியாயிருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிப்போம். ஆமென். மாத்திரம் அல்ல, ஒரே நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும், ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், தேவ ராஜ்யம் பூமியை மேற்கொள்ள வேண்டும், தேவ சித்தம் பூமியிலே செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அனைத்தினமும் இதற்காக ஜெபித்துக் கொள்வோம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, எங்கள் எல்லோருக்கும் ஏக சிந்தையும் ஏக நோக்கமும் உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களால் எல்லாருக்காகவும், நம்முடைய சபைகள் எல்லாவற்றிற்காகவும், எல்லாரும் ஜெபிக்கிறவர்களால், எல்லாருக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறவர்களால், எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே. நாங்கள் பிரிவினை இல்லாதவர்களா, ஒரே நோக்கமுடையவர்களா, தேவ பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி அனுதினமும் ஜபிக்கிறவர்களாய், அவர்களை நேசிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா சுகயினங்களும், எல்லா பிசாசின் கிரியைகளும், கட்டுக்களும், தட்டைகளும், தாமதங்களும், நோய்களும் வெளியேறுவதாக என்று கட்டளையிடுது. விசுவாசம் கிரியைகள் வெளியேறுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக, சுகயினங்கள், பலவீனங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, தங்கிலோ தட்டைகள், தாமதங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, தங்கிப்பாடு நீர் ஐக்கம் பண்ணின மேன்மையான ஆசீர்வாதம், மேன்மையான கிருபை வரங்கள் இவர்களை மேற்கொள்ளட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற உம்மோடு கூட எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் விரும்புகிற, நீர் அழைத்த அழைப்பாக உம்மோடு பிதாவோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணத்தக்கதாய், அறிகிற அறிவிலே பெரிய பெருகத்தக்கதாய், ஜபத்திலே தரித்திருக்கத்தக்கதாய், உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு இன்னும் அதிகமாக உதவி செய், உம்மை கிட்டி சேர இன்னும் அதிகமாக உதவி செய். உம்மோடு நாங்கள் நடக்க, உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாயிருக்க எங்களுக்கு இன்னும் அதிகமாய் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கீர்கள். கர்த்தருடன் இணைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நான் கர்த்தருடைய சித்தமானால் நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாதை கூறுகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்து கொண்டு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுபடியும் கேட்க போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக ஒருவரிடம் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்துவார். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்தில் போய்ப்போம்.
2: உங்களிடம்
1: ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
2: காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்தின் கிருபையிலத்தாக
3: ராஜனுக்கு
2: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகப்பனே, சங்கமம் வானொலியர் எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும், இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர்கள் குடும்பங்கள், மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்ட உறவுகள் எல்லோருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, தகப்பனே பிரியான மார்க்கமா ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்கா இந்த நாளிலும் தூதனுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி தகப்பும் சோத்திரம் சோத்திரன் தகப்பனை மற்றும் ராஜா உலக ரீதியில் தகப்பனை நிரந்தரமான சமாதானத்தை கொண்டபடி ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனை இந்த நாடுகள் தட்சமே போட்டு நடக்கும் ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும்

இலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய இயேசுவை காண வேண்டும். எங்கள் அதிசய

வேண்டும். எங்கள் இலங்கை தேசத்தில் மறைய வேண்டும், எங்கள் இலங்கை தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காய

யாழ்வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். கொழும்பு முதல் யாழ்வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். எங்கள் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். எங்கள் இயேசுவின் ரத்தம்

0: Ah, mean brother.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறீர்கள். கத்திரதாமே எங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கத்திரதாமே எங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். நன்றி ஐயா. காட் பிளஸ். ஆமேன்.
0: கத்திரதாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை உழுங்கிற எல்லா குடும்பங்களையும் மற்றும் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவானாக.
1: ஆமீன் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையில் விடைபெறுகிறோம். நாளை நாளிலே கர்த்தர் சித்தமானால் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ். ஆமீன்.
0: ஆமீன்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் இணைந்தார்கள். பாடல்களோடு இணைந்தார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாரா.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நீங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை தரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
2: Recording in progress.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, செப்டம்பர் மாதம் 16th, 2026. இன்றைக்குரிய தலைப்பு, வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள். ஆரம்ப வசனமாக 1 பேதுரு 1:23 பார்ப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. அது நம்முடைய ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முறையோ அல்லது மனித முயற்சியினால் நம்மை நல்லவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழியோ அல்ல. மாறாக ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஆவியில் நிகழும் உண்மையான மாற்றமாகிய தெய்வீக பிறப்பின் வெளிப்பாடே கிறிஸ்தவம். நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது என்ன நடந்தது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெறுமனே ஒரு சபையில் சேர்ந்து கொள்ளவோ அல்லது ஒரு புதிய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளவோ இல்லை. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தீர்கள். இது அடையாளமாகவோ உருவகமாகவோ நடந்த ஒன்று அல்ல. அவர் தம்முடைய தெய்வீக ஜீவனை உங்களுக்குள் அளித்து புதிய தோற்றம், புதிய சுபாவம், புதிய அடையாளம் கொண்ட புதிய சிருஷ்டியாக உங்களை உருவாக்கினார். உங்களுடைய சரீர பிறப்பு உங்களை மனிதராக பிறக்க செய்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் உண்டான புதிய பிறப்பு உங்களை தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆக்கியது. நம்முடைய ஆரம்ப வசனத்தில் நாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் ஜீவித்து நிலைத்திருக்கும் தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். மேலும் யாக்கோபு 1:18 கூறுகிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார் என்று. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் வார்த்தையினால் பிறந்தவர்களாக இருப்பதால் வார்த்தையின் ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. இதே காரணத்தினால்தான் நாம் கிறிஸ்துவின் நிரூபங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:3. பின்னர் கர்த்தராகிய இயேசு யோவான் 3:6 கூறினார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரால் இதை Romans 8:10-11 மேலும் விளக்குகிறார். பாவத்தின் நிமித்தம் உங்கள் சரீரம் மரணத்திற்கு கீழ்பட்டிருந்தாலும் இப்போது நீதியின் நிமித்தம் ஆவியானவர் அதற்கு ஜீவனை அளிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவிக்கு ஜீவனாகவும் உங்கள் சரீரத்துக்கு உயிர் துடிப்பாகவும் இருக்கிறார். இதனால் தான் கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதரில் வெளிப்படும் தெய்வீக ஜீவனாகும். கர்த்தராகிய இயேசு எவ்வளவு தெய்வீகமானவரோ அவ்வாறே நீங்களும் தெய்வீகமானவர்கள். இந்த உணர்வோடு தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள். உங்களுக்குள் இருக்கும் ஜீவன் வியாதி, பயம், தோல்வி, பலவீனம் மற்றும் அழிவு ஆகியவற்றை விட மேலானது, ஏனெனில் அது தேவனுடைய ஜீவனே. ஆகையால் அதற்கேற்ப சிந்தியுங்கள், பேசுங்கள், வாழுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் இதை சொல்லுவோம், நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தையினாலும் கர்த்தருடைய ஆவியினாலும் பிறந்திருக்கிறோம். ஆகையால் எங்களுடைய தோற்றம் தெய்வீகமானது. இயேசு எவ்வளவு தெய்வீகமானவரோ அவ்வாறே நாங்களும் தெய்வீகமானவர்கள். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்குள்ள தெய்வீக தோற்றத்தையும் அடையாளத்தையும் உணர்ந்தவர்களாக நாங்கள் நடக்கிறோம். தேவனுடைய ஜீவன் எங்களில் செயல்படுகிறது. இன்று அவருடைய நீதி, மேன்மை, வெற்றி மற்றும் மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 16th of September 2026, and the topic for today is Born of the Word and the Spirit. The opening scripture is taken from 1 Peter 1 verse 23. Being born again, not of corruptible seed, but of incorruptible by the word of God. Christianity is not a religion. It's not a system for moral improvement or an attempt to become better through human effort. Rather, it's the outworking of a divine birth, an actual transformation that takes place in the human spirit when one receives Christ. You need to fully understand what happened when you were born again. You didn't merely join a church or adopt a new way of life. You were born of God's Spirit. This wasn't symbolic or figurative. He imparted divine life to you and made you a new creature with a new origin, a new nature, and a new identity. Your physical birth made you a human. But the new birth in Christ made you a partaker of the divine nature. We read in our opening scripture that we were born again, not of corruptible seed, but of incorruptible by the word of God, which lives and abides forever. Also, James 1 verse 18 says, "Of his own will begat he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creatures." Hallelujah. That means being born again of the word, you have the life of the word. It's for the same reason that we are called the epistles of Christ in 2 Corinthians 3 verse 3. Then the Lord Jesus said in John 3 verse 6, that which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. The Apostle Paul by the Spirit explains this further in Romans 8 verses 10 to 11. Though your physical body was subject to death because of sin, the Spirit now gives it life because of righteousness. Hallelujah. The Holy Spirit in you is life to your spirit and vitality to your body. This is why Christianity is the manifestation of the divine life in a human person. You are as divine as the Lord Jesus is. This is the consciousness God wants you to have. You are born of the word and the spirit. The life in you is superior to sickness, fear, failure, weakness, and corruption because it's the very life of God. Think, talk, and live accordingly. Glory to God. Hallelujah. Let's pray. Please repeat after me. Let's confess. I am born of the word and by the spirit of the Lord. Therefore, my origin is divine. I am as divine as Jesus is, and I walk in the consciousness of my divine origin and identity in Christ. The life of God is at work in me, and I manifest His righteousness, excellence, victory, and glory today. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கங்கள் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 2899978123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 5148198494. நோர்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது yesukristuvilsangamam@gmail.com. யூடியூப் மூலமாகவும் இந்த சங்கமம் வானொலியை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெப்சைட் www.sangamam.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் சென்று அங்கே இருக்கும் விண்டோவை கிளிக் பண்ணும் பொழுது இந்த வானொலியில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும், விசேஷமாக தேவ ஊழியர்கள் வந்து வழங்கும் செய்திகளை நீங்கள் நேரடியாகவே பார்த்து மகிழலாம் என்பதையும் சங்கமம் வானொலி உங்களுக்கு அன்போடு கூறி நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம் வானொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம்

எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின்

ஜென்மமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை பாடுவேன். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.

தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை

குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண் இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண் இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரில நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாய் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியாதான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மறித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு

0: பாவம் அல்ல. செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய்யும். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது. கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோ உபோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனத்துல முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் தீத்துனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்திலாம் நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில் நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து 2-3 வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால் அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 17-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆணானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல. ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8வது அதிகாரம் 1வது வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. ஒண்ணு குறிஞ்சல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்க முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதுறமே 8 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 Corinthians 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலே நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அங்கவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யறோம். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு, நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவ தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அது அல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல், அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா? நீ கஞ்சா அடிக்கிறியா? நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா? நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான், திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது, இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க.
1: மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தர் மாடரேட்டர் தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்கார்ந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா மூணு இடத்துல ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னே பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசுரியவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி, அது இந்த உலகத்திலே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 வருஷ அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்கள நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 வருஷ ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம், ரெண்டாவது 1000 வருஷ அரசாட்சி, மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி. நீங்க ரெண்டு பேரும் மனம் திருப்பி இருந்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அங்க பார்க்கலாம், இதோ என்னுடைய ரெண்டாவது அக்கா, இதோ என்னுடைய மூணாவது அக்கா, இதோ என்னுடைய அப்பா, இதோ எங்க அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய புருஷன், இது என்னுடைய நாலாவது பையன். இந்த மூணு இடத்திலிருந்தான் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயிட்டா யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு, தேவ தூதர்களை போல இருப்போம். பரலோகத்தில் எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை போல. பவுலும் அதே தான் ரிப்பீட் பண்றாரு, பரலோகத்தில் தேவ தூதர்களை போல ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம். அங்க அக்கா யாருன்னு தெரியாது, அண்ணன் யாருன்னு தெரியாது, புருஷன் யாருன்னு தெரியாது. இந்த மூணு இடத்துல தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அங்க யாரு யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆகவே இந்த மனுஷன் செத்து போயிட்டானாக்கா அவனை மண்ணுக்கு அனுப்பிடுறாங்க, ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போய் சேர்ந்துருது. சரி, இவ்வளவுதான் மனுஷன். இன்னும் நம்ம இதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி கடவுள் யார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் யார்? ஆரம்பத்தில் நம்முடைய தேவனை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர் பயங்கர கோபக்காரர், அவர் தண்டிக்கிறவர், அவர் சிட்சிக்கிறவர், அவர் சபிக்கிறவர், இப்படிலாம் நிறைய அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தேவனுடைய பேரை சொல்றதுக்கே பயந்தாங்க, பார்க்கறதுக்கும் பயந்தாங்க. ஆனா தேவனுடைய இந்த ஒரு சுபாவத்தை தான் ஜனங்களுக்கு தெரியுமே தவிர மற்றொரு ஒரு பிரதான சுபாவம் ஜனங்களுக்கு தெரியாது, அன்பு. இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் உரியவர். அன்றும் இன்றும் என்றும் அவருடைய அன்பு மாறுவதில்லை. ரெண்டு விதமான சுபாவம் ஆண்டவருக்கு உண்டு. அவர் தண்டிக்கிறவர் தான், அவர் சிட்சிக்கிறவர் தான், ஆனா அவர் அன்புள்ளவர். நாகும் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது, தேவன் எரிச்சல் உள்ள தேவன், அடுத்தது அவர் அன்பாக இருக்கிறார், அவர் நல்லவர். நல்லவர் என்ற சுபாவம், எரிச்சல் உள்ள தேவன் என்றதும் இரண்டாவது சுபாவம். இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் தான் அதிகாரி. அப்போ இந்த தேவன் பழையற்பாட்டின் காலத்தில் ஜனங்களுக்கு அவர் சபிக்கிறவர். அப்பங்காரன் தப்பு செஞ்சிட்டானாக்கா 7 தலைமுறை வரைக்கும் சாபம், அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு 7 தலைமுறை வரைக்கும். ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, கொலைக்கு கொலை. இந்த சட்டத்தை யாரு ஈட்டினது? ஆண்டவர் தான் ஈட்டினது. ஆனா சட்டத்தை ஏற்றினவருக்கு சட்டத்தை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த சட்டத்தை ஏன் அந்த காலத்தில் என்ன, காரணம் அந்த காலத்தில் ஜனங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, பயமூர்த்தி தான் அவங்களை திருத்த வேண்டியதாக இருந்தது. நீ கொலை செஞ்சா பதிலுக்கு நீ கொலை செய்யப்படுவ, பல்லுக்கு பல், ஒரு பல்ல உடைச்சா அதே மாதிரி ஊ பல்லையும் உடைச்சு கொடுப்பாங்க, அப்படிதான் அந்த காலத்தினுடைய சட்டம். அப்பங்காரன் தப்பு செஞ்சா ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சாபம். அப்போ ஜனங்களை பயமுறுத்தி அவங்களை திருத்துறதுக்கு கர்த்தர் அந்த உபதேசம். ஆனா சட்டத்தை ஏற்றின தேவனே அந்த சட்டத்தை மாத்தினார். அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையன், அவன் பெத்த பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சொப்பு கொட்டுறவன் ஒருத்தன், இது என்ன நியாயம் இது? ஆகவேதான் தேவன் என்ன சொன்னாரு, அவனவனுடைய ஆத்மாவை அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு நான் ஏன் புள்ளைய நான் தண்டிக்கணும்? நான் ஏன் ஏழு தலைமுறை வரைக்கும் வாதிக்கணும்? இது நியாயம் இல்லாத காரியம். மெச்சூரிட்டி ஆக ஆக ஆக தேவனுடைய சட்ட திட்டங்களிலே மாற்றங்கள் வருகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே பாருங்க சட்டம் எப்படி மாறுது. ஒருத்தன் ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காண்பி, பதிலுக்கு பதில் செய்யாதே, பழிக்கு பழி, அது என்னுடையது நீ அதை செய்யாதே. இன்னொரு கடினமான ஒரு உபதேசம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதுல என்ன பலன், உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். பைபிளிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசம் ஒன்னு உண்டுன்னா அது இதுதான். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்க, ஆனா உங்களை வெறுக்கிறவங்களே மனசு வராதே. பேசலாம், மூஞ்ச தூக்கிட்டு போனாக்கா ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டு நாள் பார்க்கலாம், அப்புறம் விட்டுடுவோம். ஆனா

0: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலியின் சுமூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா தகப்பனே, அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க. ஆண்டவரே, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாக ராஜா, வார்த்தையாக வந்த தேவன், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரலோகம் சேர்க்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மனிதன் 54 மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு பார்க்கிறோமே. அப்போ அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பிழைக்கும்படியாக தேவரீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்படுகிறோம். நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமேன், ஆமேன்.
1: Hallelujah. Let us worship the Lord God. Hallelujah. His name is above all names. Hallelujah. அவருக்கு மட்டும் தான் ஜெயம் உண்டு. Hallelujah. ஜெயம் கொடுக்கிற தேவன். Hallelujah. வெற்றி கொள்றவர். Hallelujah. Yes Lord, we worship you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah. Let us lift his name on high and celebrate his victory. Hallelujah. His victory over sin, his victory over death, his victory on the cross for us. Let's praise his holy name and let's lift him up.

அவருக்கே துதி, அவருக்கே மகிமை, ஹல்லேலூயா, அவருக்கே வெற்றி, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you, Father. We thank you, Master. We bless your name. Hallelujah. Yes, Father. Hallelujah. We want your presence, Master. Hallelujah. We want to see you, Master. உம்மை பார்க்கணும் சுவாமி. Hallelujah. உம்முடைய வேதத்தின் மகிமை. Hallelujah. உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுடைய கண் காணணும். Hallelujah. Open our eyes, Master. Open the eyes of our hearts. எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறனும். Let us cry out unto him. Let's ask him. Open the eyes of our hearts.

0: believeth on the Son hath everlasting life. Whosoever drinketh of the water that I shall give him shall never thirst. The water that I shall give him shall be in him a well of water springing up into everlasting life. Verily, verily, I say unto you, he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. Verily, verily, I say unto you, the hour is coming, and now is, when the dead shall hear the voice of the Son of God, and they that hear shall live. Labor not for the meat which perisheth, but for that meat which endureth unto everlasting life, which the Son of Man shall give unto you. For him hath God the Father sealed. Then Jesus said unto them, Verily, verily, I say unto you, Moses gave you not that bread from heaven, but my Father giveth you the true bread from heaven. And Jesus said unto them, I am the bread of life. He that cometh to me shall never hunger, and he that believeth on me shall never thirst. And this is the will of him that sent me, that everyone which seeth the Son and believeth on him may have everlasting life, and I will raise him up at the last day. No man can come to me except the Father which hath sent me to draw him, and I will raise him up at the last day. Most assuredly, I say to you, he who believes in me has everlasting life. I am the living bread which came down from heaven. If anyone eats of this bread, he will live forever. As the living Father sent me, and I live because of the Father, so he who feeds on me will live because of me. On the last day, that great day of the feast, Jesus stood and cried out, saying, If anyone thirst, let him come to me and drink. He who believes in me, as the scripture hath said, out of his heart will flow rivers of living water. But this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive. For the Holy Spirit was not yet given, because Jesus was not yet glorified. Then Jesus spoke to them again, saying, I am the light of the world. He who follows me shall not walk in darkness, but have the light of life. And you shall know the truth, and the truth shall make you free. If the Son makes you free, you shall be free indeed. Most assuredly, I say to you, if anyone keeps my word, he shall never see death. I am the door. If anyone enters by me, he will be saved, and will go in and out and find pasture. The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life, and that they may have it more abundantly. My sheep hear my voice, and I know them, and they follow me. And I give them eternal life, and they shall never perish, neither shall anyone snatch them out of my hand. My Father, who has given them to me, is greater than all, and no one is able to snatch them out of my Father's hand. Jesus said, I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. And whoever lives and believes in me shall never die. He who loves his life will lose it, and he who hates his life in this world will keep it for eternal life. If anyone serves me, let him follow me, and where I am, there my servant will be also. If anyone serves me, him my Father will honor. And I, if I am lifted up from the earth, will draw all peoples to myself. And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. Most assuredly I say to you, he who believes in me, the works that I do, he will also do it. And greater works than these he will do, because I go to my Father. And whatever you ask in my name, that I will do, that the Father may be glorified in the Son. If you ask me anything in my name, I will do it. And I will pray the Father, and he will give you another helper, that he may abide with you forever. The Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him nor knows him. But you know him, for he dwells with you and will be in you. I will not leave you orphans. I will come to you. Because I live, you will also live.
1: Thank you, Jesus.
2: Recording in progress.
3: Ostrom, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலிக்கூடாக மாலை நேரடி ஒளிச்சத்தின் நேரடி ஒளிபெற பிரியங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் கர்த்தர் பாராட்டின இந்த கிருபை நாளுக்காக இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். சங்கம் வானொலிக்குள்ள நித்திய ஒளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பினேன் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனாலும் கர்த்தர் பாராட்டிய இந்த கிருபை நாளுக்காக எங்கள் கண்களை அவரை நோக்கி ஏறெடுப்போம். ஒத்தாசையுடன் பர்வதத்துக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு எல்லா காரியங்களும் இடத்துல ஒப்பு கொடுத்து செபிப்போம். செபிப்போம். சோசரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். அவியானவரே, நன்றி செலுத்துறோம். பிதாவே, தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசப்பா, இந்த நாளை தந்து மட்டுமாய் நடத்தின கிருபைக்காக ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்நாள் வரை ஏந்தி சுமந்து எங்களை தப்புவிக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டு நடத்தின எபினேசர் நீர் அல்லவா, இனிமேலும் நடத்த இம்மானுவேல் நம் கூடவே இருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக கோடி கோடி சோஸ்ரம். உடத்திருக்கரத்திலே இதனால மாலை நேரடி தீவழிச்சலுக்கு நேரடி ஒளிபரப்பு யாவையும் இடக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைப்போல் யாவையும் இடத்திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க, தடைகளை விட்டுங்க. ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க பண்ற கர்த்தர் நீங்க. நீரோ மாறாதவராயிருந்து அப்பா மாறா போன்ற காரியங்களை மதுரமாய் மாற்றி எங்களை நடத்த போற கிருபைக்காக கொடி சோஸ்ரம். நல்ல கருத்துக்களை உபகடுக்கிறோம் தகப்பனே. இதனாலும் இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலைநிறுத்த போற கிருபைக்காக நன்றி தகம் நன்றியோடுமே சோசரிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே அப்பா நீர் பொறுப்பெடுப்பீராக தகப்பனே. இந்த நாளும் சங்கம் வானொலி உடைய கருத்தை தருகிறோம். வானொலி காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தில் ஆசிரியத்தின் கிருபைக்கா நன்றி. ஊழியரும் ஊழியர் சாபரும் அல்ல சிபிரதற்காக வீட்டு சிஸ்டருக்காக அவருடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்ப ஊழியத்தை ஆசீர்வத்தை கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வத்தை புகழை செபிக்கிறோம். ரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர் தாசர்களையும் புகழை செபிக்கிறோம். கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறுவழி கேட்கப்பட அன்பு நேர்களை விட திருக்கரத்தை தருகிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமித்து அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா உடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்பட ஒருவரும் கைவிடப்பட்டு போகாதபடி கத்தாவே, நித்திய ஜீவனை அடையும்படியாய் நித்திய ராஜ்யத்துல பங்கு கொள்ளத்தக்கதாக கிரிய செய்ய கிருபையாளி. நல்ல கருத்துக்களை எல்லாம் அவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையும் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தால மூடி மறையுங்க. தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தையும் வல்லமை தாங்க ஆண்டவரே. நீங்க பொறுப்படுப்பீராக. உம்முடைய கரங்களோடு கூட நடத்தினதென்று நான் சொல்லும்படியாக சாட்சியின் பாத்திரம் வழங்க செய்வீரா. வெள்ள கருத்துக்கள் எல்லா துதி பாடல் செபங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகள் எல்லாவற்றையும் விட கருத்திலே ஒப்பு வைக்கிறோம். முடிய ஜபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு சேர்ந்து இணைந்து தொகுத்து வழங்க போறது ரஞ்சனி சுசுக்கா நன்றி செலுத்துகிறோம். നമ്മുടെ കരം താനെ സഹോദരിയും കുടുംബത്തെയും ഊഴിയങ്ങളെയും ആശീർവദിപ്പതാക, ഞങ്ങൾ ഓവരോടും കൂടെ ഇരുപ്പതാക. യേശുവിൻ മാറാതെ നാമത്തിൽ ഒപ്പുകൊടുത്ത് ചോദിക്കുന്ന ശുഭത്തെക്കാളും ജീവനുള്ള നല്ല തകപ്പനെ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിനാലും സംഘവാനൊലി കൂടാക മാലി നേരെ നിത്യ വെളിച്ചത്തിൽ നേരടി ഒലിപരപ്പിനെ ഞാൻ വാഴ്ത്തി വരവേറ്റേൻ. ഞാനാലും ഉങ്ങൾ നിർച്ചിയിൽ യാവും 7 മണി തുടക്കം 9:30 വരയ്ക്കും നടൈபெறும் என்பதை ஓச்சுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். ஞானம் தேவனோடு பேசின வார்த்தை, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், 87 சங்கீதம் அங்கே 3 வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய நகரமே, நீ உங்களை பார்த்து தாப்பம் சொல்லுகிறார், தேவனுடைய நகரமே உன்னை குறித்தும் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். நிச்சயமாக அந்த வசனங்கள் எப்படி இருக்குமா என்று சொன்னால், மகிமையான விசேஷங்கள், தேவன் மகிமைப்படுவது காரியங்கள், அவரை குறித்தான காரியங்கள், அவர் செய்த அடையாளங்கள் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள், அவர் நடத்தின விதங்கள் வசனிக்கப்படும். நாமே நாளே நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் புதி பாடல் செபங்களு கூட கடந்து சென்று 7:30 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வெறும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூடாய் கடந்து செல்வோம். 8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளில் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் சகோதரி பிருந்தா அவர்கள். 2வது தேவ செய்தி எடுத்து வருங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள். 3வது தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள். முடிவு செபமாக நாங்கள் நன்றி செபத்தை ஏறெடுத்து மறு ஒளியரப்போடு நாங்கள் இணைவோம். இந்த நாளும் கத்தப்பாடுற எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அவரை துதித்து செபித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரோடு நாங்கள் உறவாட வந்து நிற்கின்றோம். ஆமே, இந்த உறவு மாறாத உறவு, மறையாத உறவு, மங்காத உறவு, மகிமையின் தேவன் வெளிப்படும் உறவு. ஆமே, நிதானத்துக்காக இந்த வாய்தேவனை சோசரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே நன்றி, நன்றி தகப்பனே, கிருபையானவரே, மகிமையானவரே, சர்வ வல்லவரே, சாவை ஜெயித்தவரே, தத்தானை தோற்கடித்தவரே, சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர், விடுதலை தந்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. கருவியில் இருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினாலே, கருவிலிருந்தே தாங்கு வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினாலே, தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர்,

இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே, தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் உயர்த்தி வருகிறீர், தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம்

இயேசுயா நன்றியையா விரும்பி தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்குகிறேன் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன் கண்மணி போல் கரைப்படாம் காத்து வருகின்றேன் கழுகு போல சுமந்து தினம் பறக்க

0: இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். ஆமீன். நிச்சயமாக அவருள் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். பரிசுத்தினால் அன்றைக்கு அனுபவிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தினாலே இன்னும் அவருக்குள்ளே நாங்கள் பிறந்து கொண்டே இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் என்னை உங்களையும் பிறக்க செய்கிறது. இது நன்மை, இது தீமை, இது வழி, இதுதான் ஒளி, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்பதை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அந்த வசனம் நம்மை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு அவர் பாதத்தில சேர, அவர் சமூகத்துல அணுக, இன்னும் அவரை அறியில் அறிவில வளர, இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லும்படியாக அப்படியாக தேவன் ரட்சிக்கின்றார், ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்றதை விட நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வதுதான் மேலானது. அதனால் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற அந்த சத்தியம் நம்மை ரட்சிக்கட்டும். ரட்சிக்கப்பட்டு கொண்டிருப்போம், எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். நிச்சயமாக நாங்கள் பாடி ஆடி அவருடைய நாமத்தை உயர்த்த வந்து நிற்கிறோம். அவருடைய எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் அவரில் தானே இருக்கிறது. அந்த ஜீவ நதி எனக்குள்ளே உங்களுக்கு பாயட்டுமே, அது வல்லமை நதியாய் பாயட்டும். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கர்த்தர் கிரிய செய்வாராக. ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எங்களோட துதி பாடலோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அனைத்திற்கும் சௌதி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் துதித்து செவிப்போம். எடுத்து வாருங்கள் துதி பாடலை.
1: நன்றி நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உம்மை துதிப்பதே எங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. உம்மை உயர்த்துவது ஆண்டவரே, இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், இயேசு நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை. ஆண்டவரே நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்த இந்த இடத்திலுமா முழங்கால் ஜாவம் முடங்கும், நாவுகள் ஜாவம் கத்தரண்டு அறிக்கை பண்ணும். ஆண்டவரே உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யற வல்லமுள்ள நாமம் இயேசு நாமம். நன்றி செலுத்துறேன் ஆவியானவர். தாமே இந்த இடத்திலுமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான ஆவியானவரே உமக்கு நன்றி. தாகத்தோடும் பாரத்தோடும் உந்தன் சமூகத்தில்

செய்ய எங்களை பயன்படுத்தும் எழுப்புதல் பற்றிய எங்களை பயன்படுத்தும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியுதே என் பாத்திரம்

எங்களை பயன்படுத்தும் ஆவியானவரே, என்மேல் ஊற்றிடுமே. ஆவியின் பரங்கள் எங்களுக்குள் அதிகமாக வளர வேண்டும். எழுப்புதல் பற்றியறிய எங்களை பயன்படுத்தும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியட்டும். என் பாத்திரம்

அபிஷேகம் தாரும். முழங்காலில் கதறி ஜபிக்க அதிகாரம் தாரும். அபிஷேகம்

இயேசுவேம், என் இயேசுவேம், நீன் மேலானவர் மேலானவர் மேலானவர்,

நீ மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. ஆதியும் நீரே யாவே.

படைப்பின் கர்த்தரே நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர்

கண்ணியால் சிலுவையில் அள்ளித்தீர். சாத்தானின் அதிகாரத்தை உரிந்து கொண்டு கோர சிலுவையில் வெட்டி சிறந்தேனேன். மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. அதிசயமா

0: ஆம், ஆண்டவரே, ஆதியும் அந்தமான தேவன், அநாதி தேவன், எங்களுக்கு அடைக்கிற உம்முடைய நித்திய புயம், எங்களுக்கு ஆதாரம் நீரே, எங்கள் ஊற்று ஆதாரமா இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரும் இந்த இடத்துல ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஆண்டவரே, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, உமக்கு சொந்தமான பிள்ளைகள், உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாக இந்த ரேடியோ ஊழியங்களுக்கூடாக சங்கமம் வானொலி அந்த வெளிச்சம், நித்திய வெளிச்சம் என்று பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த வெளிச்சம் அநேகருக்கு பரவ நீர் கிருப செய்யறபடினால உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக அழகாக தன்னுடைய நாமத்தை பாட்டினால துதித்தீர்கள், செபித்தீர்கள். அப்படியாக துதித்து செபித்து உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவாசிப்பாராக. கடந்த நாட்கள் உங்கள் சகோதரன் நித்திரை அடைந்திருக்கிறார், அனுதாபங்களை தெரிவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் குடும்பத்தை, உறவுகளை ஆறுதலின் சமாதத்தையும் கொடுத்து நடத்துவாராக. நாம் மயப்படுவதாக தொடர்ந்து செபிக்கிறோம் உங்கள் ஆறுதலுக்காக. நன்றி சிஸ்டர், தொடர்ந்து அடைந்திருக்கிறார். நன்றி தகப்பனே, இந்த நாள் ஊழியர்கான செபத்தை அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பிது செபிக்கிறேன். எல்லா ஊழியர்களும் உங்களுடைய கரத்தில் தருகிறேன். நான்கு திசையிலும் உள்ளதை யா தேசங்கள் அந்த நான்கு திசையிலும் இருந்தும் கதாவே உடைய நாமத்தை உயர்த்துகிற, துதிக்கிற, உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துற, உங்களுடைய வார்த்தையை நீர் மகிழ்படுகிற தேவனா இருக்கிறீர். அந்த ஊழியர்களுக்கூடாக நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கதாவே அப்பா. அது சிறிய ஊழியம், பெரிய ஊழியம் எதுவாயிருந்தாலும் அற்பமாய் எண்ணி விடாத, சட்டை பண்ணி விடாதபடி உங்களுக்கு பயப்பெற பயத்திலும் கீழ்ப்படுதலும் உங்களோட வார்த்தையின் வடிவாள அப்பா. ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவர் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களால், கனமுள்ள பாத்திரங்களால் வணங்கிட வேண்டுமாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இதனால் இந்த ஊழியர்களுக்கு வருகின்ற தடைகள் ஆண்டவரே, போராட்டங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள், எதிர்மறையான சூழ்நிலைகளை சத்துருவான் போடலாம். ஆனாலும் கத்தாவே நீங்க ஆண்டவரே அந்த எல்லா சூழ்நிலையினை முறியடித்து ஜெயத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தை கனப்படுத்துற தகப்பனாயிருக்கிறபடியா உனக்கு நன்றி செலுத்துறேன் கத்தாள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவனை கனப்படுத்துவான்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா கனப்படுத்துவீராக. எந்தெந்த இடத்துல எல்லாம் கனப்படுத்த வேணும் அந்த இடத்துல எல்லாம் விட பிள்ளைகளை நீ கனப்படுத்து. அப்படி நாமம் அவர்களுக்கூட அப்பா மகிமைப்பட போற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். அப்பனே இந்த ஊழியங்களை ஆசிரியர் எல்லைகளை விசாலப்படுத்தும். அப்பாவோட வருகையில ஆயத்தப்பட, மற்றவளையும் ஆயத்தப்படும் இந்த ஊழியங்கள், இந்த வானொலி ஊழியங்களா இருந்தாலும், தொலைக்காட்சி ஊழியங்கள், இணையத்தள ஊழியங்களா இருந்தாலும், கத்தாவே சமய ஊழியங்களா இருந்தாலும், எல்லா ஊழியர்களையும் நிராசிர்வைத்து மகிழ்விப்படுத்தும் மகிமைப்படுவீராக. அவருடைய அல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு விரோதம் வாழும்ற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வைக்காதே போகுதா. ஒப்பு கொடுத்து செபிக்கும் குடும்பங்களை வேலையடையும் அப்பா. இருக்கிற இடத்துல ரத்தத்தால மூடும் எல்லா கவலோடும் பக்கு பாதுகாத்தல் இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து உற்சாகத்தோடும் உமது பலத்தோடும் உடைய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்களா விளங்க வைக்க கிருபைக்கா நன்றி இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். செபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. காட் பிளஸ் யூ.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். காட் பிளஸ் யூ டு. அடுத்து வாருங்கள். நேர் வானொலி ஆசீர்வத்து நேருக்கான ஜெபத்தை எங்களோட ஒருமனப்படுங்க.
2: ஆமேன், ஆமேன். Thank you, thank you, thank you, Lord, for this wonderful time once again, Lord. You have entrusted, Lord Jesus, at this time, Lord, to Nithya Valicham, Lord. So you would enable, Lord, to come through, Lord, even as Sister Subha is hosting it today, Lord, with the team members that are joining her, Lord, in one spirit and one mind, as one man, Lord, as we go into the nations of the world. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Master, at this time, Father, even as you emanate through the power of your Holy Spirit, Lord, touching many, Lord Jesus. As they are, have also joined, Lord, from 200 nations, Lord, and 97 stations, Lord, and also, Lord, even as Lord Jesus is emanating and broadcasting from, Lord, Toronto, Canada, Lord, as நித்திய வெளிச்சம் ஹெட் ஆஃபீஸ் லார்ட் கமிங் ஃப்ரம் லார்ட் ஜீசஸ் சங்கமம் ரேடியோ தமிழ் காஸ்பிள் ரேடியோ. ஸோ வி தேங்க்யூ ஃபார் தட் லார்ட். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஒர்க், திஸ் இஸ் நத்திங் பட் த சர்வீஸ் அண்ட் டு த லார்ட் ஆர் காட் ஆல் மைட்டி டு பிரிங் லார்ட் மெனி சோல்ஸ் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். ஸோ வி தேங்க்யூ லார்ட் ஃபார் சச் அ என்டிட்டி லார்ட். ஈவன் எஸ் லார்ட் இயர் மெனி ஆஃப் அஸ் தேர் ஹவ் ஜாயின் டுகெதர் லார்ட். ஐ வாஸ் ஏபிள் டு ஈவன் ஹியர் பிரதர் மகேந்திரன் இன் த பேக்ரவுண்ட், பட் ஹோப்ஃபுல்லி இஸ் ஸ்டில் தேர். பட் லார்ட் ஐ பிரிங் லார்ட் ஜீசஸ் ஈவன் எஸ் Sister Subha is hosting, be with her leader and guider every step of the way, Lord. And Sister Grace has been coming and leading in worship as well. Father, we thank you, Lord. And also, Lord Jesus, even as Sister Dolly is away, be with her, Lord, with all that she's has been, Lord, involved in at the moment. Father, and also, Lord, pray, Lord Jesus, to the very end, Lord Jesus, that you would give us your grace and your mercy and your kindness to lead us and guide us, Lord, even as Brother Leslie is also, Lord Jesus, doing all the work that it involves, Lord, in recordings. And Sister Rita, Lord Jesus, eagerly, Lord, getting into coordinating the programs and everything, Lord, to put it all together, Lord, along with Brother Mahindran. Whenever it's needed, Lord, he, Lord Jesus, make himself available. So we thank you for his time and dedication as well, Father. So we, Lord, bring all of us, Lord, Lord, into your very presence, into the very way in which you lead and guide us, Lord, and also workers, Lord, that are coming, Lord, and bring forth the word, Lord, even as Sister Brenda, who's going to come and share the first message, Lord, and Sister Subha is going to give the second message as well, Father, and the last message to come from Pastor Anton Rasanayam. Lord, be with them, lead them and guide them as your word of the living God comes through the anointed lips of your servants, Lord. We give them to you, Lord, as the hearers, Lord, as they listen, Father. This is the very way in which you have purposed, Lord, that the preaching of the gospel is the power of salvation, that many that are listening, Father, at this time would open their hearts and minds and spirits, Lord. Give them, Lord Jesus, ground that is, Lord, full of soil, that it would absorb only the word of the living God, that would emanate into their hearts and their lives, Lord, in a wonderful way, Lord. Only the power of your Holy Spirit is able to do it, Lord, to divide the word, Lord, and bring forth that which is yours. It is powerful than a two-edged sword, Lord. It cuts asunder every wild imagination and everything that, Lord Jesus, doesn't belong to you, but, Lord, cuts it through like butter, Lord, that it goes through, Lord Jesus, in the way in which you would, Lord, enable it, Lord Jesus, to bring forth much fruit upon their lives, and they will also come into the spirit of obedience, Lord, and enlightened in their hearts and minds if they haven't still not received you as their Lord and their Savior, Lord, that this word that you have, Lord Jesus, prepared through the servant's lip would go forth, Lord, into their hearts and minds and bring forth much that is, Lord, prepared for their hearts and their souls, Lord, to come into that place of enlightenment, come into that place of acknowledging you as their Lord and their Savior, Lord, for that the harvest of souls may increase even this very evening, even this very moment, before the end of this segment, Lord. You would add on to, Lord, into your kingdom, Lord, that makes a difference, Lord, because of the worship and the word that is going forth in your name, I pray in Jesus' name. I also thank you, Lord, for the listeners, Lord, even at this time, Father. Many of them that have come and joined, many of them that have come, Lord, eagerly, Lord, want to be blessed by your presence and want to be blessed by all that is going to be said and done, already been said and done also, Lord, for your honor and for your glory's sake. Lord, we thank you, Lord, for your ministering to them, Lord, through the wonderful anointing power of the Holy Spirit upon their lives. No matter what their encumbrances are, no matter what they face, no matter what the Lord Jesus, the world has to offer to them, Lord, they will look above that, Lord, above all of their present situation they are in, oh God, because you are the Lord who has said, Lord, look unto me, the author and the finisher of your faith. Do not lean upon the arm of flesh. Do not turn to the right or to the left. But therefore, Lord, help them, Lord, to see, Lord Jesus, from where comes their help. Their help comes from the hills, from the living God Almighty, from the presence of the living God Almighty. You are seated at the right hand of the Father, interceding for them. Even at this time, Lord, as their prayers and their worship and their adoration goes forth before you, Lord, along with this, the Nithya Malicham, Lord, as it's been ministering to them, Father. So we thank you, Lord. And I also pray, Lord, for all their needs to be met, Lord, for all their the needs, Lord, medically, mentally, physically, emotionally, Lord, even physically, Lord, any kind of a medical situation, Lord, that they might be in need, Lord. You are the one, Lord, who is above all the physicians that are, Lord, greatly, Lord, being blessed, Lord, because of the wisdom you have given them, Lord, according to how they would presently do what they have to do scientifically. It's a blessing, but Lord, we look up above all of that to the one who gives all this wisdom, the one who provides all this healing that comes from the living God Almighty through the Savior who died for us on the cross of Calvary, that when he said it is finished, he's the one who provided for us that wonderful blessing of the wonder-working, miraculous intervention of his power and great glory and presence coming and giving us that wonderful miracle for healing of their bodies and ministering of their mind, soul, and spirit, Lord, to come into that power of God that you have enabled them to find that freedom, the chains falling off, the everything, Lord, that comes from the enemy's side of things, Lord, we be bound, Lord, in the name of Jesus. You have said, whatsoever we bind here on earth shall be bound in heaven, loosened against them shall be loosened in heaven. In Jesus' name, thank you for that ministry that's going on through the power of your Holy Spirit, for the victory and the freedom that is theirs, rightfully that belongs to them. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you, your praying. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister.
2: Amen. God bless you too, Sister Sabah.
1: Amen, amen, amen. அச நாமையும் பெற்று பாடலோடு தங்க இணைந்து அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிரும் பர்வதத்துக்கு நேராக அத்த நாமையும் இப்படுவதாக மகா மகா பெரியது உம் இருத்தம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இருத்தம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. It's

மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. வெளிவினங்களை குறித்து

உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா

உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது, உம் கிருபை மகா மகா பெரியது, உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது.

0: ஏற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஆமேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைத்திருந்தாலும் என் கிருபியோ உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். நாம் மையப்படுவதாக. சரியற்ற நேரம் 7:34. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வெறும் பர்வதத்துக்கு நேராக என்ற போதி கூடாய் கடன் செல்வோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம், இணையுங்கள், அலையுங்கள். அதாவது திறப்பின் வாசல் என்று சமூகத்தை நோக்கி ஒத்தாசி வெறும் பர்வதத்துக்கு நேராகவே வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசி வரும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் செவிப்போம், எடுப்போம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வெறும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நாங்கள் முதலாவது கண்களை ஏறெடுக்க போகிறோம் என்று காலநிலை மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் கர்த்தர் கொடுத்தது. அவருடைய காலங்கள், சமயங்கள், காலநிலைகளை அறிந்தவர் கர்த்தர். அந்த காலநிலைகளை கர்த்தர் சீர்படுத்தி ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய். இதனால ஒப்பு கொடுத்து செபிப்போம். என்னோடு இணையுங்கள், நான் செபிக்கிறேன். சோசனம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோசரிக்கிறேன். இதனாலும் கத்தாவே காலநிலைகள் மாற்றங்களுக்காக வருகிறோம் கத்தாவே. இங்கு பார்த்தாலும் கத்தாவே சீரற்ற காலநிலைகள் ஆண்டவர். அங்கு திசையிலும் உள்ள தேசங்கள்ல கத்தாவே பெருவெள்ளம் ஒரு பக்கம், பெருங்காற்று ஒரு பக்கம், பெருங்க வெப்பநிலைகள் ஒரு பக்கம் கத்தாவே, கொடிய வெப்பநிலைகள் கத்தாவே, அதே போல குளிர்நிலை தாக்கங்கள் ஒரு பக்கம் ஆங்காங்கே கத்தாவே. ஒரு சீரற்று கிடக்கு ஆண்டவர் இந்த இயற்கையின் சீற்றத்தை. அப்போ அவங்களதான் கட்டுப்படுத்த முடியும் ஆண்டவர். நீ சொல்ல நீ கட்டளை நிற்கும் ஆண்டு. நம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் கத்தால். இந்த சீரற்ற காலையினால ஒவ்வொரு வாழ்க்கையும் சீரற்று போய் கிடக்குது கத்தால். உடமை இழந்து, உறவுகளை இழந்து, தனித்து தள்ளாடப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் ஐயா வாடுகிறார்கள் கத்தால், வேதனைப்படுகிறார்கள். துக்கத்தான் மிகுதியினால் என்ன செய்வது அறியாமல் தீர்த்தி போய் தடுமாற்றத்தில் நிற்கிறார்கள். நீங்களை காண்கிற தேவன் அல்லவா? இந்த நாளிலும் இந்த காலநிலைகளை சீர்படுத்துங்க அப்பா. இந்த காலநிலைகளை சீர்படுத்தி ஜனங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேணுமா? வாழ்க்கை தரத்தை சிறப்படுத்த வேணுமா? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. இது மனுஷனால கூட தேவனால எல்லாம் கூடுமாண்டவரே. அப்பனே பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க ராஜா. ஒவ்வொரு உள்ளங்களையும் பொறுப்படுங்க ராஜா. தகப்பனே தவித்து போய் தள்ளாடி போய் கிடக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் பொறுப்படுங்க ராஜா. அந்த போன கைகளை திடப்படுத்துற நல்லாடு முழங்கால் வெலப்படுத்து மேல தைரியத்தை கொடுக்கிறவரும் அதில் அழாதே கலங்காதே திகையாதே என்று சொல்லி கருத்தப்படுத்தி நடத்துறவரும் நீங்கள் அல்லவாப்பா. இதனாலும் இடத்திருக்கிறதுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு. அகப்பனே இந்த காலநிலைகள் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாற்றத்தினாலே கத்தாவே அப்பா பலவீனங்கள் மேற்கொண்டு விட்டாதபடி இயேசப்பா உடைய பலத்தால் ஒவ்வொரு இடை கட்ட வேணுமா? விசேஷமாக வெளியில செல்ற பிள்ளைகளை பாதுகாத்துருங்க. ஒவ்வொரு வயது முடிந்த பெற்றோரை பாதுகாத்துருங்க. வயிற்றில் பிள்ளைகளோடு இருக்கிற கற்பிணி தாய் வர விசேஷமாய் பாதுகாத்துருங்க அப்பா. உங்களுடைய கரமுறைகளை மறக்கட்டும், உம்முடைய வல்லங்களை தாங்கட்டும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தை என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை அனுப்புறோம் ஆண்டவர். நாளிலும் அவர்களை பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய பலத்தால் இயேசுவினாம் அப்பா. உம்முடைய எல்லா கருத்துக்களும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே சோஸ்ரம் பலதரப்புற கிருபைக்காக நன்றி. என்னாலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில எங்களோட சகோதரி ரஞ்சனி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஞ்சனி, பிரைஸ் தி லார்ட்.
1: சிஸ்டர் சுபா,
0: பிரைஸ் தி லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வெறும் பருவத்துக்கு நேராக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆச்சு அப்படிங்க. நீங்க அறிந்தவைகளே, இன்றைய நாட்கள்ல அநேக மக்கள் தங்கள் உறவுகளை இழந்து தவிக்கிறார்கள். பாபிலோன் மக்கள், அந்த மக்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாட்டினுடைய கண்ணீர்கள் மன கிளேசங்கள் அப்பா தொடர்ந்து இருக்கிற இந்த வாரனால வர்ற இன்னல்கள் எல்லாவற்றிலிருந்து கத்தர் ஒரு சமாதத்தை கொடுக்கணும். யுத்தத்தை கத்தர் ஒய பண்ணணும். ஜனங்கள் வாழ ஆமே. அதற்காக ஜெபியுங்கள். நாங்களோட ஒரு மரம்
1: Amen. Thank you, Lord. Yes, Lord. Yes, Lord, you have asked us to come, Lord, before you, Father. When we come with our requests, with praises and thanksgiving, no matter what the circumstances are, no matter what our world is going through, Lord, that is the way in which you want our requests to come to you, Lord, to the throne of grace. Because the grace of God has covered everything because of what you have already done for us, Lord. That is probably why you have asked us, Lord, to come to you, first of all, with praises and thanksgiving. So, Lord, even at this time, Father, Lord, even as we stand in the gap, Lord, with Nithya Balicham, Lord, taking time, Lord Jesus, to remember, Lord, why we are and what we are doing, Lord, what we are doing. Lord, as we are given this particular time we have dedicated, Lord, for the service of, Lord, coming before you, Lord, to be able to, Lord, stand in the gap and pray for many requests that come in, Lord. Father, especially, Lord, at this time, Lord, Sister Zubai has been already praying, Lord, for the mundane things of life that people go through, Lord, with their families, Lord, in terms of their families and children that have now started school and all the rest, Lord, that has been going on in their particular lives. Now we bring, Lord, the nations, Lord, even as the communities, Lord. Every single family makes a community that comes together, Lord, and the community has an impact on the country that they live in, and every country, Lord, that comes in and makes all the five continents of this world, oh God, is the one that we stand in the gap and pray for, Lord. No matter what color, race, religion, background they are coming from, Lord, they are all your creation. You made them all in your image, Lord. You have a plan and a purpose in each and every person that you created in your own image, Lord. No matter what country, no matter what continent they are living in, Father, they all belong to you. That is the purpose in which you first formed them and created them, Lord. And Lord, no matter what this world is like, because it's a fallen world, Lord, with a fallen man, but you have already provided the means, already provided, Lord Jesus, even the very restoration for it, Lord, for the redemption of them, Father, that you have already provided, already paid the price, Lord. That is why, Lord, we can come to your throne of grace boldly, Lord Jesus, because of the finished work of Calvary. And therefore, Lord, we pray, Lord, that this work of the ministry, Lord, would go on as the people listen to this very voice of what we are doing and what we are saying, Lord. Each and every person, Lord, that agrees together, come together as one man, Lord, in your spirit and your for the kingdom purposes, Lord Jesus, as we are praying together, Lord, agreeing together, Lord. And I always comes to my own mind, Lord, one puts 1,000 and 2,000 to flight. That's how much power there is, Lord, when we agree together, Lord, in the prayer of agreement, Lord. There is so much power and might and strength that comes into it, Lord. And as we agree together right at this moment, standing and believing, Lord Jesus, for the countries, Lord, and the continents, Lord. Father, Lord, even as many, Lord, are coming into, Lord, very distressful situations, Lord, that they are representing at this time because of wars and because of famine and all the rest of what's going on, Lord, because of their way, Lord, the multicultural or the agricultural and everything that is going on, Father, in the name of Jesus, I pray, Lord, just like you showed forth, Lord, your mercy, Lord, for Egypt, Lord, because of you brought forth Joseph, Lord, to provide in the means of for them, Lord Jesus, their way in which to provide food through the wheat and everything else that you gave into his barns full, Lord, because you prepared him, Lord Jesus, as a man of God, a man who stood in the gap and prayed and heard from you, Lord, was able to provide for them. Just like, Lord Jesus, you even gave the warning to Noah, Lord, while he was sent into the ark, Lord. You sent them pair by pair, Lord, and even provided for him, Lord, up until he was inside the ark, Lord, for everything that it took place for him to be provided with, because of the way in which you called him with that purpose and plan, Lord Jesus, even before the very first the world was, Lord, under your way, under your thought, under your will, under your plan and purpose that you had brought it down, Lord. But now, Lord, we stand in the gap because of this very creation that you have brought us back, Lord, into this very world that we are living in right now, Father. Lord, you would do, Lord, that which is takes for you, Lord. But you dependent, Lord, upon the very church that you have left behind, Father, at this time. The very power that is, Lord, the very weapon that is, Lord, oh God, that you have left behind is the power of that you have created, Lord Jesus, to come through, Lord. Standing in the gap is the power that you have said given to your body, Lord. That is the power in which we now come through, Lord, through the power of the Holy Spirit that is given to us, Lord, that we take, Lord, the weapons of warfare that are carnal, not carnal, but mighty through the pulling down of strongholds, and all that pulling down of strongholds covers and comes through the entity of the power of the living God Almighty alone, coming through the body of Christ alone, that you have given us that power and entity and the authority over it in Jesus' name. Therefore, in the name of Jesus, we take authority over the lands and the seas upon which the people live. My God, in Jesus' name, I pray, Lord, even the Lord Jesus, the armies you have set forth, Lord, the naval that you have set forth, Lord, on the seas of the land, and all the rest of them that are giving protection for the lands and the seas that they are covering for their lands, Lord, you would give protection. And all the leaders of the land, Lord Jesus, as they come forth, Lord, you would give them, Lord, insight and wisdom that comes, Lord, like you gave, Lord Jesus, Daniel and Joseph and all the rest of the, Lord Jesus, that have been in the Old Testament, how you gave them, Lord, even, Lord, such a power and might and strength and hope that they stood because of the faith that they would stand up, Lord, our God, and see your mighty hand, even as you led Moses, Lord, through the wilderness, Lord, and gave him such insight and wisdom and brought them, Lord, through the land and the seas, Lord, through the Red Sea, even opening up, Lord, because of your power and your wisdom coming through him, Lord, our God, with your mighty the miraculous intervention, Lord, that they could walk through, Lord, onto the other side. Therefore, Lord, you are the God of all miracles. You are the God of, you have proven yourself faithful, Lord, in the Old Testament through the Old Covenant, but we are into the New Covenant in a mighty way, in a new way, in a most miraculous intervention. You provided for us the authority of the Lordship of Jesus Christ. We use it today in his name, in his power and might. We speak into the nations of the world right now in Jesus' name. Take control of their calamities. Take control of their distresses. Take control of their backgrounds, where they are coming from. No matter what their situation is, no matter if it's war or whatever, Lord Jesus, that they are facing, Lord, for the people, oh God, that they are trapped in between, oh God, between the situations they are in, oh God, give them, Lord, your mercy and your grace, Lord. Come upon them, Lord, with your grace and mercy. Show forth yourself, reveal yourself, Lord. You have done this time and time again, Lord, especially in the Muslim world, Lord. You have shown so much of yourself, Lord, revealing yourself as the God and the Savior of their lives, Lord, and they have been coming and powerfully testifying, Lord Jesus, on the online, Lord. Father, we thank you for that, Lord. Now we pray, Lord, for the other religions of the world, oh God. You have not forgotten them, Lord, no matter what religion, Hinduism, Buddhism, and also, Lord, just I have already mentioned about Muslim nations, Lord, oh God. Father, Lord, you are in control of all of them. Lord, we thank you for their salvation already, Lord, that it's been paid for. You're going to, Lord, show forth, Lord, your miraculous ways in which you can come to them with visions and dreams, Lord, to the people of Hindu background, the people of Buddhist background. Oh, God, I pray you, there's nothing impossible with you. Lots of other religions that have names to them, Lord, I bring them all to you, Lord. You know, see them, Lord. You who saw Hagar, Lord, in the wilderness, Lord, and in her desert place, Lord Jesus, and so forth, and said, I'm the Lord that you have called her, and you gave her restoration, Lord, in the way she had asked for. My God, if you could bless her in that way, Lord, and show and reveal yourself, you can do that to anybody, oh God. No one is out of your sign and your will and your purpose. You show forth yourself, Lord. You come to their aid, Lord. You bring them, Lord Jesus, that mercy and grace that belongs to you rightfully. That is why you're still the same God that showed us yourself to Hagar is the same God, still manifesting to the Muslim world, still showing himself right from Mecca to everywhere else. He's still revealing himself that he is the Lord God Almighty, the creator of heaven and earth. And so is he with all the rest of the religions, that you are the creator God, that you are coming and revealing themselves, that the God of their salvation, there's none other who can come to the Father, that came out of the lips of Jesus alone by saying, no man comes to the Father except through me. I am the way, the truth, and the life. And you are the life and the resurrection, Lord. So we thank you for that, Lord. No one has died and come back to life, Lord, calling themselves the living God, except Jesus Christ, who is the Son of the living God. So we thank you for that, Lord. You can bring them salvation. You can bring them out of their distresses, and also such a way in which only you can provide that protection for them, Lord, and none other. And we call it Psalm 91 protection. From Psalm 91, you can all read it and find out who this true God is who can give you that protection. In Jesus' name I pray. Amen and amen.
0: Amen, amen, amen. Thank you. Thank you, sister, for prayer. Thank you. God bless you, you and your family, your ministry. Thank you, sister.
1: Thank you. God
0: Amen.
1: bless you too, Sister Subha.
0: Amen. Amen. தங்கள் ஏறெடுப்போம் ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேரான பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் அடுத்ததாக நாங்கள் தங்கள் ஏறெடுப்போம் இந்த வன்முறைகள் இருந்து கற்ற பாதுகாக்க வேண்டும். இங்கு பார்த்தாலும் வன்முறை கடந்த நாட்கள் ஏனென்று கூட ஒரு வாலிய மகனை சுட்டு தள்ளி இருக்கிறார்கள். கண்கள் அரசு இருக்கிறார்கள். அப்படியாக இந்த உறவுகள் இடையே அவித்து தள்ளாடி போயிருக்கிறது. நிச்சயமாக இந்த கண்ணில் இருந்து கற்ற இந்த கரங்களை கற்ற தன் வீதத்தை ஏந்தும்படியாக மாற்றி வேண்டும். வன்முறையிலிருந்து தற்கொலையிலிருந்து தவறான ஆலோசனைகள் இருந்து வாலிப பிள்ளைகளை சத்துருவான வகை தேடி பிடிக்கிறார். அந்த பிள்ளைகள் மூலமாய் தேவன் நாம் மகிமைப்படும்படியாய் கத்தர் இவற்றிலிருந்தெல்லாம் பிரித்து ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிப்போம். இந்த வன்முறைகள் இந்த பறவையின் தரத்திரத்தில் இருந்தும் இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகள் இருந்தும் தற்கொலையில் இருந்தும் கத்தர் விடுதலைக்கு பாதுகாக்கும் ஜெபிப்போம். என்னோட ஒரு மனப்படங்கள் நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்ரமான அவரே நன்றி தாத்தனே, நன்றி அப்பா. இந்த நாள் இந்த ஜெப குறிப்பம் எடுத்திருக்கிறதுக்குள்ளாய் கொண்டு வருகிறேன் கத்தாவே. நாளும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஐஸ்வரின் தேவன் நீங்க உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லையே கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே ஒப்பு கொடுக்கும் இந்த வன்முறையிலிருந்து வறுமை தரித்திரத்துல இருந்து கத்தாவே ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தற்கொலையிலிருந்து தவறான ஆலோசனையிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருக்கரத்துல தருகிறன் இயேசுவின் நாமத்தினால அப்பா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் வியாவே விடுதலையாவீர்கள் சொன்னீரே. இந்த நாட்களும் அந்த வார்த்தைக்கு நாங்க ஜெபிக்கிறேன் அப்பா இயேசுப்பா. இந்த நாள் இந்த வன்முறைந்து அப்பா விடுதலை அடைய வேணுமா ஜெபிக்கிறேன். இயேசுவே பொறுப்படும் பொறுப்படும் ஆண்டவர். தகப்பனே அப்பாவி வாலிய பிள்ளைகள் சுட்டு தள்ளப்படுகிறார்கள் அப்பா. துப்பாக்கி எந்திர கைகள் உம்வேதம் ஏந்தவன் ஆண்டவர். அருவாள் எடுக்கிற கைகள் உம்வசனத்தை எடுக்கட்டவன் ஆண்டவர். தகப்பனே இவருடைய கரங்கள் ஆண்டவர் பாவம் செய்ய தூண்டாது படிக்க பரிசுத்தத்தை ஏந்தும் கரங்களாக உடைய பிரசங்கத்தை தாங்கும் கரங்களாக உடைய நாமத்தை சுமக்கும் கரங்களாக மாற்றி தரும்படி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறனப்பா. தகப்பனே கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற கத்த மீனோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரே இந்த வாலிய பிள்ளைகளை சுற்றி சத்துருவான் போற வழிய கிழித்தறீங்க ஆண்டவர். அகப்பனே தவறான ஆலோசனை தவறான வழிநடத்த தற்கொலை முடிவுகளை எடுக்கிறார்களே கத்தா. இங்க பார்த்தாலும் வாலிய பிள்ளைகள் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த வளையத்துக்குள்ள விழுந்து விடாதபடி தவறான ஆலோசனை கட்டு தவறான முடிவுகளை எடுத்து தற்கொலையை நாடாதபடி தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தினால். என் தகப்பனே வாலிபனே உன்னளவை சிருஷ்டி கத்தர நினைண்டு சொன்னீங்களேப்பா. நினைக்கும்படியா உணர்வை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தினால். இது மனுஷனால கூட தேவனால கூடுமாண்டவர் அப்பா. இயேசுவே கண்ணோக்கி பாரு. இந்த தீவிரவாதிகளா இருக்கிற வாலிய பிள்ளைகளை தோட்டும் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை தோட்டும் ஆண்டவர். ஹெஸ்பலா தீவிரவாதிகளை தோட்டும் ஆண்டவர். ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளை தோட்டும் ஆண்டவர். தீவிரவாதிகளை தோட்டும் ஆண்டவர் அப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர் தவறான வழிநடத்துறக்குள்ள போய் தவறான செயலுக்குள்ள போய் அப்பா தவறான முடிவுகளை எடுக்கிறார்களை கத்தால் அவளை சந்திக்க வேணுமா இயேசுவின் நாமத்தில். தவறான வழிக்குள்ள பயிற்றுவிக்கப்படுகிறார்களை கத்தால் இயேசுவே பொறுப்படும் பொறுப்படும் பொறுப்படும். இவர்கள் ஆவி ஆத்தும சரத்தை சிந்தன சொல் செய்ய பொறுப்படும். எல்லாருக்கும் அப்படி வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீரே அந்த ரத்தம் மண்ணில விழுந்து விடாதபடி இவர்களை நினைக்க வேண்டுமா இவர்களை சந்திக்க வேண்டுமா இவர்களுடைய ஆத்துமா காக்கப்படுவேன். செய்யுங்கப்பா கிருபை அழியுங்கப்பா. அக்கிரமத்தை கவனிப்பீரான யாரையான நிக்க முடியும். இடத்திலான மன்னிப்பு உண்டு மீட்பு உண்டாலும் அந்த ரட்சிப்பு உண்டாம்படியா ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே வறுமையின் சரித்திரத்திற்கு பிள்ளைகளுக்காய்ச்சும் ஒவ்வொருதரையும் தொடங்க வறுமையின் சரித்திரத்தை நீர் கல்மாறு சிறுவன் ஆணி அடித்து விட்டீரு. நீர் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தரத்தாங்க வாழத்தானே ஆண்டவர். நீர் தரித்திரானி இந்த நாளில் அந்த ஐஸ்வர்யத்தால மூடும்படி ஆட்சிக்கும் உரிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களை பட்டணங்களை குடும்பங்களை அப்பா நோக்கி பார்க்க வேணுமா ஆட்சிக்கும். ஏழைகளுக்கு பலனும் வலியோருக்கு திட்டனுமா இருப்பவர். நாலு நாள் உங்களை திக்கச்சலா விட்டேன்னு சொன்ன தவப்பன் அல்லவா. ஒவ்வொரு பிள்ளைகளை விசாரிங்க போஷுவீங்க உடுத்துவீங்க பகழ்வீங்க நல்ல கரம் தாங்கி நடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தில். அப்போ வன்முறைகள் மேலோங்காதபடி, வறுமையின் சரித்திரம் வாழாதபடி, அப்போ தவறான ஆலோசனை தவறான உபதேசங்கள் மேற்கொள்ளாதபடி, தேவ வல்லமை கடந்து விரட்டு விடுதலை உண்டாட்டும் தேவிய சமாதானத்தால் மூடும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. நன்றி நன்றி நன்றி தாவே, எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டதுக்காய் நன்றி. பல்தரப்புற கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கண்களை ஏறெடுத்தோம் பத்தாசுவரம் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில நாளிலும் சூத்திரத்தோடு செபங்களை ஏறெடுத்தோம் ஆண்டவர், உமக்கு தெரியப்படுத்தினோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்பவர் நீங்க, பல்தர பரிகாரி நீங்கப்பா. அந்த விசுவாசத்தோடு இந்த நாளிலும் அப்பா நாங்கள் செபித்தோம் ஆண்டவர், ஒவ்வொரு செபங்களை நீராமன்றும் ஆமேன் என்று வங்கி எடுத்து பல்தரப்புற கிருமைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நாளின் கத்தாவே, கண்களை ஏறெடு போத்தாசன் பருவத்துக்கு நேரான்ற பகுதியை நீங்க ஆசிரியத்து இந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. கோடி கோடி சோஸ்திரம் பூமியில இருவர் மூவர் ஒருமனப்பட்டு என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டால் நான் அதை தருவேன் செய்வேன் என்று சொல்லி வாக்குரைத்த தேவத்தீர், வாக்கு மாறாதவன். இதனாலே நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையா இந்த விண்ணப்பத்துக்குள்ள நீங்க செயல்பட போறதுக்காக நன்றி ஆண்டு. உங்களுடைய சொவிகள் திறந்திருக்கிறதுக்காக, உடைய கண்கள் கண்ணோக்கி பார்க்கறதுக்காக, இந்த ஸ்தலத்துல செய்யப்படுற ஜெபங்களை நீர் அங்கீகரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தரப்பின் வாசனங்களை தந்தீரே, அதற்காக நன்றி நன்றி கோடி கோடி சோசரம். இன்னும் விசேஷமா எங்களுடைய தேசத்துக்காக உடத்தில கருத்தை தந்து செபிக்கிற ஆளுநர் அதிகாரிகள் பதவி போ குடிமக்கள் எல்லாரும் உடைய கருத்தை தருகிற தேசம் ராஜ்யம் அள்ளும் சித்தம் நிறைவேறணும். அப்பா உடைய நாமம் இந்த தேசத்துல மகிமைப்படணும். ங்கப்பா ஒவ்வொருதையும் ரசித்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப கொண்டு வாங்க ஆண்டவர். நாமத்துல கேட்கிறோம் ஆண்டவர், அப்பா முடி வெளியேறப்பட்ட ரட்சிப்பாண்டவர், என்னை தேடி வந்த ரட்சித்தீராண்டவர், குடும்பத்தை ரட்சித்தீராண்டா, அப்பா என் உறவுகளை ரட்சித்துக் கொண்டிருக்கிறாண்டா. இன்னும் ரட்சிக்க வேண்டுமாயின் பட்டணத்து ஜனங்கள், அயலகத்தர் என் தேசத்து ஜனங்கள், அப்பா நீங்க ஆளும் கிளத்துல ஒப்பு கொடுக்கும் நடிகளை உடைக்கிறோம் ஆண்டு. விக்கிரகங்களும் அக்கிரமங்களும் வன்முறைகளும் வறுமையின் தரித்திரங்களும் நிலையில்லாத பிரச்சனைகளும் வேதனைகளும் பெருகாதபடி கத்தாவே. அப்பா இதுவரை நாட்கள் அடிகாலங்களாயிருந்தாலும் எங்களுக்கு ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்த நல்ல தகப்பன் நீங்கப்பா. நாளும் அந்த இரக்கத்துக்காக கெஞ்சு அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய வல்ல கரம் நீட்டப்பட்டபடியாக நீங்க செய்யப்படுற கிருபைக்கா நன்றி செலுத்த இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்க. நாளும் என்னோடு இணைந்து செபித்த ரஞ்சனிக்காக நன்றி செலுத்துறேன், கொடுத்த ஜவாவிக்காக நன்றி செலுத்துறேன், கொடுத்த ஆத்ம பாரத்துக்காக நன்றி செலுத்துறேன். என் குடும்பத்தின் ஊழியங்களை ஆசைகளும் சால விரியான வேலை தொகுத்து வழங்கத்தக்க பலனை சத்துவ சோதரி கொழுங்க. உடைய சூழ்ந்து வாழ இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தும் கரத்தில் ஒப்பி செபிக்கிற அடிமை கொடுத்த சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறேன். நாத்தும் வாரத்துக்காக நன்றி அப்பா. குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க கர்த்தா. உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். அப்பா நாங்க எங்கள் பலத்தினால உபகரத்தினால் அல்ல, உடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன வார்த்தை கிடங்க. ஆவியானவர் எங்களை ஆளுக செய்து நடத்துவனுமாய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு ஆளுக செய்யும் கண்களை ஏறெடுப்பு என்ற பகுதி ஆசிரியர் தாரும் இன்னும் இணைந்து செவிக்க கிரிய செய்யும் திருவி அழியும். அது அயாத்தும பாரத்தோடு முடிய ஜனங்க வாழணும் ஆண்டவர். அப்பா அப்படிப்பட்ட சுவிசேஷ பாரம் உங்களுக்குள்ள நெருக்கி ஏற்பட்டும் ஆண்டவர். அப்படியாக நீங்க நடத்த போற கிருவிக்கா நன்றி நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நீங்கான வேலையை பொருட்படும் வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதியும் கருத்தை தருகிற வெளிச்சத்தை வெளிச்சமாய் காண. அப்பா வெளிச்சத்தோடு உம்மண்டையில உறவாடி மகளை அந்த வார்த்தையும் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சமாட்டும். எந்தெந்த இடத்திலெல்லாம் இருள் இருக்கு அந்த இருள் எல்லாம் விலகட்டும், வியாதி இருள் விலகட்டும், பிளவின இருள் விலகட்டும், அறியாம இருள் விலகட்டும் ஆண்டவர். அப்பா உமக்கு பிரியமில்லாத இருள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா இந்த நாளிலும் ஒளியா இருக்கிற நீங்க, நித்திய வெளிச்சமா இருக்கிற நீங்க, அப்பா இந்த நாள் உங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் உங்க தேசத்திலும் உங்கள் பட்டணத்திலும் நீங்க கிரிய செய்ய வேணுமாய்ச்சு. ஒவ்வொரு ஊழியருக்கு கூட நீங்க மகிமைப்படுவீராக, ஊழியர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த வார்த்தையோடு இந்த நாள் உங்களோட பேச போறோம். இந்த வார்த்தை எங்கள் செவியா சாயட்டும் ஆண்டவர். இது எப்பலையில வார்த்தை எழுதப்படட்டும் ஐயா. உடனா மங்களுக்கு கூட மகிமைப்படட்டும். சாட்சியாக்கும் சத்திய வசன நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை எங்கள் குடும்பத்து ஊழியங்களை கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் தொகுப்பாளராக இணைந்து ஊழியங்களை செய்ய உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி சிஸ்டர்.
1: Thank you. God bless you. Amen. Amen. Thank you. God bless you, sister. Subha.
0: God bless you.
1: அடுத்ததாக நாங்கள் முதலாவது செய்தியை கொண்டு வருவதற்கு சிஸ்டர் பிருந்தா அவர்கள் களையத்தில் நிற்கிறார். அவரை நாங்கள் இப்போது அன்புடன் வரவழைப்போமாக. சிஸ்டர் பிருந்தா.
2: Praise the Lord, sister.
1: Praise the Lord. உங்களோட குரலை கேட்க, உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக நிற்கிறோம். 200 நாடுகளும் ஆவலாக நிற்கிறார்கள். வந்து கத்தர் கொடுத்த வார்த்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென், ஆமென்.
2: தகப்பனே, நன்றியோடு மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசுவே, மீ நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, மீ நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே, மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. போதுமானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா. எங்களை குறித்து எப்பொழுதும் நன்மையாய் நினைக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அப்பா பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி, நன்றி. யெகோவா ஈரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளின் நாயகனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை தகுதி படுத்தினீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மீது அப்பா, எங்கள் மீது இருந்த எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி போட்டீங்களே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, எல்லா வியாதிகளையும் நீக்கி போட்டீங்களே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோமே, அதற்காக நன்றி. அவருடைய மரணம் எங்களுக்கு ஜீவனை தந்ததே, அதுக்காக நன்றிப்பா. இதோ எங்களை தகுதி இல்லாத எங்களை அப்பா இன்னைக்கும் நீங்க ஜீவனை கொடுத்து உம்மை துதிக்கும்படியாய், உம்முடைய அற்புதத்தை ருசி பார்க்கும்படியாய், உம்முடைய மகிமைய நாங்க என்ஜாய் பண்ணும்படியா ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்பா வியாதி படுக்கையில இருக்கிற பொழுதும் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆண்டவரே வேலையை கொடுத்தப்பா. இதோ எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்க வேலைகளை நாங்களே செய்து கொள்ள எங்களுக்கு திராணிய கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய திருபைகளுக்காக நன்றி இப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் விருப்பப்பட்ட சாப்பாடு ஆண்டவரே சமைக்கத்தக்கதா ஆண்டவரே. ஆண்டவரே, அது கடையில ஆர்டர் பண்ணத்தக்கதா ஆண்டவரே. எங்கள் பொருளாதாரத்தை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே, செய்ய எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லா க்ரோசரி ஐட்டத்தையும் வாங்க எங்களுடைய பினான்சியல நீங்க பிளஸ் பண்ணிருக்கீங்களே, அதுக்காக நன்றிப்பா. இதோ ஒரு இடத்துல இருந்து மத்த இடத்துக்கு போக ஆண்டவரே எங்களுக்கு காரை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி சுவாமி. அதுக்குரிய பேமெண்ட் எல்லாம் பே பண்ணத்தக்கதாய் ஆண்டவரே, கிருபை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி இப்பா ஆண்டவரே. வீட்டை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி சுவாமி. அதுக்குரிய மார்க்கேஜ் பேமெண்ட் எல்லாம் ஆண்டவரே பே பண்ண எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் சரீரத்துல எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும்படியா எங்களை ஆண்டவரே இன்றைய நாளும் நீங்க வைத்திருக்கீங்களே, அதற்காக நன்றிப்பா. இதோ ஆண்டவரே வைத்தியசாலைக்கு விலக்கி எங்களை நீங்க வச்சிருக்கீங்களே, அதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இயேசுவே நன்றி ராஜா. இதோ குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றிப்பா. இதோ தனிமையாய் இராதபடிக்கு ஜனங்களை எங்களோடு கூட வச்சிருக்கீங்களே, அதுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குடும்பமாய் ஆண்டவரே, ஆண்டவரே மென்டல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் இல்லாத படிக்கப்பா ஆண்டவரே. இதோ நாங்க என்னதான் எங்க குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு ஒரு குடும்பம் உண்டென்று சொல்லத்தக்கதாய் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே. ஒருவர் பேசுவதை கேட்கிறதை இன்னொரு கேட்கத்தக்கதாய் ஜனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீங்க செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நாங்க நினைத்து பார்க்கிறோம். இதோ எங்கள் சரீரத்துல ஆண்டவரே இதோ நீங்க பலத்தை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீங்க செய்த ஒவ்வொரு நன்மையிலும் நாங்க